வணக்கம் நேர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்று நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 11 நாள், பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 13 நாள், 2026 வருடம் மே மாதம் 27 தேதி புதன்கிழமை. நேரம் 5:57.

0: இன்னும் சில நொடிகளில் காலை 6 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: இந்தியா ஆஸ்திரேலியா இடையே ஒருங்கிணைந்த நல்லுறவை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன உரிமையாளர்களிடமிருந்து உடனடியாக அபராதம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தியை மத்திய அரசு மறுத்துள்ளது. தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். காலி மது பாட்டில்கள் விவகாரம் தொடர்பாக ஈரோடு உள்ளிட்ட ஒருசில மாவட்டங்களில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள டாஸ்மாக் பணியாளர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். அம்மா உணவகங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை நீக்கிவிட்டு முதலமைச்சர் திரு விஜயின் புகைப்படங்களை வைத்திருப்பதற்கு அஇஅதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளதால் சாத்தனூர் அணை வரை உள்ள தென்பெண்ணை ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் கோடை விழாவை முன்னிட்டு பழ கண்காட்சி இன்று தொடங்குகிறது. திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலில் 34 ஆண்டுகளுக்கு பின்னர் சுவாமி அம்பாள் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் வெள்ளித்தேரில் எழுந்தருளி ரதவீதிகளில் உலாவரும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இந்தியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஹஜ் புனித யாத்திரைக்காக லட்சக்கணக்கானோர் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் இடம்பெற்றிருப்பதை இந்தியா நிராகரித்துள்ளது. ராஜஸ்தான் உள்ளிட்ட கிழக்கு மாநிலங்களிலும் வட மாநிலங்களிலும் தொடர்ந்து நீடித்து வரும் வெப்ப அலை காரணமாக மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நேற்று 2 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
0: இனி அன்பான உற்சாகமான காலை வணக்கம் அன்பு நேயர்களே. நேரம் 6:02, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். மத்திய அலை 999 கிலோ ஹெர்ட்ஸிலும் 103 மெகா ஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் இனி தொடர்ந்து உழைக்கவிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். அழகாக புலர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள், இந்த காலை பொழுது மேலும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையட்டும் என்கிற வாழ்த்துக்கள் வணக்கங்களுடன் இன்றைய காலை தென்றல் நிகழ்ச்சி இனிதே ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சியில் முதலாவதாக குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன், நீத்தார் பெருமை என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 29வது திருக்குறள், குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. இதற்கான பொருள், நல்ல பண்புகளாகிய மலையின் மேல் ஏறி நின்ற பெரியோர் ஒரு கனப்பொழுதே சினம் கொள்வார், ஆயினும் அதிலிருந்து ஒருவரை காத்தல் அரிதாகும். குறளும் விளக்கமும் மீண்டும், குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. இதற்கான விளக்கம், நல்ல பண்புகளாகிய மலையின் மேல் ஏறி நின்ற பெரியோர் ஒரு கனப்பொழுதே சினம் கொள்வார், ஆயினும் அதிலிருந்து ஒருவரை காத்தல் அரிதாகும் என்பதாகும். குறளும் விளக்கமும் கேட்டோம். காலத்தின் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பி எஸ் சசிரேகா பாடியிருக்கும் பாடல்,

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரா பூபாலன் அவர்கள்.
2: அன்பென்று கொட்டு முரசே, அன்பென்று கொட்டு முரசே, இந்த வார்த்தைகள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் கவிதை சொற்கள். பாரதி தேசிய விடுதலை போராட்ட காலத்தில் மட்டுமல்ல, எல்லா காலத்திற்குமான உண்மையை இந்த ஒரு வரியில் சொல்லிவிட்டார். அன்பு என்பது வெறும் உணர்ச்சி அல்ல, அது ஒரு அதிரடியான குரல், அது ஒரு புரட்சிகரமான அறிவிப்பு. முரசு என்பது பண்டைய தமிழகத்தில் மக்களை அழைப்பதற்கும் போர் முழக்கத்தை வெளிப்படுத்துவதற்கும் மகிழ்ச்சியோ துக்கமோ பகிர்ந்து கொள்வதற்குமான ஒரு பறைக்கருவி. அந்த முரசை கொட்டுவது போல அன்பு எனும் உணர்வை ஒலிக்கச் சொல்கிறார் பாரதி. அதாவது, எங்கும் அன்பே முழக்கமாக இருக்கட்டும், அதுவே நம் செய்தியாகட்டும் என்பதே அவரின் வேண்டுகோள். இன்று நாம் வாழும் உலகம் போர்கள், வன்முறைகள், வெறுப்பு பேச்சு, மன அழுத்தம் என பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் சிக்கி தவிக்கிறது. இத்தகைய சூழலில் அன்பென்று கொட்டும் முரசே என்பது மாபெரும் மானுடக் கனவு. அன்பு என்பது பலவீனம் என்ற பேச்சு பொய்யானது. மாறாக, வெறுப்பை வெல்லும் மிகப்பெரிய சக்தி அன்புதான். அன்பு என்பது மானிட இனத்தின் தோற்றத்தோடு சேர்ந்து பிறந்த ஒரு உணர்வு. இதனை உலகின் அனைத்து முக்கிய மத சமய தத்துவ நூல்களும் உயர்ந்த நெறியாக போற்றுகின்றன. குறிப்பாக தமிழ் மரபில் அன்பு இறைவனுக்கு இணையாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. அன்பு இல்லையென்றால் இந்த வாழ்க்கை பயனற்றது. பாரதிக்கு அன்பு என்பது மானுட அடிப்படை. அன்பு செய்வீர் என்று அறிவுறுத்துகிறார். உங்களுக்கு தொழிலிங்கே அன்பு செய்தல் கண்டீர் என அன்பையே மனித வாழ்வின் பயன் என்று போற்றுகிறார். பகைவனுக்கருள்வாய் நன்னெஞ்சே என பகைவருக்கும் அன்பை பொதுவில் வைக்கிறார் பாரதியார். புத்த மதம் எல்லா உயிர்களிடத்தும் ஒரு தாய் தன் குழந்தை மீது கொள்ளும் அன்பை போல அன்பு காட்டுக என்கிறது. கிறிஸ்துவம் உங்கள் பகைவரிடத்தும் அன்பு காட்டுங்கள் என்கிறது. இஸ்லாம் கருணையுள்ள இறைவன் என்று அன்பை முதன்மைப்படுத்துகிறது. காந்தியம் அன்பு என்பது இயற்கையின் மிக வல்லமையான சக்தி, அதற்கு எதிராக எதுவும் நிலைக்க முடியாது என்கிறது. இவ்வாறு சமய நூல்கள், இலக்கிய நூல்கள், அறிஞர்கள், ஞானிகள் என எங்கெங்கும் அன்பே பிரதானமாயிருக்கிறது. இன்று உலகம் மேம்பட்ட தொழில்நுட்பம், மேம்பட்ட பொருளாதாரம், அறிவியல் சாதனைகள் இவற்றையெல்லாம் கொண்டாடுகிறது. ஆனால் இணைய ஊடகங்களில் வெறுப்பு பேச்சு, சமூக வலைதளங்களில் மிரட்டல்கள், இன மற்றும் மத வன்முறைகள், போர் பயங்கரங்கள், இவை அனைத்தும் வெறுப்பின் வெளிப்பாடுகளே. உலக அளவில் ஆயுத மோதல்கள் அதிகரித்துள்ளன. இத்தகைய சூழலில் அன்பு தன்னை இழந்துவிட்டதா என்று நினைத்தாலும் ஏராளமான எடுத்துக்காட்டுகள் மறுப்பாக இருக்கின்றன. பேரிடர் காலங்களில் மக்கள் ஒருவருக்கொருவர் உதவுவது, ஊர் திரண்டு மலை வெள்ளத்தில் உயிர்களை காப்பதற்கு செயல்படுவது, இவை அன்பின் காட்சிகளே, அன்பின் சாட்சிகளே. இவற்றை நாம் புறக்கணித்துவிட்டு வன்முறை காட்சிகளை மட்டும் பெரிதுபடுத்தக்கூடாது. அன்றாட வாழ்வில் அன்பின் முரசை கொட்டுவது எப்படி? கல்வி, சட்டம், பொருளாதாரம் இவை முக்கியமானவை என்றாலும் உண்மையான மாற்றம் தனிமனித அளவில்தான் தொடங்குகிறது. ஒவ்வொரு மனிதனும் தனது சிறிய செயல்கள் மூலம் அன்பின் முரசை ஒலிக்க முடியும். ஒரு நல்ல வார்த்தை, ஒரு நன்றி, ஒரு மன்னிப்பு கேட்பு என சொற்களில் அன்பின் முரசை ஒலிக்கலாம். ஒரு வயதானவருக்கு இருக்கை தருவது, ஒரு ஏழைக்கு உணவிடுவது, ஒரு மன அழுத்த நண்பனுக்கு செவி கொடுப்பது என செயல்களில் அன்பின் முரசை கொட்டலாம். வெறுப்பு கருத்துக்களை பகிராமல் ஊக்கமூட்டும் தரமான செய்திகளை பரப்புதல் மூலம் சமூக வலைதளங்களில் அன்பின் முரசை கொட்டலாம். இவை சின்ன சின்ன செயல்களாக தோன்றினாலும் அவை கூட்டமாக ஒரு பெரிய அன்பின் புரட்சியை உருவாக்கும். அன்பென்று கொட்டு முரசை என்பது பாரதியின் கற்பனை மட்டுமல்ல, அது நவீன உலகின் வருங்காலத்துக்கான மாபெரும் திட்டம். உலகெங்கிலும் காணப்படும் மனநல நெருக்கடிகள், சுற்றுச்சூழல் சீர்கேடு, பயங்கரவாதம், பசி, வறுமை இவை அனைத்திற்கும் மைய காரணம் மனிதர்களிடையே அன்பு இல்லாமையே. மனச்சிதைவிலும் கோபத்திலும் மூழ்கிவிடும் ஒரு சமூகம் அன்பின் மூலமே குணமடையும். மகாத்மா காந்தி, மண்டேலா, அன்னை தெரசா, மார்ட்டின் லூதர் கிங் இவர்கள் அனைவரும் அன்பென்று முரசு கொட்டியவர்கள்தான். இவர்கள் தோற்றுப்போன காலம் எதுவும் இல்லை, மாறாக வரலாறு இவர்களை வெற்றியாளர்களாகவே காட்டுகிறது. எனவே நாமும் அந்த முரசை தூக்கி பிடிப்போம்.

0: அன்பென்று கொட்டு முரசே.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் ரா. பூபாலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: அடுத்த நிகழ்ச்சி தொடரும்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர். நேரம் 6:15:40 வெளித்துக் கொண்டிருக்கிறது காலை தன்ற நிகழ்ச்சியில். பக்தி பாடல்கள் வரிசையில் இனி தொடர்ந்து கே. வீரமணி பாடியிருக்கும் பாடல்

இறைவனை அடையும் வழிகளில் மிகவும் முக்கியமானதும் பிரதானமானதும் பக்தி மட்டுமே. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 விழித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். தொடர்ந்து பி வசந்தா பாடியிருக்கும் பாடல்

அனைவரிடத்தும் அன்பாயிருப்போம் என்று உரைக்கிறது திருக்குரான். 6:23 நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாகூரியம் ஹனீஃபா பாடியது.

0: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம்
1: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
2: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸாகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70 முதல் 75 சதவீதமாகவும், மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60 முதல் 65 சதவீதமாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும்.
0: வேளாண் அறிவுரைகள் சில.
2: மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 4 முதல் 8 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைத்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். அதிகப்படியான மழை நீரினை பண்ணை குட்டைகளில் சேமிப்பதன் மூலம் மழையில்லா நாட்களில் பயன்படுத்தலாம். குறுவை நெல் நாற்றங்கால் தயாரிப்பதற்கு இது உகந்த தருணமாகும். எனவே போதுமான தண்ணீர் வசதியுள்ள விவசாயிகள் நாற்றங்கால் தயாரித்து விதைப்பு செய்யலாம். விதையை கார்பெண்டசம் பூஞ்சாணக்கொல்லியுடன் 2 கிராம் 1 கிலோ விதை என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். சமீபத்தில் கம்பு விதைப்பு செய்த நிலங்களில் போதிய வடிகால் வசதி செய்யவும். எதிர்பார்க்கப்படும் மழை மற்றும் மண் ஈரத்தினை பயன்படுத்தி பாடுவாசி விதைக்கவும்.
0: தொடர்ந்து மழை பெற வாய்ப்புள்ளதால் கோடைகால இரவை பருத்தியில் இலைகள் சிவப்பு நிறமாக மாற வாய்ப்பிருப்பதால் இதை நிவர்த்தி செய்ய 60 நாட்களான பருத்தி செடிகளுக்கு 5% மெக்னீசியம் சல்பேட், 1% யூரியா, 0.1% துத்தநாக சல்பேட் கலந்த கரைசலை தெளிக்க வேண்டும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் முன் மற்றும் மத்திய பருவத்தில் நடவு செய்யப்பட்ட கரும்பு வயல்களுக்கு வடிகால் வசதி செய்ய வேண்டும். கரும்பில் தோகையுரித்து விட்டம் கட்டி கரும்பு சாய்வதை தடுக்கலாம். மண்ணின்

0: உயரத்தை பொறுத்து மஞ்சளை நடவு செய்யலாம். மஞ்சள் நடவு செய்திருக்கும் பட்சத்தில் மழை எதிர்பார்க்கப்படுவதால் தகுந்த வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும்.
1: தென்னை மரத்தை சுற்றி உள் உட்சாய்வு வட்டவடிவ பாத்திகளை அமைப்பதன் மூலம் கோடை மழை நீரை வேர்பகுதிகளில் சேமிக்க முடியும். அதிக வெப்பநிலை காரணமாக ரூகோஸ் வெள்ளை ஈ தாக்கம் அதிகரிக்கிறது. ரூகோஸ் சுருள் ஈ மேலாண்மை செய்ய இனி கூறும் மேலாண்மை முறைகளை கையாள வேண்டும். வேர் வாடலுக்கான மேலாண்மை முறைகள்: பரிந்துரைக்கப்பட்ட உரங்களுடன் 50 கிலோ தொழு உரம் இடவும். ஒரு மாதத்திற்கு அசோஸ்பைரில்லம் 200 கிராம், பாஸ்போ பாக்டீரியா 200 கிராம், வேர் உட்பூசணம் 100 கிராம், பேசிலஸ் சப்டலிஸ் 200 கிராம், ட்ரைகோடர்மா 200 கிராம் என்ற அளவில் ஒரு வருடத்திற்கு இட வேண்டும். வேர்பகுதியில் கோகோகான் 5 லிட்டர் திரவத்தை 150 லிட்டர் தண்ணீர், 10 கிலோ வெல்லம், 5 லிட்டர் தயிர், 500 கிராம் உப்பு சேர்த்து நன்கு கலக்கி பிறகு 5 முதல் 7 நாட்கள் வைத்து வளர்ந்த பிறகு 2 லிட்டர் நுண்ணுயிர் கலவையை எடுத்து 8 லிட்டர் தண்ணீருடன் கலந்து நன்கு கலக்கி வேர்பகுதியில் ஊற்ற வேண்டும். 3 மாத இடைவெளியில் கோகோகான் ஊற்றவும். இலைக்கருகள் தென்பட்டால் வேர் மூலம் 3 மில்லி ஹெக்னகோனசோல் 200 மில்லி தண்ணீருடன் கலந்து செலுத்தவும். கோடைக்காலங்களில் பெறப்படும் மழையுடன் இடியும் மின்னலும் சேர்ந்து வரக்கூடும். எனவே கால்நடைகளை மழை நேரங்களில் மேய்ச்சலுக்கு விட வேண்டாம்.
0: இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
2: கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆண்டிற்கு சராசரியாக 611 மில்லிமீட்டர் மழை பெறப்படுகிறது. இதில் கோடை காலத்தில் 135 மில்லிமீட்டர் மழை பெறப்படுகிறது. மே மற்றும் ஜூன் மாதங்களில் 118 மில்லிமீட்டர் மழை பெறப்படுகிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தற்போது மேட்டுப்பாளையம், அன்னூர், மதுக்கரை, கிணத்துக்கடவு, பெரியநாயக்கன்பாளையம், சூலூர், பொள்ளாச்சி மற்றும் ஆனைமலை வட்டாரங்களில் மிதமான மழை பெறப்பட்டுள்ளது. நமது மாவட்டத்தில் நெல், சிறுதானியங்கள், பயறு வகைகள், எண்ணெய் வித்து பயிர்கள், பருத்தி, கரும்பு மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. இதில் 15,650 ஹெக்டரில் சோளம் மற்றும் 87 ஹெக்டரில் கம்பு சாகுபடி செய்யப்படுகிறது. சிறுதானிய பயிர்களில் 100 கிராம் சிறுதானியத்தில் 72 கிராம் மாவுச்சத்து, 10 கிராம் புரதம், 344 மில்லிகிராம் இரும்புச்சத்து, 14 மில்லிகிராம் சுண்ணாம்புச்சத்து மற்றும் 12 கிராம் நார்ச்சத்து உள்ளது. மேலும் சிறுதானியங்களை உட்கொள்ளும் பொழுது நமது உடலில் ரத்தம் சுத்திகரிப்பு செய்யப்படுகிறது, இதயம் வலுவடைகிறது, கேடு விளைவிக்கும் நுண்ணுயிர்கள் அழிக்கப்படுகின்றன. சிறுதானியங்களில் உள்ள மெக்னீசியம் தீவிர ஆஸ்துமா மற்றும் ஒற்றை தலைவலியில் இருந்து பாதுகாக்கிறது. Type 2 சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிறது. சிறுதானியங்களில் அதிக அளவு காணப்படும் நார்ச்சத்து பித்தப்பையில் கற்கள் உருவாகாமல் தடுக்கிறது. உடல் சுறுசுறுப்பிற்கு காரணமான செரோட்டின் உற்பத்திக்கு உதவுகிறது. இதிலுள்ள நியாசின் இரத்தத்தில் அதிக அளவு கொழுப்பு சேருவதை குறைப்பதால் இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தப்படுகிறது, உடல் எடை சீராகிறது. சிறுதானியங்களிலுள்ள ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் மற்றும் ஃபைட்டிக் அமிலம் நோய்கள் வராமல் தடுக்கிறது. இவ்வாறான சிறப்புகளை கொண்ட ஊட்டச்சத்து மிக்க சிறுதானியங்களான சோளம், கம்பு, திணை, வரகு, குதிரைவாளி மற்றும் சாமை சாகுபடியினை ஊக்குவிக்க நடப்பு 2026-27 ஆண்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு 168 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஊட்டச்சத்து மிக்க சிறுதானியங்கள் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் நோக்கமானது புதிய ரகங்களை உற்பத்தி செய்து அறிமுகப்படுத்துதல் மற்றும் 1 ஏக்கரில் உற்பத்தியினை அதிகப்படுத்துதலாகும். இத்திட்டத்தில் உயர் தொழில்நுட்பங்கள் அடங்கிய தொகுப்பு செயல்விளக்க திடல்கள், சான்று பெற்ற சோளம் மற்றும் கம்பு விதைகள் விநியோகம், பயிர்களின் செயல்திறனை அதிகரிக்க பேரூட்டச்சத்துக்களுடன் நுண்ணூட்டங்களான சுண்ணாம்பு, கந்தகம், இரும்பு, மெக்னீசியம், மாங்கனீஸ், துத்தநாகம், தாமிரம், குளோரின், மாலிப்டினம் மற்றும் நிக்கல் போன்ற நுண்ணூட்டங்களை வழங்கக்கூடிய நுண்ணூட்டச்சத்துக்களை வழங்குதல், காற்றிலுள்ள தழைச்சத்தினை வழங்கக்கூடிய அசோஸ்பயர் இல்லம் மற்றும் மண்ணில் கிட்டா நிலையில் உள்ள மணிச்சத்தினை கரைத்து பயிர்களுக்கு வழங்கக்கூடிய பாஸ்போ பாக்டீரியம் விதைகள், மண் மூலம் பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்த சூடோமோனஸ் புளோரசன்ஸ் மற்றும் குருத்து ஈயை கட்டுப்படுத்தக்கூடிய அசாடிராக்டின் ஆகியவைகள் மானியத்தில் வழங்கப்படுகின்றன. உயர் தொழில்நுட்ப செயல்விளக்க திடல்களுக்கு 2.5 ஏக்கருக்கு 7,500 ரூபாயும், சான்று பெற்ற விதைகள் வாங்கும் விவசாயிகளுக்கு 50% மானியமும், தானிய நுண்ணூட்டம் 2.5 ஏக்கருக்கு 12.5 கிலோ 675 ரூபாய் மானியத்திலும், திரவ உயிர் உரங்கள் லிட்டருக்கு 150 ரூபாய் மானியத்திலும், அசாடிராக்டின் 50% மானியத்திலும் வழங்கப்படுகிறது. இந்த

0: திட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அனைத்து வட்டாரங்களிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே விவசாயிகள் தங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர்களை அணுகி பருவம் துவங்கும் முன்னே இடுபொருட்களை பெற பதிவு செய்து கொள்ளுமாறு வேளாண்மை இணை இயக்குநர் கேட்டுக் கொள்கிறார். கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் PM கிசான் திட்டத்தின் கீழ் தொடர்ந்து தவணை தொகைகளை பெறவும் உரம் மற்றும் இதர வேளாண் இடுபொருட்களை பெறவும் தங்கள் நில உடைமை விவரங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சிறப்பு முகாம்கள் May 9 முதல் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் அனைத்து வட்டாரங்களிலும் நில விவரங்களை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. இதற்கு தேவையான ஆவணங்கள் விவசாயிகள் தங்கள் ஆதார் அட்டை மற்றும் நில எண் ஆகியவற்றை எடுத்துச் செல்ல வேண்டும். பதிவு செய்யும் இடங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகங்கள், தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகங்கள், பொதுச் சேவை மையங்கள். இந்த நில விவரப்பதிவிற்கு எவ்வித கட்டணமும் கிடையாது. இது முற்றிலும் இலவசமானது. விவசாய அடையாள எண் வைத்திருப்பவர்களுக்கு இனிமேல் ஒரு ஆண்டிற்கு 6,000 ரூபாய் PM கிசான் உதவித்தொகை, மத்திய மாநில அரசுகளின் மானியங்கள், மானிய விலையில் உரங்கள் மற்றும் விதைகள், பயிர்காப்பீடு மற்றும் இயற்கை பேரிடர் நிவாரணத் தொகைகள் போன்ற சலுகைகள் கிடைக்கும். எனவே விவசாயிகள் இந்த சிறப்பு முகாம்களில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கோயம்புத்தூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார்.
1: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103, நேரம் 6:42. இனி கேட்கலாம் இன்று ஒலிபரப்பாக சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றின அறிவிப்புகள். இன்று காலை 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் இலக்கிய சோலை பட்டினப்பாலையில் அறப்பண்புகள் உரை வழங்குபவர் முனிவர் பி கோகுல்நாத் அவர்கள். அதனைத் தொடர்ந்து காலந்தோறும் அவ்வை உரை வழங்குபவர் முனிவர் ஏ ஷாஜிதா பேகம் அவர்கள். பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணே இளம் தொழில் முனைவோர் ஸ்ரீ சிந்துஜா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பிற்பகல் 2:30 ஊர் பொறுத்தலை நிகழ்ச்சியில் குளிர்பதன கிடங்கு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னவேடம்பட்டி பகுதியைச் சேர்ந்த என் ஆனந்தகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். மாலை 5:00 சித்திர சிவானம் நிகழ்ச்சியில் சமூக சேவகர் மேடை பேச்சாளர் கீதா கபிலன் அவர்களுடன் நேரலை கேட்கலாம். 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து விதை பாதுகாப்பு குறித்து உரை வழங்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் விதை பரிசோதனை நிலையத்தின் விதை பரிசோதனை அலுவலர் எஸ் நர்கீஸ் அவர்கள். இதுவரை இன்று ஒலிபரப்பாக உள்ள சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றின அறிவிப்புகள் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று

0: அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங்கை பிரதமர் புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒருங்கிணைந்த நல்லுறவை மேம்படுத்தவும் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்தும் விரிவாக ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கு வெளிப்படையான நடவடிக்கைகளை தொடரவும் முடிவு செய்யப்பட்டதாக பிரதமர் அதில் கூறியுள்ளார். இதேபோல் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மொட்டேகியையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றார். இந்தியா ஜப்பான் இடையே அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்வதற்கு உலக நாடுகளுடன் இணைந்து முக்கிய பங்காற்றுவதை உறுதி செய்வதாகவும் மற்றொரு பதிவில் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் கல்வி வேலைவாய்ப்புகளில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். கல்வி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் 69% இடஒதுக்கீட்டிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்குகளின் விசாரணை இன்று வரவுள்ள நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். அப்போது 69% இடஒதுக்கீட்டினை பாதுகாக்கும் நோக்கில் தேவையான சட்ட நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள அவர் அறிவுரை வழங்கியதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு விஜய் முதன்முறையாக இன்று தில்லி செல்கிறார். மாலை 4:30 அளவில் அவர் பிரதமரை சந்திக்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காலி மதுபாட்டில்கள் விவகாரம் தொடர்பாக ஈரோடு உள்ளிட்ட ஒரு சில மாவட்டங்களில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள டாஸ்மாக் பணியாளர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாட்டில்களை வெளி முகமை மூலமாக திரும்பப் பெறுவது குறித்து உயர்நீதிமன்றத்தில் உறுதிப்பத்திரம் அளிக்கப்பட்டு வரும் ஜூன் மாத இறுதிக்குள் பணியாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு மதிப்பளித்து பணியாளர்கள் அனைவரும் இன்று முதல் வழக்கம்போல் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அம்மா உணவகங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை நீக்கிவிட்டு முதலமைச்சர் திரு விஜயின் புகைப்படங்களை வைத்திருப்பதற்கு அஇஅதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அம்மா உணவகங்கள் என்றாலே மாநிலம் முழுவதும் மக்களின் உள்ளத்தில் தோன்றுவது ஜெயலலிதாவின் உருவம்தான் என்று கூறியுள்ளது. இத்தகைய செயல்களை தவிர்த்து அம்மா உணவகங்களின் செயல்பாடுகள் குறித்த அறிவிப்பை அரசு தீவிரமாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். இம்மாவட்டத்தில் சட்டவிரோதமாக கனிமங்கள் வெட்டி எடுக்கப்படுவதை தவிர்க்க 76 குவாரிகளில் ஆளில்லா விமானம் மூலம் அளவீடு செய்யப்பட்டு அறிக்கை பெறப்பட்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதையடுத்து விருதுநகர் மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்திய அமைச்சர், குத்தகை பரப்பிற்கு வெளியே குவாரி பணி மேற்கொண்ட 23 குவாரிகளை தற்காலிகமாக மூட உத்தரவிட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் குன்னூர் சிம்ஸ்

0: பூங்காவில் பழக் கண்காட்சி இன்று தொடங்குகிறது. ஜுராசிக் பார்க் என்ற கருப்பொருளுடன் 4 நாட்கள் இக்கண்காட்சி நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனில் சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை இணைந்து பல்வேறு கண்காட்சிகளை நடத்தி வருகிறது. இந்த ஆண்டு உதகை ரோஜா பூங்காவில் ரோஜா கண்காட்சி, புகழ்பெற்ற உதகை அரசு தாவரில் பூங்காவில் மலர் கண்காட்சி, காட்டீர் பூங்காவில் மலைப்பயிர்கள் கண்காட்சி போன்றவை நடைபெற்றது. இந்த நிலையில் கோடை விழாவின் இறுதி கண்காட்சியாக குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 66வது பழக்கண்காட்சி இன்று தொடங்கி 30ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறுகிறது. இதற்காக குழந்தைகளை கவரும் வகையில் ஜுராசிக் பார்க் என்ற கருப்பொருளை கொண்டு அலங்கார வடிவங்கள் பழங்களால் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக முகப்பு பகுதியில் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக பேரிச்சம்பழங்களை கொண்டு பிரம்மாண்ட டைனோசர் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் டைனோசர் முட்டைகள் நெல்லிக்காய்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதைத் தவிர பல்வேறு வகை பழங்களை கொண்டு மேலும் சில டைனோசர்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. உதகையிலிருந்து சரவணன்.
0: திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலில் 34 ஆண்டுகளுக்கு பின்னர் சுவாமி அம்பாள் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் வெள்ளித்தேரில் எழுந்தொருளி ரத வீதிகளில் உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவிளையாடல் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவிலில் கடந்த ஆண்டு புதிதாக வெள்ளித்தேர் செய்யப்பட்டு கோவிலுக்கு ஒப்படைக்கப்பட்டதை தொடர்ந்து 34 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வெள்ளித்தேரில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா வரும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவிளையாடல் திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி நெல்லையப்பர், காந்திபதி அம்பாள் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து வெள்ளித்தேரில் சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள், விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருளினர். அதனைத் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வெள்ளித்தேரின் வளம் பிடித்து நெல்லையப்பர் கோவிலின் 4 ரதவீதிகளிலும் தேரை இழுத்துச் சென்றனர். திரளான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த 5 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும், வெப்பநிலை இயல்பை விட சற்றே அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். நிலவில் தளம் அமைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக ரோபோட்டிக் தரையிறங்கும் கருவிகள், ஆளில்லா விமானங்கள் குறித்த விவரங்களை நாசா வெளியிட்டுள்ளது. இந்தியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஹஜ் புனித யாத்திரைக்காக லட்சக்கணக்கானோர் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் இடம்பெற்றிருப்பதை இந்தியா நிராகரித்துள்ளது. நாட்டின் மக்கள் தொகை அதிகரிப்பை கட்டுப்படுத்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு பிரகாஷ் பிரபாகர் நவ்லேக்கர் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது. போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன உரிமையாளர்களிடமிருந்து உடனடியாக அபராதம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தியை மத்திய அரசு மறுத்துள்ளது. மகாராஷ்டிராவின் பால்கர் சாலை விபத்தில் உயிரிழந்த 13 பேரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே கொத்தூரில் உள்ள எல்லை சோதனைச் சாவடியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு அக்ஷய் அனில் வாக்கரே ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளதால் சாத்தனூர் அணை வரை உள்ள தென்பண்ணை ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்தி. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை 92 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 254 ரன் எடுத்தது. 255 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 19.3 ஓவரில் 162 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: FM 103 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 6:50.

0: 55 நிமிடம்.
1: நலமை விலக இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆரோக்கியமான நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் நாம் பகிர்ந்து கொண்டே வருகிறோம். எல்லாமே நோய்களுக்கான காரணம் என்ன, நோயே வருது அப்படிங்கிற பல கன்ஃபியூஷன் இருந்தாலும் நோய்களுக்கான முழு முதற் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மனசு. ஸோ மைண்டை நம்ம என்றைக்குமே ரொம்ப ஸ்டேபிளாக வச்சுட்டோம்னா மிக்கவாரம் நோய்கள் வராதுங்கிறதான் இந்த யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உண்மையான ஒரு விஷயம். ஸோ நம்ம எப்பவுமே வந்து நெகட்டிவ் எனர்ஜியாக ரொம்ப ஒரு வெறுக்கத்தக்க செயல்களை செய்யறவங்களா, நான் கெட்ட எண்ணங்கள் இருக்கலாம், கோபம், துவேஷம், கர்வம், ஆணவம், மற்றவர்களை பற்றி புறங்கூறுதல், இது மாதிரி பல தவறான விஷயங்கள் நம்ம இருக்கிறோம். இது இல்லாம நம்ம டிப்ரெஷன் இப்ப புதுசா ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம். இதனால என்ன ஆகுதுன்னா நம்முடைய உடல் கண்டிப்பாக ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுகிறது, நோய்களை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்றாரு சாமுவேல் ஹானிமன். இவர் ஹோமியோபதியுடைய தந்தை. அப்போ இவர் வந்து ஏன் அப்படின்னா இவர் இந்த ஹோமியோபதியை கண்டுபிடிச்சதே பக்க விளைவில்லாத மருந்துகளை மக்களுக்கு கொடுக்கணும், நோய்களை நல்ல விதமா குணப்படுத்தணும் அப்படிங்கறத ஹோமியோபதி. தசைகள் இருக்கும், மனசு இருக்கும், அப்படியே ஒரு கொஞ்சம் ரத்த ஓட்டம் குறையும், நம்மளுக்கு சாப்பாடு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் குறையும், மற்றவர்கள் மேல இருக்கிற அன்பு குறையும், மற்றவர்கள்ட்ட பேசினாவே இரிட்டேட் ஆகும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த டிப்ரெஷன் மூலமா வரும். அப்ப நாம இதை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு நினைப்பாயோ இப்ப இந்த பிரச்சனையை நம்ம என்ன பண்றது, இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னா அதுதான் நோய்களை தீர்க்கறதுக்கான நிறைய மருந்துகள், நிறைய மருத்துவங்கள் இருக்குது. அதை நீங்க தான் தொழாவை கண்டுபிடிக்கணும், நோய் வராம தடுக்கணும் ஃபர்ஸ்ட், அடுத்தது இது கண்டுபிடிச்சிக்கணும். என்ன வருந்துச்சுன்னா அதுக்கான தீர்வு என்னன்ற நம்ம கண்டுபிடிக்கணுமே தவிர, தற்காலிக தீர்வை நீங்க நோக்கி எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க லைஃப் டைம் நீங்க ஒரு நோயாளியாக தான் மாறுவீர்கள். அப்போ இதற்கான விஷயம் என்னன்னா மனதை எப்பவுமே நல்ல விதமா வச்சுக்கிறது. இப்ப கூட ரீசெண்டா ஒரு விஷயம் வந்திருந்தது, தூக்கு தண்டனை கைதியை நம்ம இல்ல உங்களுக்கு வந்து பழி இல்லாம நீங்க இறக்குற மாதிரி ஒண்ணு பண்றோம்னு சொல்லிட்டு விஷ ஊசிக்கு பதிலாக நார்மலான ஊசி வெறும் சலைன் வாட்டர் போடும் போதே, ஆனா அவருக்கு விஷ ஊசி போட்ட மாதிரி அறிவுறுத்தப்படுறதுனால அவர் இறக்குறார், நேச்சுரலாவே டெத் ஆகுது. இது வந்து ப்ரூஃபா நிறைய சொல்றாங்க. அது இல்லாம நிறைய பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில பல ஆராய்ச்சிகள் மனதை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வச்சு நடந்திருக்கு. ஒரு நோயாளி ஒருவர் மிகுந்த ஆன்கிலோசிங் ஸ்பாண்டிலோசிஸ் சொல்லக்கூடிய ஆட்டோயிமியூன் டிசீஸ், அதுல வந்து காப்பாற்றவே முடியாதுங்கிற நிலைக்கு தள்ளப்படுகிறார், 10 நாள் உயிர் போயிடும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவங்க நபரை இவங்க ஹேவன் யூனிவர்சிட்டி இருந்து எடுத்து என்னென்ன பிடிக்கும்னு கேட்கறாங்க, அவரோட ரூமோட அட்மாஸ்பியரை மாத்துறாங்க, அவருக்கு என்ன வகையான பிடித்ததெல்லாம் செய்யறாங்க. அவருக்கு இன்னொரு விஷயம் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கும், எனக்கு நண்பர்களோட இருக்கிறது பிடிக்கும். அப்போ அவங்க நண்பர்கிட்ட எல்லாம் பேசி வர வைக்கிறாங்க, டெய்லி வந்து சிரிக்கிறாங்க, சந்தோஷப்படுத்துறாங்க, என்னென்ன அவங்களுக்கு மைனஸோ அதெல்லாம் சரி பண்றாங்க. ஒரு 15 நாளில் வியக்கத்தக்க அளவில் வந்து அந்த நோய் குணமாகிறத கண்காணிக்கிறாங்க. அதனால நீங்க எப்பவுமே வந்து நோய் முழுசாக குணமாகிறதுக்கு மனசு ஒரு மிகப்பெரிய காரணம். மருத்துவம் என்பதே அப்படிதான், மனசு, உணவு, பயிற்சி, நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாத்துக்கு மேலே மனசு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு. ஸோ மனதை என்றுமே இளமையாக வைத்துக் கொள்ளுங்கள், மனதை என்றுமே நல்ல விதமாக வச்சுக்கோங்க, ஆனந்தமாக சந்தோஷமாக, இந்த ஒரு வாழ்க்கை தான் நமக்கு, அதில் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், அதற்கான எல்லா முயற்சிகளையுமே பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் ஆரோக்கியம் உங்கள் கூடவே இருக்கும். எங்களுடைய மருத்துவர் மனநலம் சார்ந்த அத்தனைக்கும் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்குது, லைஃப் டைம் மெடிசின்ஸ் கிடையாது. கொஞ்ச நாள்லேயே உங்களோட மனம், ஈவன் ஒரு டிப்ரெஷன் இருக்கிறீங்க, தூக்கமின்மை, எனக்கு மிகுந்த சோகம், எதுவாக இருந்தாலும் பயங்கர கோபம் அப்படின்னா கூட இதற்கெல்லாம் மருந்துகள் இந்த மருத்துவத்தில் உண்டு. நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.
0: இதுவரை நலமை விளைக கேட்டோம்.
2: 103 இசையோடு என்றும் நீங்கள் இசையோடு என்றும் நீங்கள்
0: குட் மார்னிங் டு ஆல். டைம் 7 மணி, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நம்ம தொடர்ந்து கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, உங்க கூட இன்னைக்கு ஆஜே சந்தீப்.

தொடர்ந்து மூணு பாட்டு கேட்டு முடிச்சிருக்கோம். முதலாவதாக புது பாட்டு படத்திலிருந்து மனோ எஸ் ஜானகி பாடியது இசை இளையராஜா. அதனைத் தொடர்ந்து உல்லாச பறவைகள் படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது இசை இளையராஜா. இப்போ நம்ம கேட்ட பாட்டு நிழல்கள் படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது இசை இளையராஜா.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தொடங்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் இடம்பெற்றிருப்பதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை

0: முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் வெப்பத்தின் தாக்கம் அடுத்த சில தினங்களுக்கு நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்களை அமல்படுத்துவதை வலுப்படுத்தவும் அவற்றை டிஜிட்டல் முறையில் மேற்கொள்ளவும் ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்த நடவடிக்கையின் மூலம் காகிதங்கள் பயன்பாட்டின் மூலமாக நிறைவேற்றப்பட்டு வந்த பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்கள் இனி விரைவாக டிஜிட்டல் முறையில் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். திட்டங்களை செயல்படுத்துவதற்கான கால அவகாசமும் விரைவுபடுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பழங்குடியின மக்களுக்கான நலத்திட்டங்கள் வெளிப்படையான முறையில் மேற்கொள்வதை இந்த நடவடிக்கை உறுதி செய்யும் என்றும் டாக்டர் வீரேந்திரகுமார் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவுடனான இந்தியாவின் ஒருங்கிணைந்த நல்லுறவுகள் கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங்கை சந்தித்த பின்னர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா இந்தியா பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து விவாதித்ததாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். அணுசக்தியை உற்பத்தி செய்வதற்கான யுரேனியம் வழங்குவது உள்ளிட்ட எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்தும் அரிய வகை கனிமங்களை உற்பத்தி செய்வது தொடர்பாகவும் அப்போது ஆலோசனை மேற்கொண்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் அதில் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் இடம்பெற்றிருப்பதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிகள் என்று கூறினார். இதனை பாகிஸ்தானும் சீனாவும் நன்கு அறிந்திருந்த போதிலும் இதுபோன்ற கூட்டறிக்கை வெளியிட்டிருப்பதை ஏற்க முடியாது என்று அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீர் லடாக் பகுதிகளில் வேறு எந்த நாடும் உரிமை கொண்டாடுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் உறுதிபட கூறினார். தலைநகர் தில்லியில் காற்றின் தரத்தை மேம்படுத்துவது குறித்து எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவுடன் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையின்போது பல்வேறு துறைகளுடன் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், காற்றின் தரத்தை மேம்படுத்த எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள், குளிர்காலம் தொடங்குவதற்கு முன்பாக காற்று மாசடைவதை குறிப்பிடத்தக்க அளவு குறைக்க தேவையான நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. தில்லி அரசு எடுத்துள்ள முயற்சிகள் பாராட்டத்தக்கவை என்று திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு விஜய் முதன்முறையாக இன்று தில்லி செல்கிறார். மாலை 4:30 மணி அளவில் அவர் பிரதமரை சந்திக்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் இருந்து லட்சக்கணக்கானோர் ஹஜ் யாத்திரைக்காக சவுதி அரேபியா சென்றடைந்துள்ளனர். 5 நாட்களில் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் சுமார் 16 லட்சத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றுள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா மதினா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்தியாவிலிருந்து மட்டும் 175,000 யாத்ரீகர்கள் ஹஜ் யாத்திரை சென்றுள்ளனர். இரவு நேர தொழுகைக்கு பின்னர் யாத்ரீகர்கள் அனைவரும் மினா நோக்கி புறப்பட்டுச் செல்வார்கள். பின்னர் அங்கு சாத்தான் மீது கல்லெறியும் நிகழ்வு நடைபெறும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங்கை பிரதமர் புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு

வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒருங்கிணைந்த நல்லுறவை மேம்படுத்தவும் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்தும் விரிவாக ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கு வெளிப்படையான நடவடிக்கைகளை தொடரவும் முடிவு செய்யப்பட்டதாக பிரதமர் அதில் கூறியுள்ளார். இதேபோல் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மொட்டேகியையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றார். இந்தியா ஜப்பான் இடையே அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்வதற்கு உலக நாடுகளுடன் இணைந்து முக்கிய பங்காற்றுவதை உறுதி செய்வதாகவும்

0: ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்வதற்கு உலக நாடுகளுடன் இணைந்து முக்கிய பங்காற்றுவதை உறுதி செய்வதாகவும் மற்றொரு பதிவில் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நேபாள முன்னாள் பிரதமர் ஷேர் பகதூர் தூபா, அவருடைய மனைவியும் முன்னாள் வெளியுறவு அமைச்சருமான அர்சு ராணா தூபாவையும் கைது செய்ய வேண்டாம் என்று அந்நாட்டு அரசை நேபாள உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தற்போது ஷேர் பகதூர் தூபாவும் அவருடைய மனைவியும் வெளிநாட்டில் தங்கியுள்ளனர். அவர்களுக்கு எதிராக காத்மாண்டு மாவட்ட நீதிமன்றம் கடந்த மாதம் கைது உத்தரவை பிறப்பித்த நிலையில் உச்சநீதிமன்றம் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ராஜஸ்தான் உள்ளிட்ட கிழக்கு பகுதி மாநிலங்களிலும் இதர வட மாநிலங்களிலும் இம்மாத இறுதி வரை வெப்பத்தின் தாக்கம் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு மாநிலங்களில் வரும் 29ஆம் தேதி வரையிலும் கிழக்கு வளைகுடா பகுதிகளில் வரும் 31ஆம் தேதி வரையிலும் வெப்ப அலைகள் தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதே நேரம் கேரளாவின் ஒரு சில பகுதிகளிலும், லட்சத்தீவு, தமிழகம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கிழக்கு பகுதிகளிலும் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை அரபிக்கடல் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சனிக்கிழமை தொடங்கும் என்றும், வங்கக்கடலின் கிழக்கு பகுதி மற்றும் அந்தமான் கடல் பகுதியின் பெரும்பாலான இடங்களில் பருவமழை முன்கூட்டியே தொடங்கும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல் குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். இம்மாவட்டத்தில் சட்டவிரோதமாக கனிமங்கள் வெட்டியெடுக்கப்படுவதை தவிர்க்க 76 குவாரிகளில் ஆளில்லா விமானம் மூலம் அளவீடு செய்யப்பட்டு அறிக்கை பெறப்பட்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதையடுத்து விருதுநகர் மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்திய அமைச்சர், குத்தகை பரப்பிற்கு வெளியே குவாரி பணி மேற்கொண்ட 23 குவாரிகளை தற்காலிகமாக மூட உத்தரவிட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நேற்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. வியட்நாமின் டானாங்கில் நடைபெறும் இப்போட்டியின் 65 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் மோஹித் குமார் கிர்கிஸ்தான் வீரரை 12-4 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். 79 கிலோ எடைப்பிரிவில் சந்திரமோகன் தங்கம் வென்றார். 92 கிலோ எடைப்பிரிவு இறுதியாட்டத்தில் கிர்கிஸ்தான் வீரரிடம் வெற்றி வாய்ப்பை இழந்து புனித்குமார் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். 125 கிலோ எடைப்பிரிவில் கஜகஸ்தான் வீரரிடம் தோல்வியடைந்த லாக்கியும் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 86 கிலோ எடைப்பிரிவில் சச்சின் மோர் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை 92 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 254 ரன் எடுத்தது. கேப்டன் ரஜத் படிதார் 33 பந்துகளில் 93 ரன் குவித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். விராட் கோலி, கிருணால் பாண்டியா ஆகியோர் தலா 43 ரன் சேர்த்தனர். 255 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 19.3 ஓவரில் 162 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அந்த அணியின் ராகுல் தெவாட்டியா மட்டுமே 68 ரன் சேர்த்தார். இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்டேல் இன மக்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தொடங்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் இடம்பெற்றிருப்பதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் வெப்பத்தின் தாக்கம் அடுத்த சில தினங்களுக்கு நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டிருக்கும் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 1.25, 7:25. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெதர் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சென்னை மெட் சென்டர்லிருந்து வந்திருக்கக்கூடிய இன்றைய வானிலை அறிவிப்பு. கோயம்புத்தூர் பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும், திருப்பூர்ல அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸும், அதே மாதிரி சேலத்திலையும் 37 டிகிரி செல்சியஸும் தான், ஈரோட்டில் 38 டிகிரி செல்சியஸும், சென்னையில 36 டிகிரி செல்சியஸும் திருச்சியில 38 டிகிரி செல்சியஸும் ஊட்டி குன்னூர் கூடலூர் இந்த பகுதிகள்லாம் வந்து அதிகபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் பாலக்காடு கேரளாவுடைய

சில இடங்கள்ல அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகக்கூடும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியுடைய பொதுவு சம்பந்தப்பட்ட கேள்வி உங்களுக்காக சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் முதல் சூப்பர் கம்ப்யூட்டர் எது, இது எப்பொழுது உருவாக்கப்பட்டது? இந்தியாவின் முதல் சூப்பர் கம்ப்யூட்டர் எது, இது எப்பொழுது உருவாக்கப்பட்டது? இதற்கான பதில்களை உங்களுடைய பெயர், ஊர், அதுக்கப்புறமா கேள்விக்கான பதிலையும் சேர்த்து 9585800103 அப்படிங்கிற நம்பர்ல வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்தலாம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுக்கும் நிகழ்ச்சியில் நீ தொடர்ந்து.
2: குட் மார்னிங் மக்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-இன் கொஞ்சம் கிளி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யாரு பேச போறா? அந்த அழகான மழலையின் குரல் யாருடையதுன்னு கேக்கலாமா? வணக்கம்.
3: வணக்கம்.
2: உங்க பேர் என்ன?
3: சஞ்சய் ஆதித்யா.
2: ரெண்டு பேரா உங்களுக்கு?
3: ஆமா.
2: வீட்டுல அம்மா உங்களை எப்படி கூப்பிடுவாங்க?
3: ஆதி.
2: ஆதினு கூப்பிடுவாங்களா? ஓகே. நானும் அப்படியே கூப்பிடவா? ஆதி, உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட பிடிக்குமா?
3: பிடிக்கும்.
2: சைக்கிள் இருக்கா?
3: இருக்கு.
2: என்ன கலர் சைக்கிள் இருக்கு?
3: ரெட் கலர்.
2: யாரு வாங்கி கொடுத்தது தம்பிக்கு?
3: அப்பா.
2: இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க சஞ்சய் ஆதித்யா?
3: ஆத்தி சூடி.
2: சொல்லுங்க.
3: ஆத்தி சூடி. அறம் செய்ய விரும்பு, தர்மம் செய்ய ஆசைப்படு. ஆறுவது சினம், கோபத்தை அடக்கிக் கொள்ள பலது. ஏழ்வதை கரவே, உன்னால் கொடுக்க முடிந்ததை மறைக்காமல் கொடு. ஈவதை விளக்கில், இல்லாதவர்களுக்கு ஒருவரை உதவும் போது அதை தடுக்காதே. உடையதே விளம்பு, உன்னுடைய உடைமைகளை பிறர் அறியும்படி சொல்லாதே. ஊக்கமது தவிடு, முயற்சியை எப்போதும் கைவிடக்கூடாது. என் எழுத்துகளே, என்னையும் எழுத்தையும் இகழக்கூடாது. ஏற்பது இகழ்ச்சி, பிறரிடம் பொருளை வேண்டி கேட்பது நல்லதல்ல. ஐயம் விட்டு உன் உண்பதற்கு முன் பிறருக்கு கொடுத்து உண்ண வேண்டும். புறவு ஒழுகு, உலகத்தோடு பொருந்தி வாழ வேண்டும். ஓதுவது ஒளியே, படிப்பதை எப்போதும் நிறுத்தக்கூடாது. அவ்வியம் பேசல், பொறாமை வார்த்தைகளை எப்போதும் பேசக்கூடாது. அக்கம் சுருகில், அளக்கும் போது இந்த பொருளை குறைத்து அளக்க கூடாது. அவ்வையார்.
2: ரொம்ப அழகா சொன்னீங்க தங்கம்.
3: தேங்க்யூ.
2: இது உங்களுக்கு யாருமா சொல்லி கொடுத்தா?
3: தமிழம்மா.
2: ஆஹா, சரி. இதுல என்ன சொல்லிருக்காங்க?
3: கோபப்படக்கூடாது, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், அப்புறம் எல்லாருக்கூடயும் சேர்ந்து ஒற்றுமையா வாழணும்.
2: ஏன் உங்களுக்கு வாய்ஸ் சரியில்லையா?
3: சளி.
2: டானிக் குடிச்சிங்களா? சரி, சளி எதுக்கு புடிச்சிச்சு முதல்ல உங்களுக்கு?
3: ஜூஸ்.
2: என்ன ஜூஸ்?
3: லெமன் ஜூஸ்.
2: அதனாலயா? சரி, சளிக்கும் உங்களுக்கு புடிச்சு போச்சா? நான் ரேடியோல பேச போறேன்ட்டு யாருகிட்ட சொல்லிட்டு வந்தீங்க?
3: எங்க மம்மிட்டையும், எங்க ஐயாட்டையும், எங்க அம்மாச்சிட்டையும், எங்க அப்பாட்டையும்.
2: இவ்ளோ பேர்கிட்டயா? ஆஹா, என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க உங்களுக்கு?
3: போய் சூப்பரா சொன்னாங்க.
2: நல்லா பேசுறீங்க நீங்க, தெரியுமா?
3: Thank you, ma'am.
2: உங்களுக்கு தெரிஞ்ச வெஹிக்கிள் எல்லாம் சொல்றீங்களா?
3: காரு, ட்ரெயின், பஸ்ஸு, ஆட்டோ, போலி ஜீப்பு, பைக், ஏரோப்ளைன், ஹெலிகாப்டர்,
2: இதெல்லாம்
3: வெஹிக்கிள்ஸ்.
2: இதுல உங்களுக்கு எந்த வெஹிக்கிள் ரொம்ப பிடிக்கும்?
3: போலி ஜீப்.
2: ஏமா?
3: அதான் சூப்பரா இருக்கும்.
2: அப்படியா?
3: எஸ் மேம்.
2: உங்களுக்கு கலரிங் பண்ண பிடிக்குமா இல்ல டிராயிங் பண்ண பிடிக்குமா?
3: கலரிங் பிடிக்கும், டிராயிங் பிடிக்கும்.
2: என்னெல்லாம் நீங்க டிராயிங் பண்ணிருக்கீங்க?
3: கார், பஸ்,
2: வேற
3: ட்ரீ, சிவன்.
2: ட்ரீக்கு என்னென்னலாம் கலர் பண்ணுவீங்க?
3: கிரீனும் பிரவுனும்.
2: அது என்ன ட்ரீ?
3: மேங்கோ ட்ரீ. மேங்கோ கேளு.
2: அப்படியா?
3: எஸ் மேம்.
2: வெரி ஸ்மார்ட். சரி ஆதித்யா, நீங்க பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
3: கலெக்டர். எல்லாருக்கும் சர்வீஸ் பண்றதுக்காக, அதனால நான் கலெக்டர் ஆகுறேன்.
0: நீங்க நினைச்ச மாதிரியே கலெக்டர் ஆகிறதுக்கு பண்பலை சார்பா வாழ்த்துக்கள்.

கொஞ்சம் கிளி நிகழ்ச்சியில் சஞ்சய் ஆதித்யா கூட அழகாக பேசினாங்க. நம்ம அஜய் லக்ஷ்மி தேவி இருவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிச்சுக்கலாம். 7:35 நம்ம கிட்ட இருக்கும். வணக்கம். கமிதூ பிரேக்ஃபாஸ்ட் ஷோ இன்னைக்கான கேள்விக்கு

சரியான பதில் செலுத்தக்கூடிய நேயர்கள் வரிசையில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சிறுமுகை, சோமு, கலைவாணி, அதுக்கப்புறமா சண்முகசுந்தரம், ராஜேஸ்வரி தெக்கலூர் பகுதியிலிருந்து, வீரதுரை அரியலூர், அப்புறம் கோவை மேட்டுப்பாளையத்திலிருந்து ரமேஷ், பிரபு ராஜபாளையம் பகுதியிலிருந்து பூபதி, ராஜேந்திரன், ராஜாமணி, ஐயனார் முதுகுடியிலிருந்து, அதுக்கப்புறமா மகேஸ்வரி, கனகராஜ், இந்து, மல்லேஸ்வரன், அபி சாமண்டிபுரம் பகுதியிலிருந்து, கணேஷ், சிறுமுகை, பீடம்பள்ளி, வாசுதேவன், விஸ்வம், அறந்தாங்கியிலிருந்து, இவங்க எல்லாரும் பதில் சொல்லக்கூடிய நேயர்கள் வரிசையில் இருக்காங்க.

கொடி பறக்குது படத்துல எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது இசை ஹம்சலேகா. டைம் 7:42 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நேயர்களின் நினைவூட்டலுக்காக இன்று காலை 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில இலக்கிய சோலை பட்டினப்பாளையில் அறப்பண்புகள் உரை வழங்குபவர் முனிவர் பி கோகுல்நாத் அவர்கள். அதனைத் தொடர்ந்து காலந்தோறும் அவ்வை உரை வழங்குபவர் முனிவர் ஏ ஷாஜிதா பேகம் அவர்கள்.

0: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: காற்று என்பது பூமியை சுற்றியுள்ள பல்வேறு வாயுக்களின் கலவையாகும். மனிதர்கள், விலங்குகள் மற்றும் தாவரங்கள் வாழ்வதற்கு காற்று மிகவும் அவசியமானது. இயற்கையின் மாற்றங்கள் மற்றும் வெப்பநிலைகளின் வேறுபாடுகளால் பல வகையான காற்றுகள் உருவாகின்றன. காற்றின் வகைகளில் முதன்மையானது தென்றல் காற்றாகும். இது மெதுவாகவும் குளிர்ச்சியாகவும் வீசும் இனிய காற்றாகும். இந்த காற்று மனிதர்களுக்கு சுகத்தையும் புத்துணர்ச்சியையும் அளிக்கிறது. வாடை காற்று வடதிசையிலிருந்து வீசும் குளிர்ந்த காற்றாகும். இது மழை பெய்ய உதவுகிறது. கோடை காலங்களில் வெப்பக்காற்று அதிகமாக வீசும். இது உடல் சோர்வையும் வெப்பத்தையும் அதிகரிக்கிறது. புயல் காற்று மிகவும் வேகமாக வீசும் ஆபத்தான காற்றாகும். இதனால் மரங்கள் முறிவதும் வீடுகள் சேதமடைவதும் நடைபெறுகிறது. கடற்காற்று பகல் நேரத்தில் கடலிலிருந்து நிலப்பரப்பிற்கு வீசுகிறது. இது கடற்கரை பகுதியில் குளிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. நிலக்காற்று இரவு நேரத்தில் நிலத்திலிருந்து கடலுக்கு வீசுகிறது. பருவமழை காற்றுகள் மழையை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. குறிப்பாக தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை காற்றுகள் விவசாயத்திற்கு பெரிதும் உதவியாக உள்ளன. மலைப்பகுதிகளில் வீசும் மலை காற்று குளிர்ச்சியான சூழலை உருவாக்குகிறது. பாலைவனங்களில் வீசும் காற்று உலர்ந்ததாகவும் சூடானதாகவும் இருக்கும். காற்றின் வேகம் மற்றும் திசை காலநிலையை மாற்றுகின்றன. காற்று விதைகள் பரவவும் உதவுகின்றன. மேலும் காற்றாலை மூலம் மின்சாரமும் உற்பத்தி செய்ய முடிகிறது. தூய்மையான காற்று மனித ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. மரங்களை வளர்ப்பது காற்றை சுத்தப்படுத்த உதவுகிறது. எனவே சுற்றுச்சூழலை பாதுகாப்போம்.
0: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

7:44 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நம்ம கேட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இன்னைக்கான கேள்வி, இந்தியாவின் முதல் சூப்பர் கம்ப்யூட்டர் எது, எப்பொழுது உருவாக்கப்பட்டது? இது இதற்கான பதில்களை நிறைய பேர் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. புலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், சண்முக சுந்தரம் விநாயகபுரத்துல இருந்து, அதுக்கப்புறமா வந்து கோணமலை ஆனந்தன், ராமகிருஷ்ணன், அள்ளிநகர் மகாதேவன், பெரம்பலூர் பகுதியிலிருந்து திருப்பூர் மகேஸ்வரி, ராஜேந்திரன், சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி, மனோகரன், லங்கவள்ளி ராஜாராம், கருமத்தமட்டி பிரியமா, வெள்ளியங்குறி, அதுக்கப்புறமா ஆலங்கொம்பு விஜயகுமார், உமா மகேஸ்வரி, ஜெயர் ரித்து, கனிஷ்க், அபினவ், தொடர்ந்து சந்திரசேகர், மனவை பகுதியிலிருந்து கணக்கம்பாளையம், பாலசுப்ரமணியம், கல்பனா, மகேஸ்வரன், கிருத்திகா, பிரணவ், மல்லிகா, மந்திராச்சலம், பிரியங்கா, தொடர்ந்து அவினாசி, பிரபுதேவி, ஸ்ரீசாய், கஞ்சம்பட்டி, சண்முக ஆனந்தன், வெள்ளியங்காடு, கீர்த்தி, மகேஸ்வரி, ஹரிஷ், ரத்னபுரி, ராஜா, முகமது, கே என் பாளையம், பேச்சிமுத்து, இவங்க எல்லாரும் வந்து கேள்விக்கான பதில்களை பதிவு பண்ணியிருக்காங்க.

வாய்க்கொழுப்பு படத்துக்காக டிஎல் தியாகராஜன், லலிதா சாகரி பாடியது. இசை சந்திரபோஸ். நேர்களை, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில சிங்கப்பெண்ணே இளம் தொழில் முனைவோர் ஸ்ரீ சிந்துஜா அவர்களுடன் ஒரு நேர்முகம் கேட்கலாம்.

இந்தியாவின் முதல் சூப்பர் கம்ப்யூட்டர் எது, எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இதற்கான பதில்களை நிறைய பேர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய பதிவுகளில் யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். வாங்க, தேவராயபுரத்திலிருந்து ராஜா, ஹோப்ஸ் காலேஜ், பிரணியா, குகன், கண்ணையன், ராமசாமி, கஞ்சம்பட்டி பகுதியிலிருந்து, சண்முக சுந்தரம், ரமண முதலி புதூர்லிருந்து, ரகுராமன், முல்லை நகர்லேருந்து, சாமி செட்டிப்பாளையம், கிருஷ்ணராஜ், பாரதி மகாலிங்கம், கள்ளிவலசிலிருந்து, நெல்லிமேடு, பூங்குழி, நாகராஜ சோழன், சுதாகர், ஜீவா, அதுக்கப்புறமா வந்து அனுஸ்ரீ கண்ணன், பொள்ளாச்சி பகுதியிலிருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. போத்தனூர்லேருந்து ரங்கன், தொடர்ந்து செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முக நகர்லேருந்து ராயப்பன், ரஜி, ஜெஃப்ரி, ரீனா, பாப்பா, கே ஜி சாவடியிலிருந்தும், ரங்கசாமி ஒண்டிப்புதூர்லேருந்து, ரங்கநாயகி, ரங்கராஜ் வடவள்ளியிலிருந்து, காந்திபுரம், ஜஸ்டின், திரவியம், பிரகாஷம், கே கே புதூர்லேருந்து, திருப்பூர், குருவாயூரப்பன் நகர்லேருந்து, பிரபஞ்சன், யஷ்வந்த் சொல்லியிருக்காங்க, சாய்மணி பொள்ளாச்சியிலிருந்து, அதனைத் தொடர்ந்து மல்லிகவுண்டன் பாளையம், விமலா, வேணுகோபால், பூபனா, சிவானந்த காலனி, பழனி, சாவக்காட்டுப்பாளையம், பெருமாள், சுமதி, திருப்பூர், கணபதி பாளையம், யசோதா, கோவிந்தராஜ், மனோகரன், கரையாம்பாளையத்திலிருந்து, துரைசாமி, ஜமீன், ஊத்துக்குழியிலிருந்து, பூளவாடி, உதயகுமார், கிருஷ்ணாபுரம், சகானா, ஆதி, நெபுலா, யோகவர்ஷினி, ஜெகநாதன், பூளக்காட்டுப்பாளையம், இளங்கோ, சாமி செட்டிப்பாளையத்திலிருந்து, அவினாசி, ராயம்பாளையம், பாலசுப்ரமணியம், தொட்டம்பாளையம், கோகிலா, பழனிசாமி, ஐஸ்வர்யா, மித்ரன், அதுக்கப்புறமா வந்து விஜயகுமார், கோகிலா, வன்சிகா, லோகேஷ், இவங்க எல்லாரும் வந்து பதில் சொல்லிருக்கக்கூடிய நேர்கள் வரிசையில் இணைந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் சூப்பர் கம்ப்யூட்டர் பரம் 8000, இதுதான் வந்து இந்தியாவுடைய முதல் சூப்பர் கம்ப்யூட்டர். இது இந்திய அரசின் சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங், அதாவது சிடிஏசி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. 1991 வருஷம் இது அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்தியா வந்து தானாகவே தனது சொந்த கம்ப்யூட்டரை உருவாக்க முடிவு செய்து அதன் விளைவாக பரம் 8000 அப்படிங்கிற ஒரு கம்ப்யூட்டர் வந்து உருவாக்கினாங்க. பரம் அப்படிங்கறதுடைய விரிவாக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேரலல் மெஷின் அப்படிங்கிறது தான். இது வினாடிக்கு சுமார் 1 GFLOPS, அதாவது 1 பில்லியன் கணக்கீடுகள் செய்யக்கூடிய திறன் கொண்டதாக இருந்தது. இன்னைக்கு கேள்விக்கான சரியான பதில் சொன்ன அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிச்சுக்கலாம். இனி கேட்கலாம் சேவை செய்திகள். இன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மாதாந்திர பராமரிப்பு பணிகளின் காரணமாக அண்ணா பல்கலைக்கழகத்தை சார்ந்த கல்வியரம்பாளையம், மருதமலை ரோடு, ஐயோபி காலனி, அண்ணா பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம், மருதமலை கோவில் அடிவாரம், நவாவூர் பிரிவு, கல்பனா நகர், குரியா கார்டன், கோல்டன் நகர், மருதம் நகர், சின்மயா நகர், டாடா நகர், இந்திரா நகர், அண்ணா நகர், ஜிகேஎஸ் அவென்யூ, லட்சுமி நகர், சுப்பிரமணியன் நகர், டான்சா நகர், பொம்மனம்பாளையம், மகாராணி அவென்யூ பகுதி 1, பகுதி 2 மற்றும் பகுதி 3 போன்ற பகுதிகளில் மின்சார விநியோகம் தடைபடும் சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026 வருஷத்திற்கான சேர்க்கை இந்த மாதம் 16 தேதி தொடங்கி அடுத்த மாதம் ஜூன் மாதம் 3 தேதி வரை நடைபெற்று வருகின்றது. எனவே தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயிற்சி பெற விரும்புவோர் www.skilltraining.tn.gov.in அப்படிங்கிற முகவ இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும், மேலும் விவரங்களுக்கு நிலைய முதல்வரையோ அல்லது 9499055707 அல்லது 9047637393 அல்லது 8667619081 என்ற கைபேசி எண்களையோ தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேவை செய்திகள் கேட்டோம்.

0: ஏற்றத்தை அடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தொடங்கி வைத்தார். போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன உரிமையாளர்களிடமிருந்து உடனடியாக அபராதம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தியை மத்திய அரசு மறுத்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். அம்மா உணவகங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை நீக்கிவிட்டு முதலமைச்சர் திரு விஜயின் புகைப்படங்களை வைத்திருப்பதற்கு அஇஅதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளதால் சாத்தனூர் அணை வரை உள்ள தென்பெண்ணை ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் கோடை விழாவை முன்னிட்டு பழ கண்காட்சி இன்று தொடங்குகிறது. இந்தியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஹஜ் புனித யாத்திரைக்காக லட்சக்கணக்கானோர் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நேற்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள்
2: மகிழ்ச்சியான காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நாம் இணைவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நிகழ்ச்சியில உங்க கூட நான் ஆர்ஜே தமிழரசி லட்சுமணன். இந்த நாள் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையட்டும்.

0: பாண்டி திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடியது இசை இளையராஜா. இதுவரைக்கும் நிகழ்ச்சியில் உங்கள் கூட ஆர்ஜே சந்தீப். இன்னும் சில நொடிகளில் காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல் அதனைத் தொடர்ந்து வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி தொகுத்து வழங்குவதற்காக ஆர்ஜே தமிழரசி காத்துட்ருக்காங்க.
1: செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுடனான இந்தியாவின் ஒருங்கிணைந்த நல்லுறவுகள் கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம்

0: எங்கள் அண்ணா திரைப்படத்துல இருந்து தேவாவுடைய மியூசிக்ல ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடிய இந்த பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் தாமரை.
1: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
2: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
1: முன்பதிவிற்கு 7418874111.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். பேனா மூடி அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அதுல ரெனால்ஸ் ஜெல் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுல வந்து நீங்க பாத்திருக்கீங்களா, பேனா மூடியில வந்து இந்த சின்ன சின்ன ஹோல்லாம் இருக்கும். ஏன் அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு வந்து வாயில வச்சு கடிக்கிற பழக்கம் இருக்கும். அந்த மூடியை வந்து வாயில வச்சு கடிப்பாங்க, சாதாரண பழக்கம் தான். ஆனாலும் ஒரு சில நேரங்கள்ல ஒரு பெரும் விபரீதங்கள்லாம் முடிஞ்சிருக்கு. தவறுதலா பேனா மூடியே விழுங்கும் போது அது வந்து நேரா போய் மூச்சு குழாயை அடைச்சுக்கும். இதனால மூச்சு திணறல் ஏற்பட்ட உயிரிழப்புகள் நேர்ந்த சம்பவங்களும் கடந்த காலத்துல நிறையவே இருக்கு. இந்த அபாயத்தை தடுக்கிறதுக்காக தான் உலக புகழ்பெற்ற பேனா தயாரிப்பு நிறுவனமான பிக் 1991-ல தன்னுடைய புகழ்பெற்ற கிறிஸ்டல் அப்படிங்கிற பேனாவுடைய மூடியில ஒரு சின்ன துளையை முதன் முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க. யாராவது தவறுதலா மூடியை வந்து முழுங்கிட்டாங்க அப்படின்னா இந்த துளை வழியா நுரையீரல் சுவாசிக்க தேவையான அந்த காற்று ஓரளவுக்கு உள்ள செல்லும். இதனால உடனடி மூச்சு திணறல் தவிர்க்கப்பட்டு மருத்துவமனைக்கு போய் உயிரை காப்பாற்ற போதுமான நேரமும் கிடைக்கும். இந்த சின்ன வடிவமைப்பு மாற்றம் ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. இதை பார்த்த சர்வதேச தர கட்டுப்பாட்டு அமைப்புகள் என்ன பண்ணாங்கன்னா இதனை ஒரு விதியாவே மாத்தினாங்க. சிறுவர்கள் பயன்படுத்தும் இந்த பேனா மூடிகள் மூச்சு குழாயை அடைக்காதவாறு வடிவமைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ISO 1154-0 என்ற சர்வதேச பாதுகாப்பு தரம் உருவாக்கப்பட்டது. இன்று உலகின் பெரும்பாலான முன்னணி பேனா தயாரிப்பு நிறுவனங்கள் இந்த விதியை பின்பற்றுறாங்க. இந்த துளைக்கு மற்றொரு சிறிய பயன்பாடும் இருக்கு. பேனாவை மூடும் போது உள்ள ஏற்படும் அந்த காற்றழுத்தத்தை சமன் செஞ்சு மை கசிவை தடுப்பதற்கும் இது வந்து உதவியா இருக்கு. இருந்தாலும் இதனுடைய முதன்மை நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த உயிர் பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது மட்டும்தான்.

சூரியவம்சம் படத்துல இருந்து எஸ் ஏ ராஜ்குமாரனுடைய மியூசிக்ல அருண்மொழி சுஜாதா பாடி இந்த பாடல் கேட்டும் பாடலாசிரியர் ரா ரவிசங்கர். ஒரு பள்ளி சுற்றுலா அப்படின்னாவே நமக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி ஒரு கள சுற்றுலா, வயல்வெளிக்கு வந்து ஒரு கள சுற்றுலா போயிருக்காங்க நார்வேல ஒரு தென்கிழக்கு பகுதியில் இருக்கிற ஒரு ஹாட்லாண்ட் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாகாணத்தில் இருக்கிற அந்த பள்ளி வந்து அந்த மாணவர்களை வந்து ஒரு கள சுற்றுலாவுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்கே போகும்போது ஒரு மாணவன் கண்ணில் மட்டும் ஒரு இரும்பு துண்டு ஒரு கண்ணில் தெரியுது. அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கு சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1300 ஆண்டுகள் பழமையான ஒரு வால், அதாவது கிபி 550 முதல் கிபி 880 வரையிலான காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அரசர்களின் காலம் தொடங்குறதுக்கு சற்று முந்தைய காலத்து வால் அது அப்படின்னு சொல்லிட்டு பல நூற்றாண்டுகளாக மண்ணுக்குள் புதைந்து கிடந்ததுனால அந்த வால் வந்து தற்போது கடுமையாக துருப்பிடித்து சிதைந்த நிலையில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இது கலாச்சார வரலாற்று அருங்காட்சியகத்துக்கு இது வந்து கொண்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தை வந்து அதை போய் எடுக்காம அவங்க வந்து ஆசிரியர்கள்ட்டையும் சொல்லி அவங்க ஆசிரியர்களும் அதை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கு தெரிவிச்சனால இந்த இது நடந்தது. அது வந்து ஒரு அரிய வால் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் சில நொடிகள் தொடர்வது ஆங்கில செய்தி தொகுப்பு. அதனைத் தொடர்ந்து மீண்டும் வணக்கம் கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில் இணைவோம் நேர்களே.

0: 43 runs each. For Gujarat Titans, Kagiso Rabada and Jason Holder took 2 wickets each. Rajat Patidar was adjudged the player of the match. Today, Sunrisers Hyderabad will face Rajasthan Royals in the Eliminator in New Chandigarh, Mohali at 7:30 p.m. And now, for a look at today's newspapers, it's over to Tanvi Khurana.
1: Thank you, Pramod. Quad announces energy initiative, Fiji Port Project, headlines the Hindustan Times. While the Tribune headlines committed to free and open Indo-Pacific, Quad unveils energy security initiative. And the Asian Age headlines, Quad unveils 4 key initiatives, expands energy, maritime ties. Another major story covered in most newspapers is the U.S. self-defense strikes casting shadow on Iran peace talks. The Asian Age headlines, talks under strain as U.S. strikes Iran, Tehran to retaliate. While the Tribune headlines, deal to end war may take a few days, says Rubio as U.S. strikes Iran again. The government forming panel on demographic changes caused due to infiltration is also a major story covered on the front page of most newspapers. The Times of India headlines, government panel to examine demographic changes. And the Hindu says, panel set up to study demographic change. The Indian Express headlines, HDFC Bank camouflaged crores as marketing spent to pay higher interest to state firm. The paper adds that violating RBI and bank norms, 45 crores extra interest was paid to Maharashtra State Road Development Corporation as sponsorship for road safety drive. The Indian Express, in its editorial titled India First Can Converge with America First, writes that against the backdrop of an uneasy phase in India-US relations over the past year or so, US Secretary Marco Rubio's visit to India signaled reassurance to New Delhi that Washington remains committed to a long-term strategic partnership. During his joint press conference with Rubio, Indian Foreign Minister Jaishankar acknowledged that the Trump administration has been forthright about pursuing an America First policy and said that Delhi too is guided by an India first approach. Convergence of interests may sustain cooperation, but India standing in a fractured world will ultimately rest on the strength it builds at home, the paper concludes. And with that, it's back to you, Pramod.
0: Thank you, Tanvi. And now before we end the bulletin, the headlines once again. Centre forms high-level committee to study demographic change caused by infiltration and other reasons. Supreme Court to deliver its verdict today on petitions challenging special intensive revision of electoral rolls. CBSC rejects claims circulating on social media about breach of its on-screen marking system, saying it was only testing site and not actual platform. IMD issues red alert for severe heatwave conditions in Madhya Pradesh, Uttar Pradesh and Vidarbha today. And in IPL cricket, Royal Challengers Bengaluru storm into final, beating Gujarat Titans by 92 runs in qualifier 1 at Dharamshala. And with that, we end the morning news. Have a nice day.
2: Akashwani Coimbatore, FM 103, இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதாவது ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சிம்பிள்ஸ், நிறைய குறியீடுகள் கொடுத்துருப்பாங்க. S1, M1, S2, M2 அந்த மாதிரி. இந்த M1 பெட்டிக்கும் இந்த 3rd AC-க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் நிறைய பேத்துக்கு வந்து டவுட் வரும். இந்த M1 பெட்டி அப்படிங்கிறது வந்து இந்திய ரயில்வேயால் 2021 அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு புதிய வகை பெட்டி. இது வந்து AC 3-tier எக்கனாமி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வழக்கமான 3rd AC பெட்டியிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக எண்ணிக்கையிலான படுக்கைகள் வந்து இதில் இருக்கும். பொதுவாக ஒரு பெட்டியில் 83 படுக்கைகள் இருக்கலாம். அதே சமயம் ஒரு சாதாரண 3rd ACன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து 64-72 படுக்கைகள் இருக்கும். ரயிலினுடைய பெட்டியில் M1, M2, M3 இப்படி எழுதப்பட்டிருந்ததுன்னா அது ஒரு 3rd AC எக்கனாமிக் கிளாஸ் அப்படின்னு சொல்லி அதை வந்து சொல்கிறாங்க. M1 பெட்டி 3rd ACலேருந்து எப்படி வித்தியாசப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, M1 பெட்டியினுடைய கட்டணம் வழக்கமான 3rd AC பெட்டியை விட 6-8% குறைவாக தான் இருக்கும். இது குறைந்த பட்ஜெட்டில் ஏசியில் பயணம் செய்வதை வந்து எளிதாக்குது. ஏர் கண்டிஷனல் படுக்கைகள், அதே போல் விளக்குகள் மற்றும் மின்விசிறிகள் இந்த மாதிரியான அடிப்படை வசதிகள் மூன்றாம் ஏசி பெட்டியை போலவே இருக்கும். ஆனால் சொகுசு மற்றும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதிக பயணிகளுக்கு இடமளிக்கும் வகையில் படுக்கை அமைப்பு கொஞ்சம் நெருக்கமாக அமைக்கப்பட்டிருக்கு. இதில் பக்கவாட்டு படுக்கைகளில் இருக்கிற அந்த பயணிகள் சில சமயங்களில் மூன்றாம் ஏசி பெட்டியில் இருக்கிறது மாதிரியே ஒரு அனுபவத்தை வந்து பெறலாம். ஆனால் மூன்றாம்

மெசிபிட்டியை விட இடவசதியும் தனியுரிமையும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸை, அதாவது எஸ்எல் அந்த ஸ்லீப்பர் கிளாஸை விட ஒரு குறிப்பிடத்தக்க அளவு சிறப்பாக இருக்கும். ஏசி வசதியை விரும்பும் ஆனால் மூன்றாம் ஏசி வகுப்பு ஏசிக்கான ஒரு முழு கட்டணத்தையும் செலுத்த விரும்பாத பயணிகளுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அதிகமான மக்கள் ஏசி வசதியை அனுபவிக்கும், ரயிலினுடைய அந்த கொள்ளளவை அதிகரிக்கும். இந்திய ரயில்வே இந்த பெட்டிகளை அறிமுகப்படுத்தியிருக்கு. அது மாதிரி தான் ராஜ்தானி, சதாப்தி மற்றும் பிற விரைவு ரயில்கள் போன்ற நீண்ட தூர ரயில்களில் இந்த M1 M2 பெட்டிகள் காணப்படுது.

ஒன்ஸ் மோர் படத்துல இருந்து தேவாவுடைய மியூசிக்ல மனோ ஸ்வர்ணலதா பாடிந்த பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் பழனி பாரதி. எஸ் வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம்னா யாருக்கு தான் பிடிக்காது இல்லைங்களா? ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்ப அந்த ஐஸ்கிரீம் கோன் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த கோன்ல லாஸ்ட்ல ஒரு சாக்லேட் துண்டு மாதிரி வச்சிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, அந்த ஐஸ்கிரீம் கோன்கள் வந்து ஒரு பிஸ்கட் இல்லாத்தையும் வேஃபல் அப்படின்னு சொல்லி அதை வச்சு தான் தயாரிக்கிறாங்க. இந்த ஐஸ்கிரீம் வந்து மெதுவாக உருக தொடங்கும் போது அந்த கோனுடைய அடியில் ஒரு சின்ன ஓட்டை இருக்கும், அதுலேருந்து அந்த கிரீம் உள்ளே இருக்கும் இல்லையா, அதெல்லாமே வெளியில் வழிஞ்சு ஓடிடும். அதனால 1950 இறுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் தயாரிப்பாளர்கள் இதுக்காக ஒரு தீர்வை வந்து கண்டுபிடிச்சாங்க. 1959 ஸ்பைக்கா அப்படிங்கிற இத்தாலிய ஐஸ்கிரீம் தயாரிப்பாளர் வந்து ஐஸ்கிரீம் மற்றும் கோனுக்கு அதாவது இடையில ஒரு எண்ணெய் மற்றும் சாக்லேட் படலத்தை பயன்படுத்தி கோன் நனைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு காப்புரிமையை வாங்குறாரு. இதுதான் ஐஸ்கிரீம் கோன் சாக்லேட்டுடைய இன்றைய நவீன புரட்சிக்கு வித்திட்டதுன்னே சொல்லலாம். இந்த கோனுடைய அடிப்பகுதியில் அந்த உருக்கப்பட்ட சாக்லேட் ஊற்றும் பொழுது அது வந்து குளிர்ந்த நிலையில் உறைஞ்சு அந்த நீர்க்கசிவு இல்லாத ஒரு அடைப்பானாக மாறிடுது. இது வந்து உருகும் அந்த ஐஸ்கிரீமை வெளியேறாமல் தடுத்து கடைசி வரைக்கும் அந்த கோனை வந்து மொறுமொறுப்பாக வச்சிருக்க உதவுது. இந்த முறையை முதல்ல பிரபலப்படுத்தியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமிட்டோ நிறுவனம் தான். அதுக்கப்புறமா உணவியல் ரீதியாக ஒரு இனிப்பை சாப்பிட்டு முடிக்கும் போதே கிடைக்கும் அந்த இறுதி துண்டு லாஸ்ட் வாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது எல்லாத்துக்குமே. இதனால இந்த சாக்லேட் துண்டு அந்த வேலையை சரியாக செய்யுது அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. மக்கள் இந்த சாக்லேட் நுனியை ரொம்ப விரும்புறனால இப்போ வந்து அமெரிக்கா போன்ற நாடுகளில் இந்த லாஸ்ட் இது மட்டும் இருக்கு இல்லையா, அதை வந்து மட்டி பைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீம் இல்லாமல் வெறும் கோன் நுனிகள் மட்டும் தனி சிற்றுண்டியா அதாவது தனியா வந்து விற்பனை செய்யறாங்களாம். சாக்லேட் அடுக்குகள்ல அந்த கோன் அடிப்பகுதியில கூடுதல் வலிமை தரனால அந்த பேக்கிங் போக்கு அதை இல்லாட்டி போக்குவரத்தை இது இது இந்த அது போக்குவரத்தின் போது கூட ஒரு எளிதில உடையாமல் இருக்க இது உதவுது.

நாம் இருவர் நமக்கு இருவர் படத்திலிருந்து கார்த்திக் ராஜாவுடைய மியூசிக்ல உதித் நாராயணன் பாப் ஷாலினி பாடிந்த பாடல் கிட்டும் பாடலாசிரியர் பழனி பாரதி. சாதாரண தவளைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அது வந்து தண்ணியில் முட்டை போட்டு அதுக்கப்புறமா குஞ்சுகளை பொறிக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனால் கங்காரு மாதிரி ஒரு குட்டி பையை வச்சுக்கிட்டு அதில் தன்னுடைய முட்டைகளை சுமக்கும் ஒரு விசித்திரமான தவளையாக அமேசான் காடுகளில் ஆராய்ச்சியாளர்கள் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. பெரு நாட்டினுடைய ஈக்வட்டோரியலையை ஒட்டியுள்ள ஒரு அடர்ந்த அமேசான் மலைப்பகுதிகளில் தான் இந்த புதிய தவளையினம் முதல் முறையாக சிக்கியிருக்கு. இந்த தவளை ஒரு மிகச்சிறிய உயிரினம், அதாவது அதிகபட்சமாகவே 3.5 சென்டிமீட்டர் நீளம் மட்டும்தான் வளரக்கூடியது. அடர்பச்சை நிறத்துல உடல் முழுவதும் சின்ன சின்ன மேடுகளுடன் பார்க்கறதுக்கு ஒரு கியூட்டா இருக்கான். இதனுடைய உடல் அமைப்புல இருக்கிற ஒரு ஆகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய முதுகுல இயற்கையாவே அமைந்திருக்கும் ஒரு குட்டி பை தான். மற்ற தவளைகள் மாதிரி இல்லாம முட்டையிட நீர்நிலைகளை தேடி அலையாம தன்னுடைய முதுகுல இருக்கிற பையிலேயே முட்டைகளை பாதுகாப்பா வச்சு அடையாக்கும் ஒரு விசித்திரமான பழக்கத்தை இது கொண்டிருக்கு. அதே போல தண்ணீர் வற்றி போகும் அப்படிங்கிற கவலையோ இல்ல மற்ற உயிரினங்கள் முட்டையை சாப்பிடுமோ அப்படிங்கிற பயமோ இதுக்கு சுத்தமா கிடையாது. இந்த அழகான உயிரினத்தை இப்போதான் உலகிற்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆனா அதுக்குள்ளாவே இது அழியும் நிலையில இருக்கிறதா விஞ்ஞானிகள் ரொம்ப வருத்தத்தோட சொல்லியிருக்காங்க. காடுகளில் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக இந்த வகையை சேர்ந்து எத்தனை தவளைகள் இருக்குது அப்படின்னு ஒரு துல்லியமான கணக்கு இது வரைக்கும் கண்டுபிடிக்கல, இன்னும் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. உலகம் முழுவதும் அச்சுறுத்தி கொண்டிருக்கும் இந்த பருவநிலை மாற்றத்தினால் இவற்றினுடைய இருப்பிடம் வேகமாக பாதிக்கப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் விவசாயம் செய்வதற்காக காடுகளை அழித்து தீ வைக்கும் ஒரு மோசமான சம்பவங்களும் இருந்துட்டுருக்கு. இந்த சிறிய தவளைகளுடைய ஒட்டுமொத்த வம்சமே அழியும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தும் அங்கே நிலவிட்டு வருதா நம்முடைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க.

0: கண்களால் கைது செய்த திரைப்படத்துல இருந்து ஏ ஆர் ராமாண்டியன் மியூசிக்ல ஜான்சன் ஹரினி முகேஷ் முகமது பாடி இந்த பாடல் கிட்டும் பாடலாசிரியர் தேன்மொழி. நேரம் 8:50. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் அருவா சைபால், சொரியா திலங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால் துஷ்டரை கண்டால் தூர விலகு, இப்படி ஒரு பழமொழி உண்டு. எதுக்காக இப்படி சொல்லி வச்சாங்க? துஷ்டன் ஏதாவது தொந்தரவு கொடுப்பான், அதனால அவனை கண்டா பயந்துகிட்டு ஓடி ஒளிஞ்சுக்கோ அப்படின்னா இதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை. ஒரு துஷ்டன் கிட்ட நெருங்கி போறோம்னு வச்சுக்கோங்க, அவன் நமக்கு கெடுதலான ஆலோசனைகள் எதையும் சொல்லலாம், அல்லது அவன் தீய உணர்வுகள் உள்ளவனா இருக்கலாம், அல்லது தீய செயல்கள் செய்யக்கூடியவனா இருக்கலாம், அல்லது தீய நட்புனால அவன் ஏற்கனவே கெட்டு போனவனா கூட இருக்கலாம். இப்படிப்பட்டவனை நெருங்கி போனா அவனோட பாதிப்பு நமக்கும் வந்துடும், அதனால விலகிப்போ அப்படின்னு சொல்றாங்க. இதையே கொஞ்சம் விவரமா இப்போ பார்ப்போமே. இப்போ இந்த துஷ்டர்களை வந்து 4 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த 4 வகைக்கும் உதாரணம் வேணும்னா வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை, மகாபாரதத்தை பார்த்தாவே போதும். அதில் இந்த 4 வகையான தீயோரும் வர்றாங்க. முதல் வகைக்கு உதாரணம் சகுனி. இவன் மனசில் எப்பவும் தீய எண்ணங்கள் தான் நிறைஞ்சிருக்கும், கனவுல கூட தீய ஆலோசனைகள். யாராவது ஒருத்தர் நல்லபடியாக வாழ்ந்தால் அதை இவனால் சகிச்சிக்க முடியாது. இப்படிப்பட்டவனோட நெருங்கிய தொடர்பு துரியோதனனுக்கு கிடைச்சிது. துரியோதனன் எப்படின்னா அவன் ஏற்கனவே தீய காரியங்கள் செய்யறதுக்கு தயங்காதவன், அப்படிப்பட்டவனுக்கு தீய போதனைகள் செய்யறதுக்கு சகுனி உதவுனா. இந்த ரெண்டு பேரோட சகவாசம் இன்னொருத்தனுக்கு கிடைச்சது. அவன் யாருன்னா துச்சாதனன். அவன் தீ

0: நடத்தை உள்ளவன். இந்த மூணு பேரும் ஒன்னு சேர்ந்தா என்னத்துக்கு ஆகும்? உலகமே கெட்டு போடும்ல. இந்த மூணு துஷ்டர்களோட நல்லவன் ஒருத்தன் வந்து சேர்ந்தான், அவன் தான் கர்ணன். கர்ணன் வந்து இயல்பாகவே உத்தம குணம் உள்ளவன். அவன் நல்லவங்களோட சேராம இப்படிப்பட்ட கெட்டவங்க கிட்ட வந்து நட்பு வச்சுக்கிட்டான். அதனால அவனும் தீய செயல்களில் ஈடுபடுறது மாதிரி ஆயிட்டது. துரியோதனனுடைய நண்பனா அவனுடைய ஆதரவில் வளர்ந்ததுனால அவனுக்கு துணையாக இருக்க வேண்டியிருக்குது அப்படின்னா, நட்பு உரிமையினால் உதவி புரிய வேண்டியது சரிதான், அது தப்புன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் தீய செயல்களுக்கு உதவி செய்கிறது சரியில்லை. புத்தி பலம் புஜ பலம் எல்லாம் இருந்தால் கூட தெய்வ பலம் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. கர்ணன் வந்து மகாவீரன், இருந்தாலும் கடைசியில் அவன் கதி என்னாச்சு? அவங்ககிட்ட எல்லா நல்ல குணங்களும் இருந்தது, இருந்தாலும் ஏன் இப்படி ஆச்சு? தீயவர்களுடைய சேர்க்கை தான் காரணம். அவங்களோட சேர்ந்ததுனால இவனையும் அப்படியே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கள்ல. நாலு வகை துஷ்டர்களில் இவனும் ஒரு வகை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தீய ஆலோசனைக்கு சகுனி, தீய உணர்வுகளுக்கு துரியோதனன், தீய செய்கைக்கு துச்சாதனன், தீய நட்புக்கு கர்ணன். இப்படி உதாரணமாயிட்டான். அதனால தான் துஷ்டரை கண்டால் தூர விலகு அப்படின்னு சொன்னாங்க. அது புராண காலம். இப்போல்லாம் நிலைமை வந்து கொஞ்சம் வேறு விதமாக இருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் ஒரு காட்டு பாதையில் யாரோ ஒருத்தர் அடிபட்டு கிடந்தார். யாரோ ஒரு துஷ்டன் அவரை வந்து அடித்து போட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு. அந்த வழியாக போன ஒருத்தர் பரிதாபப்பட்டு அவனை போய் தூக்கினார். ஆறுதல் சொன்னார், இதை பாருங்கள், இந்த வழியாக எப்பவும் தனியாக வரக்கூடாது, ஏன்னா இங்கே ஒரு ரவுடி இருந்துக்கிட்டு வர்றவங்க போகிறவங்களையெல்லாம் வழிப்பறி பண்ணிகிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னாராம். இனிமேல் அப்படி கேள்விப்பட மாட்டீங்க அப்படின்னு அந்த ஆள். ஏன்னு கேட்டிருக்கார் இவர். அவன் சொல்லியிருக்கான், நான் தான் சார் அந்த ரவுடி, இந்த வழியாக போனவங்க கிட்ட தகராறு பண்ணேன், அவங்க தான் என்னை இப்படி அடித்து போட்டு என்கிட்ட இருந்த பணத்தையெல்லாம் பிடுங்கிட்டு போட்டாங்க சார், காலம் ரொம்ப கெட்டு போச்சு அப்படின்னு நானா ரொம்ப பரிதாபமா.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: காம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை கட்டுகின்றதே.
1: காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து இளையராஜாவுடைய சிம்பிளே கே ஜி யேசுதாஸ் சுஜாதா மோகன் பாடிய இந்த பாடல் கேட்டும் பாடலாசிரியர் பழனி பாரதி. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் இலக்கிய சோலை பட்டினப்பாலையில் அறப்பண்புகள் உரை வழங்குகிறார் முனைவர் பி கோகுல்நாத் அவர்கள். தொடர்ந்து காலந்தோறும் அவை உரை வழங்குபவர் முனைவர் ஏ சஜிதா பேகம் அவர்கள். 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணை இளம் தொழில் முனைவர் ஸ்ரீ சிந்துஜா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இதுவரை நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு நான் ஆர்ஜி தமிழரசு லட்சுமணன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம், அதனையும் தொடர்ந்து சிறுவாணி சாரல் வழங்க காத்திருக்காங்க ஆர்ஜி சந்தீப். நன்றி நேர்களே.
2: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஆஸ்திரேலியாவுடனான இந்தியாவின் ஒருங்கிணைந்த நல்லுறவுகள் கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்தர்குமார் தொடங்கி வைத்தார். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன உரிமையாளர்களிடமிருந்து உடனடியாக அபராதம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தியை மத்திய அரசு மறுத்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். அம்மா உணவகங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை நீக்கிவிட்டு முதலமைச்சர் திரு விஜயின் புகைப்படங்களை வைத்திருப்பதற்கு அஇஅதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளதால் சாத்தனூர் அணை வரை உள்ள தென்பெண்ணை ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் கோடை விழாவை முன்னிட்டு பழ கண்காட்சி இன்று தொடங்குகிறது. இந்தியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஹஜ் புனித யாத்திரைக்காக லட்சக்கணக்கானோர் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

0: எல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நேற்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள். டைம் 9:02 25 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாம கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல், உங்க கூட ஆர்ஜே சந்தி.

மூடுக்கண்ணா அண்டர் கட்டுல தண்டர் தொந்தர அண்டர் வந்தர் ஜூடுக்கண்ணா.

வேட்டையின் படத்துக்காக யுகேந்திரன், அனிருத், ரவிச்சந்தர், தீதி சுரேஷ் எல்லாரும் சேர்ந்து பாடியது. 9:06 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நம்ம கேட்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி. சிறுவாணி சாரல், பாரதியார் பல்கலைக்கழகத்துக்குட்பட்ட

ஆராய்ச்சி மாணவர்களுக்காக வரக்கூடிய 30 மற்றும் 31 தேதிகளில் முதன் முறையாக கணினி வழியிலாக தகுதி தேர்வுகள் நடத்தப்பட இருக்கு. அதாவது பாரதியார் பல்கலைக்கழகத்தில் PhD படிப்பிற்கு வரக்கூடிய 2 நாட்களும் அதாவது 30 31 ஆகிய 2 நாட்களும் கணினி வழியாக தகுதி தேர்வு நடத்தப்படுவதாக பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவிச்சிருக்கு.

அமரன் இந்த படத்துக்காக பாட்டு கேட்டோம். 9:11 நம்ம கேட்டு ரசிச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல் நேர்களின் நினைவூட்டலுக்காக நேர்களை இன்று காலை 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில இலக்கிய சோலை பட்டினப்பாலையில் அறப்பண்புகள் உரை வழங்குபவர் முனைவர் பி கோகுல்நாத் அவர்கள். அதனைத் தொடர்ந்து காலந்தோறும் அவ்வை உரை வழங்குபவர் முனைவர் ஏ ஷாஜிதா பேகம் அவர்கள். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. கண்ணூரிலிருந்து இன்னைக்கு சாயங்காலம் 6:25 புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் பெங்களூரை நாளை காலை 9 சென்றடையக்கூடியதா இருக்கு. இந்த ரயில் வந்து போத்தனூரை நாளை நள்ளிரவு 12:10 வந்தடையும். அதே மாதிரி பெங்களூர் கண்ணூர்

மேல் நிலையத்திலிருந்து இன்று மாலை 4:30 புறப்படக்கூடிய ரயில் கண்ணூரை நாளை காலை 7:50 சென்றடையும் அப்படிங்கிற தகவலை வந்து ரயில்வே நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க.

0: டிராகன் படத்தில் லியோன் ஜேம்ஸோடைய மியூசிக்ல சித் ஸ்ரீராம் சஞ்சனா கல்மஞ்சி பாடியது.
1: 1500க்கும் மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
2: May 2 முதல் 30 வரை காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
1: முன்பதிவிற்கு 7418874111.
0: நேர்களின் நினைவூட்டலுக்கு இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில சிங்கப்பெண்ணே இளம் தொழில் முனைவோர் ஸ்ரீ சிந்துஜா அவர்களுடன் ஒரு நேர்முகம் கேட்கலாம்.

ஆண்டுடன் சக்தி ஸ்ரீகோபாலன் பாடியது லவ்வர். இந்த படத்துக்காக 9:20 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 சிறுவாணி சாரல் கேட்டுருக்கோம். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு புதிய பஸ் பாஸ் வழங்கப்படும் வரைக்கும் பழைய பஸ் பாஸ் பயன்படுத்தி அரசு பஸ்களில் பயணிக்கலாம் சொல்லிட்டு அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க.

0: நானும் ரவுடிதான் படத்தில் அனிருத் ரவிசந்தரோட இசையிலையும் மியூசிக்லையும் வாய்ஸ்லையும் பாட்டு கேட்ட 9:25 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல்.
1: நேயர்களே,
2: இன்று இரவு 7:25 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
3: விதை பரிசோதனை என்பது மண் பரிசோதனை, உரப்பரிசோதனை, பூச்சிக்கொல்லி பரிசோதனை போன்று விதைகளின் தரத்தை நாம் அறிந்து கொள்ள பயன்படுத்தும் ஒரு பரிசோதனை முறையாகும். விதை உற்பத்தி விநியோகம் போன்றதொரு முக்கியமான திட்டத்தில் விதை பரிசோதனை என்பது
1: விதை பாதுகாப்பு குறித்து உரை வழங்குகிறார்.
4: கோயம்புத்தூர் மாவட்டம் விதை பரிசோதனை நிலையத்தின் விதை பரிசோதனை அலுவலர் எஸ் நர்கீஸ்.
1: கேட்டு பயன்பெறுவோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.5 கேளுங்க ரசிங்க.

விவேகம் படத்தில் அனிருத் ரவிச்சந்திரன், பிரதீப் குமார், சாஷா திருபதி இவங்க பாடியதை கேட்டோம். 9:30 நம்ம கேட்டுக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் வாயிலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சுய விவரங்களை பதிவேற்றம் செய்யும் பொழுது பெறப்படக்கூடிய 13 இலக்க எண்களை நேரில் வரக்கூடிய கணக்கெடுப்பு அதிகாரியிடம் கட்டாயமாக தெரிவிக்க வேண்டும் சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கு. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் மட்டுமே தான் வந்து முழு பதிவும் செய்யப்படும் அப்படிங்கிற தகவலையும் வந்து அதிகாரிகள் அறிவிச்சிருக்காங்க.

மெட்ரிக்கன் படத்தில் கிரீஷ் கோபாலகிருஷ்ணனோட இசையில் சித் ஸ்ரீராம் பாடியது. 9:40 நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல் நேர்களின் நினைவுகளாக இன்று மாலை 5 சித்திர சிவானம் நிகழ்ச்சியில் சமூக சேவகர் மேடை பேச்சாளர் கீதா கபிலன் அவர்களுடன் ஒரு நேரலை கேட்கலாம்.

கொச்சடையான் படத்துல ஹரிச்சரன் பாடியது ஏ ஆர் ரஹ்மானோட இசை. 9:45 நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல். கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் படிந்துள்ள வண்டல் மண், களிமண் உள்ளிட்ட சிறு கனிமங்களை விவசாயிகள், மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களது சொந்த பயன்பாட்டிற்காக இலவசமாக எடுத்து செல்ல மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இது சம்பந்தமான புகார் எதுவும் இருந்தால் கலெக்டரிடம் தெரிவிக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது.

பிகில் படத்தில் ஏ ரஹ்மானோட இசையில் ஸ்ரீகாந்த், ஹரிஹரன், மதுரா தாரா தல்லூரி அவங்க பாடியிருந்தாங்க. 9:50 நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல், நேர்களின் நினைவூட்டலுக்காக இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் குளிர்பதன கிடங்கு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னவேடம்பட்டியை சேர்ந்த என் ஆனந்த கிருஷ்ணன் அவர்களுடன் ஒரு நேர்முகம் கேட்கலாம்.

0: எழிகிற குழையிற சரிகிற அலையிற
1: ஒட்டி குழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற வெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடையிற கொடி குத்தா

கொடி இந்த படத்துக்காக ஆனந்த் அரவிந்தாக்ஷன் ஸ்வேதா மோகன் பாடியது. 9:54 நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல் நேயர்கள் நினைவூட்டலுக்காக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026 வருஷத்திற்கான சேர்க்கை கடந்த 16 மே மாதம் 16 தொடங்கி அடுத்த மாதம் ஜூன் மாதம் 3 வரை நடைபெற்று வருகின்றது. எனவே தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயிற்சி பெற விரும்புவோர் www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும், அல்லது நிலைய முதல்வரையோ 9499055707 அல்லது 9047637393 அல்லது 8667619081 என்ற கைபேசி எண்களையோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது.

分有可能。

0: கர்ணன் படத்துக்காக ஒலிக்கக்கூடிய இந்த பாடலை பாடியிருக்காங்க சந்தோஷ் நாராயணன், கிடா குழி மாரியம்மாள். இதோட சிறுவாணி சாரல் நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரைக்கும் உங்கள் கூட நான் அஜய் சந்தீப். இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சிக்கிம் மாநிலத்திற்கு சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று நாதுலா கணவாய் பகுதிக்கு சென்று பார்வையிட உள்ளார். அங்குள்ள ராணுவ வீரர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார். ஆஸ்திரேலியாவுடனான இந்தியாவின் ஒருங்கிணைந்த நல்லுறவுகள் கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கொச்சி கனிம வள நிறுவனத்தில் நடைபெற்ற நிதி முறைகேடு தொடர்பான வழக்கில் கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் வீடு உள்ளிட்ட 10 இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகிறார்கள். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன உரிமையாளர்களிடமிருந்து உடனடியாக அபராதம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தியை மத்திய அரசு மறுத்துள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் புதுதில்லியில் இன்று மாலை பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து பேசவுள்ளார். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். அம்மா உணவகங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை நீக்கிவிட்டு முதலமைச்சர் திரு விஜயின் புகைப்படங்களை வைத்திருப்பதற்கு அஇஅதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி மலைப்பகுதியில் சுமார் 9 ஆண்டுகளுக்கு பின்னர் தென்பட்ட வெள்ளைப் புலியை சுற்றுலாப் பயணிகள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்போன்களில் படம் பிடித்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 117,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஹமாஸ் அமைப்பின் புதிய தலைவராக செயல்பட்டு வந்த மஹமது ஓதே இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நேற்று தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஓரிரு நாட்கள் தாமதமாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நேற்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: மகிழ்ச்சியான காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில உங்க கூட நான் ஆர்ஜே தமிழரசி லட்சுமணன். இன்னைக்கு இந்த ஒரு மணி நேரம் உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்க கேட்டு மகிழலாம்.

9585850103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணில் முதல் நேரா விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க பிரியா ஊட்டியிலிருந்து ஓ மை கடவுளே திரைப்படத்திலிருந்து. அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த பாட்டு.

0: இரண்டு முதல் 30 வரை காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
1: முன்பதிவிற்கு 7418874111.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது உங்கள் ஜாஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ல உங்களுடைய விருப்பப்பாடலையும் தெரிவிக்கலாம் சொல்லியிருந்தோம். அந்த வகையில திருப்பூர்லேருந்து பாலா கேட்டிருக்காரு, கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்திலிருந்து பாடல் வேணும், அவருக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த பாடல்.

0: நீயும் நானும் படத்துல இருந்து நம்ம பாடல் கேட்டோம். இந்த பாடல் குறிப்பும் தெரிவிச்சிருந்தாங்க பழனி அம்மாள் தக்ஷிதா அவினாஷி பகுதியில இருந்து.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க. 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.

பத்ரிப்படத்துல இருந்து பாடல் கேட்டோம். குன்னத்தூர்ல இருந்து கணேஷ் மலர்கொடி ரியாஷினி சபரி விரும்பிக்கிட்டு இருந்தாங்க இந்த பாட்டை. இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். என்றென்றும் காதல் படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. குன்னத்தூர்ல இருந்து அஃப்ரின் சுல்தானா.

0: सहायता टेलीलॉ के ऐप, वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இல் நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.

ராம் படத்துல இருந்து பாடல் கேட்டோம். திருப்பூர்ல இருந்து பாண்டியநகர் ஜவமணி, ஈஸ்வரி, முத்துலக்ஷ்மி, மினிக்கு விரும்பி கேட்டிருந்தாங்க. அடுத்ததா கேட்டிருக்காங்க வணக்கம் சென்னை படத்துல இருந்து ராஜகோபால் துடியலூர் பகுதியில இருந்து.

0: 10:46 நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாட்டிலும் கேட்டு மகிழலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில கேட்டிருக்காங்க ஷர்மிளா கோவை பகுதியில இருந்து அவங்களுடைய விருப்ப பாடல் வாகா படத்திற்காக.
1: என் மனசுல நேத்து வரைக்கும் எதுவுமே இல்லை, ஆனா அவன் வந்ததுக்கு அப்புறம் இப்ப இடமே இல்லை. வெறுமையா இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு. சுத்தியிலும் பணியா இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசா இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருவேன் இல்லைண்ணா.

உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடலுக்காக சாம்புராய் படத்துலேருந்து வரப்போகுது. சிவாந்த காலனிலேருந்து எஸ் பழனி, மாலதி, அரவிந்த், ஆனந்தி, சத்யா இவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பாடல்களை கேட்டிருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்காகவும் இந்த பாடல்.

0: இதுவரை நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில். இதுவரைக்கும் உங்களோடு நான் ஆர்ஜே தமிழரசு லட்சுமணன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கவிழன். சிக்கிம் மாநிலத்திற்கு சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று நாதுலா கணவாய் பகுதிக்கு சென்று பார்வையிட உள்ளார். அங்குள்ள ராணுவ வீரர்களுடனும் அவர் கலந்துரையாடுகிறார். ஆஸ்திரேலியாவுடனான இந்தியாவின் ஒருங்கிணைந்த நல்லுறவு கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கொச்சி கனிமவள நிறுவனத்தில் நடைபெற்ற நிதி முறைகேடு தொடர்பான வழக்கில் கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் வீடு உள்ளிட்ட 10 இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். முதலமைச்சர் திரு விஜய் புதுதில்லியில் இன்று மாலை பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து பேசவுள்ளார். தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 10 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருளை சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி அணை முழு கொள்ளளவை எட்ட உள்ள நிலையில் அணையிலிருந்து நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 1,17,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஹமாஸ் அமைப்பின் புதிய தலைவராக செயல்பட்டு வந்த முகமது உடே இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நேற்று தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஓரிரு நாட்கள் தாமதமாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச செஸ் போட்டிகளில் பங்கேற்கும் வகையில் தமிழக செஸ் விளையாட்டு வீராங்கனை வைஷாலிக்கு சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் 10 லட்சம் ரூபாய் நிதி உதவியை விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா வழங்கினார். IPL கிரிக்கெட் எலிமினேட்டர் சுற்றுப் போட்டியில் ராஜஸ்தான் இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: என்றும் நீங்கள்
3: இனி அன்பான காலை வணக்கம். 11:02 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நம்ம கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர் இன்றைய நேயராக பங்கு பெற்று தன்னுடைய விருப்பமான பாடல் தெரிவுகளை நம்மோட பகிர்ந்து கொள்வதற்காக யார் இன்னைக்கு காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: சசிகலா கனகமரியம், திருப்பூர்ல இருந்துங்க.
3: சொல்லுங்க சசிகலா, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப அருமையா இருக்கும். இன்னைக்கு இன்றைய நேயராக நீங்க தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்க.
4: இன்னைக்கு என்ன நேயரா தேர்ந்தெடுத்ததுக்காக நன்றி.
3: ஓகே, சந்தோஷம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
4: டெய்லருங்க.
3: ஓகே, வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? ஓ, ஓவர்லாக் டெய்லர்.
4: ஆமாங்க.
3: சரி, ஓகே. வீட்ல வேற யாரெல்லாம் இருக்காங்க?
4: ஹஸ்பண்ட் வரதராஜன், அப்புறம் மாமியார்

0: அம்மாச்சி.
1: சரி சரிங்க. எவ்வளவு வருஷமா வானொலி கேட்டுட்டு இருக்கீங்க?
0: வானொலி ஒரு 10 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன்.
1: ஆஹா, சரிங்க. நம்ம வானொலியில் வரக்கூடிய நிகழ்ச்சிகள்ல எது உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான நிகழ்ச்சி?
0: இந்திய நேயர் பிடிக்கும். அப்புறம் 1 மணிக்கு மலர் 1 மணி 1 அது பிடிக்கும். அப்புறம் சனிக்கிழமை 12 மணிக்கு அரட்டை, அது
1: அர்த்தமுள்ள அரட்டை. சரிங்க.
0: அந்த நிகழ்ச்சி 12 மணி நிகழ்ச்சி பிடிக்கும். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல பாட்டு கேக்குறது 10 மணிக்கு அது பிடிக்கும்.
1: சரி, இன்னைக்கு வந்து எதிர்பார்த்தீங்களா நீங்க வந்து இன்னைக்கு வருவீங்க அப்படின்ட்டு? என்னுடைய
0: அம்மாக்காக பிடிச்ச பாட்டு பாசமலர்ல இருந்து மலர்ந்தும் மலராது. அப்புறம் கணவர் வரதராஜுக்காக ஊமை விழிகள் இருந்து தோல்வி நிலையின நினைத்தால்.
1: சரிங்க.
0: அப்புறம் என்னோட மாமியார் காமாட்சிக்காக இரு துருவம் படத்துல இருந்து அகரம் தமிழுக்கு சிகரம். அப்புறம் என்னோட தங்கச்சிக்காக முற்பொழுதும் உன் கற்பனைகள் படத்துல இருந்து கண்கள் நீயே காட்டும் நீயே.
1: சரிங்க.
0: எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சியில இருந்து நீயே நீயே என்னுடைய அம்மாக்காக.
1: உங்களுக்கு என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும்?
0: சோமனூர்ல இருக்காங்க,
1: எல்லாத்துக்குமே பாட்டு சொல்லிட்டீங்க. உங்களுக்கு என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும்?
0: எனக்கு பிடிச்ச பாட்டு நான் வாட்ஸ்அப்ல கேக்குறேன். இன்னைக்கு
1: வந்து உங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய எல்லாத்துக்காகவும் பிடிச்சமான பாடல் எல்லாம் கேட்டிருக்கீங்க இல்லையா?
0: ஆமாங்க, எனக்கு தான் நான் வாட்ஸ்அப்ல கேட்டுக்கங்களா, அதனால இன்னைக்கு என்னுடைய ஃபேமிலிக்காக.
1: ஓகே, ரொம்ப சந்தோஷம் சசிகலா. நீங்க உங்களுடைய பாடல் தெரிவுகளை வந்து தெரிவிச்சிருக்கீங்க, இன்றைய நேரக தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்க. மீண்டுமாக உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும், உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்கலாமா?
0: கேக்கலாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க எனக்கு இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு.
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றிங்க.
1: இன்றைய நேயர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இன்றைய நேயராக நிகழ்ச்சியில பங்கு பெற்று தன்னுடைய விருப்பமான பாடல் தெரிவுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் கணக்கம்பாளையம் சசிகலா.

0: நேரம் 11:10.
1: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
2: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
1: முன்பதிவிற்கு 7418874111.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.

11:18 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நம்ம கேட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர் இன்றைய நேராக பங்கு பெற்று தன்னுடைய விருப்பமான பாடல் தெரிவுகளை நம்மோட பகிர்ந்து கொண்டிருக்கிறார்.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103ல நம்ம இதுவரைக்கும் கேட்டு வச்ச இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர் இன்றையாக கலந்து கொண்டு தன்னுடைய விருப்பமான பாடல் தெரிவுகளை நம்மோட பகிர்ந்துக்கிட்டாங்க. கணக்கம்பாளையத்திலிருந்து சசிகலா, மீண்டுமாக அவங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். அதற்காக உங்களுடைய அலைபேசி என்ன எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ கடிதம் வாயிலாகவோ தெரியப்படுத்துங்கள். எங்களிடமிருந்து உங்களுக்கான அழைப்பு ஒரு நாள் கண்டிப்பாக வரும். அந்த நேரத்தில் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம் சொல்லிட்டு நிகழ்ச்சியில் இது வரைக்கும் உங்கள் கூட நான் அஜய் சந்தீப்.
1: 1500க்கும் மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
2: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
1: முன்பதிவிற்கு
3: 7418-7411. இசையோடு என்றும் நீங்கள்.
4: இலக்கிய சோலை.

0: இன்றைய நமது இலக்கிய சோலை நிகழ்ச்சியின் முதலில் பட்டினப்பாலையில் அறப்பண்புகள் உரை கேட்கலாம். வழங்குபவர் முனைவர் பி கோகுல்நாத் அவர்கள்.
1: பழங்காலத்தில் இருந்து இன்று வரை அறமானது நிலைத்து நிற்கின்றது. இவ்வறம் சமுதாய மக்கள் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய அவசியமான பண்பாகும். எண்ணங்கள் நடத்தையின் வழிகாட்டியாகவும் காரணிகள் தூண்டுகோளாகவும் செயல்படுகிறது. மனித உணர்ச்சிகளையும் சிந்தனைகளையும் செல்லும் திசைகளில் சிதறிவிடாமல் ஒருநிலைப்படுத்துதல் வேண்டும். மனிதன் தனக்கென வரையறுத்து கொண்ட ஒழுக்கமுறைகளின் தொகுப்பும் அவற்றின் முழு நிறை வடிவமே அறம் எனப்படும். இவ்வறம் பற்றிய செய்திகளை இலக்கியம் தெளிவாக காட்டுகிறது. ஒரு நாட்டின் வளமும் செழிப்பும் அந்நாட்டை ஆளும் மன்னனின் அறத்தையும் சார்ந்து அமைகிறது. மன்னன் என்ற சொல்லுக்கு சில தகுதிகள் உண்டு. அத்தகுதிகளை அனைத்து மக்களும் பெற்று வாழ வேண்டும் என்பதுதான் பாரதியின் எண்ணமும் கூட. மன்னன் உயர்த்தே மலர்தலை உலகம், உயிரெல்லாம் தாங்குமோர் உடம்பும் ஆயினான். மன்னன் நாட்டின் குடிகளை உயிராகவும் கொண்டு பாதுகாக்கின்றான் என்பது விளங்கும். முன்னோர்கள் அறம் என்னும் சொல்லிற்கு தந்துள்ள விளக்கத்தோடு எத்திக்ஸ் என்னும் ஆங்கிலச் சொல்லிற்கு தரப்படும் பொருள் விளக்கம் மிகவும் பொருந்துவதாக உள்ளது. நல்ல அல்லது தீய செயல்கள் மூலம் தானாக வெளிப்படும் மக்களுடைய நடத்தையை பற்றிய ஆய்வியல் கலையே எத்திக்ஸ் என்பதாகும். நல்ல பண்பை உணர்த்துவதற்கும் நீதி வாழ்கின்ற தன்மையை குறிப்பதற்கும் பயன்படும் சொல் அறம். இவ்வறம் மனித குழு தனக்குள் உருவாக்கி கொள்ளும் உயர்ந்த நெறியாகும். வாழ்க்கை வாழ்வதற்காக வகுத்து கொண்ட நடத்தைகள் நற்பண்புகள் இவற்றின் ஒட்டுமொத்த தொகுப்பே அறமாகும். இவ்வகையில் நற்குணங்களையும் நடத்தையையும் கொண்ட மன்னன் கரிகாலன் அறத்துடன் செங்கோல் ஆட்சி செய்தான் என்ற செய்தியும் மக்களும் அறப்பண்புகளை பெற்று வாழ்ந்தனர் என்ற செய்தியும் பட்டினப்பாளையில் இடம்பெற்றுள்ளது. அறத்திற்கு பல பொருள் உண்டு. ஈதல் என்று ஔவையும் இன்சொல் இனிதே அறம் என்று இலக்கணமும் பொய்யாமையே அறம் என்று வள்ளுவரும் குறிப்பிடுகின்றனர். ஈதல்

இன்சொல் பொய்யாமை ஆகிய மூன்றையும் அறப்பண்புகளாக பட்டினப்பாளை குறிப்பிடுகின்றது. அறம் என்பது ஒரு மனிதன் சமூகத்தில் நேர்மையுடனும் ஒழுக்கத்துடனும் மனசாட்சிக்கு உட்பட்டும் நன்மைகளை செய்து தீமைகளை தவிர்த்து வாழும் நன்னெறிமுறையை குறிக்கும். இது தர்மம், நீதி, கடமை மற்றும் அறச்செயல்களை உள்ளடக்கியது. தனிமனித ஒழுக்கம், பண்பாடு, சமூக நலனை மேம்படுத்தும் நடத்தைகளின் தொகுப்பே அறம் எனப்படுகிறது. இனி அறம் என்பது செயலா சொல்லா எண்ணமா என்று பார்ப்போம். செயலுக்கு அடிப்படையாக இருப்பது எண்ணமாகும். எண்ணம் தூய்மையாக இருந்தால்தான் சொல்லும் செயலும் தூய்மையாக அமையும். எண்ணம் எழுவதற்கு இருப்பிடமாக உள்ள மனம் மாசு இல்லாததாக இருக்க வேண்டும். மனத்தின் மாசினை போக்குவதற்கு முயல்வதே அறமாகும். மனமாசு என்பது யாது? மனமாசினை போக்குவது எவ்வாறு? பொறாமை, பேராசை, வெகுளி, கடுஞ்சொல் ஆகியவை மனமாசுகளாகும். அவை இல்லாமல் இருப்பதே அறம். அறம் என்பது நல்ல பண்பையும் நீதி வலுவா தன்மையையும் குறிப்பிடுகிறது. இவ்வகையில் பட்டினப்பாளையில் மன்னன் கரிகாலன் தன்னுடைய இளமை பருவ ஆட்சியில் நல்ல பண்பையையும் நீதி வலுவா தன்மையையும் பெற்றிருந்தான். கரிகாலனிடம் வழக்குரைத்து வந்த இரண்டு முதியவர்கள் மன்னனின் இளமை பருவம் கண்டு தயக்கம் கொண்டதை குறிப்பால் உணர்ந்த மன்னன் தானும் முதியவன் போல் வேடமணிந்து நடுநிலையோடு நின்று இவ்வழக்கிற்கு தீர்ப்பு வழங்கினான் என்பதை உணர முடிகிறது. உரை முடிவு காணான் இளமையோன் என்று நரைமுது மக்கள் உவப்ப நரைமுடிச்சு என்று பழமொழி நானூறும், இளமை நாணி முதுமை எய்தி உரை முடிவு காட்டிய உறவோன் மருக என்று மணிமேகலையும், முதியோர் அவை புகுபொழுதில் தம் பகைமுரன் செலவும் என்று புறநானூற்று பாடல்களும் இதனை விளக்குகிறது. அறப்பண்புடன் அரசாட்சி செய்வதற்கு இளமை பருவம் அவசியமல்ல என்பதையும் அறிவே மிகச் சிறந்தது என்பதையும் அறிய முடிகிறது. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பதற்கு ஏற்ப உருவத்தை கொண்டு கணிக்காமல் அறிவையும் ஆற்றலையும் கொண்டு கணிப்பதே சிறந்த நற்பண்பாகும். இவ்வகையில் கரிகாலன் இளமை பருவத்திலேயே நீதி வலுவா தன்மையை பெற்றிருந்தான் என்பதை அறிய முடிகிறது. நாட்டின் வளமும் சிறப்பும் நாட்டை ஆளும் மன்னனின் அறச்செயல்களை சார்ந்தது. நாட்டில் வாழும் மக்களும் அறப்பண்புகளை பெற்றிருந்தால் மட்டுமே நாட்டின் புகழ் ஓங்கும். இவ்வகையில் பேராற்றலையும் அறிவையும் பெற்றிருந்த மன்னன் தன் அறத்தன்மையால் நாட்டை வளப்படுத்தினான். நாட்டின் எல்லையை விரிவுபடுத்துவதற்காக காடுகளை அழித்து குளம் வெட்டி நீர்த்தேக்கங்களை ஏற்படுத்தி கழனிகளையும் விளைநிலங்களையும் உருவாக்கினான். காவிரியாறு கடலோடு கலக்கும் இடத்தில் துறைமுகத்தை கட்டினான். இத்துறைமுகத்தால் வாணிபம் மேலோங்கி இருந்தது. அயல்நாட்டு வாணிபத்தை வளர்ப்பதற்காக மரக்கலங்களையும் காவல் மதில்களையும் அமைத்தான். மக்கள் குடியிருப்புக்கு ஏற்றாற்போல் நாட்டை மாற்றி அமைத்தான் என்பதை காடு கொண்டு நாடாக்கி குளம் தொட்டு வளம் பெருக்கி பிறங்கு நிலை மாடத்து உரந்தை போக்கி என்று பட்டினப்பாளை பாடல் அடிகள் நமக்கு உணர்த்துகிறது. மன்னன் தன் நாட்டு மக்களுக்காக பலவிதமான செயல்முறைகளை உருவாக்கி மக்களோடு அன்புடன் கூடி செங்கோன்மையை அறத்துடன் நடத்தினான் என்பதையும் அறிய முடிகிறது. எந்த ஒரு நாட்டின் செல்வ செழிப்பையும் வளமும் மன்னனின் அறச்செயல்களாலேயே மேலோங்கி நிற்கும் என்பதை உணர்த்துகிறது. புலவர்களை போற்றியதில் மன்னனின் அறம். மனிதருடைய வாழ்வில் ஈகைத்திறன் மிகவும் அவசியமான பண்பாகும். பிறருக்கு கொடுத்து உதவும் கொடைத்தன்மை பெற்று வாழும் ஒருவனே அறப்பண்பை பெற்றுள்ளவனாக கருதப்படுகின்றான். கொடை என்பது உயிரும் உடம்பும் உறுப்பும் முதலிய எல்லா பொருள்களும் கொடுத்தல் என்பது பொருள். சங்ககால அரசர்கள் கொடை வள்ளல்களாக இருந்தனர். தம்மை பாடி வரும் புலவருக்கும்
மற்றவர்களுக்கு

0: பெண்களுக்கும் பொன்னையும் பொருளையும் வாரி கொடுத்து மகிழ்ந்தனர். இவ்வகையான காவேரி பூம்பட்டினத்தை ஆண்ட மன்னன் கரிகாலன் தன் நாட்டின் பெருமையை பட்டினப்பாளை என்ற பெயரில் பாடிய புலவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனாருக்கு 1600 பொன் வழங்கிய வள்ளல் என்பதை தழுவு செந்தமிழ் பரிசில் வாணர் பொன் 1600 பொன் பண்டு பட்டினப்பாளை கொண்டதும் என்ற கலிங்கத்துப்பரணி பாடல் மூலம் தெளிவாக அறிய முடிகிறது. பாடியதோர் வஞ்சி நெடும் பாட்டால் 1600 பொன் கொண்டது நின் கொற்றமே என்று ஒட்டக்கூத்தர் பாடிய பிள்ளைத்தமிழிலும், அன்று கவிக்கு வியந்து நயந்து தரும் பரிசிற்கொருபோ என்று பட்டினப்பாளையிலும், பரிசில் மண்டபம் என்ற சிறப்பு பெயரை பட்டினப்பாளை பெற்றது என்பதை தெளிவாக அறிய முடிகின்றது. மன்னனின் அறப்பண்பாகிய கொடை சிறப்பால் புலவர்கள் பெற்ற இன்பமானது உலகம் முழுவதும் பரவி பல்வேறு புலவர்களால் பாடப்பட்ட பல்வேறு இலக்கியங்களில் பட்டினப்பாளை பற்றிய செய்தி இடம்பெற்றுள்ளது என்பதை அறிய முடிகிறது. ஒரு நாட்டின் பெருமையை அந்நாட்டு கொடியை வைத்து நிர்ணயிக்க முடியும். அவ்வகையில் காவேரி பூம்பட்டினத்தில் மன்னன் ஏற்றிய கொடிகள் மன்னனின் அறத்தையும் பெருமையையும் நிலைநாட்டுகின்றன. கோயில்களில் தெய்வங்களின் உருவத்தை ஒத்து வணங்கக்கூடிய உருவக் கொடிகளும், வீரர்களை தெய்வமாக வழிபடும் இடங்களில் வீரவணக்க கொடிகளும், துறைமுகத்தில் வந்து தங்கும் வணிகர்கள் விரும்பும் பல நாட்டுக் கொடிகளும் ஏற்றப்பட்டு இருந்தது என்பதை மையறு சிறப்பின் தெய்வம் சேர்த்திய மலரணி வாயில் பலர் தொழ கொடியும் வறுபுணல் தந்த வெண்மணல் காஞ்ஞாற்று என்ற பாடலடி மூலம் தெளிவாக அறிய முடிகிறது. கரிகாலனின் நடுநிலைமையோடு தெய்வம் வீரர்கள் அயல் நாட்டவர்களை மதித்தான் என்பதை காவேரி நாட்டில் ஏற்பட்ட குடிகள் மூலம் தெளிவாக அறிய முடிகிறது. கொடி சிறப்பு நாட்டின் பெருமையை மேலோங்கச் செய்கிறது. கொடிகளை உருவாக்கிய முறையை கொண்டு மன்னனின் அறத்தன்மையும் வெளிப்படுகிறது. நாட்டிற்கு வளமும் செழிப்பும் நாட்டை ஆளும் மன்னனின் செங்கோல் ஆட்சியும் அறப்பண்பையும் சார்ந்து அமைகின்றன. இவ்வகையில் காவேரி பூம்பட்டினத்தை ஆண்ட மன்னன் கரிகாலன் நாட்டையும் நாட்டு மக்களையும் செல்வ செழிப்புடன் வழிநடத்தியதற்கு மன்னனின் அறப்பண்புகளும் மக்களாகிய வணிகர் வேளாளர்களின் அறப்பண்புகளுமே காரணமாக அமைகின்றன என்பதை தெளிவாக அறிய முடிகிறது. அன்பே வடிவமாக விளங்கும் சான்றோர்கள் தமக்கென வாழாது பிறருக்கு உரியவராக விளங்கினர் என்பது வள்ளுவப்பெருமானின் கருத்தாகும். இக்கருத்திற்கு ஏற்ப பட்டினப்பாளையில் உள்ள மன்னனும் மக்களும் தமக்கென வாழாமல் பிறர்க்காகவும் வாழ்ந்து நடுநிலைமையை தன்மையாகிய அறப்பண்புகளை கொண்டு வாழ்ந்தனர் என்பதை தெளிவாக அறிய முடிகிறது. தங்களுடைய வாழ்நாளில் அறப்பண்புகளை பெற்று வாழ்ந்தால் மட்டுமே வாழ்வும் குடும்பமும் சிறந்து விளங்கும். அறப்பண்பு என்பது மனிதன் வாழ்வில் பின்பற்ற வேண்டிய பண்புகளில் மிக முக்கியமான பண்பாகும். நாமும் அறத்தோடு வாழ்ந்து அறத்தோடு நிலை நிற்போமாக.
1: இதுவரை பட்டினப்பாளையில் அறப்பண்புகள் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் பி. கோகுல்நாத் அவர்கள். இனி காலம் தோறும் அவ்வை உரை கேட்கலாம். வழங்குபவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
2: தமிழக வரலாற்றின் இலக்கிய பக்கங்களில் நீங்காத தனியிடம் பிடித்திருக்கும் பெரும்புலவர் அவ்வையார். அதிகமான பாடல்களை பாடிய பெண்பார்புலவர் என்ற சிறப்பும் அவ்வையாருக்கு உண்டு. அதிக பாடலும் அவற்றுள் அகப்பாடல்களும் புறப்பாடல்களும் பாடியிருக்கும் அவ்வையார் ஈரமும் வீரமும் மிக்கவர். மனிதநேயம் உடையவர். சமாதான தூது சென்ற அமைதிப்புலவர். நெடுங்காலம் வாழ்ந்து தமிழுக்கு தொண்டு செய்தவர். சங்கத்தமிழ் பாடிய மூத்தோளாகிய அவ்வையின் மாண்புணர்ந்து பிற்காலத்தில் அவ்வை என்ற பெயரில் பல பெண்பார்புலவர்கள் தோன்றியுள்ளனர். மூத்தோர் பெயரை சிறப்பு கருதி பிள்ளைகளுக்குச் சூட்டும் வழக்கம் இன்றும் நம்மிடையே

இருக்கும் வழக்கமாகும். இவ்வாறு பல காலத்திலும் வாழ்ந்த ஔவையார்களின் சிறப்பினை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது தமிழுக்கு நாம் செய்யும் அருங்கடனாகும். ஔவையின் வரலாறு குறித்து ஞானாமிர்தம், திருவள்ளுவர் கதை, கபிலரகவல், புலவர் புராணம், வினோதரசமஞ்சரி, பன்னிரு புலவர் சரித்திரம் முதலான பல நூல்களும் கதைகளாக கூறுகின்றன. தமிழினம் ஈன்றெடுத்த நல்லிசை புலமை மெல்லியலாளர்க்கு எல்லாம் தலைமணியாய் விளங்கிய பெருமை ஔவையார் என்னும் தமிழன்னையாரையே சாரும் என்று தமிழறிஞர் தமிழனல் குறிப்பிடுகின்றார். அக்காலத்தில் பெண் கல்வி சிறப்புற்றிருந்தது என்பதற்கு ஔவையே சான்று. தமிழ்கூறு நல்லுலகில் ஔவை என்னும் பெயரை அறியாதார் இலர். ஔவை என்னும் சொல்லுக்கு பொருளுண்டு. தாய் என்றும் பெண் என்றும் தவப்பெண் என்றும் அகராதிகள் பொருளுரைக்கின்றன. அதனாலேயே தமிழகத்தில் வழிவழியாகச் சிறப்புடைய பெண்பார்புலவர்கள் பலர் ஔவை என்றே அழைக்கப்பட்டு வந்துள்ளனர். அறிஞர் மு. அருணாச்சலம் அவர்கள் 6 ஔவையார்களை பற்றி குறிப்பிடுகின்றார். கிபி 2 நூற்றாண்டுக்கு முன்பு சேர சோழ பாண்டியர், நாஞ்சில் வள்ளுவர் ஆகியோரை பாடிய ஔவை சங்ககால ஔவை. கிபி 10 நூற்றாண்டுக்கு முன்பு மூவேந்தர்களை பாடிய ஔவை இடைக்கால ஔவை. கிபி 12 நூற்றாண்டிற்கு பிறகு சோழர் காலத்தில் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி, அசதிக்கோவை எழுதிய ஔவை. 14 நூற்றாண்டில் சமயப்புலவராக விநாயகருக்கு ஔவை குரல் விநாயகர் அகவல் பாடிய ஔவை. 16-17 நூற்றாண்டுகளில் வாழ்ந்த ஔவை பிற்கால ஔவை. 16-17-18 நூற்றாண்டுகளில் பந்தன் அந்தாதி பாடிய ஔவையும் பிற்கால ஔவையே. இவ்வாறு பல காலங்களில் ஔவை என்ற பெயரில் பல பெண்பார்புலவர்கள் வாழ்ந்துள்ளனர். ஔவை குறித்த கால ஆய்வு முடிவுகள் தமிழறிஞர்களிடையே மாறுபட்டு காண கிடைக்கின்றன. சில அறிஞர் பெருமக்கள் ஔவை என்ற பெயரில் 11 பெண்பார்புலவர்கள் வாழ்ந்துள்ளனர் என்று கூறுகின்றனர். நாம் முதலாவதாக சங்ககால ஔவையின் ஆளுமையை குறித்து கேட்போம். ஔவை என்ற பெண் கவி மரபு பல்வேறு காலங்களில் தொடர்ந்திருப்பதை ஆய்வாளர்கள் கூறுவதைக் கண்டோம். இந்த ஔவைகள் தத்தம் காலங்களில் ஆற்றல் வாய்ந்த கவிதை படைப்புகளை விட்டுச் சென்றிருக்கின்றார்கள் என்பதும் உண்மையே. இந்த மரபை தொடங்கியவள் சங்ககால ஔவைதான். அந்த காலத்தின் பெண் குரல் அவளுடையது. அவள் யாரும் அடிமை கொள்ளாத சுதந்திரப் பெண். ஆடவரைச் சார்ந்து பெண் ஒழுக வேண்டும் என்ற அடிமைத்தனத்தை விரட்டியவள். மனம் திறந்து தன் உணர்வுகளை பேசுவதற்கு உரிமை கொண்டவள். தன் மனதில் எழுந்த காதல் உணர்வை கூட தலைவனை கண்டு மீண்டு வந்த தலைவியின் குரலாய் ஒலிக்கிறாள் ஔவை. முட்டுவேன் கொல், தாக்குவேன் கொல், ஆ ஒல் என கூவுவேன் கொல், அலைமரல் அசைவழி அலைப்ப என் உயவு நோயறியாமல் துஞ்சும் ஊர்க்கே என்று காதலை வெளிப்படையாக பாடியவள். சமூகம் ஆண் வழியாக தலைமை ஏற்கிறது என்பதை அவள் உணராமலும் இல்லை. ஆணுக்கும் தலைமைக்கான சிறப்பையும் வெளிப்படையாக கூறி வழிகாட்டியவள். நாடாகுன்றோ காடாகுன்றோ அவலாகுன்றோ மிசையாகுன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று ஒரு நாடு நாடாக வளம்பெற வேண்டுமெனில் அங்கு ஆண்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அத்தகைய நிலமே வாழ்த்துதலுக்குரியது என்பது ஔவையின் தீர்ப்பு. இதை எல்லா காலத்திலும் ஆண்கள் சிந்திக்க வேண்டும். இது வீட்டுக்கும் பொருந்துமல்லவா? இப்படி காடு மலை மேடு கடந்து நடையாய் நடந்து சென்று தமது பாணர் கூட்டத்தோடு சுதந்திரமாய் சுற்றித் திரிந்த பெண் அறத்தையும் பாடாமல் விடவில்லை. தமிழ்ச் சமூகத்தின் நிலப்பரப்பை தன் வரிகளால் வடித்து நமக்காக விட்டுச் சென்றவள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என நானிலங்கள் பாலையோடு சேர்ந்து ஐவகை நிலங்களாக பறந்து விரிந்து பழந்தமிழ் மண்ணை இன்றும் நம் கண்முன் காட்சிப்படுத்தியவள் ஔவையின் பாடல்கள். காதலும் போரும் நிரம்பிய பழந்தமிழ்ச் சமூகத்தின் 2 பெரும் அடையாளங்களையும் கண்முன் காட்டியவள் ஔவை. இனக்குழு சமூகத்தின் பான்குடி மரபைச் சேர்ந்த ஔவை கட்டவிழ்த்த சுதந்திரத்தோடு சுற்றித் திரிந்தவள். யாரும் அவளை அடிமை கொள்ள முடியாது. ஆணுக்கு பெண் அடிமையுமல்ல, பெண்ணுக்கு ஆண் எஜமானனும் அல்ல என்ற நம் தந்தையின் வாக்கு பொருண்மை அவள் அல்லவோ? பாணர் கூட்ட ஔவையை அன்பால் மட்டுமே கட்டுப்படுத்த முடிந்தது. அப்படி நிறைந்த நட்பால் கட்டுப்படுத்தியவன் தகடூரை ஆண்ட அதியமான் நெடுமானஞ்சி. சாகாவரம் பெற்ற நெல்லிக்கனியை தான் பெற்ற போதும் அதை தான் உண்ணாது ஔவைக்கு தந்தவன். அந்த நிகழ்வு எப்படி நடந்திருக்கும் என்பது
படிக்கும்போது நம் மனக்கண்

முன் காட்சியாகின்றது. அது என் தகடூருக்கு அடுத்த கொல்லிமலை பகுதிக்கு மலைவளம் காண்பதற்காகச் செல்கிறான். பறவைகளின் கீச்சுக் குரல்கள் மட்டுமே கேட்கும் அந்த இடத்தில் மலைப்பிளவின் உச்சியில் ஒரு தனி நெல்லிமரம் நிற்பதாகச் சொல்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய மக்கள். அது அரிய கனி, அதனை உண்ணுவோருக்கு இறப்பில்லை என்றனர். அது என் தேரை எங்கே விடச் சொல்கிறான். கண்ணில் பட்ட நெல்லிக்கனி கையில் அகப்பட சற்று கடினமாகியது. எட்ட நின்ற நெல்லிக்கனி என்னை எட்டிப்பிடி என்றது. போர்க்களத்தில் வெற்றிக்கனியை தட்டி பறிப்பவனுக்கு இந்த நெல்லிக்கனியை பறிப்பதா கடினம்? முனைந்து பறித்தான் அரிய நெல்லியை. தான் உண்ணாது மடியில் கட்டி கொண்டான் தன் பாட்டுத் தோழியாகிய அவ்வையை கண்டவுடன், உனக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன் என்றான். தோழனை தோழமையோடு கண்டவள் என்ன என்பது போல் புன்னகைக்கிறாள். அவன் உள்ளங்கை திறந்து நெல்லிக்கனியை காட்ட அவள், என்ன அதிய, ஒரே ஒரு நெல்லிக்கனியை கொண்டு வந்திருக்கிறாயே, இதில் என்ன அருமை இருக்கிறது என்கிறாள். முதலில் நீ இதை சாப்பிடு என்று அவளை உண்ண வைத்து உணர்வை கூறினான். அவ்வை சுவைத்து முடித்ததும், இது சாதாரண கனியல்ல அவ்வை, சாகா வரம்பெற்ற நெல்லிக்கனி. அதிய என்று பதறிய அவ்வையை, இதை நீ உண்டிருந்தால் காலம் காலமாக இந்த மக்களை காத்து போற்றுதலுக்குரிய தமிழ்ச் சமூகத்தை உருவாக்கியிருப்பாயே அதிய என்று அவள் தன்னை மீறி புலம்ப, அன்போடும் ஆதுரத்தோடும் அவள் தலையை தடவி, எங்களைப் போன்ற தலைவர்கள் மண்ணையும் மக்களையும் காப்பதே அரிய பணியாக கொண்டிருக்கிறோம். நாங்கள் வாழும் காலம் வரை எங்கள் புகழை அழியாமல் உனது பாடலால் காத்து இப்படியொரு பழந்தமிழ்ச் சமூகத்தையும் மரபையும் அடையாளப்படுத்த வேண்டிய அரிய பணி உனக்கு மட்டுமே உள்ளது. தமிழ் உள்ள காலம் வரையிலும் எமது புகழையும் வீரத்தையும் அழியாமல் பறைசாற்ற உன் தமிழால் மட்டுமே இயலும். ஆதலால் இந்த அரிய நெல்லிக்கனியை உண்டு தமிழ் உள்ள காலம் வரையிலும் எமது புகழை பாடி நீடித்து நிலைத்திருக்கச் செய்வாயாக என்று வாயார வாழ்த்தினான். நாடாளும் மன்னனையும் நட்பு கொள்ளச் செய்தது அவ்வையின் புலமை. இது எல்லா காலத்திலும் பெண்களுக்கு பொருந்தக்கூடியது. பெண்ணுக்கான சமூக இருப்பு கல்விதான் என்பதை ஆணித்தரமாக பதிவு செய்தவள் அவ்வை. கல்வி நிரம்பியிருந்தால் பெண் தன்னையும் காத்து தன் சுற்றத்தையும் காக்கக்கூடிய துணிவும் மறிவும் பெறுவாள் என்பதை, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண் என்று வள்ளுவர் கூறியிருப்பது இங்கு வியப்பிற்குரியது. தன் மானத்தையும் தன் சுற்றத்தார் மரியாதையையும் காக்க காவலரோடு சொற்போர் புரிந்தவள் அவ்வை. கல்வி அவளுக்கு எல்லா காலத்திலும் துணிவை தந்திருக்கிறது. அந்த துணிவின் வெளிப்பாடே இந்த சொற்போர். காவலன் ஒருவன் கூறுகிறான், காலம் தாழ்த்திய பரிசிலையோ, காணாத இவர்களின் வாழ்த்து பாடல்களை பெறாத பரிசிலையோ பார்கொடுத்தாலும் பெறமாட்டோம் என்று குத்தீட்டியும் வில்லிலிருந்து புறப்பட்ட கூறிய அம்பும் அவ்வையின் புலமை மிக்க சொற்போர் கருவிகளாயின. உங்களுக்கென்ன, மன்னர் வரும்போது வருவார், பரிசில் தரும்போதுதான் தருவார். போர் வெற்றி கஜானாவை நிரப்ப வேண்டுமல்லவா, பெற்று செல்வது மட்டுமே உங்கள் வேலை என்று இழிவாக பேசிய காவலனை கண்டு அவ்வை வாய்திறக்கிறாள். அறம்பாடிய நாக்கு மரம் காக்க தப்பவில்லை. இதோ அந்த பாடல். அவ்வை கூறுகிறாள் காவலனை பார்த்து, உம் அரசனும் நெடுங்கதவடை போனல்லன், இந்த பாடலை உன் அரசனிடம் சொல் என்கிறாள். வாயிலோயே வாயிலோயே வள்ளல் செவிகளில் சொல்லை விதைப்போம், நெஞ்சில் நினைத்ததை நிறையப் பெறுவோம். வரிசைக்கு வருந்தும் பரிசில் வாழ்க்கை பாணர்கள் நாங்கள். வாயிலோயே, பரிசிலர்க்கு இந்த கதவும் அடைபடுமோ? குதிரை வீரன் அதியன் அஞ்சி தன்னை அறியானா என்னை அறியானா? அறிவும் புகழும் உடையோர் இல்லாமல் அருமை உலகமும் வறுமை உருமோ? இளைய பாணர்கள் இதோ கிளம்பினர். கானகம் நுழைந்த தச்ச சிறுவன் வேண்டிய மரத்திற்கு பஞ்சம் வருமோ? வாயிலோயே வாயிலோயே, வெறுஞ்சோரன்று நாங்கள் வேண்டியது, எத்திசை செலினும் அத்திசை சோருண்டு. அவ்வை சினத்துடன் திரும்ப அதியமான் அஞ்சி நிற்கின்றான். காவலர் பரிசில் தட்டுடன் நிற்கிறார்கள். இப்படி மான உணர்ச்சியை மனதுக்குள் விதைத்தவள் அவ்வை. இப்படி அன்றைய கால மன்னர்களும் கல்வியாளர்களை போற்றி பாதுகாத்து தங்களுக்கு அவர்களை பலமாக்கிக் கொண்டனர். மன்னனின் முரசுக்கட்டில் படுத்துறங்கிய மோசிகீரனாருக்கு கவரி வீசிய மன்னனும் சிறப்பிற்குரியவனே. அதனால்தான் நம் முன்னோர் மன்னனும் மாசரக்கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனைக் காட்டிலும் கற்றோன் சிறப்புடையன். மன்னனுக்கு தன் தேசம் அல்லால்
வேறில்லை கற்றோர்.

ஊருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்று மூதுரையில் உண்மையை உறக்கச் சொல்லிச் சென்றனர். இப்படி அதியன் நாஞ்சில் வள்ளுவன் தொடங்கி அவ்வையின் நட்பு பரந்து விரிந்து செல்கிறது. நண்பன் உதவி கேட்கும் பொழுது செய்வது நட்பின் கடமையல்லவா? அதியனும் அவ்வையிடம் உதவி கேட்கிறான். போருக்கு அழைப்பு விடுத்துள்ள கருணாகரத் தொண்டைமானுடனான தேவையற்ற போரை தவிர்த்து கொள்ள அவ்வையை தூது செல்லச் சொல்கிறான். உடுக்கை இழந்தவன் கைப்போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பல்லவா? அவ்வை அதியனுக்காக தூது செல்ல ஒரு தோழியாய் செல்கிறாள். அவ்வையை தன் அவையில் கண்ட கருணாகரத் தொண்டைமான் அவளை மகிழ்ந்து முகமலர்ச்சியோடு வரவேற்கின்றான். விருந்துபச்சாரங்கள் செய்கின்றான். முடித்துவிட்டு, அவ்வையே, போவதற்கு முன் என் படைக்கல கொட்டிலை பார்த்துவிட்டு போயேன் என்கிறான். எதற்கு என்று கேட்டவளை, நான் எவ்வளவு படைக்கருவிகள் வைத்திருக்கிறேன் என்று உன் அதியனிடம் போய்ச் சொல் என்று கருணாகரத் தொண்டைமான் கூறுகிறான். அவ்வையை அழைத்து, அவ்வையே, இங்கே வா. இந்த குத்தீட்டி வரிசையை பார். அதோ அந்த வாழ்வகைகள். இது போன்ற வாழ் தமிழரசர்கள் யாரிடமும் கிடையாது. யவன நாட்டிலிருந்து இறக்குமதியானவை. பொன்னாலும் மணியாலும் என் கருவூலம் நிரம்பி வழிகிறது. என் படைவீரர்கள் வீரச் செருக்குடையவர்கள். அது மட்டுமல்ல, செல்வச் செருக்குடையவர்களும் கூட. அவ்வளவு பேரும் உயர்குடி பிறந்தவர்கள். ஆமாம், பார்த்தேன், அவ்வை கூறுகிறாள் மறுமொழியாய். இந்த உடம்பை வைத்துக் கொண்டு எப்படி சண்டை போடுகிறார்கள்? பார்ப்பதற்கு கொழுகொழுவென்றிருக்கின்றார்களே. போர்க்களங்களை கண்டிருக்கிறார்களா என்பது அவ்வையின் வாதம். தொண்டைமான் உடனடியாக கூறுகிறான், கையில் அகப்பட்டால் கசக்கி பிழிந்து விடுவார்கள். ஆமாம், ஆனால் கையில் யாராவது பிடித்துக் கொண்டுதான் போய்க் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறாள் நகைப்போடு அவ்வை. அதியனிடம் போய்ச் சொல்லவ்வை, இத்தகைய படைக்கலங்கள் அவனிடம் உண்டா என்று? படைவீரர்கள் உள்ளனரா உன் அதியனிடம்? அவ்வை மறுமொழியாக கூறுகின்றாள், அட, நீ வேறு. அதியன் படைக்கலன்களா வைத்திருக்கிறான்? அவ்வளவும் குப்பை. அப்படியா, வேறென்ன? இதோ பார், இங்கே உன் கருவிகளுக்கு பீலி அணிவித்து மாலை சூட்டி வலிய காம்புகளை திருத்தி காவல் மிகுந்த இவ்விடத்தில் எத்தனை அழகாக வைத்திருக்கிறாய். உன் கருவிகளை கண்ணில் ஒற்றிக் கொள்ளலாம் போல் இருக்கிறது. ஆனால் அதியனுடைய படைக்கல கொட்டிலை நினைக்கின்றேன். பகைவர்களை குத்துதலால் கங்கும் நுனியும் முறிந்துவிட்டன. எப்பொழுதும் கொல்லுப்பட்டறையில் சரி செய்யப்படுவதற்காகவே கிடக்கின்றன. உன் ஈட்டி எவ்வளவு பளபளப்பு! ஆனால் அவன் ஈட்டி எப்பொழுதும் எதிரிகளை குத்தி குத்தி குருதிக் கரையுடன் காணப்படுகிறது. உன் வீரர்களை பார், கொழுகொழுவென்று இருக்கின்றார்கள். ஆனால் அதியனுடைய வீரர்களை பற்றி பேசவே வேண்டாம். அதியனையே எடுத்துக்கொள்வோமே. அவன் எந்த அரசனினும் எளியன். செல்வம் வந்தால் நீ கருவூலத்தை நிரப்புகிறாய். அவன் எல்லோருக்கும் உணவு கொடுப்பான். வராவிட்டாலோ தன்னிடம் உள்ளதை பலரோடு பங்கிட்டு உண்பான். நீ செல்வர்களின் சுற்றத்துக்கு அரசன். அவனோ வறியவர்களின் சுற்றத்துக்கு அரசன். அதியனை அண்ணலும் கோமான் வைநுதி வேலே என்று அவ்வை பாடி முடிக்கின்றாள். பாடி முடித்தவுடன், நில்லவ்வை, நான் அதியனிடம் போர் புரிய மாட்டேன் என்று சொல். அந்த எளியன் மீது உனக்கு அதற்குள் இரக்கம் வந்துவிட்டதா தொண்டைமான் என்று அவ்வை கேட்கின்றாள். இல்லை, இல்லை, உண்மையை சொல்வதென்றால் அச்சம் வந்துவிட்டது. அவன் படைப்பயிற்சிக்கு முன்னால் நான் எம்மாத்திரம்? இல்லாதவர் சுற்றத்திற்கு தலைவன் என்று வேற நீ கூறுகிறாய். மக்கள் எதனையும் எதிர்பார்க்காமல் அவனுக்காக தங்கள் உயிரையும் ஈவார்கள். இப்பேற்பட்ட அதியனிடம் எனக்கு ஒரு போர் தேவைதானா? இல்லை, இல்லை, எனக்கு அமைதிதான் தேவை. அவ்வை உடனே மறுமொழி கூறுகின்றாள், நல்லது தொண்டைமான், நீ வாழ்க, நின் நாடு வாழ்க என்று. இப்படி வஞ்ச புகழ்ச்சி அணிக்கான இலக்கணத்தை அழகாய் படைத்த அவ்வை நடந்ததை அதியனிடம் கூற, இப்படியும் ஒரு தூது நடத்த முடியுமா என்று அதியன் வியக்க, உனக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் என்று நட்பு பாராட்டினான். புன்னகையையே பதிலாய் கொடுத்துச் சென்றாள் அவ்வை. அறிவுடைய பெண்கள் சுருங்க பேசி விளங்க வைக்கும் திறன்படைத்தவர்கள் அல்லவா? காலமாற்றத்தை கடந்து ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்து போயின. எண்ணற்ற அவ்வையர் கூட்டம் அறிவு கொண்டு எழும்பினர். ஆம், அவர்களையும் நாம் அறிய வேண்டும். ஆத்திச்சூடி பாடும்போது அதிக வயதில்லை, கொன்றைவேந்தன் பாடும்போதும் அதிக வயதில்லை, நல்வழியை பாடும்போதும் இந்த நரையில்லை, வாக்குண்டாம் பாடும்போதும் முதுகு வளையவில்லை. எல்லாம் பாடி முடித்த பின்னர் அவ்வையார் ஆனேன் என்று அவ்வையின் குரல் நம் காதில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. காலமாற்றத்தில் கருத்துக்கள் மாறலாம். அவ்வை ஆண்களையும் போற்றினாள்,

0: கருத்துக்களையும் ஆதரித்தாள். பெண்ணியமும் பேசினாள். அவள் வரலாறு மட்டுமல்ல, தமிழர்களின் வாழ்வியல். அவ்வைகளே கடந்த காலத்தின் கட்டுக்களையெல்லாம் தமிழ்க்கடலுக்குள் நிரப்பியவர்கள். வாழிய அவ்வை புகழ்.
1: இதுவரை காலம் தோறும் அவ்வை உரை கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள். நிறைவு பெற்றது இலக்கிய சோலை.
2: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
3: எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: 3500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
1: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
0: முன்பதிவிற்கு 7418887411.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.
3: வசந்த இல்லம்.
4: ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில சிங்கப்பெண்ணே, நேர்களே, கடந்த வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியா இன்னைக்கும் இளம் தொழில் முனைவோர் ஸ்ரீ சிந்துஜா அவர்களுடைய நேர்முகத்தின் அடுத்த பகுதியை கேட்கலாமா? உடன் உரையாடுகிறார் சௌமியா.
5: மோர் தென் 65 லேபிள் நீங்க பண்ணி கொடுக்கறீங்க.
6: ஆமா ஆமா,
5: அது பெரிய விஷயம் இல்லையா?
6: ஆமா,
5: ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப 65 லேபிளுக்கு நீங்க பண்ணி கொடுக்கற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க.
6: ஏன்னா நான் ஸ்கிராச்ல ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு யூனிட் இல்லாத போது எல்லாரும் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஒன்னு ரொம்ப எமோக்கியூ ஜாஸ்தியா இருந்துச்சு, மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி.
5: ஓகே,
6: எம்ஓக்யூ கம்மியா இருந்தாலும் சரி நாங்க பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னவங்க யாருமே எனக்கு ப்ராப்பரா பண்ணி தரல, கடமைக்கேன்னு பண்ணி கொடுத்தாங்க. எல்லாருமே பெரிய யூனிட்ட போய் ஹையர் கேட்கும் போது அவங்களோட குவான்டிட்டி அதிகமா இருக்கும். சின்ன யூனிட்டுமே அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஒரே சிக்குச்சுப்பா கோழி அமுத்தி போட்டு எல்லா ஆர்டரையும் எங்கிட்டே வாங்கிக்கலாங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க. அதையும் தாண்டி எனக்கு ஒர்க் பண்ணாங்கன்னா மிஸ்டேக்ஸ் அதிகமா இருந்துச்சு. சோ என் பிராண்ட்ல நான் என்ன யோசிச்சேன்னா, நான் ஸ்டிச்சிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணும் போது என்ன மாதிரி பிளான் பண்ணவங்களுக்கு, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணு நினைக்கிறவங்களுக்கு நம்ம அவங்களோட மினிமம் எம்ஓக்யூல ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா எனக்கு அது பண்ணி தர கால் இல்ல.
5: சரி,
6: ஐ ஹவ் ஃபேஸ் தட். இப்போ ஸ்ரீலங்கால ஐ எம் ஒர்க்கிங் வித் அ கேர்ள், ஷீ இஸ் ஆக்சுவலி நர்சிங், ஷீ வாண்டட் டு ஸ்டார்ட், பட் ஆனா அவங்க கிட்ட வந்து எப்படி ஆரம்பிக்கணும் என்ன பண்ணும்னு தெரியல.
5: அதனால
6: என்ன பண்ணிட்டேன்னா, ஐ ஸ்டார்ட் வித் வெரி மினிமம் எம்ஓக்யூ, 30 pieces தான் in 3 different style in multiple sizes நாங்க பண்ணி கொடுத்தோம். ஏன்னா டு கெட் ஹர் தட் கான்பிடென்ட். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி எல்லாருமே வளரணும், எல்லாரும் வளரணுங்கிறத தானே ஒருத்தர் ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணாம வளரணும்.
5: வெரி நைஸ்.
6: சோ அதனால ஐ வாண்டட் டு கிரியேட் ஈச் அண்ட் எவ்ரிபடி செப்பரேட் டிசைன்ஸ். சோ மார்க்கெட்ல யூஎஸ்பி கிரியேட் பண்ண, யூனிக் செல்லிங் பாயிண்ட். ஒரு ப்ராடக்ட் அவங்க பண்றாங்கன்னா அது அவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கணும், இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி பண்ணுவாங்க. சோ ரெண்டு பேத்துக்குமே ஈக்குவலா சேல் நடக்கும், எல்லாருமே க்ரோ ஆவாங்க. சோ இட்ஸ் எ மியூச்சுவல் க்ரோத்.
5: ஆனா இப்ப நிறைய உங்கள மாதிரி நிறைய என்டர்பிரனர்ஸ் வந்துட்டாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பிசினஸ் பீப்புளா இருக்கட்டும், அவங்களுக்கு முன்ன பின்ன வந்து எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்காவது அப்பா பண்ணதை பார்த்திருக்கீங்க, ஒண்ணுமே இல்லாம கூட அவங்க ஆரம்பிக்கிறாங்க ஸ்கிராச்ல இருந்து. இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அந்த நாலேஜ் கெயின் பண்றதுக்கு இத்தனை சோசியல் மீடியால இருந்து எத்தனை இதை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்படி அவங்களுக்கு எல்லாருக்குமே இது பாசிபிளா இருக்கு இப்ப இந்த இந்த காலத்துல?
6: எல்லாத்துக்கும் அந்த ஒரு கியூரியோசிட்டிங்கிற தாண்டி ஒரு பேஷன், வீட்டில் நம்ம சும்மா இருக்கக்கூடாது, நம்ம ஏதாவது பண்ணணும். எல்லாரும் யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, டெக்ஸ்டைல், டெக்ஸ்டைல வெறும் கார்மெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அதுவே ஆக்சுவலி நான் ஒரு பெரிய தப்பா பாக்குறேன். ஏன்னா ஹோம் டெக்ஸ்டைல் இஸ் அ ஹியூஜ் மார்க்கெட், அது யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க.

0: ரெண்டாவது வெறும் கிளாத்திங் மட்டுமானா கிடையாது, நிறைய இருக்கு. இப்போ எனக்கு வர ஆர்டர்ஸே நிறைய ஓவர்சீஸ் கிளைண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, டிசைனிங் அந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப வந்து கஜு கஜு கஜன் ஆயிடுச்சு, அதுல நானும் நான் போய் நின்று நீச்சல் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால ஐ எம் பிளானிங் டு ஸ்டார்ட் சம் ஹோம் டெக்ஸ்டைல். ஹோம் டெக்ஸ்டைலுங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள மல்டிபிள் செக்மெண்ட்ஸ் இருக்கு. கர்டைன்ஸ் மட்டுமே ஒரு சீரியஸா பண்றவங்க இருக்காங்க, ஏன்னா இப்ப வீடு கட்டுறதுக்கு லட்சம் கோடியில செலவு பண்றவங்க இன்டீரியருக்கும் அதுக்கு ஈக்குவலா செலவு பண்றாங்க. இன்டீரியருங்கும் போது நம்ம குஷன் கவர்ஸ் இருக்கு, அந்த அதுக்கு எல்லாமே இருக்கு. ஒரு ஒரு ஆர்கிடெக்சர் கிட்ட போய் பார்த்தனாதான் தெரியும் அவங்க எவ்வளோ இருக்கு இன்டீரியர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் சொல்றேன், இப்போ நீங்க பிசினஸ் பிளான் பண்றவங்க எல்லாருமே வந்து கார்மெண்ட்ஸ்லயும் குதிக்க
1: வேண்டாம். எவ்வளோ இருக்கு,
0: எவ்வளவோ இருக்கு. நீங்க எல்லாருமே வந்து ஒருத்தர் சக்சஸ் ஆனா அத ஓகே இந்த பேட்டர்ன் சக்சஸ் ஆகுதுன்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, அந்த பேட்டர்ன் சக்சஸ் ஆச்சுன்னா அந்த ஃப்ளோ பாத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, மார்க்கெட்ல என்ன டிமாண்ட் இருக்கு, அதுக்கேத்த மாதிரி ஒர்க் பண்ணா கண்டிப்பா அவங்களோட அந்த ஃபீல்ட்ல சக்சஸ் ஆக முடியும்.
1: இன்னொன்னு, எல்லாருக்கும் வாங்குற பவரும் இருக்கு. என்ன மாதிரி வந்தாலும் எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. எவ்வளவு காசு,
0: அதாவது யூனிக்கா இருந்து கிரியேட்டிவிட்டியா இருந்துச்சுன்னா அது நீங்க லட்ச ரூபா சொன்னாலும் வாங்கறதுக்கு ரெடியா இருக்காங்க.
1: துணியில போய் இவ்வளவு காசு போடாதன்னு சொன்ன காலம் போய் நீங்க
0: துணி நல்லா பொட்டு போனாதான் மதிப்பாங்க.
1: ஆமா, ஆழ்பாதி அடைப்பாதின்னு ஆயிப்போச்சு. அது உங்களுக்கு நன்மையாவே அமைஞ்சு போச்சு. எல்லாரும் ஆசைப்பட்டா தானே நீங்க எல்லாம் வாழ முடியும், பிசினஸ் பண்ண முடியும். கரெக்டானே?
0: கண்டிப்பா.
2: சிங்கப்பெண்ணே

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி FM 103. ஒலித்துக் கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று இளம் தொழில் முனைவோர் ஸ்ரீ சிந்துஜா அவங்களோட பேசிட்டு இருக்கோம். உடன் உரையாடுகிறார் சௌமியா.
1: இப்ப நீங்க உங்களோட வளர்ச்சிய உங்க வீட்டுல உங்க பேரண்ட்ஸ் எப்படி பாக்குறாங்க? அப்பா உங்க வளர்ச்சிய பார்த்தாரு இல்லையா, எப்படி எவ்வளவு பெருமைப்பட்டாரு?
2: அப்பாவுக்கு வந்து நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அடுத்து நான் வரும்போது ஹையர் ஸ்டடிஸ் வேண்டாம், நான் பிசினஸ் பண்றேன் அப்படின்னு. யூஸ்வலி வி ஹாவ் லைக் நான் என்னோட 3 சிப்லிங்ஸோட இருக்கனால எங்களுக்கு எப்பவுமே ஒரு டீ டைம், அதுதான் எங்க வந்து எல்லா ஃபேமிலியும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். வீட்டு எனி திங் நாங்கள் ஒன்னா தான் டிஸ்கஸ் பண்ணி தான் எடுப்போம். அப்போ நான் வந்து சொன்ன ஒரு டீ டைம்ல நான் சொன்னேன், இல்ல நான் ஹையர் ஸ்டடிஸ் போகல, நான் பிசினஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது யூஸ்வலா சிப்லிங்ஸ்குள்ள ஒரு கிண்டல் கேள்வி இருக்கும்ல, அப்படியெல்லாம் சிரிச்சாங்க. உடனே எங்க அப்ப வந்து எதுக்கு சிரிக்கிறீங்க, இந்த புள்ளைய நான் ஈரோட்லயே டாப் பிசினஸ் உமனா ஆக்கி காட்டுறேன்
1: அப்படின்னு
2: அப்பா சொன்னாரு. சோ இன்னைக்கு அப்பா என் கூட இல்லைனாலும் லைக் ஐ மேக்கிங் இஸ் பாயிண்ட் டு ப்ரூவ் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப். என் மைண்ட்ல அதான் ஒண்ணும், நம்ம அப்பா வந்து இந்த ஈரோடுன்னு சொன்னாரு, நம்ம ஈரோட ஒரு ஸ்டெப் தாண்டி போய் வேர்ல்ட் லெவல்ல நம்மளால என்ன மார்க் செட் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணுவோம். லைக் வி நீட் தட் ரெகனைசேஷன். எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு ரெகனைசேஷன் தேவைப்படுது, கண்டிப்பா தேவைப்படுது. ஏன்னா இத்தனை வருஷத்தோட ஸ்ட்ரகிள், ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இருக்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும்னா தே நீட் சம் ரெகனைசேஷன். அது எனி ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா அது ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணணும்.
1: வெரி நைஸ், கரெக்டா சொன்னீங்க. அப்ப அம்மா, அம்மாக்கு எப்படி இருந்தது?
2: அம்மா இஸ் ஆல்வேஸ் ப்ரௌட் ஆஃப் மீ. எப்பயுமே எங்க அம்மா வந்து என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாம் பண்ற கரெக்ட், நான் எதுவும் சொல்ல, ஆனா உன் ஹெல்த் நீ பாத்துக்கணும். பிகாஸ் ஐ மீன் ஒர்க்கஹாலிக். ஒரு வேலன் குடுத்துட்டீங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்துல நான் வரமாட்டேன். சாப்பாடு தண்ணி எது இல்லைனாலும் ஐ அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க, கரெக்டா 3 வேளை சாப்பிட்டு நீ நல்லா இருந்தாதான் எல்லாம் நல்லா நடக்கும்.
1: கரெக்ட், ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இல்ல அம்மா இல்ல, அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க. குழந்தை மேல அக்கறை இல்ல உள்ளவங்க தானே அம்மா.
2: அது இல்லாம இந்த சக்சஸோட மேஜர் பார்ட் எங்க அம்மா தான். ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஜாதகம் பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கும் ஜாதகம் பார்க்கும்போது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் சொன்னாங்க, ஒரு நம்ம அவங்க பார்த்தா கரெக்டா இருக்கும் நம்புவோம்ல, அவர் வந்து உங்க ஜாதகத்துக்கு நீங்க பிசினஸ் பண்ணீங்கன்னா உங்க கட்டத்துக்கு எல்லாம் முட்டை முட்டையாதான் விழுகும் அப்படின்னு சொன்னதையும் எனக்கு வந்து என்னடா இது இவர் இப்படி சொல்றாரு. அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா டிப்ரெஸ்டா தான் இருந்துச்சு. இட் வாஸ் வெரி லாங் பேக் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் மை கரியர்.
1: ஏன்டா கேட்டோன்னு இருந்தது.
2: ஏன் சத்தியமா அப்படிதான் இருந்துச்சு. இதுக்கு நான் வந்து சும்மா உட்காந்துட்டு இருந்திருக்கலாம் அந்த இடத்துக்கு. உடனே எங்க அம்மா பார்த்துட்டு கரெக்டா தானே சொல்லியிருக்காங்க அப்படின்னு, எனக்கு அப்படி என்னம்மா சொல்ற கரெக்டாவா சொல்லியிருக்காரு அப்படின்னு இருந்துச்சு. இல்ல நீ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு கோழி எப்படி பண்ணையாகும், முட்டை போட்டு முட்டை போட்டு அப்புறம் தான் கோழி குஞ்சு பறிச்சு ஒரு பண்ணையாகும், அந்த மாதிரி நீ முட்டை போடுறத வந்து அவரோட லாங்குவேஜ்ல அப்படி சொல்லியிருக்காரு. நீ இன்னைக்கு முட்டை போட்டு முட்டை போட்டு முட்டை போட்டு ஒரு பெரிய பண்ணை உருவாக்க போற.
1: எப்படி பாசிட்டிவா சொல்லிருக்காங்க, அவர் என்ன மீன் பண்ணாரு தெரியாது, ஆனா அம்மா கரெக்டா உங்களுக்கு சொல்லிருக்காங்க, இதுல இதத்தான் பண்ணிருக்காங்க, பாசிட்டிவா எடுத்து சொல்லிருக்காங்க.
2: சோ அது ஒரு பாயிண்ட்ல நான் என்ன யோசிக்காமல் எல்லாத்தையும் நான் பாசிட்டிவா பாக்க ஆரம்பிச்சேன். ஒரு நெகட்டிவா உனக்கு எதுக்கு இவ்வளவு, இப்ப கூட எனக்கு சொல்லிருக்காங்க அகல கால் வைக்கிற, உன்னால எல்லாத்தையும் பார்க்க முடியாது, எங்கேயாவது போனேன்னா அப்படியே கீழே முடிஞ்சு போயிருவ, முடிஞ்சு போனா

0: ஆரம்பிச்சது ஜீரோல தான், முடிஞ்சாலும் ஜீரோல தான் முடியும். திருப்பி என்னால் ஆரம்பிக்க முடியும், ஏன்னா அந்த அளவுக்கு தைரியம் இருக்கு, திறமை இருக்கு என்கிட்ட, என்னால அது பண்ண முடியும். ஸோ அதுதான், ஸோ எல்லா இடத்துலயும் நான் பாசிட்டிவா பார்க்க ஆரம்பிச்சேன். அட் த சேம் டைம் நான் பாசிட்டிவா மட்டும்தான் பாப்பனான்னு கேட்டா, ஒரு விஷயத்துக்குள்ளே போறதுக்கு முன்னாடி பிளஸ் என்ன மைனஸ் என்ன, இது நல்லா போச்சுன்னா நான் எங்க போவேன், நல்லா போகல எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகும், அந்த லாஸை ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்கா, எல்லாமே நான் பார்த்துட்டு அந்த விஷயத்தை உள்ள இறங்குவேன்.
1: இத்தனை விஷயங்கள் இருக்கு.
0: ஆமா மேம், பிசினஸ்ல யூ ஹேவ் டு கன்சிடர் எவ்ரிதிங்.
1: சரி, இப்போ நம்ம வந்து பிஃபோர் வைண்டிங் அப், நம்ம முக்கியமான விஷயம் நம்ம பேசுறதே லேடிஸ்க்காக தான். இது வசந்த இல்லம்ல தான் ஒரு சக்சஸ் ஸ்டோரி, சிந்துஜாவோட சக்சஸ் ஸ்டோரியை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கோம். எல்லாருக்கும் வெற்றி வந்து ஈஸியா கிடைக்கிறது இல்லை. சரி, ஒரு பிசினஸ் விமனா பெண்களுக்கு என்னெல்லாம் சொல்ல விரும்புறீங்க? பிஸ்னஸ் தான் பண்ற பெண்களா இருக்கட்டும், இல்ல வேண்டாம் வேற வேலைக்கு போற பெண்களா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு பிடிச்சத பண்ற பெண்களா இருக்கட்டும், அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: ஸ்டார்ட் ஃப்ரம் வேர் யூ ஆர் வித் வாட் யூ ஹேவ் வித் வாட் யூ கேன்.
1: தமிழ்ல சொல்லுங்களேன் அதே.
0: ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. லோன் வாங்கிதான் ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டா கிடையவே கிடையாது. உன் கையில என்ன இருக்கு, நீ எங்க இருக்க, உனக்கு என்ன பண்ணுன்னு தோணுது, ஸ்டார்ட் பண்ணிடு. தப்போ கரெக்டோ ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாமே கத்துட்டு தான் உள்ள வரணும்னா யாருனாலையும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே முடியாது. உள்ள இறங்கிக்கோங்க, நீங்களா கத்துப்பீங்க. அந்த கத்துக்கிற லெசன் எந்த புக்லயும் எந்த மென்டாரும் உங்களுக்கு தரமாட்டாங்க.
1: பியூட்டிஃபுல் இஸ் தட்.
0: சோ அதனால நீங்க கத்துக்கோங்க, அடுத்தடுத்த ஸ்டெப் நீங்க போங்க. ஃபெயிலியர், கஷ்டம், தப்பாயிருச்சு, லாஸ் ஆயிருச்சுன்னா வருத்தப்படாதீங்க, தோண்டு போகாதீங்க. அதுதான் அடுத்த ஸ்டெப்புக்கான பாயிண்ட், அங்கதான் ஆரம்பிக்குது.
1: கரெக்ட்.
0: சோ நெவர் ஃபீல் லைக் நீங்க, அதே மாதிரி தோத்துட்டீங்கன்னா ஒத்துக்கோங்க, ஆமா நான் பண்ணேன், எனக்கு லாஸ் ஆயிருச்சு, நான் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுவேன். ஐயோ நான் தோத்துட்டேன்னு சொன்னா அவன் நினைப்பான், இவன் நினைப்பான். டோன்ட் எவர் திங்க் தட். தோத்துட்டீங்களா, ஆமா பண்ணேன், தோத்துட்டேன், முடிஞ்சிச்சு, அடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா ஸ்டார்ட் பண்ணும் போது மேக் ஒரு விஷயம் கிளியரா இருந்துக்கோங்க, லாஸ்ட் டைம் பண்ண தப்ப திருப்பி ரிப்பீட் பண்ணாதீங்க. தப்ப மினிமலைஸ் பண்ணினாலே க்ரோத் இருக்கும். ஒரு ஸ்டேஜ், இப்போ இத்தனை வருஷத்துல நான் தப்பே பண்ணலன்னு கேட்ட எல்லாம் முக்காவாசி தப்பு பண்ணிருக்கேன் நான். ஆனா இன்னைக்கு நான் அது எல்லாமே ப்ராப்பரா, இது நான் பண்ண இப்படி ஆச்சு, சோ நான் இது பண்ணக்கூடாது,
1: சரி செய்ய
0: கத்துக்கணும், திருப்பி அந்த தப்பு பண்ணக்கூடாது. அது பண்ணாதான் நமக்கு
1: ரொம்ப அழகா இருக்கீங்க. வாழ்க்கை பாடம்தான் இல்லையா?
0: ஆமா கண்டிப்பா
1: சொல்றீங்க. இப்ப எல்லாரும் கேக்குறவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப
0: கண்டிப்பா நான் எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்றேன்னா, ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன புடிச்சிருக்கோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், அவ்வளவுதான். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், நம்மளுக்கு தாண்டி எதுவும் நடக்காது. நம்ம தான் நம்மளோட லைஃபோட ஹீரோ, ஹீரோயின், காமெடி, சப் கேரக்டர் எல்லாமே நம்ம தான். நம்மள தாண்டி எதுவும் போகாது, வில்லன் கூட நமக்கு நம்ம தான்.
1: ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அதனால
0: என்ன பண்ணாலும் பண்ண ஆரம்பிங்க. யாரும் சப்போர்ட் பண்ணல எதிர்பார்க்காதீங்க. நீ உனக்கு சப்போர்ட் பண்ணிப்பியா, நீ உன்னை என்கரேஜ் பண்ணிப்பியா, அவ்வளவுதான். அது இருந்தா போதும். அந்த கான்பிடன்ஸ், திறமைனா நீங்க படிச்சிருக்கணும்னு நான் சொல்ல வரல, தொழில் இப்படிதான் நடக்கணுங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கணும் உங்களுக்கு. அத கரெக்டா அது எடுத்துட்டு போற அந்த ஒரு ஃப்ளோ தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். தெரியலையா, நாலு பேத்துக்கிட்ட பாருங்க, கத்துக்கோங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஆனா இதுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி எடுத்துட்டு போகணும்னு தெரியலன்னா, திரும்பி போய் உட்காந்து நோட் பென் எடுத்து எழுதுங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணீங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாமே டிஜிட்டல் வந்துச்சு, நான் டிஜிட்டல் வச்சிருக்கேன், டிஜிட்டல் வச்சிருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஐ ஹாவ் ஸ்டில் ஐ ஹாவ் அ நோட், எல்லாமே நான் எழுதுவேன் உட்காந்து.
1: ரொம்ப கரெக்ட். அதுதான் நம்மள வந்து இன்னும் மெருகேத்தி செய்ய வைக்கும் ஒவ்வொரு செயலியும் இல்லையா?
0: கண்டிப்பா கண்டிப்பா. என்னதான் ரிமைண்டர் வச்சிருந்தாலும் நம்ம எழுதணும் உட்காந்து, இது இன்னைக்கு பண்ணணும், பண்ணணும் எழுதிட்டே இருந்தாதான் நம்மளோட ஃப்ளோ என்னன்னு தெரியும், நமக்கு கிராஃப் என்ன நமக்கு தெரியும். ஸோ ஸ்டார்ட், உங்களுக்கு பிசினஸ் பண்ணணும் தெரிஞ்சிச்சுன்னா, ஃப்ளோ தெரிஞ்சிச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுவே உங்களுக்கு கத்துக் கொடுக்கும்.
1: என்ன ரொம்ப அழகா கம்பிலேஷன் மாதிரி ஒன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? உங்க வாழ்க்கை பாடத்தை வந்து சுருக்கமா எங்களுக்கு வந்து டீச் பண்ணிருக்கீங்க. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்னெல்லாம் பண்ண சக்சஸ்ஃபுல் ஆகலாம் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க.
2: சிங்கப்பெண்ணே.

0: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி FM 103. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று இளம் தொழில் முனைவோர் ஸ்ரீ சிந்துஜா அவர்கள்.
1: ப்ரோக்ராம் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இன்னொரு கேள்வி
2: சொல்லுங்க.
1: இந்த ட்ரெஸ் நீங்க போட்டிருந்திருக்கீங்களே, ட்ரெஸ் நீங்க தானே டிசைன் பண்ணீங்க? வந்ததுல இருந்து அதை தான் நான், என் கண் வந்து அது கிட்டதான் போகுது. ஒரு விஷயம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னா, ரொம்ப அத நம்ம மரபு சார்ந்ததுன்னு சொல்றோம், ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி டிசைன் நம்மள ரொம்ப கண்ணை பறிக்கிற மாதிரியும் இருக்கு, அதே நேரத்துல ஒரு அழகியலோட இருக்கு, எஸ்தட்டிக்கா இருக்கு அப்படிங்கிறதுமே. அதனாலதான் நினைச்சேன் அந்த கனெக்ட் நீங்க தான் டிசைன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது போறாத உங்களுக்கு இந்த காம்ப்ளிமெண்ட், எங்களால அதை பார்த்து கண்டுபிடிக்க முடியுதே, ஒரு யூனிக்கா இருக்கு கண்டுபிடிக்க முடியுதே நமக்கு. சோ இதுதான் உங்க யூனிக், அந்த யூனிக்னஸ்

0: தான் நீங்க அதுக்காக தான் உழைக்கிறீங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா எனக்கு வந்து இது நான் ஒரு பிராண்டுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தது தான், அவங்களுக்கு அந்த யூனிக்கா இருக்கிறது ஷீ ப்ரிஃபர்ஸ் லைக் யூனிக்கா இருக்கணும். நம்ம இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து பெண் கலம் கருத்துப்பட்டா
0: தெரியுது அது,
1: ஏன்னா இதுலயே நிறைய டூப்ளிகேட்ஸ் வந்துருச்சு, சின்னூர் சில்க்ல பெண் கலம் கருத்துப்பட்டா. சோ அப்படிங்கும் போது நிறைய பேர் வந்து ஒரு டிஜிட்டல் துப்பட்டாவே எடுத்துட்டு வந்து அதுக்கு ஈக்குவலா இது கொண்டு வராங்க.
0: இது வரையறதுக்கு ஆர்டிஸ்ட் இருக்காங்களா, கலம் கரி வரையறதுக்கு
1: இருக்காங்க இருக்காங்க. சோ இது நாங்க அந்த ஆத்தென்டிக் அந்த பிளேஸ்ல இருந்தே இது வாங்குறோம் நாங்க.
0: கலம்காரி பெயிண்டிங்லாம் நான் பண்ணுவேன், அதனால என்னால கண்டுபிடிக்க முடியுது. அது கலம்காரியை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அந்த ப்ராசஸ், பென் இங்க்ல வரையறது எல்லாமே ஹேண்ட் பெயிண்டட் மாங்க. அதுக்கு பின்னாடி எவ்வளவு வேலை இருக்கும், இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டர் மாங்க அதுக்கு பின்னாடி அவ்வளவு வேலை இருக்குங்கிறது அந்த ரசனை உள்ளவங்களுக்கு புரியும்
1: கண்டிப்பா
0: இல்லையா. மத்தவங்களுக்கு தான் அது பிரிண்டா பெயிண்டா எதுன்னு தெரியாது இல்லையா, அவங்களுக்கு தெரியாது. சோ இந்த மாதிரி ஒரு அழகா கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கு இல்லையா. ஆனா இந்த மாதிரி இதுதானே வேர்ட் ஆஃப் மவுத்.
1: ஆஹ் கரெக்ட் கரெக்ட்.
0: இல்ல நான் பார்த்து இன்னும் ரெண்டு பேருக்கு சொல்லலாம்
1: இல்லையா.

0: இருந்தால் அது பிரிண்டா பெயிண்டா எதுன்னு தெரியாது இல்லையா, அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கு இல்லையா.
1: தேங்க்யூ.
0: ஆனால் இந்த மாதிரி இது இதுதானே வேர்ட் ஆஃப் மவுத்.
1: ஆ கரெக்ட் கரெக்ட்.
0: இல்லை நான் பார்த்து இன்னும் ரெண்டு பேருக்கு சொல்லலாம்.
1: ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக மேம் கண்டிப்பாக.
0: ஆனால் அது உங்களுக்கு அப்பவே சாத்தியமாயிடுச்சு. வருஷத்தில் சாத்தியமாயிருக்கு எப்பவுமே.
1: எஸ் எஸ் ஏன்னா குவாலிட்டி ஆஃப் ஒர்க், நம்ம எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குறோம் எவ்வளோ ஹானஸ்ட்டாக கொடுக்குறோம். இப்போ எங்கள் யூனிட்டில் ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட நான் அந்த கிளைண்ட் கிட்ட ஓப்பனாக போய் ஐ மேட் திஸ் மிஸ்டேக், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் ரெக்டிஃபை பண்ணி தரேன். எனக்கு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அதை நான் ஜஸ்டிஃபை பண்ண மாட்டேன். ஏன்னா நிறைய இடத்துல ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க, இந்த ஃபேப்ரிக் இப்படி தாங்க இருக்கும், இந்த துணிக்கு இப்படி தாங்க வரும். தே ஆர் ஜஸ்டிஃபைங் இட், தே ஆர் நாட் ரெக்டிஃபைங் இட். பட் நான் அதை ரெக்டிஃபை பண்ணி அதை கரெக்ட் பண்ணி கொடுப்பேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஐ கெட் த ட்ரஸ்ட். ஸோ அந்த ட்ரஸ்ட்னால தான் எனக்கு வேர்ட் ஆஃப் மவுத் போச்சு. ஜஸ்ட் லைக் தட் நான் பண்றேனால எனக்கு வேர்ட் ஆஃப் மவுத் போகல. அதை நான் வந்து இவங்க கிட்ட கொடுத்துட்டோம்னா ப்ராடக்ட் ஜென்யூனா வரும், கரெக்டா வரும், டைமுக்கு வரும். ஸோ அதுதான் என்னோட அந்த க்ரோத்தோட கிராஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு.
0: வெரி நைஸ். சரி, பெண்களுக்கும் நிறைய சொன்னீங்க. ஈரோட்லேருந்து கோயம்புத்தூர் ஆல் இண்டியா ரேடியோவில் பேசுகிறதுக்காக வந்திருக்கீங்க. உங்களை இன்டர்வியூ பண்ணது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ரேடியோ கேட்பீங்களா நீங்கள் யங்ஸ்டர்ஸ்? உங்களுக்குலாம் நேரம் இருக்குமா கேட்குறது?
1: நாங்கள் ரேடியோ கேட்போம். எங்களோட ஒர்க் என்விரான்மெண்ட்டில் ரேடியோ எப்பவுமே ஓடி ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஏன்னா கொஞ்சம் அவங்க ரிலாக்ஸ்டாக சலுப்பு தெரியாமல் வேலை பார்க்க இருக்க அவங்களோட அந்த ரேடியோ போகுவோம். அந்த ரேடியோவில் இந்த லைக் முகமே தெரியாம அந்த படம் எல்லாம் ஒளி கேட்கும் போது நமக்கே தோணும், ஓ இது அது இல்ல, ஓ இது இந்த ரேடியோஸ். நாங்க ரேடியோ கேக்குறோம், எங்க டீம்ல எல்லாரும் கேட்பாங்க.
0: வேலையை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும் ரேடியோ, பாடிட்டு
1: இருக்கோம், வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. யாருக்கும் அந்த சலுப்பு தெரியாது. ஒரு மாதிரி கொஞ்சம் மலரும் நினைவுகள் மாதிரி அவங்களுக்கு ஒரு பழைய பாட்டுல ஓடும் போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்மைல் இருக்கும். அதை நான் பாத்துருக்கேன், நோட்டீஸ் பண்ணிருக்கேன். சில பேர்ல அதை பார்த்துட்டு இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நானே புருஷன் ஒன்னா போய் பார்த்த படம் சொல்லுவாங்க.
0: சரி,
1: சோ அந்த மாதிரி இருக்கு.
0: ஓகே, அப்ப இது வந்து இப்ப நீங்க ரேடியோ ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? நீங்க முதல்ல தர
1: ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரேடியோ. நான் ஆக்சுவலி முன்னாடி ரொம்ப ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு ஒரு லைக் ஆட் வரும்போது இந்த மாதிரி ரேடியோவுக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு போடும்போது நான் யோசிச்சேன், நம்ம ஏன் இதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது, நமக்கு தான் நல்லா பேச்சு திறமை இருக்கே. நம்ம
0: ஏன் சொல்லவா, நிஜமா நீங்க எல்லாம் வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஆர்ஜேவா வந்திருக்கலாம். சிந்துஜா ஆர்ஜே, ஆர்ஜே சிந்துஜா அப்படின்னு போட்டுருந்துருக்கலாம். ஆனா அதுக்கு மேல உங்ககிட்ட வேற திறமையெல்லாம் இருக்கு இல்லையா. ஆர்ஜேவோட இங்க அப்படியே இங்க மைக்கு முன்னாடி நின்று இதோட உங்களோட முடிச்சுக்காம உலகத்துக்கே தெரியற மாதிரி ஏதோ பண்ணலாம். அப்கோர்ஸ் இது இதுல பண்ணாலும் உலகத்துக்கே தெரிய போகுது, உலகமே கேட்க தான் போகுது. அதுக்கு மேல நீங்க அச்சீவ் பண்ணது பெரிய விஷயம். அதனாலதான் நீங்க இன்னைக்கு கெஸ்டா வந்திருக்கீங்க, இல்லைன்னா ஒரு ஆர்ஜேவா இந்த பக்கம் உட்கார்ந்து இருப்பீங்க.
1: ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். ஏன்னா நம்ம வந்து இத்தனை வருஷத்தோட போராட்டம் நம்மள ரெகனைஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான். அது வந்து ஒரு ஆர்கானிக்கா நடக்கும் போது இட் ஃபீல்ஸ் வெரி ஹாப்பி அண்ட் பிளஸ்ட்.
0: வெரி நைஸ். ஏன்னா தானா தான் நடந்திருக்கு.
1: கண்டிப்பா
0: நாங்களா தானே உங்களை கூப்பிட்டு இன்வைட் பண்ணோம். சரி, இந்த மாதிரி ஒரு திறமையாளரை கண்டுபிடிக்கிறதே ஒரு எங்களுக்கு இப்பெல்லாம் வந்து சவாலான விஷயம்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் இருக்குது, சோஷியல் மீடியா ஃபேஸ்புக் இருக்குது, நாங்கள் போய் யாரையாவது ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்க. இப்போ கூட நம்ம இதுக்கு வந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அவங்க வந்து பெட்ரோல் பங்க்கில் 73 வயசில் அவங்க பில்லிங் டு ஃபில்லிங், அவங்க பில்லிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா, இப்போ ஃபில்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. 73 வயசு அவங்களுக்கு. அவங்களை பார்த்து இந்த மாதிரி ஒரு இதில் தான் பிளாட்ஃபார்மில் பார்த்த உடனே எனக்கு கூப்பிடணும் போல் இருந்தது. கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணோம். சரி, அவங்க ஒரு ஹம்பிள் வேலை தான் பண்ணுறாங்க. ஆனால் எந்த மாதிரி வேலை எந்த வயசில் பண்ணுறாங்க, தெளிவாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளை சுற்றி நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம்.
0: இல்லை இல்லை, பிஸ்னஸ் டேலண்ட்டாக இருக்கட்டும், வேறு ஒரு வேலை, அந்த மாதிரி தோசை கடை நடத்துகிற யங் கேர்ள்ஸ் ரெண்டு பேரை நாங்கள் வந்து கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க, நினச்சா ஆரம்பிச்சு அந்த குட்டி பசங்க ரெண்டும் அதை தான் சொன்னாங்க, நினைச்சோம் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி எங்ககிட்ட பெருசாக மூலதனம்லாம் இல்லை, ஆனால் கடையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லும்போது இங்கே இவங்கெல்லாம் வரும்போது உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸை இன்டர்வியூ பண்ணும்போது வி ஆல்சோ கெட் சார்ஜ்டு. எங்களுக்கு அப்படியே வந்து அடாடா நம்மளும் எத்தையாவது செய்வோம் அப்படின்னு எங்களுக்கு கேட்குறவங்களுக்கு தோணுது. ஏன்னா அது நமக்கு ஃபீட்பேக் வருது.
1: ஓகே ஓகே ஓகே.
0: ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட இன்னைக்கு பேசும்போது நிறைய பேசணும் நம்ம இல்லையா?
1: ஆமாம் மேம்,
0: ஏகப்பட்டது பேசணும். கிட்டத்தட்ட அந்த ஒரு 8 வருஷத்தை ஒரு மணி நேரத்தில் நம்ம முடிச்சிட்டோம். ஆனால் நம்ம லிசனர்ஸ்க்கு எப்படி கொடுப்போம், வார வாரம் ஒரு 30-30 நிமிஷமாக தான் உங்களோட இன்டர்வியூ கட் பண்ணி கொடுக்க போகிறோம். கொடுக்கும்போது நல்லா இருக்கும் அவங்களுக்கு கேட்கும்போது. அடடா இவங்க இன்னும் சொல்ல வராங்களே, ஓ அடுத்த வாரம் வெயிட் பண்ணி கேட்போம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மூணு வாரமாக நம்ம ஒரு ஆண்டர்பிரினர்ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் விமனோ யாரதோ நம்ம போடும்போது கேட்கும்போது அவங்களுக்கு எப்படியோ

0: இன்ஸ்பயர் பண்ணுறோம். அதை தான் இன்றைக்கி நீங்கள் பண்ணியிருக்கீங்க.
1: கண்டிப்பாக அது நான் இன்ஸ்பயர் பண்ணுவேன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. ஏன்னா நான் நிறைய காலேஜஸில் நான் பேசியிருக்கேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, அக்கா உங்களோட ஸ்பீச் ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு, கண்டிப்பாக நான் இன்னும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட ஜாயின் பண்ணி தே ட்ரெயின் ஃப்ரம் மீ அண்ட் தே ஸ்டார்டட். ஸோ நான் அதுவும் பண்ணுறேன். நான் வந்து ஏன்னா ஐ டேக் கிளாஸஸ் இன் ஆன்லைன். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணும், ஆனால் ஒரு பயம் இருக்கும், ஃபேமிலி சப்போர்ட் பண்ணல, நான் பண்ணிட்டேன் என்ன ஆகுங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ ஐ டேக் கிளாஸ் டு தெம். பயப்படாதீங்க, பண்ணுங்க. நீங்க ஒரு கிராஃப் மட்டும் அவங்களுக்கு மேலே போற ஒரு சின்ன ஒரு இது மட்டும் பாசிட்டிவ் ரே மட்டும் அவங்களுக்கு காமிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க ஃபேமிலி பயங்கரமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க.
0: சரி, இப்போ நீங்க ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லுங்க, உங்களை எப்படி அவங்க கான்டாக்ட் பண்ணலாம்?
1: த்ரூ மை இன்ஸ்டாகிராம் பேஜ்.
0: அந்த பேஜ் இது சொல்லுங்களேன்,
1: ஸ்ரீ சிந்துஜா டிசைன் ஸ்டுடியோ, வாட்ஸ்அப் நம்பர் குடுத்து கிளாஸ் ஒன் ஆன் ஒன் கிளாஸ் தான், நம்ம குரூப் உட்கார வச்சுல எடுக்க மாட்டோம்.
0: ஏன்னா
1: ஒன் ஆன் ஒன்ல போகும்போது அவங்களுக்கு ஆக்சுவலா ரொம்ப ஃப்ரீயா அவங்க பேசுவாங்க நம்ம கிட்ட. குரூப்பா இருந்தா என்ன பேசுறதுன்னு கொஞ்சம் ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். ஸோ ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் ஒன் ஆன் ஒன் கிளாஸ், 2 hour கிளாஸ். நல்லா என்னோட பெஸ்ட் அவங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஏன்னா ஒரு ரீட்டைல் எப்படி ஹேண்டில் பண்ணணும், நான் இருக்கிறது மேனுஃபேக்சரிங், சின்ஸ் ஐ எம் டூயிங் மை ரீட்டைல், எனக்கு ரீட்டைலும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். ப்ரைஸ் ஃபிகர்ஸ், அது நம்பர்ஸ் பிளே பண்றது, அது எல்லாமே எனக்கு ஒரு ஐடியா கிளாரிட்டி இருக்கு. ஏன்னா சின்ஸ் ஐ எம் டூயிங் இட் ஃபார் அ வெரி லாங் டைம், ஸோ ஐ கிவ் தேம் மோர் இன்புட் ஸோ தட் அவங்க கான்ஃபிடென்ட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம்.
0: வெரி நைஸ், தேங்க்யூ சிந்துஜா. அது வந்து எங்களுக்கே ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் நிறைய எங்களுக்கு தெளிவாக சொன்னீங்க. இளம் தொழில் முனைவோர் அப்படிங்கும் போதே வந்து ஸ்டில் யூ ஆர் யங் தான், மைல்ஸ் டு கோ அப்படிங்கிறமாங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க சாதிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. ஃபியூச்சர் எண்டெவர்ஸ் காத்துட்டு இருக்கு உங்களுக்காக.
1: ஆமா
0: இல்லையா, உங்களுக்கு நீங்க வந்து டிராவல் பண்ற இந்த போற பாதை வந்து எப்பவுமே சிறப்பாகவும் மேன்மையாகவும் சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கிறது ஆல் இண்டியா ரேடியோ. தேங்க்யூ சோ மச்.
1: தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ.
2: நேர்களே, இதுவரை இளம் தொழில் முனைவோர் ஸ்ரீ சிந்துஜா அவங்களோட பேசிட்டு இருந்தோம். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆயிரத்தி 500க்கும் மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
2: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
1: முன்பதிவிற்கு 7418874111.
0: நம்முடைய ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் இல் இன்று பிற்பகல் 12:50 பூந்தென்றல், அதனைத் தொடர்ந்து 1 மணி 1 மலர் 1 நிகழ்ச்சியில இன்னைக்கும் ஒரு படத்தினுடைய கதையை நாம இப்ப கேட்க போறோம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்களின் தொகுப்பு நிகழ்ச்சியில இருக்கு. 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் குளிர்பதன கிடங்கு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னவேடம்பட்டி பகுதியை சேர்ந்த என் ஆனந்த கிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். மூன்று 2 டீ டைம் நேயர் விருப்பமாக 4:02 கெட் செட் கோ தி கேம் ஷோ. மலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் சமூக சேவகர் மேடை பேச்சாளர் கீதா கபிலன் அவர்களுடன் நேரலை இடம்பெறும். 6 பொன் மாலை பொழுது திரையில் பக்தி இசை கேட்கலாம். 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து விதை பாதுகாப்பு குறித்து உரை வழங்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் விதை பரிசோதனை நிலையத்தின் விதை பரிசோதனை அலுவலர் எஸ் நர்கீஸ் அவர்கள். ஒன்பது 15 மயில் இறகு காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்கள், 10 மெலடி மெட்டுகள் லிசனர் சாய்ஸ் நேயர் விருப்பமாக மலர்

நிகழ்ச்சிகள் அனைத்தும் உங்களுக்கானவை. கேட்டு மகிழுங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள்.

ಆಕಾಶವಾಣಿ. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்ப அலையை எதிர்கொள்ள மக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவில் வர்த்தகம் செய்ய உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் சட்டப்பூர்வமாக சரியானதே என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான் இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்ப அலையை எதிர்கொள்ள மக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உடலில் ஏற்படும் நீர்ச்சத்து குறைவை போக்க தாராளமாக தண்ணீர் அருந்துமாறு அறிவுறுத்தியுள்ளார். வயதான பெற்றோர் மற்றும் முதியோரை வெப்ப அலையிலிருந்து பாதுகாக்க சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வெப்ப அலை மிக அதிகமாக இருக்கும் நேரங்களில் மக்கள் வெளியில் யாரும் செல்ல வேண்டாம் என்றும் அவர் கூறியுள்ளார். வீடுகளிலும் பொது இடங்களிலும் பறவைகளுக்காக சிறு பாத்திரங்களில் தண்ணீர் வைக்குமாறு பிரதமர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவில் வர்த்தகம் செய்ய உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா கனடா முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்ற பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உட்கட்டமைப்பு நிதித்துறை மறுசீரமைப்பின் மூலம் முதலீட்டாளர்கள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பசுமை எரிசக்தி, தொழில்நுட்பம், டிஜிட்டல் கட்டமைப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடு செய்யுமாறு சர்வதேச நிறுவனங்களுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியா கனடா இடையே நிலையான வளர்ச்சி மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்காக நிதித்துறை நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் சட்டப்பூர்வமாக சரியானதே என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி ஜாய்மல்யா பக்ஷி ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை வெளியிட்டுள்ளது. பீகாரில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு எதிராக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம், சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாக தெரிவித்துள்ளது. தகுதியான அனைவரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்காகவே வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணி மேற்கொள்ளப்படுவதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி திரு அசோக் குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அடுத்த மாதம் 30ஆம் தேதி முதல் வீடு வீடாக சென்று வாக்காளர்கள் சரிபார்க்கும் பணியை தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வெளியிடப்படும் என்று கூறிய அவர், இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வாக்காளர் பெயர் சேர்ப்பதற்கான படிவங்களை வழங்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். தில்லியில் உள்ள அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளும் இந்த வாக்காளர் தீவிர திருத்தப் பணிகளை நடத்த தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தப் பணிகளில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் வெளியான இந்த விடைத்தாள் திருத்துவதற்கான இணையதள முகவரி சோதனைக்காக தொடங்கப்பட்ட இணையதள முகவரி மட்டுமே என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிப்படைத்தன்மைக்கும் நேர்மையான முறையில் விடைத்தாள் திருத்தம் செய்யும் பணியை மேற்கொள்ளவே இந்த இணையதள சேவை தொடங்கப்பட உள்ளதாகவும் சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். நீட் நுழைவுத்

0: நுழைவு வினாத்தாள் வெளியானது தொடர்பான வழக்கில் லாத்தூர் புனேயைச் சேர்ந்த மேலும் இரண்டு பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இந்த வழக்கில் தில்லி, ஜெய்ப்பூர், நாசிக், லாத்தூர், புனே உள்ளிட்ட பல்வேறு நகரங்களைச் சேர்ந்த 13 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள லாத்தூரைச் சேர்ந்த மருத்துவர் மனோஜ் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். 3 மாணவர்களுக்கு வேதியியல் பாட வினாத்தாளை முன்கூட்டியே வழங்கியதாக இவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. புனேயைச் சேர்ந்த பயிற்சி மைய ஆசிரியர் தேஜஸ் என்பவரும் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ 49 இடங்களில் சோதனை மேற்கொண்டது. கடந்த 3 தேதி நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானதை அடுத்து அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதற்கான அறிவிப்பை ரஷ்ய சுகாதாரத்துறை அமைச்சர் மிக்கைல் முராஷ்கோ வெளியிட்டுள்ளதாக தென்னாப்பிரிக்காவுக்கான ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது. காங்கோ நாட்டில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்று பரவுவதை தடுக்க இது பயனுள்ளதாக அமையும் என்று ரஷ்ய விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். காங்கோ மற்றும் உகாண்டா நாடுகளில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்றை உலகளாவிய பொது சுகாதார அவசர காலம் என்று உலக சுகாதார அமைப்பு கடந்த 17 தேதி அறிவித்திருந்தது. இந்நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்றும் உலக சுகாதார அமைப்பு அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவில் எபோலா வைரஸ் தொற்று அறிகுறி யாருக்கும் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எபோலா தொற்று ஆப்பிரிக்காவின் பல்வேறு இடங்களில் பரவுவதை அடுத்து இந்தியா தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக கூறியுள்ளது. உகாண்டாவிலிருந்து பெங்களூரு வந்த ஒருவருக்கு தொற்று அறிகுறிகள் இருந்ததை அடுத்து அவரது இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதில் அந்த நபருக்கு எபோலா தொற்று இல்லை என்று கண்டறியப்பட்டது. உலக சுகாதார அமைப்பின் நெறிமுறைகளின் அடிப்படையில் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என்றும் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குவோருக்கு 10 லட்சம் ரூபாய் வரை மத்திய அரசு கடன் வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற்றது தமக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாக செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பேர் வெங்கடேசன். நான் மனம கிராமம், செங்கல்பட்டு மாவட்டம். நான் வந்து கல்லூரி படிச்சுட்டு வேலை இல்லாத போது பிரதமருடைய முத்ரா திட்டத்தின் கீழ் நான் வந்து லோன் அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த லோன் எனக்கு கிடைச்சிது. அந்த லோன் எனக்கு கிடைச்சதுனால என்னுடைய தொழில் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவிகரமா இருந்தது. எனக்கு 5 லட்சம் கிடைச்சிது. அதுல வந்து பாத்தீங்கன்னா மாசம் மாசம் கட்டுறதுக்கும் தொழில் முனைக்கும் எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. மற்ற தொழில் கடனை விட பிரதமருடைய முத்ரா திட்டத்தின் கீழ் வந்து பாத்தீங்கன்னா சுலபமா கிடைச்சிருது, ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு.
0: ஹமாஸ் அமைப்பின் புதிய தலைவராக செயல்பட்டு வந்த முகமது ஒடே இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார். இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு, பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸின் உத்தரவிற்கேற்ப இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளது. கடந்த 2023 ஆண்டு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி பொதுமக்களை கடத்திச் சென்றதாக முகமது ஒடே மீது குற்றச்சாட்டு இருந்தது. இஸ்ரேல் தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் எஜதைன் கொல்லப்பட்டதை அடுத்து முகமது ஒடே புதிய தலைவராக செயல்பட்டு வந்தார். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்தனர். லெபனான் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இஸ்ரேலின் நகரங்கள் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளது. தெற்கு லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா அமைப்பின் கட்டமைப்புகளை அழிக்க தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் அறிவித்திருந்தது. இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் ஹெஸ்புல்லா தாக்குதல் நடத்தி வருகிறது. IPL கிரிக்கெட் எலிமினேட்டர் போட்டியில் இன்று ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. நியூ சண்டிகரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி நாளை மறுநாள் நடைபெறும் 2வது குவாலிஃபயர் போட்டியில் குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது.

0: ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 6-2 என்ற செட் கணக்கில் அர்ஜென்டினாவின் பிரான்சிஸ்கோ மரியானோ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்ப அலையை எதிர்கொள்ள மக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவில் வர்த்தகம் செய்ய உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் சட்டப்பூர்வமாக சரியானதே என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான் இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். நிகழ்ச்சியின் தொடக்க பாடலா ப்ளூ ஸ்டார் படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். கோவிந்த் வசந்தா இசையமைப்புல அறிவு, கோவிந்த் வசந்தா கரிஷ்மா பாடியிருக்கும் பாடல்.

0: அரண்மனை 4 படத்துல இருந்து பாடல் கேட்டோம். ஹிப் ஹாப் தமிழாவுடைய இசையமைப்புல மீனாட்சி பாடியிருந்த பாடல் கேட்டோம்.
1: நான் டாக்டர் எஸ் பாலசுப்ரமணியம், கண் மருத்துவர். நீரிழிவு வியாதி உள்ளவர்கள் அவர்கள் கண்ணை பாதுகாத்துக் கொள்ள கண் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் மிகவும் முக்கியம். இந்த நீரிழிவு விழித்திரையை பாதிக்கிறது. இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு பார்வை நன்றாக தெரிந்தால் கூட இரத்த கசிவு ஏற்படுவதால் திடீரென்று பார்வை மங்கிவிடலாம். பரிசோதனை செய்து இன்டைரக்ட் ஆப்தல்மாஸ்கோபி என்று சொல்லுவோம், பின் ஃபண்டஸ் புளோரசின் ஆஞ்சியோகிராஃபி என்ற டெஸ்ட், ஆர் ஃபண்டஸ் போட்டோ, இதன் மூலம் கண்ணில் விழித்திரையில் இருக்கிற வியாதிகளை கண்டுபிடிக்கலாம். அவ்வாறு இருந்தால் அவைகளை லேசர் மூலம் சரி செய்ய முடியும். மேற்கொண்டு பார்வை இழப்பை தடுக்க முடியும். அவர்களுக்கு ஐ பிரஷர் அதிகமாக இருப்பதனால் தலைவலி ஏற்படலாம், பார்வை இழப்பும் ஏற்படலாம். அதையும் நாம் சோதனைகள் மூலம் அறிந்து கொள்ளலாம். டோனோமீட்டர் என்று சொல்லுவோம், ஏர் டோனோமீட்டர், ஏர் பஃப் என்று சொல்லுவோம். நமக்கு கண்ணின் அழுத்தம் சரியாக இருக்கிறதா, 20 கம்மியாக இருக்கிறதா என்று தெரியும். 20 மேல இருந்தால் கண் அழுத்த நோய் இருக்கு என்று நாம் கருதுவோம். ஆனால் சர்க்கரை இருக்கிறவர்கள் எப்பொழுதும் கண் பார்வையை ஆண்டுக்கு ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். செய்தால் பார்வை இழப்பை தடுக்கலாம்.
2: நேயர்களே,
3: இன்று இரவு 7:25 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
4: விதை பரிசோதனை என்பது மண் பரிசோதனை, உரப்பரிசோதனை, பூச்சிக்கொல்லி பரிசோதனை போன்று விதைகளின் தரத்தை நாம் அறிந்து கொள்ள பயன்படுத்தும் ஒரு பரிசோதனை முறையாகும். விதை உற்பத்தி விநியோகம் போன்றது ஒரு முக்கியமான திட்டத்தில் விதை பரிசோதனை என்பது.
2: விதை பாதுகாப்பு குறித்து உரை வழங்குகிறார்
5: கோயம்புத்தூர் மாவட்டம் விதை பரிசோதனை நிலையத்தின் விதை பரிசோதனை அலுவலர் எஸ் நர்கீஸ்.

0: கேட்டு பயன்பெறுவோம்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் சமூக சேவகர் மேடை பேச்சாளர் கீதா கபிலன் அவர்களுடன் நேரலை இடம்பெறும். இதுவரை நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். நேரம் 1 மணி.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

மகிழ்ச்சியான மதியம் வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில உங்க கூட நான் ஆர்ஜே தமிழரசி லட்சுமணன். இன்னைக்கு எந்த படத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1994 வெளிவந்த தி ஷாஷாங்க் ரிடம்ஷன் இந்த படம் தான். அதாவது எதையும் சாதிக்கலாம் நம்பிக்கை இருந்தா அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மையோட நம்பிக்கை கொடுக்கும் படம் தான் இந்த படம். வாழவே முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடிகள் ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த உச்சகட்டத்தில் சில தவறான முடிவுகளும் சிலர் வந்து எடுப்பாங்க. இன்னும் சிலர் சில அற்பமான விஷயங்களுக்காக தவறான முடிவுகள்லாம் எடுப்பாங்க. நம்பிக்கையை அளவற்ற வகையில் அள்ளி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு படம் தான் தி ஷாஷாங்க் ரிடம்ஷன். இந்த படத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு பேச போகிறோம். கூடவே அழகழகான பாடல்களும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதாவது இந்த படம் தொடங்கும் பொழுது 1947 ஆரம்பிக்கிற மாதிரி தான் இந்த கதை வந்து அமைஞ்சிருக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு ஆண்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அவர் வந்து அவர் தான் இந்த படத்தினுடைய ஹீரோ. இவருடைய மனைவி மனைவியினுடைய காதலன், ரெண்டு பேத்தையும் பார்த்த மாத்திரத்தில் இவர் வந்து கொலை பண்ணுறதா இவருக்கு மேலே பழி சுமத்துறாங்க. ஆனால் இவருக்கு தெரியும் இவர் பண்ணலை அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு. ஆனாலுமே இவருக்கு வந்து இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்படுது. ஆனால் அந்த கொலை இவர் பண்ணலை, ஆனாலுமே இவருக்கு வந்து இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்படுது. ஒரு ஷாஷாங்க் அந்த ஷாஷாங் அப்படிங்கிற ஒரு சிறைக்கு வந்து அவர் வந்து கொண்டு போகிறாங்க இவரை. அந்த சிறை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு ரொம்பவே பயமுறுத்துகிற ஒரு சிறைச்சாலையாக இருக்கும். கொலையே உள்ளே நடந்தாலும் வெளியவே தெரியாது அந்த மாதிரியான ஒரு சிறைச்சாலை. கனமான சுவர்கள் இருக்கும். அந்த கைதிகள் வந்து ரொம்ப அரக்கத்தனமாக இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பார், ரெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவர் வந்து எப்படி சொல்லலாம், அவரை பற்றி எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு வயதான இளைஞர் அப்படின்னு. அது எப்படி வயதான இளைஞர் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தோம்னா, அவர் வந்து ரொம்பவே ஜாலியாக இருப்பார். ரொம்ப வருஷமாக, கிட்டத்தட்ட 20 ஒரு விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கும் ஒரு கைதி தான். ஆனால் இவரை தாண்டி அந்த சிறைச்சாலைக்குள்ளே எந்த பொருளுமே வராது. அதே போல் இவருக்கு யாராவது ஏதாவது வேணும், கண்டிப்பாக எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னாலுமே இவர் வந்து அந்த சிறைச்சாலைக்குள்ளே இவர்னால் கொண்டு வர முடியும். அந்த மாதிரி ஒரு ஆளுமை படைத்தவர் தான் இந்த ரெட். இவர் வந்து ஒவ்வொருத்தராக வரும்போது ரொம்ப பெட்கட்டுவார் இந்த இவர் பார்த்தீங்கன்னா. ஆனால் அந்த சிறைச்சாலைக்குள்ளே வரும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த இரவுகள் போகும் பொழுது ரொம்ப கத்துவாங்க அந்த அந்த கைதிகள்லாம் ரொம்ப கத்துவாங்க, ரொம்ப முடியாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த சிறைச்சாலைக்குள்ளே ஒருத்தராக வரும்பொழுது பெட்கட்டுவார். இவர் பாரு இன்னைக்கு வந்து இவங்க வந்து அழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெட்கட்டுவார். இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம ஆண்டி வந்து உள்ளே வராரு. சிறைச்சாலைக்குள்ளே வரும்பொழுது அங்கே அவர் பார்க்கும்போது ரொம்ப இறுக்கமான ஒரு முகம். ஏன்னா தான் கொலை செய்யலை, ஆனால் இரட்டை ஆயுள் தண்டனை கிடச்சி ஒரு சிறைச்சாலைக்குள்ளே வராரு. அதுவும் ஒரு கொடூரமான ஒரு சிறைச்சாலைக்குள்ளே வராரு அப்படிங்கும்போது அவருடைய முகம் எப்படி இருக்கும் இல்லையா, கற்பனை செஞ்சு பார்க்கவே நம்மளுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அந்த மாதிரியான ஒரு இறுக்கமான ஒரு முகத்தோட அவர் வராரு. பகல்லையும் சரி இரவுலையும் சரி அவர் வந்து அதே முகத்தோட அதே மாதிரி தான் காட்சி தராரு. இவருக்கு ஒரே வியப்பாக இருக்குது. நைட்லாம் வந்து ரொம்ப கத்தி அழுவாருன்னு நினச்ச ஒரு இவருக்கு வந்து ஒரு ஏமாற்றம். ஏன்னா அவர் எந்த விதமான இதுவும் ஒரு அதாவது எந்த விதமான ஃபீட்பேக்கும் கொடுக்கல. அவர் பார்த்துக்கு இருக்காரு, ரொம்ப அமைதியாக இருக்காரு. யார் கூடயும் அவ்வளோவா பேச முடியல. ஆனாலும் ரெட்டுக்கு வந்து ஆண்டி ரொம்ப பிடிச்சிருது. ஏன் அப்படின்லாம் தெரியல. ஆனால் ரெட்டுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி

இவர் தான் ரெட் கிட்ட வந்து இவர் கேட்பாரு, ஆண்டி கேட்பாரு, எனக்கு வந்து ஒரு இவர்கிட்ட தான், இவர் தான் அதாவது ரெட் வந்து எல்லாத்தையுமே வந்து உள்ளே கொண்டு வர முடியும் இல்லையா ரெட்டுக்கு. அதனால ஆண்டி கேட்குறாரு, எனக்கு ஒரு 6 இல்லாட்டி 7 இன்ச் நீளம் இருக்கிற ஒரு சின்ன சுத்தியல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ரெட் சொல்கிறாரு, ஓகே நான் வந்து உனக்கு கொடுக்குறேன், ஆனால் மாட்டிக்கிட்டீங்கன்னா என்னை பற்றி எதையுமே போலீஸ் அதாவது காவலர்கிட்ட, இவங்களுக்கு மேலே இருப்பாங்க இல்லையா, அந்த காவலர்கள்கிட்ட நீ சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே இந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி ஓகேவா. ஆனால் அவர் சொல்கிறாரு, நீ வந்து இந்த சுத்தியெல்லாம் வச்சு நீ வெளியில் தப்பிச்சு போகலான்னு நினச்சிடாத, கண்டிப்பாக கனவுல கூட நடக்காது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு ரெட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்க்கும் பொழுது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்கிட்டேயும் மிங்கிள் ஆகிறாரு ஆண்டி. ஆனால் யாருக்கும் அவ்வளோவா தெரியாது, ரொம்ப அமைதியாக தான் இருக்கார், அதே இறுக்கமான முகத்தோட எல்லாத்துக்கிட்டேயும் ஒரே மாதிரி பழகிற ஒரு குணமுள்ள ஒரு ஆள், ஒரு நபராக அவர் வந்து இருக்கார். அந்த சிறைச்சாலையில் 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வழியில் கூட்டிகிட்டு போவாங்க, ஒரு தொழிற்சாலையில் ஒரு மேல் கூரை, அந்த கூரையை வந்து சரி செய்கிற ஒரு வேலைக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து ரெட் தான் வந்து ஆளுமை படைத்தவர் இல்லையா, அவர் வந்து அவருக்கு வேணுங்கிற ஆட்களை தான் பொறுக்கி எடுத்து, ஏன்னா வெளியில் போகணும், அந்த சிறைச்சாலைக்குள்ளேருந்து வெளியில் போகணும் அப்படின்னாவே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்துக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, ரெட் வந்து யாரெல்லாம் அவர் கூட ரொம்ப மிங்கிளாக இருக்காங்களோ அவங்கள மட்டும் பொறுக்கி எடுத்து அந்த மாதிரி ஆட்களை கூட்டிகிட்டு போகும்பொழுது ஆண்டியும் அவர் கூட போகிறாங்க. ஆண்டி, ரெட், சில கைதிகள் இவங்களாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த வேலைக்கு போகிறாங்க. அந்த வேலைக்கு போகும்பொழுது ஒரு தலைமை காவலர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க, என்ன ஆகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
2: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
1: முன்பதிவிற்கு 7418878741.

0: है द टेली लॉ के ऐप, वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம கேட்டு ரசிச்சிருக்கோம் இது மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில தி ஷாஷாங்க் ரிடம்ஷன். இந்த படத்தை பத்தி தான், இந்த படத்தினுடைய கதையை பத்தி தான் நாம இன்னைக்கு பேசி தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு கொடூரமான சிறையில்னு சொன்னோம் இல்லையா. அந்த கொடூரமான சிறைக்கு வழிய யார் தான் போகிறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க, அந்த மாதிரி ரெட் கூட கம்பைன் பண்ணி நிறைய பேர் ஒரு சில கைதிகளை கூட்டிட்டு போறாங்க ஒரு தொழிற்சாலைக்கு மேற்கூரைய சரி பண்றதுக்காக, அந்த மேற்கூரையில வேலை செய்யறதுக்காக போறாங்க. அப்படி போகும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா, அந்த காவலர்கள்லாம் பேசிக்கிறத அந்த ஆண்டி வந்து கேக்குறாரு, என்ன பேசுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆக்சுவலா ஆண்டி வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தவர் தான். அவருக்கு வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் கிளியர் பண்றது அதெல்லாமே தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த காவலர் என்ன பேசுறாங்கன்னா, அவங்க ஒரு காவலர்னுடைய ஒரு தம்பி, அவர் வந்து இறந்து போயிட்டாரு, ஆனா அவர்கிட்ட அவர் விட்டு போயிருக்கிற $35,000 வந்து செலவு செய்யணும், அதை வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது இவர் கேட்டுறாரு. அப்ப ஆண்டி போய் சொல்றாரு, ஏதாவது எந்த வரியுமே செலுத்தாம நான் வந்து அந்த $35 முழுமையா நீங்க செலவு செய்ய முடியும், அதுக்கான சில வழிகளையும் அவர் வந்து சொல்றாரு, அதுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த விண்ணப்பங்கள், அந்த விண்ணப்பங்களை சரி பண்றதுக்காகவும் பூர்த்தி செய்யறதுக்காகவும் நிறைய ஹெல்ப் பண்றாரு. இது வந்து நிறைய அந்த இடத்துல அந்த தலைமை காவலர் வரைக்குமே இவருடைய பேர் வந்து போகுது. இப்ப ஆண்டின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து எல்லாமே அதாவது டாக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்குறான் அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு அந்த இடத்துல. அப்போ ஓகே, இவன் வந்து எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்துக்கிட்டையுமே ஃப்ரெண்ட் ஆகிறான், எல்லாமே தெரிஞ்சிருக்கு இவனுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசுறாங்க, அந்த அளவுக்கு பிரபலமாகறான் கொஞ்ச நாள்லயே. அப்போ கைதிகளுக்கு தேவையான ஏதாவது வேணும்னா கூட இவன் சொன்னா உடனே கேட்டுறாங்க. ஆண்டி எல்லாம் கேட்கும் பொழுது ஓகே இவனுக்கு தானே பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் நைட் கூட அந்த சிறைச்சாலையில படம் போடுங்க, ரொம்ப இதா இருக்காங்க கைதிகள் அப்படின்னு சொல்லும் போது கூட ஓகே நான் போட்டுறேன் அப்படின்னு சொல்லி யோசனை சொல்லும் போதும் கூட அந்த அதாவது தலைமை காவலர் நாடன் ஒருத்தர் இருப்பாரு, அவரும் கூட ஓகே சொல்ற அளவுக்கு இவர் வந்து அந்த இடத்துல ஒரு நல்ல அபிப்பிராயத்தை பெற்றிருப்பாரு. அப்போ ஒரு நாள் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில ஆண்டி உட்கார்ந்து இருப்பாரு. அப்போ அவர் கேட்கிறாரு, ஏன்னா ரெட் மூலமா எந்த காரியத்தை சாதிக்கலாம். இப்ப ரெட் கிட்ட கேக்குறாரு, அந்த எனக்கு வந்து ரீட்டா ஹேவர்த், அவங்க வந்து ஒரு நடிகை, 40களில் ரொம்பவே பிரபலமான ஒரு நடிகை, அந்த நடிகையினுடைய ஒரு போஸ்டர் வேணும், பெரிய போஸ்டர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஓகே இவனுக்கு வந்து அவங்க மேலே ரொம்ப க்ரஷ் ஆட்ருக்கு, ஒரு மாதிரி ஒரு ஃபேன் ஆட்ருக்குது, அதனால ஓகே பரவாயில்ல நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாங்கி கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி நாட்கள் வந்து போயிட்டே இருக்குது. சிறைச்சாலையில் ஒரு வயதான நூலகர் ஒருத்தர் இருப்பார். ஆக்சுவலாக அவருக்கு வந்து 50 ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருப்பார். அதுக்கப்புறமா தான் அவருக்கு வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான தேதியும் வரும். ஆக்சுவலாக அவருக்கு வந்து ஒரு உதவியாளராக ஆண்டி வந்து நியமிக்கப்படுறார். அவரோட பேர் வந்து ப்ரூக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கு வந்து ஒரு உதவியாளராக ஆண்டி வந்து போகிறாரு. அந்த அங்கே போகும்பொழுது அந்த லைப்ரரியும் நீங்கள் வந்து எனக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாடன், அந்த தலைமை காவலர் இருப்பாருங்க இல்லைங்களா, அவர்கிட்ட கேட்கும் பொழுது ஓகே உன்னுடைய

இந்த கோரிக்கை வந்து நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் அந்த லைப்ரரியும் புதுமைப்படுத்துகிறாங்க. நிறைய பேர் வந்து படிப்பாங்க. அந்த சிறைச்சாலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. ரொம்பவே மாடர்னாக அதை வந்து ரொம்பவே அழகாக வந்து அந்த லைப்ரரியை வந்து மாற்றுவார். நிறைய வித்தியாசமான நிகழ்வுகள்லாம் அந்த சிறைச்சாலைக்குள்ளே நடக்கும். இப்படி போயிட்டுருக்கிற ஒரு நேரத்தில் இந்த புரூக்ஸ் சொன்னோம் இல்லையா, அதாவது 50 ஆண்டுகள் கழித்து விடுதலையாகிறாரு. சிறைக்கு வரும்போது ஒரு சின்ன, அதாவது சின்ன வயசில் வந்து இப்போ வந்து 50 ஆண்டுகள் கழித்து வெளியில் போகும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த வாழ்க்கையே வித்தியாசமாக தெரியுது. ஏன்னா சிறைச்சாலைக்குள்ளே வேறு விதமான ஒரு வாழ்க்கை. ஆனால் இப்போ வெளியில் போகும் பொழுது இவர் வந்து உள்ள சிறைச்சாலைக்குள்ளே போகும்போது 2-3 கார்கள் தான் ஓடிட்டுருந்த ஒரு காலகட்டத்தில் இருந்து இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கார் இருக்குது, நிறைய மக்கள் கூட்டம் இருக்குது. அவருக்கு வந்து ஒரு மாதிரி இவர் வந்து தனியாக ஒரு தீவுல விடப்பட்ட மாதிரி ஒரு உணர்வை வந்து அவருக்கு கொடுக்குது புரூக்ஸ்க்கு. அப்போ ஒரு கடையில வந்து வேலை, தினமும் வேலைக்கு போவாரு. தனியா வந்து நைட்ல வந்து ஒரு ரூம் கொடுப்பாங்க, அந்த ரூம்ல வந்து தூங்கி எழுந்து மறுபடியும் கடைக்கு போவாரு, வேலை பண்ணுவாரு நைட். இதே மாதிரி ஒரு ரொட்டீனான வாழ்க்கை அந்த புரூக்ஸ்க்கு. ஆனா அவருக்கு ஏதோ மனக்கவலை. ஏன்னா அந்த அந்த லைஃப் வேற, இந்த லைஃப் வேற, இந்த லைஃப் கூட அவர் ஒத்து போய் வாழ முடியல. அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாரு. அந்த செய்தி ஒரு லெட்டரும் எழுதி வச்சுட்டு, அதாவது சிறைச்சாலையில் இருக்கிற அந்த அதிகாரிகளுக்கும் என் கூட இருந்த நண்பர்களுக்கும் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன ஆகுது தொடர்ந்து பேசலாம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நாம கேட்டு வச்சிருக்கோம். இது மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில த ஷாம்ஷான் ரெடம்ஷன் இந்த படத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள், நிறைய நம்பிக்கையான செயல்கள், எப்படி ஒரு மனிதனை வந்து எப்படி நம்பிக்கை வந்து எப்படி காப்பாற்றும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றாக அமைந்த ஒரு படம் தி ஷாம்ஷான் ரெடம்ஷன். இந்த படத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். அதாவது ப்ரூக்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அவர் வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் நாட்கள் நிறைய வருடங்கள் உருண்டு ஓடுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாடன் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, நாடன் வந்து அந்த உயர் அதிகாரி இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சிறைக்கு வெளியில நடக்கிற ஒரு பொது பணித்துறையில வந்து கைதிகளை அனுப்பி அது மூலமா வர பணத்தை வந்து எப்படி எல்லாம் நம்ம பண்ணலாம் வரி இல்லாம அப்படின்னு சொல்லி யார்கிட்ட, இவர்கிட்ட ஆண்டி கிட்ட வந்து ஆலோசனை கேட்டு ஒரு அவர் என்ன ஐடியா கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இல்லாத ஒரு ஆளுக்கு தொகை அனுப்புகிற மாதிரி அவருடைய பேரில் தொகை போட்டு அதாவது பணத்தை போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ராண்டல் ஸ்டீபன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரில், யாருமே இல்லை அந்த மாதிரி பேரில், ஆனால் அந்த பேரில் இந்த தொகையை போட்டு போட்டு வைக்கிறாங்க இவருக்கு வர பணத்தை எல்லாம் யாருக்கும் தெரியாமல். இந்த மாதிரியெல்லாம் வேலையெல்லாம் பண்ணி கொடுக்கனால அந்த அந்த சிறைச்சாலை ஊழியராகவே மாறிறாரு ஆண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா 1965 வருது, அதாவது கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் வந்தாச்சு ஆண்டி அந்த சிறைச்சாலைக்குள்ள வந்து. அப்போ அந்த சிறைக்குள்ள ஒரு டாமி அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்து வராரு. அவர் வந்து மேற்படிப்பு படிக்க போறாரு. அங்கே தான் நம்ம லைப்ரரியில வந்து நம்ம இவர் தான் இருக்காரு, ஆண்டி தான் வந்து பாத்துக்கிறாரு லைப்ரரியில. அங்கே வந்து ஹெல்ப் பண்றாரு யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டாமிக்கு வந்து ஆண்டி வந்து ஹெல்ப் பண்றாரு. நிறைய விஷயங்கள் படிக்கிறதுக்கான புத்தகத்தை எடுத்து கொடுக்கறதுல இருந்து ஹின்ஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கறத எல்லாமே சொல்லி கொடுக்கும்பொழுது ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாரு. அப்ப பேசிட்டு இருக்கும்போது டாமி சொல்றாரு, இதுக்கு முன்னாடி நான் ஒரு சிறையில இருந்தேன், அந்த சிறையில் இருக்கும்போது ஒரு என்னோட ஃப்ரெண்டு ஒரு கைதியாக இருந்தாங்க. அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து சொன்னார், ஒரு ஒரு பேங்க் ஊழியர் தான், ஒரு வங்கி ஊழியர், அவருடைய மனைவியும் அவருடைய காதலனையும் நான் தான் கொன்னேன். ஆனால் அது வந்து அவரு அதாவது அந்த பேங்க் ஊழியருக்கே தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஆண்டிக்கு ஒரே ஷாக், ஒரே அதிர்ச்சி ஆகுது. ஏன்னா அந்த அந்த பண்ணாத ஒரு குற்றத்துக்காக அனுபவிச்சுட்டு இருக்காரு இல்லையா இந்த சிறை தண்டனையானால் அவருக்கு தெரியுது. உடனே போய் நாடன்கிட்ட எல்லாம் சொல்றாரு, பெரிய அதிகாரி கிட்ட எல்லாம் சொல்றாரு, இந்த மாதிரி அவன் சொல்றான், அவன் சொல்றது கேளுங்க, சாட்சிக்கும் ஆள் இருக்கு, என்னை வந்து கொஞ்சம் காப்பாத்துங்க, விடுதலை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கதறான். ஆனா அவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவன் வந்துதான் ரொம்ப ஐடியா பண்ணி நல்லா ஏதாவது காப்பாத்தி கொடுப்பான் இல்லையா, இவனை பத்தின ஒரு அபிப்பிராயம் ரொம்ப அறிவாளி, இவனே வந்து ஒரு நாடகத்தை வந்து நடத்துறான் அப்படின்னு சொல்லி அவன் மேல ஆண்டி வந்து ஆண்டி மேல நாடன் வந்து ரொம்ப கோவப்பட்டு இவனை வந்து ஒரு தனி சிறைக்கு அடைக்கிறாங்க 1 மாதம். அப்போது இந்த டாமி உள்ளே வராங்க இல்லையா, அவங்களையும் வேறு சிறைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது 1 மாதம் முடிஞ்சு வெளியில் வந்து இன்னொரு கரெக்டாக ஒரு ரூமில் இருப்பாங்க,

ஒரு வழக்கமான ஒரு சிறையில் இருப்பாங்க இல்லையா, அந்த சிறைக்கு மறுபடியும் ஆண்டி வரான். வரும்பொழுது ரெட் கிட்ட சொல்கிறான், ரெட் கிட்ட சொல்கிறான் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து விடுதலையாகிறதுக்கான நேரம் காத்துட்ருக்கு, அந்த நேரத்தில் ஒரு இடத்தோட பெயர் சொல்கிறாங்க, அந்த நீங்கள் விடுதலை ஆனீங்கன்னா அந்த இடத்துக்கு போங்க, அவங்களுக்காக ஒரு விஷயம் அந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட சொல்கிறான். அது வந்து ரெட் வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க, என்னென்னா அவருக்கு தெரியும் எதுக்காக இவன் இப்படியெல்லாம் சொல்லி

அது வந்து ரெட் வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. என்னென்னா அவருக்கு தெரியும் எதுக்காக இவன் இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை வந்து சுத்தமாக ஒரு விஷயமாகவே எடுத்துக்கல. அடுத்த நாள் காலையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவலர்கள்லாம் அவங்களுடைய ஒவ்வொரு ரூமாக வந்து விசிட் பண்ணுவாங்க இல்லையா, ஒவ்வொரு ரூமாக வந்து பார்ப்பாங்க இல்லையா. அப்படி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப ஷாக். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆண்டியினுடைய சிறையில் ஆண்டியை காணோம். எல்லாருமே எல்லா பக்கமும் தேடுறாங்க, ஆனால் ஆண்டி மட்டும் காணோம். எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபப்படுற அந்த நாடன் ரொம்ப கோபப்பட்டு கீழே இருந்த கல்லை தூக்கி அந்த போஸ்டர் போட்டு ஒட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த போஸ்டரில் தூக்கி வீசும் பொழுது எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு ஓட்டை அந்த போஸ்டரையும் கிழிச்சிட்டு வெளியில் போகுது அந்த கல். அப்போ அந்த போஸ்டரை கிழிச்சிட்டு பார்க்கும் பொழுது அவ்வளோ பெரிய ஓட்டை இருக்கும், ஒரு ஆள் வந்து உள்ளே போகிற மாதிரி ஒரு ஓட்டை இருக்கும். ரொம்பவே எல்லாருமே திகச்சு போகிறாங்க. தொடர்ந்து பேசலாம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
2: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
1: முன்பதிவிற்கு 7418874111.
0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இது மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில தி ஷாஷாங்க் ரிடம்ஷன் அந்த படத்தை பத்தி தான் நம்ம அவ்வளவு சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்கோம். ஆக்சுவலா ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது அந்த நாடன் அந்த அதிகாரிகளுக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருமே தப்பிச்சு போகும் ஆரம்பத்திலேயே சொன்னோம் இல்லையா, அது கனமான சுவர்கள் கொடூரமான சிறை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சிறையை வந்து அவ்வளவு ரொம்ப இதா காமிச்சிருப்பாங்க, ரொம்ப பெரிய சுவர்கள் கனமான தடித்த சுவர்கள் அப்படின்லாம் காமிச்சிருப்பாங்க. ரொம்பவே யாருமே தப்பிச்சு போக முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவன் வந்து எப்படி ஆனா அது வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே அற்புதமா காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகவே முடியாது. அந்த அவ்வளோ வருஷமா ஒரு சிறு துளி பெருவெல்லம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த சுத்தில வச்சு உடைச்சு ஒரு ஆள் போகக்கூடிய ஒரு துளை அந்த ஓட்டையை வந்து கொண்டு வந்து அதுக்குள்ள போய் தப்பிச்சு வந்து உடனே வெளியில நீங்க போயிட முடியாது. அவ்வளோ இடைஞ்சல்கள் இருக்கும். அவன் தப்பிச்சு போற விதத்தை பார்க்கும்பொழுது நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து அவங்க ஓடி அங்கிருந்து தான் வெளியில தப்பிச்சு போவாரு. போகும்போது சும்மா போக மாட்டாரு. இந்த நாடன் இருக்கார் இல்லையா, அவருடைய நிறைய இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போயிருப்பாரு. அதே போல அவருக்கு வந்து அவருடைய ஷூ எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போயிருப்பாரு. அதே போல நிறைய ஃபைல்ஸ், நிறைய அந்த அங்க இருக்கிற நிறைய காவலர்களுடைய ஃபைல்ஸ் எல்லாம் இவர் தான் வந்து சால்வ் பண்ணிட்டு இருப்பார் இல்லையா. அந்த எல்லா ஃபைல்ஸையும் வந்து தூக்கிட்டு தான் போயிருப்பாரு. அப்ப எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாரு வெளியில போறதுக்கு. அந்த மாதிரி தப்பிச்சு வெளியில போய் அந்த அவங்க பணம் அனுப்புனாங்க இல்லையா, நாடன் பணம் அனுப்புனாங்க இல்லையா, அந்த வங்கிக்கு போய் அந்த ரேண்டல் ஸ்டீஃபன் அப்படிங்கிற பேரில் அந்த பணத்தை வந்து இவரே எடுத்துக்கிறாரு. நாடன் அந்த பண மோசடி செஞ்சதுக்கான ஆதாரங்களையும் அரசாங்கத்துக்கும் பத்திரிகைகளுக்கும் அனுப்பி வைக்கிறாரு. நாடனை தேடி போலீஸும் வருது. போலீஸ் வரும்பொழுது ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது, நிறைய விஷயங்கள் போலீஸ்க்கு தெரியுது. அதே போல 40 ஆண்டு தண்டனை காலம் முடிஞ்சு விடுதலை ஆகிறாரு இந்த நேரத்தில் ரெட் வந்து அதே மாதிரி ப்ரூக் வந்து வெளியில் போனார் இல்லையா. புரூக்ஸ் வந்து வெளியில போகும்பொழுது அந்த லைப்ரரியன் அவர் வெளியில போகும்பொழுது அந்த அந்த வாழ்க்கை வேற மாதிரி இருந்தது. அவங்களுக்கு வந்து சிறைச்சாலையில வாழ்ந்துட்டு இங்க வெளியில வரும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப விரக்தி ஆகுது. இந்த வாழ்க்கை வேறையோ அப்படிங்கிற ஒரு அவங்க வந்து தனிமைப்படுத்தப்பட்டதா அவங்க வந்து உணர்றாங்க. அப்படி இவருக்கும் வந்து ஒரு ரொம்ப சோகமான ஒரு உணர்வு ஏற்படுது. அங்க என்னதான் அந்த ஆளுமையில இருந்தாலும் ஒரு பவர்ஃபுல்லா இருந்தாலும் கூட இங்க வெளியில வரும்போது அவருக்கு வந்து ஒரு விரக்தியான ஒரு வாழ்க்கையா தோணுது. இருந்தாலும் சரி, நமக்கு ஆண்டி வந்து ஒரு இடம் சொன்னார் இல்லையா, அங்க என்னதான் இருக்குன்னு சொல்லி சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அங்க போய் ஒரு புதையல் அந்த புதையல் தோண்டி பார்க்கும் பொழுது ஒரு கடிதமும் ஒரு கொஞ்சம் பணமும் அவருக்கு இருக்கு. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டர்ல கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துக்கு போகும் பொழுது அவருக்காக ஒரு அழகான தீவு ஆண்டி படைத்த அந்த தீவு காத்துட்டு இருக்கு. ரொம்பவே அற்புதமான ஒரு நிகழ்வா இருக்கும். அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய வாழ்க்கையை ஆண்டியும் ரெட்டும். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கே அந்த பணத்தை வச்சுக்கிட்டு. ஏன்னா இவங்ககிட்ட பணம் அந்த நாடன் அனுப்பின அந்த பணம்லாம் ஆண்டிக்கிட்ட கைக்கு வந்து சேர்ந்துடும். இந்த படம் ரொம்பவே சுவாரஸ்யமா, அதாவது பாக்குறதுக்கு நம்ம சொல்லும் பொழுது வேற மாதிரி இருக்கும், ஆனா பார்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். அவர் தப்பிச்சு போற விதம் எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்பவே அற்புதமான ஒரு நிகழ்வா காமிச்சிருப்பாங்க. 1982 பிரபல எழுத்தாளர் ஸ்டீஃபன் கிங் எழுதிய ரீட்டா ஹாவோத் அண்ட் ஷேஷாங்க ரெடம்ஷன் அப்படிங்கிற ஒரு நாவலை அடிப்படையா வச்சுதான் இந்த படத்தை வந்து இயக்கியிருப்பாங்க. பிராங்க் ரெராபென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இது மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நம்முடைய நேயரா ஹரிஹரன் பெங்களூர்ல இருந்து சொல்லியிருக்காங்க, அதாவது ஒரு நல்ல நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம், அது எப்பவுமே அழியாது அப்படிங்கிற ஒரு உன்னதமான தத்துவத்தை இந்த திரைப்படம் உணர்த்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பத்தின டீட்டெயில்ஸ் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அவருக்கு நன்றி சொல்லிக்கலாம்.

ஃப்ராங்க் டெராபண்ட் அவர் இயக்கின இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா உலகம் முழுவதும் ரொம்ப பேசப்பட்ட ஒரு படம், திரும்ப திரும்ப பார்வையாளர்கள் பார்த்த ஒரு படம், சினிமா ரசிகர்கள் கொண்டாடிய ஒரு படம் தான் த ஷான்ஷாங் ரிடம்ஷன். 1994 வெளியாச்சு. அதாவது உலகம் இப்போ ஒவ்வொரு பத்திரிகைகள்லாம் போடுவாங்க இல்லையா, ரேட்டிங் போடுவாங்க, ஒரு படத்துக்கு வந்து ரேட்டிங் போடுவாங்க. உலகம் முழுவதும் வெளியாகும் திரைப்படங்களுக்கு ரேட்டிங் போடுவாங்க, IMDb அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தளம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்துக்கு 10.3 அந்த பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த படம் வெளியில் வரப்ப பெரிய பெரிய பட்ஜெட்டில் வெளியே வந்த நிறைய படங்கள்னால இந்த படம் அதிக வசூல் வந்து கிடைக்கல. ஆனால் அதுக்கப்புறமா இந்த படத்தை வந்து VHS கேசட்டுகளாக வெளியிட்டாங்க 1995. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தி ஷான்ஷாங் ரிடம்ஷன் வந்து பார்த்தவங்களே திரும்பி திரும்பி அந்த படத்தை வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு வந்து சொல்லிச்சு. அதே போல் நிறைய இந்த உலக சினிமாக்களில் வந்து தி காட் ஃபாதர் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு படம், அதுவே வந்து அதுக்கு ஈக்குவலாக இல்லை அதுக்கு மேலேயே வந்து இந்த படம் வந்து ரொம்பவே கொண்டாடப்பட்டு வந்துச்சு. அதே போல் இந்த ஆண்டியா நடிச்சிருப்பாரு டிம் ராபின்சன், அதே போல் ரெட்டா நடிச்சிருப்பாரு மோர்கன், அதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி ப்ரூக்ஸ் இருப்பாரு, நாடன் இருப்பார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன சின்ன கதைகள் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு சிறுகதை மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு மனதை வருடம். அந்த மியூசிக்லாம் ரொம்பவே டச்சிங்காக இருக்கும், அந்த மாதிரியான இசை இருக்கும். நம்ம வந்து அந்த சிறைச்சாலையில் என்னெல்லாம் காலையில் எழுந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க, நம்ம சிறைச்சாலைக்குள்ளேயே அந்த வாழ்கிறது மாதிரி ஒரு ஒளிப்பதிவு வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லா நடிகர்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு நடிப்பை நடிச்சிருப்பாங்க. அதே போல் ஆக்ஷன் காட்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது அவ்வளவா கிடையாது, இருந்தாலும் விறுவிறுப்பாக எழுதப்பட்டிருக்கும் இந்த திரைக்கதை. அதே போல் அதாவது நம்ம ஒரு இதுதான் வாழ்க்கை இப்படித்தான் நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு எனர்ஜி டானிக் இந்த படம் தி ஷான்ஷாங் ரிடம்ஷன். ஆக்சுவலாக அவன் தப்பிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க மாட்டோம். அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டி வந்து சிறைச்சாலையிலேருந்து தப்பிச்சு போகிற காட்சிகளை பார்க்கும்பொழுது தப்பிச்சிட மாட்டானா ஓடிடமாட்டானா அப்படின்னே தோணும். ஏன்னா அந்த டாமி கேரக்டர் வந்து சுற்றுப்பாங்க, அவன் வந்து வெளியில் தப்பிச்சு போகிறான்ட்டு. அதை பார்த்து தான் வந்து இவர் வந்து ஆண்டி வந்து கண்டிப்பாக நம்ம தப்பிச்சு போயிடணும் இந்த சிறைச்சாலையை விட்டு அப்படின்னு சொல்லி அவர் வந்து முடிவெடுப்பார். அப்படி அவர் தப்பிச்சு போகும்பொழுது நமக்கே ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்ட மாதிரி இருக்கும்னு, அப்பாடா தப்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி நம்மளே நினைப்போம். அந்த மாதிரி அந்த திரைக்கதை வந்து இருக்கும். அதே போல் அந்த காட்சிகள் அமைப்பு சூப்பராக இருக்கும். அந்த லாஸ்ட் சீன் கிளைமேக்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே அற்புதமாக கொண்டு போயிருப்பாங்க. நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக, நம்பகத்தன்மையோட நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமாக இந்த படம் இருந்தது, த ஷான்ஷாங் ரிடம்ஷன். இன்னைக்கு இந்த படத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு பேசினோம் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட நான் RJ தமிழரசு லக்ஷ்மணன்.

0: நேயர்களே,
1: இன்று இரவு 7:25 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
2: விதை பரிசோதனை என்பது மண் பரிசோதனை, உரப்பரிசோதனை, பூச்சிக்கொல்லி பரிசோதனை போன்று விதைகளின் தரத்தை நாம் அறிந்து கொள்ள பயன்படுத்தும் ஒரு பரிசோதனை முறையாகும். விதை உற்பத்தி விநியோகம் போன்றதொரு முக்கியமான திட்டத்தில் விதை பரிசோதனை என்பது.
0: விதை பாதுகாப்பு குறித்து உரை வழங்குகிறார்
3: கோயம்புத்தூர் மாவட்டம் விதை பரிசோதனை நிலையத்தின் விதை பரிசோதனை அலுவலர் எஸ் நர்கீஸ்.
0: கேட்டு பயன்பெறுவோம்.
4: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் சமூக சேவகர் மேடை பேச்சாளர் கீதா கபிலன் அவர்களுடன் நேரலை இடம்பெறும். பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் குளிர்பதன கிடங்கு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னவேடம்பட்டி பகுதியைச் சேர்ந்த எஸ் ஆனந்த கிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் புதுடெல்லியில் இன்று சந்தித்து பேசுகிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. பக்ரீத் பண்டிகையொட்டி தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் வீடுகள் கோரி விண்ணப்பித்த பயனாளிகளை கண்டறிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்று இதன் தலைவர் திரு கூப்பா கிருஷ்ணன் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் எலிமினேட்டர் சுற்றில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் புதுடெல்லியில் இன்று சந்தித்து பேசுகிறார். முன்னதாக இன்று காலை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்ட முதலமைச்சர் புதுடெல்லி சென்றடைந்தார். புதுடெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் அவரை தலைமைச் செயலர் வரவேற்ற நிலையில் காவல்துறை மரியாதையையும் அவர் ஏற்றுக்கொண்டார். திரு விஜய் இன்று மாலை பிரதமரை சந்திக்க உள்ளார். தமிழ்நாட்டின் பல்வேறு நலத்திட்டங்கள் சார்ந்த கோரிக்கைகளை பிரதமரிடம் அவர் எடுத்துரைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அமைச்சர்களையும் காங்கிரஸ் கட்சித் தலைவர்களையும் அவர் சந்தித்து பேசவுள்ளார். இந்த பயணத்தின்போது டெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் சிலையையும் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் அவர் முதல் முறையாக டெல்லி செல்வது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் செல்லுபடி தன்மையை உச்சநீதிமன்றம் இன்று உறுதி செய்தது. இது தொடர்பான மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி ஜாய்மாயா பக்ஷி ஆகியோர் கொண்ட அமர்வு, தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுவதை இந்த பணிகள் உறுதி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாகவும் தீர்ப்பளித்துள்ளது. 40 ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்ற சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தொடர்ந்து ஏராளமான சேர்க்கை நீக்குதல் திருத்தங்கள் நடைபெறவுள்ள நிலையில் நகர்ப்புற மயமாக்கல் புலம்பெயர்வு போன்ற நடவடிக்கைகளால் இந்த பட்டியலில் துல்லியமின்மைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் அடிப்படையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மூலம் நம்பகத்தன்மை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை அதிகரித்து வரும் சூழலில் நாட்டு மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். மக்கள் அதிக அளவில் நீர் பருக வேண்டும் என்று சமூக வலைதளத்தில் அறிவுறுத்தியுள்ள அவர், வெளியில் செல்லும்போது அனைவரும் தண்ணீர் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விலங்குகள் மற்றும் பறவைகளுக்காக வீடுகளின் வெளியே மாடி, மேற்கூரைகள், கடைகள், அலுவலகங்களில் சிறிய பாத்திரங்களில் தண்ணீரை நிரப்பி வைக்குமாறும் பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். முன்னதாக பிரதமர் மற்றொரு சமூக வலைதள பதிவில் தொடர் முயற்சிகள், பொறுமை, உறுதியான தீர்மானத்தின் மூலம் மிகப்பெரிய இலக்கையும் எட்ட முடியும் என்று கூறியுள்ளார். இத்தகைய உணர்வின் மூலம் நாட்டு மக்கள் நம் தேசத்தை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்வதாகவும் குறிப்பிட்டார். நம் நாட்டின் தொன்மையான அறிவுத்திறனை யோகக்கலை முன்னெடுத்து செல்வதாக மத்திய ஆயுஷ் இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்திற்கு இன்னும் 25 நாட்கள் எஞ்சியுள்ள நிலையில் கஜுராவோவில் யோகா நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், முன்னெச்சரிக்கை நலவாழ்வையும் சமச்சீரான வாழ்க்கையையும் யோகா வலியுறுத்துவதாக எடுத்துரைத்தார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த ஆண்டு யோகா தினம் கொண்டாடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நம் நாட்டின் கலாச்சாரம், பாரம்பரிய சிறப்புடன் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த யோகக்கலை உலகளாவிய ஆரோக்கியத்தின் இயக்கமாக உருவெடுத்துள்ளது என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார். கிராமங்கள், வீடுகள், பள்ளிகள், அலுவலகங்கள், சமூகங்களிடையே யோகாவை கொண்டு செல்ல மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறிய அவர், பொது பங்களிப்பு மற்றும் நீடித்த மக்கள் தொடர்பு நிகழ்வுகள் மூலம் இதனை பிரபலப்படுத்துவதாகவும் எடுத்துரைத்தார். நலவாழ்வின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் சமச்சீரான உணவு, ஒழுக்கமான வாழ்வு, ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை ஆயுஷ் துறை வலியுறுத்துவதாக அவர் சுட்டிக்காட்டினார். 100 நாள் யோகா பயிற்சியில் பங்கேற்ற 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டதாகவும் கூறினார். இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக யோகா சங்கம் இணையதளத்தை மறு அறிமுகம் செய்து வைத்த அமைச்சர் யோகாவிற்கான உடையையும் அறிமுகம் செய்தார். பெட்ரோல் டீசல் விலை இன்று மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் லிட்டருக்கு 33 காசுகளும் டீசல் 32 காசுகளும் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் சிஎன்ஜி கிலோ 3.5 ரூபாயும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 108.20 ரூபாய், டீசல் விலை 99.98 ரூபாய், சிஎன்ஜி கிலோ 95 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2 வாரங்களில் 6வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. நம் நாட்டில் இதுவரை எபோலா வைரஸ் தொற்று கண்டறியப்படவில்லை என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் எபோலா வைரஸ் தொற்று காணப்படுவதை அடுத்து வெளிநாடுகளிலிருந்து வரும் அனைத்து பயணிகளிடம் தீவிர சோதனை மேற்கொள்ளப்படுவதாகவும், பொதுமக்கள் இதுகுறித்து அச்சப்பட தேவையில்லை என்றும்

0: அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே ரஷ்யா எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பூசியை கண்டுபிடித்திருப்பதாக தென்னாப்பிரிக்காவில் செயல்படும் ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 62வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அவரது நினைவிடம் அமைந்துள்ள சாந்திவனத்தில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினர். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது சமூக வலைதள பதிவில் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஈகை திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி இஸ்லாமிய மக்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளார். ஏழை எளிய மக்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து சமூகத்தில் அன்பு சமத்துவம் நிலைக்கவும் மத நல்லிணக்கம் தழைத்தொங்கவும் அவர் வாழ்த்தியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியும் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்திகளில் இஸ்லாமிய மக்களின் வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலை பெறட்டும் என வாழ்த்தியுள்ளனர். இதனிடையே சவுதியில் பிறை தென்பட்டதை அடுத்து நாகை மாவட்டம் நாகூர் கடற்கரையில் இன்று நடைபெற்ற பக்ரீத் சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் பிரார்த்தனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தியாகத்தினாளான பக்ரீத் பண்டிகையினை முன்னிட்டு நாகூர் கடற்கரையில் ஜாக் அமைப்பு சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்ற இந்த தொழுகையில் உலக அமைதி நிலவ சிறப்பு துவா செய்யப்பட்டது. நாகூர் மட்டுமின்றி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திட்டச்சேரி, மஞ்சக்கொல்லை, வேதாரண்யம், வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் ஜாக் அமைப்பின் சார்பில் பக்ரீத் தொழுகைகள் நடைபெற்றன. அனைத்து இடங்களிலும் அமைதி சகோதரத்துவம் உலக நலனுக்காக பிரார்த்தனை செய்யப்பட்டது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு மாவட்டம் முழுவதும் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தியிருந்தனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: தமிழகத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை மேம்படுத்தி நாட்டிலேயே சிறந்த சுற்றுலா வசதிகள் கொண்ட மாநிலமாக மாற்ற மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் அலுவலர்களை கேட்டுக் கொண்டார். சென்னையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு, போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துதல், தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல், சுற்றுலா நிர்வாகத்திறனை உயர்த்துதல் குறித்து அவர் ஆலோசனை மேற்கொண்டார். பால் உற்பத்தியாளர்களின் நலன் சார்ந்த பணிகள் மற்றும் வெளிப்படைத் தன்மையுடன் கூடிய நிர்வாகத்தை செயல்படுத்த இருப்பதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திரு விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் பால் மற்றும் பால் பொருட்கள் விற்பனை, தூய பால் பொருட்கள் உற்பத்தி, கூட்டுறவு பால் சங்க உற்பத்தியாளர்களுக்கான நலத்திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் திறமையான விளையாட்டு வீரர்கள் கண்டறியப்பட்டு சர்வதேச போட்டிகளில் பதக்கங்களை வெல்ல உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் செஸ் விளையாட்டு வீராங்கனை வைஷாலிக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அவர் வழங்கினார். தமிழகத்தில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் வீடுகள் கோரி விண்ணப்பித்த பயனாளிகளை கண்டறிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு தலைவர் திரு கூப்பா கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த குழுவினர் விண்ணப்பங்களை சரிபார்த்து கணினி மூலம் ஆய்வு செய்து பரிசீலிப்பார்கள் என்று கூறினார். விவசாய கடன் தள்ளுபடி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், நிதி நிலைமையை சரி செய்த பின்னர் அரசு ஒவ்வொன்றாக திட்டங்களை நிறைவேற்றும் என்று கூறினார். திருச்சி மாவட்டத்தில் நிலுவையில் உள்ள திட்டங்களை அமைச்சர்கள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்றும் கூறினார்.
3: துறையினுடைய வீடுகளை பெறுவதற்கு யாரும் எவர் மூலமாகவும் விண்ணப்பிக்க வேண்டாம். பயனாளிகளை கண்டறிவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையிலே ஒரு குழு இருக்கிறது. விண்ணப்ப மனுக்களை மின்னணு மூலமாக தகுதி படைத்தவரா என அறிந்து தேர்வு செய்து அவர்களுக்கு வழங்கப்படும். ஒரு குடியிருப்பு பல நாட்களுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாலே கட்டப்பட்டிருந்தாலும் அவைகளை மராமத்து செய்து வீடுகளை வழங்குகின்ற பொழுது முன்பு குடியிருந்தவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படை வழங்கப்படும். திருச்சியிலும் பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த துறை தன்னுடைய பணியை செய்து கொண்டு வருகிறது.
0: நீலகிரி கோடை விழாவின் முக்கிய நிகழ்வான 66வது பழக் கண்காட்சி குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் இன்று தொடங்கியுள்ளது. 500 கிலோ பேரீச்சம் பழங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட டைனோசர் வடிவமைப்பு அனைவரையும் கவர்ந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 66வது பழக் கண்காட்சி தொடங்கியது. 4.5 டன் அளவில் பழங்களை கொண்டு ஜுராசிக் பார்க் என்ற கருப்பொருளோடு டைனோசர்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. பூங்கா நுழைவு பகுதியில் ஜுராசிக் பார்க் வரவேற்பு தூண்கள் அன்னாசி பழங்களால் வடிவமைக்கப்பட்டு ஆரஞ்சுகளை கொண்டு அதில் சிம்ஸ் பார்க் என்ற பெயரும் 500 கிலோ பேரீச்சம் பழங்களை பழங்களை கொண்டு டைனோசர் அதன் அருகே டைனோசர் முட்டையிலிருந்து குட்டி டைனோசர் வெளியே வருவது போல் நெல்லிக்காய்களை கொண்டு தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மலைப்பயிர்கள் மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பில் நீலகிரியில் மட்டும்

0: கூடிய பட வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தோட்டக்கலைத்துறையினர் அரங்குகளில் பறவைகள், அணைகள், வீணை, மயில் போன்ற வடிவங்களை படங்களாலேயே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அனைவரையும் கவர்ந்துள்ளது. புதுகையிலிருந்து சரவணன்.
1: IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் நியூ சண்டிகரில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் எலிமினேட்டர் சுற்றில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் 2வது குவாலிஃபயர் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸுடன் மோதும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடியை முதலமைச்சர் திரு விஜய் புதுடெல்லியில் இன்று சந்தித்து பேசுகிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை ஒட்டி தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு வாரியத்தின் கீழ் வீடுகள் கோரி விண்ணப்பித்த பயனாளிகளை கண்டறிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்று இதன் தலைவர் திரு கூபா கிருஷ்ணன் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் எலிமினேட்டர் சுற்றில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. சென்னை மிட் சென்டரிலிருந்து வந்துள்ள வானிலை அறிவிப்பு. கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். சேலத்தில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ். ஈரோட்டில் அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ். திருப்பூரில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். ஊட்டியில் அதிகபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 18 டிகிரி செல்சியஸும் பதிவாக இருக்கு. பாலக்காட்டில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸும் பதிவாக இருக்குன்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: in IPL cricket, Sunrisers Hyderabad to face Rajasthan Royals in eliminator match in Chandigarh this evening. And with that, we end the midday news.
1: நிலைத்து நேரம் இப்போது 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்களோடு திரைகாணம் கேட்கலாம். முன்னதாக விளம்பரம்.
2: 1500 ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
3: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
2: முன்பதிவிற்கு 7418874111.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். எல்லாருக்கும் வணக்கம். என்னதான் நாம ரத்தம் இருக்கும் வர ஓடி ஓடி உழைச்சாலும் நமக்கு வயசான காலத்துல நமக்கானவங்க நம்மளை பாத்துக்குவாங்க அப்படிங்கறத விட நமக்கும் வருமானம் இருக்கு, நமக்கு தேவையானத நாமளே செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையே பெரிய விஷயம் இல்லைங்களா? அதுக்காக தான் நம்ம மத்திய அரசு அடல் பென்ஷன் யோஜனா, அதாவது அடல் ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரி, முதல்ல ஓய்வூதியம்னா என்ன? நம்மனால வயசான காலத்துல சம்பாதிக்க முடியாதப்ப மாதாந்திர நிரந்தர வருமானம் நம்ம பண்ணிக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் ஓய்வூதியம். சரி, அடல் ஓய்வூதிய திட்டம் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கலாம். நமது நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களும் குறிப்பா எந்த ஒரு ஓய்வூதிய தொகை இல்லாம எந்த ஒரு அமைப்பையும் சாராமல் இருக்கும் தொழிலாளர்களுக்கு அவங்க ஓய்வு காலங்கள்ல, அதாவது 60 வயசுக்கு அப்புறம் மாதா மாதம் 1000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரை கிடைக்க செய்யறது தான் இந்த அடல் ஓய்வூதிய திட்டத்தோட முக்கிய நோக்கமா இருக்கு. இந்த திட்டம் நம்ம மூத்த குடிமக்களின் நலன் கருதியும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியவங்களுக்காகவும் மத்திய அரசால நம்ம பாரத பிரதமர் 2015 தொடங்கினாங்க. இந்த திட்டத்தோட நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த திட்டம் நம்ம மத்திய அரசு அறிவித்திருக்கும் திட்டம் அப்படிங்கறனால முதலீடு சார்ந்த எந்த பயமும் வேண்டியதில்லை. நாம பண்ற முதலீடு தொகைக்கு ஆண்டுதோறும் 8% வட்டி கொடுக்கறாங்க. சுய தொழில் செய்யறவங்க, கூலி வேலை செய்யறவங்க, தனியார் துறையில் இருக்கிறவங்க, நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க, பென்ஷன் கொடுக்காத நிறுவனங்கள்ல வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த திட்டம் ஒரு பெஸ்ட் ஸ்கீம்னே சொல்லலாம். அடல் பென்ஷன் திட்டத்துல சேரும் நாள்ல இருந்து அவங்க 60 வயது ஆகும் வரைக்கும் அவங்க அவங்க செலுத்துற சந்தா அடிப்படையில அவங்களோட 60 வயதுல இருந்து இறப்பு காலம் வரைக்கும் மாதா மாதம் 1000 to 5000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கறாங்க. இந்த திட்டத்துல சேரும் ஒவ்வொரு சந்தாதாரரும் குறைஞ்சபட்சமா 20 ஆண்டுகளும் அதிகபட்சமா 40 ஆண்டுகளும் முதலீடு செய்ய வேண்டியது இருக்கும். 60 வயசுக்கு அப்புறம் இந்த பென்ஷன் அவங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயம், ஏற்கனவே அமைப்பு சாரா துறையினருக்கான ஓய்வூதிய திட்டத்துல இருக்கிறவங்க கூட இந்த பென்ஷன் ஸ்கீம்ல சேரலாம். அதாவது இந்த திட்டத்துல சேர அப்ளை பண்ண உடனே அடல் பென்ஷன் திட்டத்திற்கு மாத்திருவாங்க. சப்போஸ் இந்த திட்டத்துல சேர்ந்த சந்தாதாரர் இறந்துட்டாங்கன்னா சந்தாதாரரோட கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ அவங்களோட இறப்பு காலம் வரைக்கும் ஓய்வூதியம் கொடுக்கப்படும். ஒருவேளை ரெண்டு பேரும் இறந்துட்டா அந்த சந்தாதாரரோட நாமினிக்கு கொடுப்பாங்க. இந்த பென்ஷன் திட்டத்தோட வசதி என்ன அப்படின்னா, நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்தே ஆட்டோ டெபிட்டா மாதம் மாதம் இல்லைனா 3 மாசத்துக்கு 1 முறை 6 மாசத்துக்கு 1 முறை இப்படி டெபிட் ஆகும். இதுல முக்கியமா என்னால மாசம் மாசம் கட்ட முடியாதுங்க அப்படின்னு சொல்றவங்க இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நாம முதலீடு செய்யும் பணத்துக்கு வருமான வரி சட்டத்தின் பிரிவு 80CCD கீழ் ₹50,000 வரைக்கும் வரி விலக்கு உண்டு. அடல் பென்ஷன் திட்டத்துல சேர்றதுக்கு யாரெல்லாம் தகுதியானவங்க தெரிஞ்சுக்கலாமா? இந்த திட்டத்துல முதலீடு செய்ய 18 to 40 வயதுக்கு உட்பட்டவங்களா இருக்கணும். கண்டிப்பா நம்ம இந்திய குடிமகனா இருக்கணும். தனியார் துறையில் இருக்கிறவங்களும் பென்ஷன் கொடுக்காத நிறுவனங்கள்ல வேலை செய்யறவங்க

0: இருக்கிறவங்களும் இந்த திட்டத்தில் சேரலாம். இந்த திட்டத்தில் சேர்றவங்களோட பேங்க் அக்கவுண்ட் நம்பர் கண்டிப்பாக ஆதார் நம்பரோட இணைச்சிருக்கணும். கண்டிப்பாக அரசு பணியில் வேலை செய்கிறவங்களா இருக்கவே கூடாது. வருமான வரி செலுத்தும் நபராகவும் மத்திய அரசோட வேற பென்ஷன் ஸ்கீமில் இருப்பவராகவும் இருக்கக்கூடாதுங்க. அடல் பென்ஷன் திட்டத்திற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, பிறப்பு சான்றிதழ், 10ஆம் வகுப்பு சான்றிதழ், பேங்க் அக்கவுண்ட் புக், அப்புறம் கணவன் அல்லது மனைவி, அப்புறம் நாமினியோட ஆதார் அட்டை, இவ்வளவும் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த திட்டத்தில் ஃபர்ஸ்ட் சேரும்போது 1000 ரூபாய் மட்டும் கிடைக்கிற மாதிரி சேர்ந்துட்டு ஃபியூச்சரில் 2000, 3000, 4000, 5000 இப்படி அதிகமாக கிடைக்குங்கிற மாதிரி வேணும்னு நாம நினைச்சோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி முதலீடை அதிகப்படுத்திக்க முடியும். ஆனால் அதை வருஷத்துக்கு ஒரு முறை ஏப்ரல் மாதத்தில் மட்டும்தான் அந்தந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கிற பேங்க்ல போய் பண்ண முடியும். எங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கிறோமோ அங்க போய் 25 ரூபாய் கொடுத்து மாத்திக்கலாம். அதே மாதிரி ஆரம்பத்துல 1000 ரூபாய் இல்லைன்னா 5000 ரூபாய்க்கு போட்டுட்டு நம்மளால கட்ட முடியலனாலும் அதே மாதிரி 5000 ரூபாய்க்கு கம்மியா நம்ம அதை சேர்த்து கட்டிக்க முடியும். இவ்வளவு நேரம் நம்ம சொன்னமே அடல் பென்ஷன் ஸ்கீமுக்கு எப்படி அக்கவுண்ட் ஓபன் பண்றது கேள்வி புரியுது. சொல்றேன் அதுக்கு நாம அக்கவுண்ட் வச்சிருக்கோம் பேங்க் அல்லது போஸ்ட் ஆபீஸுக்கு நேர்ல போய் அடல் பென்ஷன் ஸ்கீம்ல நான் சேரணும் என்ன பண்ணணும்னு கேட்டாலே போதும், அவங்க APY அடல் பென்ஷன் யோஜனா அப்படிங்கிற அப்ளிகேஷன் தருவாங்க. அதுல பேரு, பிறந்த தேதி, ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், அட்ரஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு நம்மளோட வயசுக்கு தகுந்த மாதிரி பென்ஷன் எவ்வளவு கிடைக்கும்னு கேட்டுட்டு நாம அதுலயே செலக்டும் பண்ணிக்கலாம். பேங்க் மேனேஜர் கிட்ட கொடுக்கும் போதே நம்ம அக்கவுண்ட்ல இருந்து ஆட்டோ டெபிட் பண்ற மாதிரி சொல்லிட்டா போதும். அவங்க நாம அடல் பென்ஷன் திட்டத்துல சேர்ந்துட்டோம்னு கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி ஒரு அக்கவுண்ட் நம்பர் தருவாங்க. அவ்வளவுதாங்க, நாம அந்த பென்ஷன் திட்டத்துல சேர்ந்தாச்சுன்னு அர்த்தம். அப்புறம் இந்த திட்டத்துக்கு தனியா பணம் செலுத்த வேண்டியதில்லை. நம்ம அக்கவுண்ட்ல போதிய அளவு பணம் இருந்தாலே போதும், ஆட்டோ டெபிட் பண்ணிருவாங்க. எந்த தேதியில நாம இந்த பென்ஷன் திட்டத்துல சேர்றோமோ அந்த தேதியில அடுத்தடுத்த மாசம் பணம் எடுத்துக்குவாங்க. அந்த பணம் நம்ம பென்ஷன் ஸ்கீம் அக்கவுண்ட்டுக்கு மாத்திக்குவாங்க. பேங்க்ல இருந்தே அதையும் மாத்திடுவாங்க. நாம எந்த போன் நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த நம்பருக்கு மெசேஜ் வந்துடும். அவ்வளவுதாங்க. நாம மாதா மாதம் பணம் கட்ட தவறுனாவோ அல்லது நம்மளால கட்ட முடியல அடுத்த மாசம் கட்டிக்கலாம் அப்படின்னு இருந்தாலும் ஓகே. ஆனா ஒரு 6 மாசம், 12 மாசம், 24 மாசம் வரைக்கும் நம்ம அக்கவுண்ட்ல பணம் கட்டல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அக்கவுண்ட் டீஆக்டிவ் பண்ணிருவாங்க. நிறைய விஷயம் அடல் பென்ஷன் திட்டத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நாம இப்ப ஓடிட்டு இருக்கிறத விட நம்ம 60 வயசுக்கு அப்புறமும் நமக்கான தேவைகளை செஞ்சுக்க இப்படியும் ஒரு திட்டம் இருக்குதுன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் மத்திய அரசின் மகத்தான வேற திட்டங்களை பத்தி நாளைக்கு தெரிஞ்சுக்குவோம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: இனி திரையிசை கேட்கலாம்.

நேர்களை, நீங்கள் கேட்ட அந்த பாடல் பாண்டி நாட்டு தங்கம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா பாடியது. நினைவூட்டுகிறோம் நேர்களை, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு ஊர்ப்புறத்தில் நிகழ்ச்சியில் குளிர்பதன கிடங்கு அமைப்பது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன வேடம்பட்டி பகுதியைச் சேர்ந்த என் அனந்தகிருஷ்ணனுடன் நேர்முகம் கேட்கலாம். கேட்க காத்திருங்கள் நேர்களே. திரை இசை நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் பாடல் இது. பூவிலி வாசல் படத்திற்காக கே ஜெயஸ்தாஸ் மற்றும் சித்ரா.

0: நிறைவு பெற்றது திரை கானம் நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM.
2: ஊர்புறத்திலே

0: வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது நிகழ்ச்சியில்
1: குளிர்பதன கிடங்கு அமைப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னவேடம்பட்டி பகுதியைச் சார்ந்த என் அனந்த கிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். சரி, இப்போ நேற்றைய நிகழ்ச்சியில அதாவது கலவையான காய்கறிகளோட கருவேப்பிலை, கொத்தமல்லித்தலை, இந்த மாதிரியான லீஃபி வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்னா ஒரு குளிர்பதன கிடங்குல வச்சுக்கலாம்னு சொன்னீங்க. அப்போ குளிர்பதன கிடங்கு காய்களுக்கு தனியா பழங்களுக்கு தனியா அமைச்சுக்கலாங்களா?
2: அப்படின்ட்டு இல்ல, குளிர்பதன கிடங்கு ஒண்ணுதான், ஆனா ஒவ்வொரு காய்களுக்கும் ஒரு டெம்பரேச்சர் வேணும். இப்போ வெள்ளரிக்கான்னு எடுத்துட்டீங்கன்னா வெள்ளரிக்காய்க்கு வந்து 8 டிகிரி இருந்தா போதும். அதே வந்து ஆப்பிளுக்கு 0 1 டிகிரி வேணும். சில பழங்கள் வந்து இருக்குது, இப்போ நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிற பழங்கள் இருக்குது, இப்போ ஆரஞ்சு இருக்குது, தக்காளி இருக்குது, எதில் எல்லாம் வந்து நீர்ச்சத்து அதிகமாக இருக்கோ அதில் ஈரப்பதத்தை வந்து நம்ம 90% உள்ள வச்சிருக்கணும். அப்போ தான் வந்து பழம் வந்து கெடாது. நீங்கள் ஒரு சில நேரம் கடைகளில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா பழம் நல்லாயிருக்கும், ஆனால் ஒரு இடத்துல கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்கும். அது ஏன் சுருங்கின மாதிரி இருக்குன்னா அதில் இருக்கிற ஈரப்பதம் வந்து வெளியில் போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த பழத்தில் இருக்கிற ஈரப்பதம் போகாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த குளிர்பதன கிடங்களை வந்து வெப்பநிலை டெம்பரேச்சர் மட்டும் இல்லை, கூடவே ஈரப்பதத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். இல்லைனா என்ன ஆகணும், அந்த பழத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வந்து வெளியில் போகும்போது இந்த மாதிரி பிரச்சனை வரும். அப்போ ஒரு சில பழத்துக்கு வந்து 90% வந்து ஈரப்பதம் தேவைப்படும். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா நம்ம ஆரஞ்சு நான் சொன்னேன், அதே மாதிரி வெங்காயம் இருக்குது. வெங்காயம் நம்ம சாப்பிட்ற ஒரு பொருள் தான். வெங்காயத்துக்கு வந்து ஈரப்பதம் வந்து 90% இருக்கக்கூடாது, அது 60% இருக்கணும். குளிர்பதன கிடங்கு ரெண்டுக்கு ஒண்ணுதான், டெம்பரேச்சரும் ஒண்ணுதான்.
1: அதுக்குள்ள இருக்கிற வெப்பநிலை மட்டும் மாத்தினா போதுங்கிறீங்க இல்லீங்களா?
2: டெம்பரேச்சரையும் மாத்தணும், ஈரப்பதத்தையும் மாத்தணும். இப்ப வெங்காயத்துக்கு வந்து 90% ஈரப்பதத்துல வச்சீங்கன்னா 5 நாள் எல்லாம் முளைக்கட்டிரும், அதுக்கு வந்து ஈரப்பதம் ஆகாது, அதுக்கு ட்ரையா இருக்கணும், உலர்ந்த நிலையில் இருக்கணும். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொன்னு இருக்கு. இஞ்சிக்கு ஒண்ணு மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒன்று இருக்கு. அதனாலதான் என்ன சொல்றேன், இந்த குளிர்பதன கிடங்கு அமைக்கிறதுங்கிறது வந்து வேணா ஒரு பொதுவான குளிர்பதன கிடங்கு வச்சுட்டா போது எல்லாம் வேணா வச்சுக்கலாம் அப்படின்னு மக்கள் மத்தியில் வந்து ஒரு பொதுவான ஒரு இது இருக்குது, அப்படி கிடையாது. நீங்க என்ன பொருளோ அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கினா மட்டும்தான் அது ரொம்ப நாள் வரும். இல்ல நான் வந்து ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறேன், கேண்டீன் வச்சிருக்கிறேன், ஒரு ஹாஸ்டல் நடத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னா நீங்க அங்க மீறி போனா ஒரு வாரத்துக்கு மேலே வச்சிருக்க மாட்டீங்க எந்த பொருளும். அப்போ வந்து நீங்க எல்லாத்தையும் காமனா வச்சுக்கலாம். அப்போ நம்ம லாங் டேர்ம், அதாவது ஒரு 1 வருஷம், 6 மாசம், 8 மாசம் அதோடைய செல்ஃப் லைஃப் தகுந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னா ஈரப்பதம் ரொம்ப முக்கியம், டெம்பரேச்சர் முக்கியம். இன்னும் ஒரு சில பொருளுக்கு வந்து CO2 முக்கியம், கார்பன் டை ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் உங்களுக்கு. இந்த காய்கறிகள், பல வகைகள், இது எல்லாமே என்னன்னா நம்மளை மாதிரி உயிருள்ள பொருட்கள். நம்ம எப்படி சுவாசிக்கிறோமோ அதே மாதிரி அதுவும் வந்து சுவாசிக்கும், நமக்கு தெரியாது. நம்ம செடியிலிருந்து ஒரு பழத்தை கட் பண்ணி கொண்டு வந்து நம்ம குளிர்பதன கிடங்களை வச்சாலும் அது வந்து மூச்சு விட்டுட்டு தான் இருக்கும். ஸோ அதை வந்து நாங்கள் ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம் உங்களுக்கு. ஸோ அப்போ அது மூச்சு விடுதுன்னா என்ன, லைவ் உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது மூச்சு விடும்போது என்ன பண்ணா, அதுவும் CO2 வந்து வெளியில் விடுவோம். அப்போ அந்த CO2 வெளியில் எடுக்கணும். அப்போ இது வந்து எங்கன்னா பெரிய கோல்ட் ஸ்டோரேஜஸ் போடும்போது இது தேவைப்படும். சின்ன கோல்ட் ஸ்டோரேஜுக்கு இது வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு 10 குளிர்பதன கிடங்கு வச்சிருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்படியும் ஒரு கேண்டீன் வச்சிருக்காங்க அப்படின்னா அதுல இருக்கிற பொருளும் வந்து மூச்சு விட்டுட்டு தான் இருக்கும். ஆனா ஒரு மணி நேரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 டைம் 3 டைம் வந்து டோர் ஓபன் பண்ணி பொருளை எடுத்துட்டே இருப்பாங்க. அப்ப அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியில போயிருங்கறனால நம்ம அதுக்கு வந்து அதை சஜஸ்ட் பண்றதில்ல, வேண்டியதில்லைன்னு சொல்றோம். ஆனா அதுவே வந்து ஒரு 5000 டன்னு 4000 டன்னு 3000 டன்னு போற ஸ்டோரேஜுக்கு வாடிக்கையாளருக்கு வந்து டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம், RH முக்கியம். RHங்கிறத ஈரப்பதம் நான் சொல்றேன், ஈரப்பதம் முக்கியம், அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப முக்கியம். இது மூணையும் நம்ம வந்து சரியான விதத்துல அந்த பொருளுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை வச்சிருந்தோம்னா அந்த பொருளுடைய செல்ஃப் லைஃப் எத்தனை நாள் இருக்கோ அது வரைக்கும் நீட்டிக்க முடியும். இதுதான் இதோட பாயிண்ட்.
1: இப்போ நீங்க சொன்னீங்க ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு ஈரப்பதம் தேவைப்படுது, ஒரு ஒரு வெப்பநிலை தேவைப்படுது அப்படின்ட்டு. இப்போ இந்த பழமுதிர் மாதிரி பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ல கடைகள்ல உங்களுக்கு எல்லா விதமான பொருட்களும் இருக்கு, பால் இருக்கு, தயிர் இருக்கு, பன்னீர் இருக்கு, பழங்கள் இருக்கு, காய்கள் இருக்கு. அப்போ அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படி நீங்க அமைச்சு கொடுப்பீங்க? ஒன்னொன்னுக்கும் டெம்பரேச்சர் மாறுபடும், ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா அமைச்சு தருவீங்களா எப்படிங்க?
2: ரீட்டைல் செக்மெண்ட் சொல்லுவோம் இதை வந்துட்டு. இப்போ ஒரு பழமுதிர் மாதிரி வச்சிருக்கிறவங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறவங்க, ஒரு ஹைப்பர் ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாம் எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு பொருள் வந்து 10 நாளைக்கு மேல அங்க இருக்காது, அது விற்பனை ஆயிரும்.
1: ஆனா எல்லாமே ஒரே ஸ்டோரேஜ்ல வச்சிருக்கோம்.

0: வாங்கலாங்க சார்.
1: ஒரே ஸ்டோரேஜ் இருக்கும், ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரூம் ரூமா இருக்கும். அதாவது மல்டி கமோடிட்டி ஸ்டோரேஜ் சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அப்போ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ரூம், ரெண்டாவது 100 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ரூம். அப்போ ஒரு ரூம்ல ஆரஞ்ச் இருக்கும், ஒரு ரூம்ல ஆப்பிள் இருக்கும், ஒரு ரூம்ல ஐஸ்கிரீம் இருக்கும், ஒரு ரூம்ல சிக்கன் இருக்கும், ஒரு ரூம்ல ஃபிஷ் இருக்கும். இப்படி வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. அப்போ அதுக்கப்புறம் அது வந்து விற்பனைக்குன்னு வரும்போது என்னன்னா அங்கிருந்து இங்க வந்துட்டு இங்க வந்து ஒரு வாரத்தில் அது அவங்களுக்கு வந்து விற்பனை ஆயிரும். அப்படிங்கறனால அது கவலைப்பட வேண்டியது, ஏன்னா ஒரு வாரத்துக்குள்ள அது விற்பனை ஆயிரும். அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள வந்து அந்த வாடிக்கையாளர் வந்து அதை சாப்பிட்டுருவாங்க. ஸோ அதனால அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப அந்த கோல்டு செயின் லிங்க் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து இங்க கட் ஆகிறது இல்ல, சரிங்களா. ஸோ மெயினாக என்னன்னா எந்த ஒரு பொருளுமே வந்து எந்த விளைநிலத்தில் உற்பத்தி ஆகுதோ, உற்பத்தியான இடத்திலிருந்து அதை சாப்பிட்ற மக்களுடைய சமையல் அறைக்கு போக வரைக்கும் அந்த கோல்டு செயின் லிங்க் கட் ஆகக்கூடாதுங்கிறதா இதோடைய நோக்கம். ஸோ அப்போ அதனால என்னென்னா ஒவ்வொருத்தருடைய அமைப்புக்கு தகுந்த மாதிரி இவங்க ஒரு வாரத்துக்கு மேலே வச்சிருக்க மாட்டாங்க. ரீட்டைல் செக்மெண்ட் அப்படின்னா நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிற மாதிரி தான், நம்ம மீறி போன 10 நாளைக்கு மேலே வச்சிருக்க மாட்டோம். அப்போ அதை எல்லாமே கலக்கி வச்சுக்கிறோம். ஆனால் அதுவே நீங்கள் ஒரு வாடகைக்கு கோல்டு ஸ்டோரேஜ் போடுறீங்க, இல்லை நீங்கள் ஒரு ப்ராசஸிங் பிளான்ட் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் தனியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பேராமீட்டர்லாம் நோட் பண்ணணும், நோட் பண்ணி தான் பண்ணணும்.
0: இப்போ நீங்கள் சொன்னீங்க கோல்டு ஸ்டோரேஜ் அமைச்சிக்கலாம், ஒன்றுனுக்கு டெம்பரேச்சர் மாறுது அப்படின்னு. அப்படி மாறும்போது நம்ம உள்ளுக்கு கொடுக்குற டெம்பரேச்சரையும் வெப்பநிலையும் மட்டும் மாற்றினா போதுங்களா, அந்த குளிர்பதன கிடங்கையை வந்து வேற மாதிரி அமைக்கணுங்களா, அப்படி ஏதாவது இருக்குங்களா?
1: இல்லை, நீங்கள் குளிர்பதன கிடங்கெல்லாம் மாற்ற வேண்டியதில்லை. ஒரு டைம் குளிர்பதன கிடங்கு நீங்கள் எல்லாம் அமைச்சாச்சு அப்படின்னா அதில் வந்து அப்போவே தெரியும் இது வந்து என்ன டெம்பரேச்சர் வரைக்கும் போகும் அப்படின்னு தெரியும். அங்கே ஒரு டெம்பரேச்சர் மீட்டர்னு சொல்லுவோம், அது கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் டெம்பரேச்சரை. இப்போ ஆப்பிள் வைக்கிறீங்கன்னா நீங்கள் அது 0 டிகிரிக்கு செட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வாழைக்காய் வைக்கிறீங்க, அப்போ அதுக்கு 14 டிகிரி தேவைப்படுது வாழைக்காய்க்கு, அப்போ 14 டிகிரிக்கு செட் பண்ணிக்கலாம். அந்த ஒரே மெஷின் தான் உங்களுக்கு ஒவ்வொரு டெம்பரேச்சருக்கு மாறி மாறி ஓடிக்கும். நீங்கள் வந்து பண்ண வேண்டியது வந்து எப்படி நம்ம வீட்டில் ஏசியில் ரிமோட்டில் டெம்பரேச்சர் செட் பண்ணுற மாதிரி கோல்ட் ரூமுக்கும் நீங்கள் வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம் உங்கள் பொருளுக்கு தகுந்த மாதிரி.
0: இப்போ இந்த குளிர்பதன கிடங்கு முக்கியமாக விவசாயிகளுக்கு உகந்ததுங்களா இல்லை வியாபாரிகளுக்கு உகந்ததான தேவைங்களா? இது
1: குளிர்பதன கிடங்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்தியாவில் வந்து பரவலாக இதை அதிகமாக பயன்படுத்துகிறவங்க வந்து வியாபாரிகள் தான். ஏன்னா விவசாயிகளை பொறுத்தளவுக்கு என்னென்னா அந்த நிலத்தில் ஒன்று விளைவிச்சிட்டாங்க அப்படின்னா அதோட அவங்களுடைய பங்கு முடிஞ்சதும் அவங்க நினைச்சிடறாங்க. அவங்க அதுக்கப்புறம் வந்து அதை விற்பனைக்குன்னு அவங்க போறதில்ல. நம்மளும் போய் ஒரு வியாபாரியா விற்பனை பண்ணலாம் அவங்க நினைக்கிறது. மகசூல் எடுத்துட்டு அதை வியாபாரிக்கு கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த மகசூலுக்குண்டான ரெடி ஆயிருவாங்க. அப்போ இதுல பரவலா வந்து வியாபாரிகள் வாங்கி என்ன பண்றாங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கால சூழ்நிலை அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா கொண்டக்கடலை, இந்த கொண்டக்கடலை வந்து என்ன ஆகுது நமக்கு மார்ச் மாசத்திலேயே முடிச்சிடறோம். இந்த கொண்டக்கடலை இன்னைக்கு பாருங்க நமக்கு வந்து நவம்பர்ல வர சரஸ்வதி பூஜைக்கு கூட கிடைக்குது. அப்புறம் இன்னைக்கு முக்கியமா ஸ்கூல்ஸ்லயே வந்து என்ன சொல்றாங்க, வியாழக்கிழமை புதன்கிழமை எல்லாம் சப்பாத்தி கொண்டக்கடலை கொண்டு வரணும்னு சொல்லி கொடுக்க அளவுக்கு இருக்குது. அப்போ ஒரு வருஷம் பூரா ஒரு கொண்டக்கடலை கொண்டு இந்த மக்களுக்கு மார்க்கெட்ல சேர்த்தணும் அப்படின்னா அப்ப குளிர்பதன கிடங்கு வந்து ரொம்ப இன்றியமையாத இருக்குது. அப்போ அந்த வியாபாரி என்ன பண்ணுவார்னா குளிர்பதன கிடங்கு பண்ணிட்டு கொண்டக்கடலை எங்கெல்லாம் விளையுதோ அங்கெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துட்டு இந்த குளிர்பதன கிடங்குல வச்சுக்குவாரு. வச்சுட்டு மார்க்கெட்டுக்கு வேணுங்கிற போது அப்பப்போ எடுத்து எடுத்து வெளியில வந்து கொடுத்துட்டு இருப்பாரு. ஸோ இதனால என்னன்னா வியாபாரிகள் தான் அதிகமாக பரவலாக பயன்படுத்துறாங்க. ஒரு சில விவசாயிகளும் பண்றாங்க, அதாவது பெரிய விவசாயிகள் 50 ஏக்கர் 60 ஏக்கர் இருக்கு அவங்களுக்கு. சில பேர் ஊட்டியிலலாம் பார்த்தீங்கன்னா அவகேடோ போடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவகேடோ போட்டுட்டு பறிச்சு கொண்டு வந்து கடைகளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அங்கே ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் குளிர்பதன கிடங்கு தேவைப்படுது. ஏன்னா அதை பறிச்சுட்டு சும்மா தோட்டத்தில் வச்சிருக்க முடியாது, கிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கறக்காக அங்கே ஒரு சின்னதாக ஒரு குளிர்பதன கிடங்கு போட்டு வச்சு கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் நிறைய பரவலாக அந்த பழமுதிர் மாதிரி கடையில் போன டிராகன் ஃப்ரூட் பார்ப்பீங்க. இந்த டிராகன் ஃப்ரூட்டுங்கிறது வந்து எங்கேயோ வெளியூர்லேருந்து வருதுன்னு நினச்சிக்க வேண்டாம், நம்ம ஊர் சத்தியமங்கலத்துலேருந்தே விளையுது. சத்தியமங்கலத்து பக்கத்தில் ஒரு விவசாயி பண்ணுறாரு, அங்கே ஒரு குளிர்பதன கிடங்கு வச்சிருக்காரு. அந்த குளிர்பதன கிடங்குகளை டெய்லி பறிக்கிறதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பறிச்சு அங்கே வச்சிடறாங்க. ஒரு 1000 கிலோ இல்லை ஒரு 750 கிலோ சேர்ந்ததுக்கப்புறம் கடைக்கு வந்து அனுப்பிச்சாங்க. அது திருப்பி இங்கே வந்து பழம்புதிர் மாதிரியோ இல்லை மற்ற ஸ்டோர்ஸுக்கு வரும்போது அவங்க அவங்க குளிர்பதன கிடங்குகளை வச்சு கடைக்கு வந்து சேருது உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து விவசாயிகள் பண்ணுறாங்க, ஆனால் ரொம்ப குறைவாக தான் பண்ணுறாங்க, வியாபாரிகள் தான் பரவலாக பண்ணுறாங்க.

0: ஆகாஷவாணி கோயமுத்தூர் 103 FM. ஊர்புறத்திலே
1: குளிர்பதன கிடங்கு அமைப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னவேடம்பட்டி பகுதியைச் சார்ந்த என் அனந்த கிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம். இப்போ விவசாயிகள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த குளிர்பதன கிடங்கு அமைக்கிறதுக்கு மின் தேவை எப்படி இருக்குங்க?
2: இதுல முக்கியமா என்னன்னா, குளிர்பதன கிடங்குக்கு வந்து அமைக்கிறது அமைச்சிடலாம், அதனுடைய செலவு வந்து பாத்தீங்கன்னா மின்சாரம் தான்.

0: அதிகம். ஒரு குளிர்பதன கடங்களை வந்து அவங்களுக்கு 85-90% வந்து மின்சார செலவு தான் ஜாஸ்தி. இதர செலவுகள்லாம் ஒரு 10% தான், 10% கூட இருக்காது. இன்னைக்கு விவசாயத்துக்கு வந்து இலவச கரண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த இலவச கரண்ட்ல வந்து இன்னைக்கு குளிர்பதன கடங்கு நீங்க போட முடியாது, அது வந்து விவசாய பாய்ச்சலுக்கு மட்டும் அப்படின்னு. அந்த குளிர்பதன கடங்கையும் விவசாயத்தினுடைய ஒரு பகுதியா நினைச்சாங்கன்னா அது கொடுக்கலாம். இன்னைக்கு எல்லாருடைய விவசாயத்திலையும் ஒரு 5 HP லைன் இருக்குது. அந்த 5 HP லைன்ல வந்து சாதாரணமா ஒரு 10 குளிர்பதன கடங்கு வந்து கொடுக்க முடியும். ஒரு 2000 கிலோ வரைக்கும் அவங்களால வந்து படுத்திக்க முடியும். ஆனா என்ன, அரசு வந்து கொடுக்கறல. அது வந்து அப்ப கமர்ஷியல், அதாவது வணிக ரீதியான ரேட் அப்படிங்கிற போது ஒரு யூனிட்டுக்கு 7 ரூபா 8 ரூபா அப்படின்னு போறபோது அந்த செலவு விவசாயிகளுக்கு வந்து கொஞ்சம் பெரிய செலவா இருக்கும். அப்போ அவ்வளவு மின்சாரம் செலவு பண்ணி ஒரு தக்காளியோ ஏதோ ஒன்று விளைவிக்கிறாங்க, அது ஒரு 15 நாள் தான் வச்சிருக்க முடியும் தக்காளியை. அந்த 15 நாள் வச்சிருந்து அந்த விலை கிடைக்கலன்னா அந்த மின்சார செலவும் வேஸ்டா போயிடும். அப்படிங்கறனால அவங்க வியாபாரிக்கு வந்து அதிகமாக கொடுத்துட்றாங்க. அதனால விவசாயிகள் வந்து என்னன்னா இந்த மின்சார செலவுக்கு பயந்துருந்து அதிகமாக போறதில்ல. ஒரு சில ஏரியாவில் வந்து ஒரு 10 விவசாயிகள் ஒன்னா சேர்ந்துட்டு கிளஸ்டர்னு சொல்லுவாங்க, இதைய ஒசூர் அந்த மாதிரி ஏரியா, தேன்கனிக்கோட்டை, தர்மபுரி இந்த ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 விவசாயிகள் சேர்ந்து பொதுவான ஒரு குளிர்பதன கிடங்கை போட்டுட்டு இவங்க கொஞ்சம் அவங்க கொஞ்சம் எல்லாரும் அதில் பதினி அந்த மாதிரி பண்ணுறாங்க. அது வந்து இன்னும் எல்லா ஊருக்கும் அது வந்து சேரணும். வந்து சேர்ந்ததுன்னா கிராமங்களில் அந்த விவசாயிகளுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும்.
1: இப்போ குறைவான மின் தேவை எவ்வளோ வருங்க ஒரு மாதத்துக்குன்னா, மின்சாரம் எவ்வளவு தேவைப்படுங்க?
0: ஒரு 10 அடிக்கு 10 அடிக்கு 10 அடி ரூம், 100 சதுரடியில் வந்து ஒரு குளிர்பதன கிடங்கு அமைக்கிறாங்க. காய்கறிகள் வைக்கிற ஒரு விவசாயி வச்சுக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு 1 மணி நேரத்துக்கு 1 யூனிட் வந்து செலவாகும். அப்போ மொத்தம் 24 மணி நேரத்தில் 24 மணி நேரத்துக்கு 24 யூனிட் வருமா அப்படின்னா வராது, ஒரு 16 யூனிட் தான் வரும். ஒரு 8 மணி நேரம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுறீங்க இல்லைங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிரும். ஸோ ஒரு 16 யூனிட் ஒரு நாளைக்கு செலவாகும். இது வந்து ஒரு 10க்கு 10 குளிர்பதன கிடங்குக்கு. இன்னும் குளிர்பதன கிடங்கு பெருசாக போக போக கரண்ட் செலவு வந்து கம்மியாகும். நான் சொல்றது குறைந்தபட்சம் இந்த செலவாகும்.
1: மானியத்தின் மூலமா அந்த குளிர்பதன கிடங்கு அமைச்சுக்க முடியுங்களா?
0: குளிர்பதன கிடங்கு அமைக்கிறதுக்கு மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து மானியங்கள் இருக்கு. இந்த மானியத்தை கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 போர்டு இருக்கிறாங்க, அதாவது நேஷனல் ஹார்டிகல்ச்சர் போர்டு அப்படின்ட்டு இருக்கிறாங்க, அப்புறம் நேஷனல் ஹார்டிகல்ச்சர் மிஷன் ஒன்று இருக்கு, அப்புறம் வந்து அபிடான்னு ஒன்று இருக்கிறாங்க, அப்புறம் எம்பிடா இருக்கு, அது வந்து மெரைன் ப்ராடக்ட் ஃபிஷ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க. பட் இது எல்லாமே என்னன்னா ஒரு சிறிய அளவில் ஒரு 10க்கு 10 குளிர்பதன கிடங்கு அமைக்கிறதுக்கெல்லாம் மானியம் யாரும் கொடுக்கறதில்ல. குறைந்தபட்சம் ஒரு குளிர்பதன கிடங்குடைய அமைப்பு ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா அரசாங்கம் ஒரு 40% வரைக்கும் பண்றவங்களுக்கு வந்து உதவி பண்றதுக்காக பண்றாங்க. இப்போ 2000 மெட்ரிக் டன் ஒரு குளிர்பதன கிடங்கு ஒருத்தர் போட்டு வாடகைக்கு விடலாம் நினைக்கிறாரு அப்படின்னா, நீங்க ஒரு 2000 மெட்ரிக் டன் போடணும் அப்படின்னா சராசரியா நிலம் இல்லாமல் அவருக்கு எல்லா அமைப்பும் சேர்த்து ஒரு 1.5 கோடி ரூபாய் ஆகும். அப்போ அந்த 1.5 கோடி ரூபாய் செலவில் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் ஒரு 35%-45% அவங்க ஏற்றுக்கிறாங்க. அப்போது முதலீடு வந்து நீங்கள் ஒரு முதலீடு போடுங்க, நீங்கள் போட்டு அதை சரி பண்ணுங்கள், நாங்கள் 35%-40%. நீங்கள் எந்த பொருளுக்காக போகிறீங்கிறத பொறுத்து, 40-35 வந்து என்ன பொருள் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. அப்புறம் எந்த இடத்துல பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது மலையடிவாரங்களில் பண்ணும்போது 50% வரை கொடுக்குறாங்க. வட மாநிலங்களில் நார்த் ஈஸ்ட் அங்கே பண்ணுறதுக்கெல்லாம் வந்து 50-60 வரைக்குமே இருக்குது உங்களுக்கு. அப்போ தமிழ்நாடு மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 30%-40% இருக்குது உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ ஆண்கள் பண்ணுறதை விட பெண்கள் பேரில் அவங்க ஒரு தொழில் முனைவாராக மாறுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒன்று கொடுக்குறதுக்கு இருக்கிறாங்க. அதாவது இப்போ வந்து அக்ரி இன்ஃப்ரா ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்குறாங்க, அதில் மானியம் கிடையாது ஆனால் வட்டி இல்லாத ஒரு கடன் மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு சிலர் முதலீடே போட முடியாது அப்படின்னா அரசாங்கம் அக்ரி இன்ஃப்ரா ஃபண்ட் அப்படிங்கிற ஸ்கீமில் வந்து மத்திய கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க, அதையே பயன்படுத்தியும் கூட நீங்கள் வந்து உங்களோட ஊரில் ஒரு குளிர்பதன கிடங்கு ஆரம்பிக்கலாம்.
1: இப்போ எதனால் இந்த வேறுபாடுன்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்தியாவில் வடக்கில் வந்து உங்களுக்கு மானியம் அதிகமாக கிடைக்குது, மலையடிவாரங்களில் மானியம் அதிகமாக கிடைக்குது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எதனால் அப்படி கொடுக்குறாங்க?
0: அந்த வேறுபாடு வந்து எதனால் அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சில மாநிலங்கள் வந்து இன்னும் வளர்ச்சி அடையாமல் இருக்குது. இப்போ வடகிழக்கு மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரோடு ஃபெசிலிட்டி சரியா இல்லை, இப்போதான் வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதனால அங்கே வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணும், அந்த மாநிலங்களையும் சரிசமமாக தூக்கி விடணும் அப்படிங்கறக்காக இங்கே இருக்கிறவங்கள இந்த நம்மளை மாதிரி மாநிலத்தில் இருக்கிறவங்கள வந்து நீங்கள் அங்கே வந்து கூட தொழில் ஆரம்பிங்க, அதுக்கு நாங்கள் பண்ணுறவங்க ஒரு விதமாக ஒரு 5%-10% சேர்த்து கொடுக்குறாங்க. அவ்வளோதான். நம்ம ஊருக்கு வரும்போது நம்ம என்ன பண்றோம்னா காஷ்மீர்ல இருக்கக்கூடிய தட்பவெப்ப நிலையை நம்ம இங்க ஏற்படுத்துறோம். அதுதான் இன்னைக்கு இங்க பண்றோம். இப்ப அதனாலதான் நீங்க நிறைய பாத்திருப்பீங்க. இப்ப முன்னையெல்லாம் காளான் அப்படிங்கறது வந்து ஊட்டியில மட்டும்தான் வரும் அப்படின்னு நம்ம

கேள்விப்பட்டிருப்போம். ஊட்டி மாதிரி ஏரியா மட்டும் தான் காளான் வளர்க்க முடியும்ட்டு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக தட்ப வெப்பநிலை இருக்கக்கூடிய ஊர் வந்து வெள்ளூர். வெள்ளூர்லையும் கூட காளான் வளர்த்துறாங்க, மெட்ராஸில் காளான் வளர்த்துறாங்க, ஹில் ஏரியா இல்லாமல் பிளைன்ஸ்லையும் கூட வளர்த்துறாங்க. என்னன்னா அங்கே ஊட்டியில் என்ன கால தட்பவெப்பநிலை இருக்குதோ அதை இங்கே வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து செயற்கையாக நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்றோம், அதில் வச்சு அவங்க பண்ணிக்கிறாங்க.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது குளிர்பதன கிடங்கு அமைப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னவேடம்பட்டி பகுதியைச் சார்ந்த என் அனந்தகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம்.
1: இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எமது நாளைய உற்புறத்தில் நிகழ்ச்சியில்
0: மரபு கட்டுமானத்தில் தொட்டிக்கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் தீர்த்தம்பாளையம் கிராமத்தைச் சார்ந்த ஜவஹர் அவர்களின் கருத்துக்கள்
1: கேட்டு பயன் பெறுங்கள்.
0: நிகழ்ச்சி தொகுப்பு உஷா செல்வகுமரன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 3 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவு தானியங்களை கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து செலவினங்களுக்காக மாநில அரசுகளுக்கு நிதியுதவி வழங்க வகை செய்யும் 25,530 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம்

0: உள்ளது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பினை வரவேற்றுள்ள பிஜேபி, இது எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்த அரசியல் சாசன தோல்வி என்று கருத்து தெரிவித்துள்ளது. தில்லி சென்றுள்ள தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச உள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்து அதற்கான கடிதத்தையும் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் வழங்கினார். குதிரைபேரத்தில் கவனம் செலுத்தும் தவேக அரசு சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். கட்டுமான நிறுவன உரிமையாளருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட குண்டர் சட்டத்தை எதிர்த்த வழக்கு விசாரணை தொடர்பாக சென்னை மாநகர காவல்துறை முன்னாள் ஆணையர் திரு அருண் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று நேரில் ஆஜரானார். இருப்பினும் இது தொடர்பான சம்மனை வழங்க சென்ற நீதிமன்ற அதிகாரியை காக்க வைத்த காவல்துறையைச் சேர்ந்த அலுவலரும் இன்று நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை அதுவரை தள்ளி வைப்பதாகவும் அறிவித்தனர். வட தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கோடை வெயிலின் தாக்கம் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, கரூர், சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் ஒபன் டானிஷா கிராஸ்டோ, த்ரு கபிலா இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. நார்வே செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 2.5 புள்ளிகளுடன் 2ம் இடத்தில் உள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பைக்கான மகளிர் கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103. நேரம் 3:03.
3: 1500க்கும் மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
4: May 2 முதல் 30 வரை காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
3: முன்பதிவிற்கு 7418874111.
2: நேயர்கள் இணைந்திருப்பது டீ டைம் நிகழ்ச்சியில். 1950-1974 வந்த விருப்ப பாடல்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. நம்ம நிகழ்ச்சியில முதல் பாடலை விருப்ப பாடலை தெரிவிக்க ஒரு நேயர் காத்திருக்காங்க. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
5: எங்கள் அன்பு சகோதரிக்கு இனிய மாலை வணக்கத்துடன் தாராபுரம் நாடார் தெருவிலிருந்து எம் துரைராஜ் பேசுகிறேன்.
2: துரைராஜ், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
5: படம் கார்த்திகை தீபம், பாடல் என்ன பறவை சிறகடித்து.
2: பாடல் வந்து
5: சகோதரி, நன்றி, வணக்கம்.

0: டீ டைம் நிகழ்ச்சி கேட்டுட்டு நேயர் காத்திருக்காங்க. வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: வணக்கம், நான் சகடம்பாளையில இருந்து குமார் பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்க. என்ன பாடல் வேணுங்க?
1: எனக்கு மாட்டுக்கார வேலையில இருந்து போவுக்கு போவுக்கு இந்த பாடல், அனைத்து நேரங்களுக்கு இந்த பாடல்.
0: ஓகே, பாடல் வருது கேளுங்க.

டிடிஎம் நிகழ்ச்சியில நம்ம நேயர்களோட விருப்பப்பாடல நம்மளும் சேர்ந்து கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நீ காத்திருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். இணைப்புலதான் இருக்காங்க, ஆனா பேச மாட்டேங்கிறாங்க. சரி, அவங்களுக்காக ஒரு பாடல் நம்ம கேட்போம்.

0: 5,500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
1: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
0: முன்பதிவிற்கு 7418874111.
2: 3:16 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இது டீ டைம் நேரம். வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்,
3: குறிச்சியில இருந்து நந்தகுமார் பேசுறேன்.
2: நந்தகுமார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: எனக்கு சாந்தி நிலையம் படத்துல இருந்து ஏங்குகின்றால் துணையே.
2: ஓகே, பாடல் வர்றது ரசிச்சு கேளுங்க.

0: அருமையான பாடல் சாந்தி நிலையத்துல இருந்து கேட்டு ரசிச்சோம். மற்றும் ஒரு நேயர் காத்திருக்காங்க. வணக்கம், யாரையும் வந்து பேசுறீங்க?
1: கணபதியில இருந்து பத்மினி பேசுறேங்க.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: கலை விளக்கம் என்ற திரைப்படத்துல வர்ற பல்லவன் பல்லவி பாடட்டுமே.
0: ஓகே, பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு சித்திரசிவனம் நிகழ்ச்சியில சமூக சேவகர் மேடை பேச்சாளர் கீதா கபிலன் அவர்களுடன் நேரலை இடம்பெற கேட்கலாம். டிடன் நிகழ்ச்சியில காத்திருக்கும் நேயர் வணக்கம், யாருங்க பேசுறீங்க? கேக்குதுங்க, சொல்லுங்க.
1: மணிதாசன்,
0: ஓகே, பாடல் வருது கேளுங்க.

0: 3:28 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 101 இது டீ டைம் நிகழ்ச்சி. ஹலோ வணக்கம், யாரிங்க பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்,
1: ஜோதிபூர்லேருந்து சந்திரன் பேசுறேங்க.
0: சந்திரன் சொல்லுங்க, என்ன பாடல் வேணுங்க?
1: ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் ஆடாமல் ஆடுகிறேன் என்ற பாட்டு போடுங்க.
0: ஓகே, பாடல் வருது கேளுங்க.

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்?
1: திருப்பூர்லேருந்து மோகன சுந்தரம்.
0: ஓகே, பாடல் என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
1: இது சத்தியம் படத்துல இருந்து சிங்கார பேருக்கு சேலை கட்டி.
0: ஓகே, பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

நேயர்களுக்கு ஒரு சின்ன அறிவிப்பு. நிறைய நேயர்கள் வந்து ரொம்ப ஆர்வ மிகுதியில் நம்ம குரல் எஃப்எம்ல கேட்கணும், நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு எஃப்எம்ல கேட்கணும் அப்படிங்கிற ஆசையில் திரும்பி திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கீங்க. நிறைய வராத நேயர்கள் வந்து எங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கிறதில்ல, எப்போவுமே உங்கள் ஃபோனில் என்கேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தயவு செய்து ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி மட்டும் தயவுசெய்து கால் பண்ணி எஃப்எம்ல உங்களோட பாட்டு கேளுங்க. சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் ப்ரோக்ராம்லையும் கேட்குறீங்க, மதியானமும் கேட்குறீங்க, நைட்டும் கேட்குறீங்க. ஒரே நாளில் 3 பேத்துக்கு கொடுக்கும்போது வந்து வேற மற்ற நேயர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டே இருக்காங்க. அதனால தயவு செய்து நீங்க உங்க பொறுப்பை உணர்ந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு 20 நாளைக்கு ஒரு தடவை மட்டும் தயவு செய்து கால் பண்ணுங்க. தேங்க்யூ.

0: 3:36 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3 இது டீ டைம் நிகழ்ச்சி. வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், தாராபுரத்திலிருந்து ராஜமாணிக்கம் பேசுறேன்.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: என்னன்னு படத்துல நீல நேரம்.
0: ஓகே, பாடல் வருது, கேளுங்க.

டீ டைம் நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர், வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். இணைப்பிலிருந்து அவரும் விலகிட்டார். அவருக்காக ஒரு பாடல் நம்ம கேட்போமா?

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: 3:45 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இது டீச்சர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அவங்களோட விருப்ப பாடல தெரிவிக்க காத்திருக்காங்க ஒரு நேயர். வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
3: திருப்பூர் கோவாலிருந்து ஆறு பேசுறேன் மேடம்.
2: ஆறுமுகம், என்ன பாடல் வேணுங்க?
3: படம் வந்து இரு வல்லவருங்க, மலரோடு தனியாக ஏனுங்க பாட்டு வேணும்.
2: ஓகே, ஏனுங்க நின்றாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம், பாடல் கேட்கலாம்.

0: வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்,
1: ரமேஷ் பேசுறேன்.
0: ரமேஷ், என்ன பாடல் உங்களோட விருப்ப பாடல்?
1: தெய்வத்தாய் படத்துல இருந்து வண்ண கிளி சொன்ன மொழி என்ன மொழி?
0: ஓகே, சூப்பரான பாடல், எல்லாரும் கேட்கலாம்.

0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
1: சேரன் மாநகர்ல இருந்து ராஜேஸ்வரி.
0: ராஜேஸ்வரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு தாமரை நெஞ்சம் படத்துல இருந்து சுசீலா அம்மாவும் எல்லாரும் அம்மாவும் பாடின அடிப்போடி பைத்தியக்காரி.
0: ஓகே, பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

நேயர்கள் இதுவரை ரசித்த தி டைம் நிகழ்ச்சியின் நிகழ்ச்சியில் உங்களோடு ஆர்ஜே மஞ்சு. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாலை 4 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவு தானியங்களை கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து செலவினங்களுக்காக மாநில அரசுகளுக்கு நிதியுதவி வழங்க வகை செய்யும் 25,530 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பினை வரவேற்றுள்ள பிஜேபி, இது எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்த அரசியல் சாசன தோல்வி என்று கருத்து தெரிவித்துள்ளது. தில்லி சென்றுள்ள தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசவுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்து அதற்கான கடிதத்தையும் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் வழங்கினர். குதிரை பேரத்தில் கவனம் செலுத்தும் தவேக அரசு சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். அஇஅதிமுக சட்ட

0: சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேரை ராஜினாமா செய்ய வைத்து அவர்களை தாவிக்கவில் இணைத்தது ஜனநாயக படுகொலையாகும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். கட்டுமான நிறுவன உரிமையாளருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட குண்டர் சட்டத்தை எதிர்த்த வழக்கு விசாரணை தொடர்பாக சென்னை மாநகர காவல்துறை முன்னாள் ஆணையர் திரு அருண் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று நேரில் ஆஜரானார். இருப்பினும் இது தொடர்பான சம்மனை வழங்கச் சென்ற நீதிமன்ற அதிகாரியை காக்க வைத்த காவல்துறையைச் சேர்ந்த அலுவலரும் இன்று நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை அதுவரை தள்ளி வைப்பதாகவும் அறிவித்தனர். வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கோடை வெயிலின் தாக்கம் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, கரூர், சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும் டானிஷா கிராஸ்டோ த்ரூ கபிலா இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. நார்வே செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 2.5 புள்ளிகளுடன் 2ம் இடத்தில் உள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நான்கு மணி 3 நிமிஷம் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103ல் நம்ம இப்போ கெட் செட் கோ த கேம் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் ஆர்ஜே மஞ்சு. தினமுமே நம்ம ஆர்ஜேஸ்லாம் வித்தியாசமாக யோசிச்சு நிறைய புதிர் போட்டிகள், கணிதம், குறுக்கு வார்த்தை அப்படிலாம் நிறைய சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்றைக்கும் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இதுதான் விளையாட போகிறோம். ஆனால் இதில் வந்து நம்ம நிறைய கற்பனைக்கு மூளையை போட்டு கசக்கி புழியாமல் ஆனால் ரொம்ப ஜாலியாக ஒரு கற்பனை கதை மாதிரி நம்ம இன்றைக்கி கொண்டு போக போகிறோம். என்ன அப்படின்னா, நான் வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு ஸ்டார்டிங் கொடுப்பேன், அதிலிருந்து நீங்கள் வந்து அந்த கதையை வந்து ஒரு எமோஷ்னல் கதையாகவோ இல்லைன்னா ஒரு க்ரைம் ஸ்டோரியாகவோ எப்படி வேணாலும் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு நேர லைனில் எடுக்கலாம், இல்லைனா வந்துட்டு நம்ம வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா நான் வந்து யார் இன்ட்ரெஸ்டிங்கான தொடக்கத்தை கொடுத்துருக்காங்களோ அவங்களோட பதில்களை நான் படிப்பேன். அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடலோட ஆரம்பிக்கலாம்.

0: திருடா திருடா படத்துக்காக ஏஆர் ரஹ்மான் இசையில மனோ சுஜாதா மற்றும் குழுவினர் பாடிய இந்த பாடல் கேட்டோம்.
1: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
2: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
1: முன்பதிவிற்கு 7418887411.
0: நம்ம கெட் சர்ட் கோ நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கதை சொல்லி விளையாட போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோ ஃபர்ஸ்ட் கதைக்கான ஒரு சின்ன ப்ராம்ப்ட் நான் கொடுக்குறேன். பஸ்ல வந்து ஒரு பொண்ணு ஒரு பேகை மறந்து வச்சுட்டு இறங்கிடுறாங்க. அதை வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் எடுத்து பாக்குறாங்க. உள்ள பாத்தீங்கன்னா அந்த ஹேண்ட்பேக்குள்ள எதுவுமே இல்லை. ஒரு பணம் இல்லை, பைசா இல்லை, ஒரு ஜுவல்லரியோ இல்லை ஏதாவது இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட்ஸோ ஐடி கார்டோ எதுவுமே இல்லை. ஒரே ஒரு துண்டு சீட்டு மட்டும் இருந்துச்சு அந்த பேக்ல. என்ன எழுதியிருந்தது அப்படின்னா, இந்த பேக் கிடைச்சவங்க உடனே இந்த அட்ரஸ்க்கு வாங்க அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அந்த காலேஜ் பையனும் அந்த பேக் எடுத்துட்டு அந்த அட்ரஸ்க்கு போனான். அந்த டோரு திறந்து பார்த்தோன்னா அப்படியே ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு ஷாக் ஆயிட்டானா. அங்க என்னதான் நடந்தது அப்படின்னு நீங்க உங்களோட கற்பனை குதிரையை தட்டி விட்டு சூப்பரான கதை சொல்லுங்க பார்க்கலாம். திருப்பி ரிப்பீட் பண்றேன். ஒரு பஸ்ல ஒரு பொண்ணு பேக் மறந்துட்டு போயிட்டா, அது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் எடுத்து பாக்குறான். உள்ள எதுவுமே இல்ல, ஒரே ஒரு துண்டு சீட்ல இந்த பேக் கிடைச்சவங்க உடனே இந்த அட்ரஸ்க்கு வாங்க அப்படின்னு இருக்கு. அவன் அந்த அட்ரஸ்க்கு போகும்போது டோரை திறந்து பாட்டு அப்படியே அதிர்ச்சி ஆயிரான். அந்த அட்ரஸ்ல அங்க என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க.

கேட்ட பாடல் அழகன் திரைப்படத்திலிருந்து கே எஸ் சித்ரா மரகதமணி இசையில பாடியிருந்த பாடல். நம்ம கெட் அட் கோ நிகழ்ச்சியில் இன்னைக்கு கதை சொல்லி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சிருந்தோம். ஒரு பொண்ணு வந்து பஸ்ல பேகை விட்டுட்டு போயிட்டாங்க. அது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் பார்த்தான். அதில் எடுத்து பார்த்தா எதுவுமே இல்லை. ஒரே ஒரு பேப்பரில் இந்த அட்ரஸ்க்கு வாங்க அப்படின்னு மட்டும் எழுதிருந்துச்சு. அவனும் அந்த அட்ரஸ்க்கு போய் பார்த்து கதவை திறந்தோன்னு அவனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இதுக்கு உங்களுக்கு இந்த கதையை தொடரணும், இந்த கதை என்னோட போக்கில் சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளோட ஆகாஷ்வாணி ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். 04-22-23-16-312. தயவுசெய்து இப்போ டீ டைம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நேயர்கள் இந்த நிகழ்ச்சியிலும் தயவுசெய்து ஃபோன் பண்ண வேண்டாம். வேறு நேயர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலாம். அதேமாதிரி ஆன்சர்ஸ் வந்து வாட்ஸ்அப்லேயும் கூட நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறதுக்கு

எனக்கு இப்போ டைம் இல்லை நான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கூட இந்த கதையை சொல்லலாம். எனக்கு கதை சொல்ல தெரியாதே அப்படின்லாம் என்கிட்ட கதை சொல்லாதீங்க, உங்கள் எல்லாத்துக்கும் நல்ல கதை சொல்ல தெரியும்னு எனக்கு தெரியும். ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முக நகர், மூக்கனூர்லன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கதவை திறந்து பார்த்தோன்னா அந்த வீட்டில் ஃபுல்லாக தங்க காசு நிறைஞ்சி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே போய் இந்த கதையை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. பேக் எடுத்துட்டு அங்கே போய் பார்த்து அந்த கதவை திறக்கும்போது அங்கே நின்றுட்டு இருந்தது வந்து அவனோட முன்னாள் காதலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொமான்டிக் ஜேர்னலில் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் மஹதி வந்து பதில் சொல்லியிருக்காங்க. கதவை திறந்து பார்த்தா வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அட்ரஸ்க்கு போய் பார்க்கையில் ஒரு பொண்ணு உயிர் போன நிலையில் தூக்கில் தொங்கிட்டு, என்னங்க இதெல்லாம், ஏங்க இப்படி சைக்கோ மாதிரி, சைக்கோத்தனமான கதையெல்லாம் வேண்டாங்க, நம்ம நல்ல கதைகளாகவே பேசுவோம், சைக்கோ மாதிரி மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா அவினாஷிலேருந்து பாலசுப்ரமணியம் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இந்த கதை போதும், அடுத்த கதையை தொடங்கலான்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து ஒரு புது மொபைல் ஃபோன் வாங்குறாங்க. அந்த கதை பேக்கோட கதை முடிஞ்சிருச்சுன்னு அடுத்த கதை சொல்கிறேன், அதுக்கான பதிலை சொல்லுங்கள். திருப்பியும் பேக்கோட பதிலை கொண்டு வர வேண்டாம். ஒருத்தர் வந்து ஒரு பைசா ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் அவருக்கு ஒரு மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹேண்டில் போயிட்டு ஒரு ஷாப்பில் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கிட்டு வர்றாரு. வீட்டுக்கு வந்து சார்ஜ் போட்டோன்னா ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா அவரோட சின்ன வயசு குழந்தையாக இருக்கும்போது அவர் எடுத்துருந்து பாரில் அம்மா அப்பா கூட உட்காந்து அந்த காலத்துலலாம் ஃபோட்டோ எடுப்பாங்களே, நல்லா ரட்டை ஜடை போட்டு அப்படிலாம் போட்டு பொண்ணுங்களுக்கெல்லாம் ஃபோட்டோ எடுப்பாங்க, பசங்கள்லாம் வந்து குட்டி குட்டி ட்ரௌசர்ஸ்லாம் போட்டு, அந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு அவரோட ஃபேமிலி ஃபோட்டோ அந்த ஃபோனோட வால்பேப்பரில் இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபோனோட ஓனர் யாருன்னு இவருக்கு தெரியாது. வாங்கினவர் வந்து யாருங்க, எங்கேயோ ஒரு ஷாப்பில் போய் வாங்கிட்டு வந்திருக்கார் செகண்ட் ஹேண்டு. ஆனால் அந்த ஃபோனில் வந்து வால்பேப்பர் இவரோட வால்பேப்பர். என்னதான் நடந்திருக்கும், என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கற்பனை பண்ணி எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்குள்ள ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம்.

0: பாடும் மனசு
1: அச்சமயம் என்பது ஆயிரகால பழசு
0: முத்து முத்தம் போடவா முத்தம் புதுசு.
2: புதிய முகம் படத்துல இருந்து ரஹ்மான் மியூசிக்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் அனுபமா பாடின பாடல் கேட்டோம். ஓகே, கெட் செட் கோ நிகழ்ச்சியில நம்ம ஒரு கேம் ஷோல விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு கதைக்கு கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கான பதில் எனக்கு தெரியும், நான் கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேர் லைன்ல வந்திருக்காங்க. யாருன்னு கேட்கலாம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம். ஆஹா, கதை கதை சொல்ற இன்ட்ரெஸ்ட்ல போன வச்சுட்டு போயிட்டாங்களே இருக்கு. ஓகே ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டோரிக்கு அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க அப்பா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வித்த ஃபோனை வந்து இவர் போய் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஜய் மகதி ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப நாளுக்கு முன்னாடி அவரே அந்த செல்ஃபோனை அந்த கடையில் விற்றுருக்காங்க, திருப்பி இப்போ அவங்களோட செல்ஃபோன் அவங்க கடை கைக்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் அதையே தான் யோசிச்சிருக்காங்க போல இருக்கே. முதல்ல அவரோட மொபைல் ஃபோனை அவரே அந்த கடைக்காரர்கிட்ட போய் வித்திருப்பாரு, கொஞ்ச நாள் கழிச்சுட்டு எப்படிங்க வித்த ஃபோனு பல வருஷம் கழிச்சு அதே இடத்துல இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்பக்கூடிய சாத்தியமே இல்லை. அது அது வந்து அவ்வளோ கரெக்டாக மேட்ச் ஆகலை. அந்த ஃபோன் அவரோட தாங்க கொஞ்சம் முன்னாடி காசு இல்லைன்னு சொல்லி வித்துட்டு வந்துட்டாரு, கொஞ்ச நாள் கழிச்சு காசு கிடைச்சதும் அதையே ஃபோனை வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஃபோனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அழகாக வந்து அது ஒரு ஒரு த்ரில்லராக நீங்கள் கொண்டு போயிருக்கலாம். எல்லாருமே அதே பதில் தான் சொல்லியிருக்கீங்க, ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி தான் யோசிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியுது. வணக்கம், யாரிங்கிருந்து பேசுகிறீங்க? வணக்கம் வணக்கம், லைன் முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு லைன் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு டைம் கால் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணலாம். ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.

0: ரசித பாடல். தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து மனோஜ் பாரதி ராஜா, அருணாநிதி, ரஹீப் அலாம், பார்த்தசாரதி இவங்கெல்லாம் பாடியிருந்தது. ஓகே, நம்மளோட அந்த கதையை ஷேர் பண்றதுக்கு ஒரு நேயர் காத்திருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம்.
1: அதாவது வந்து அவர் மொபைல் வாங்கிட்டு வந்து அவர் கடைக்காரன்னு கரண்ட் இல்ல, அதனால நீங்க வீட்டுல போய் சார்ஜ் போட்டுங்க, நம்பி நீங்க வாங்கிட்டு போலாம், அப்படி இல்லைன்னா திருப்பி கொண்டு வந்து போன கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் வந்து போய் ஒரு கால் மணி நேரம் சார்ஜ் போட்டு ஆன் பண்றாரு. ஆன் பண்ணோன்னா டக்குன்னு அவருக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா நம்ம நம்ம குடும்ப போட்டாவே வால் பேப்பரா இருக்க சின்ன வயசுல எடுத்ததே, இது எப்படி வந்ததுன்னு யோசிக்கிறாரு. அவரு கொஞ்சம் அவரு மூளையை தட்டி விடுறாரு. அப்ப நினைச்சு இருப்பாரு, அதாவது சின்ன வயசுல வந்து போட்டாக்களா எடுப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸுகளாக குழந்தைகளா இருக்கும் போது எடுப்பாங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்டுக்கு ஆர்வத்தரோ அல்ல அப்பாவோட ஃப்ரெண்டுகளோ ஆர்வத்தரோ எடுத்திருப்பாங்க. எடுத்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இவரு அந்த மொபைல வச்சிருக்கிறாங்க. அவரோட நல்ல லக்கு அவருடைய அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். அப்ப வந்து அந்த போன் அவருக்கு கிடைக்குது. அவருடைய சின்ன வயசு ஞாபகங்கள் எல்லாமே அவருக்கு நினைவுக்க உடையது. ஏன்னா சின்ன வயசுல நம்ம நம்ம முகத்தையே பார்க்க முடியும், பார்க்க மாட்டோம். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அந்த பார்க்கும்போது அவருக்கு ஒரு ரொம்ப ஆனந்த சந்தோஷம்.
0: ஓகே, அப்ப அந்த போன் வந்து அவரோட ஃப்ரெண்ட் வச்சிருந்தாருன்னு சொல்ல வரீங்களா? அவரோட ஃப்ரெண்ட் வந்து சேல் பண்ணிட்டு போயிருக்காங்க.
1: அதாவது இவர் சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டுக்கோ யாராவது அந்த போட்டோ எடுத்திருக்கலாங்க.
0: ஓகே,
1: அதாவது எந்த கற்பனைக்கு நான் சொல்றேன்.
0: ம்,
1: அதாவது அவங்க ஃப்ரெண்டு, அதாவது அவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டுகள் யாராச்சும் போட்டோ எடுத்து சரி மொபைல நம்மளுக்கு கொஞ்சம் தேவையில்லைங்க வைக்கும் போது அந்த வால் பேப்பர் எல்லாம் அழிக்காம அப்படியே வித்திருப்பாரு.
0: ஓகே,
1: அப்ப இவர் வாங்கி பாக்கும்போது இவருக்கு என்னடா சின்ன வயசு போட்டால இருக்கும்போது, அப்ப யோசித்துக்கு அவங்க அப்பா கிட்ட கேக்கும்போது, ஆமாப்பா என் நண்பர் ஒருத்தர் போட்டால எடுத்து வச்சிருந்தாரு, அதனால அவருடைய போனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்கும் போது, அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா அவர் போன் பண்ணி கேக்குறாரு. அதை கண்டு அவர் ஊஜிறத பத்தி அவர் ரொம்ப மகிழ்ச்சியா அவர்கிட்ட சொல்றாரு, என்னுடைய சின்ன வயசு போட்டாங்க கூட எங்கிட்ட இல்ல, ஆனா நீங்க இதெல்லாம் வந்து கரெக்டா வச்சிருந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுத்தீங்க, சின்ன வயசுல நான் இப்படித்தான் இருந்தனா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த அவர் கூட ரொம்ப ஷேர் பண்ணி அவங்க கதையை முடிக்கிறாங்க மேடம்.
0: ஓகே, சூப்பர், சூப்பருங்க. ஓகேங்க, தேங்க்யூ. ஓகே, அவர் வந்து ஃப்ரெண்டு, பழைய ஃப்ரெண்ட், அப்பாவோட ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தங்க வந்து வச்சிருக்காங்க. அவங்க வந்து திருப்பி வந்தோடனே அந்த ஃபோட்டோ பார்த்தோடனே ரொம்ப ஹாப்பியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிச்சிருக்காங்க. அந்த ஃபோன் அவர்கிட்ட எப்படி வந்தது அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாரு, ஒரு முடிவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் புரண்டு புரண்டு படுத்தா, ஆனால் நம்ம பார்த்ததே இவ்வளோ நேரம் கனவு தானா, அந்த ஃபோன் வாங்கினது எல்லாமே ஒரு கனவு அதுதானா அப்படின்னு சொல்லி யோசிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவை செல்வ அப்புறம் சையத் ரசூல் சொல்லியிருக்காங்க. ஓகே, கடைக்காரர் வந்து தொலைஞ்சு போன ஃபோன் வந்து எடுத்திருக்காங்க. தொலைஞ்சு போன ஃபோன் வந்து கடைக்காரர் எடுத்து வியாபாரம் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோனை தொலைச்சதே அவர் தான், அதனால் அவருக்கே அவரோட ஃபோன் ரிட்டர்ன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் ரேவதி செல்வபுரம் வந்து சொல்லியிருக்காங்க. குட்ங்க, நல்ல கற்பனை. ஓகே, நம்ம அடுத்த கதைக்கு போகலாம். இந்த கதையை விட்டுலாம், ஃபோன் வந்து தொலைஞ்சிச்சு. ஓகே, யாராக இருந்தாலும் ஃபோன் எல்லாம் தொலைஞ்சு போச்சுன்னா, தொலைஞ்சு போச்சுன்னா கம்ப்ளைண்ட்லாம் கொடுங்க. புது ஃபோன் வாங்கும் போதெல்லாம் பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கதை சொல்லலாம். நெக்ஸ்ட் கதை வந்துட்டு, ஒரு ஒரு குடும்பம் வந்து ஒரு புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அவங்க வேற ஒரு இடத்துலேருந்து ஒரு புது வாடகை வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி வராங்க. அங்கே அந்த வீடெல்லாம் பார்க்கும்போது, சுற்றிலாம் பார்க்கும்போது ஒரே ஒரு ரூம் மட்டும் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நிறையா வீட்டுக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க உபயோகப்படுத்தின நிறைய பொருட்கள்லாம் ஒரு ரூமில் போட்டு அடைச்சிட்டு, ஏன்னா அவங்களுக்கும் அந்த புது வீட்டில் வைக்கிறதுக்கெல்லாம் இடம் இருக்காது அவங்க போகிற வீட்டில் அப்படிங்கிறனால, இது எங்கேயாவது லாக் பண்ணி வச்சுட்டு இந்த ரூம் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, மற்றதுக்கெல்லாம் நீங்கள் வாடகை கொடுங்கன்னு சொல்லி நிறைய இடத்துல நடக்குது இல்லையா. அந்த மாதிரி அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஒரு மூலையில் இருக்க இந்த ஒரு ரூம் மட்டும் தயவு செய்து திறந்துடே திறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை லாக் பண்ணி வச்சுருக்கு போயிருக்காரு. ஒவ்வொரு நாளும் என்ன ஆகுதுன்னா, இருட்டாகும் போதெல்லாம் வந்து ஏதோ ஒரு டக் டக்குன்னு உள்ள யாரும் நடமாடுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது இந்த புதுசாக கூடிய வந்த ஒருத்தவங்களுக்கு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போன உடனே அந்த ரூம்லேருந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்க, ஆனால் அது

மனுஷ குரல் இல்லை, ஆனால் ஒரு ஒரு ஏதோ ஒரு குரலில் வந்து அது கேட்குது. அது யாராக இருக்கும், என்னவாக இருக்கும், உள்ள என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஒரு பாட்டை கேட்டு வந்து கதையை கேட்போம்.

0: காதலுக்கு மரியாதை படத்திலிருந்து பாடல் கேட்டோம். நேர்களே, இன்று மாலை 5 மணிக்கு நம்ம சித்திரச்செவ்வானம் நிகழ்ச்சியில சமூக சேவகர் மேடை பேச்சாளர் கீதா கபிலன் அவர்களுடன் நேரலை இடம்பெறப் போவது. கேட்டு பயன்பெறுங்கள். ஓகே, நம்ம ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி ஒரு கதை சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த கதை எனக்கு தெரியுங்க, நான் சூப்பரா கதை சொல்வேன்னு ஒருத்தர் லைன் இருக்காரு. ஹலோ, வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: மேடம், என் பேர் ரவி மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க, கதை சொல்லுங்க.
1: அந்த அவர் வந்து ஒரு தன்னோட காதலை ரொம்ப விரும்பி ரொம்ப பாசமா இருக்கிறாரு.
0: ஓகே,
1: ரொம்ப அழகா இருக்கிறதுனால அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருது. வேற யாரையாவது நம்மள விட்டு போட்டு வேற யாரையாவது லவ் பண்றாங்களான்னு சொல்லி போட்டு அவர் சந்தேகத்துல கொண்டாடுறாரு அந்த பொண்ணை.
0: ஏங்க, பாசம் இருந்தா கொலை பண்ணுவீங்களா? என்னங்க அநியாயமா இருக்கு?
1: அவர் அந்த பொண்ணு செத்துருதுன்னு அந்த ரூம்ல போட்டு அழைக்கிறதுனால அந்த அந்த பொண்ணு அப்படியே செத்துருதுங்க. செத்துறதுக்கு அப்புறமா இவங்க லைட் ஆஃப் ஆன நேரத்துல அது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அந்த சத்தம் வந்து இவங்க காதுல கேக்குது. அந்த மாதிரி ஒரு கற்பனை
0: இல்ல, செத்து போனவங்க எப்படிங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துவாங்க? அது இல்லாம நீங்க ஒருத்தங்களை வீட்டுக்கு குடி வைக்கும் போது அங்க கொலை பண்ணி உள்ளே போட்டு யாராவது குடி வைப்பாங்களா? ஒருத்தங்க புதுசா வீட்டுக்கு குடி வரும்போது
1: அது அவங்க கொண்டதுனால அந்த ரூம்ல வந்து அவங்க ரொம்ப பாசமா இருக்கிறதுனால அந்த ரூம்ல யாரும் இருக்கிறது இல்ல. ஆனா அந்த சவுண்ட் மட்டும் கேக்குது அவங்களுக்கு. ஆனா ஓபன் பண்ணக்குள்ள அங்க யாரும் இல்ல.
0: ஆமா சரி, யாரும் இல்லன்னா என்ன எங்கிருந்து வருது, யாரோட சத்தம் அதுன்னு தான் நான் கேட்டேன். சரி ஓகே, நன்றி, கதை சொன்னதுக்கு மிக்க நன்றி. என்னங்க அநியாயமா இருக்கு, பாசம் வந்தா கொலை பண்ணுவோம்னு சொல்றாங்க. ஓகே, இவங்க பயந்து போய் பக்கத்து வீட்டுல வந்து கூட்டிட்டு வந்து கதவை உடைச்சு உள்ள பார்த்தா அது ஒரு பூனை. கதவை லாக் பண்ணும்போது பூனை வந்து உள்ள மாட்டிக்குச்சு. இங்க இவ்வளவு நாள் இருக்கிற எலியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தது, அதனால அமைதியா இருந்துச்சான். எலியெல்லாம் தீர்ந்த உடனே பசியில வந்து அது சத்தம் போட்டுச்சு. அந்த சத்தம் தான் உங்களுக்கு கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் பாலா சொல்லியிருக்காங்க. உள்ள குரங்கு இருக்கு, குரங்கெல்லாம் பூட்டி வச்சுட்டு யாரா வாடகை கொடுப்பாங்களா? என்னங்க கதை சொல்றீங்க? குட்டி பூனை இருக்கும், அதனால தான் சத்தம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிதா கல்யாம்புதூர்லேருந்து. பூட்டிய ரூம்லேருந்து சத்தம் வந்துச்சுன்னா அதெல்லாமே பிரம்ம தாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுதாகர் ஜீவா. ஓ, அந்த மூடப்பட்ட ரூமில் வந்து சந்திரமுகி படத்தில் வர ஏதோ ஒரு சக்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்திரமுகி படத்தையெல்லாம் கனெக்ட் பண்ணி அந்த படத்தில் அந்த பாம்பு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கரண்ட் போறதுக்கு சில நிமிஷங்களுக்கு முன்னாடி வீட்டோட உரிமையாளர் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. கரண்ட் போனதும் இருட்டில் பயந்துட்டாரு, அவரே கத்தி காப்பாத்து காப்பாத்துன்னு கத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க. ஓகே சரி, ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு கடைசியில் பூனை குட்டி போட்ட கதையா இதை மாத்திட்டாங்க. ஓகே, நல்லா தான் இருந்தது. அதுவும் ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம்.

இந்தியன் படத்துலேருந்து பாட்டு கேட்டும் ஆலங்கொம்புலேருந்து விஜயகுமார் சொல்லியிருக்காங்க, அந்த ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு இயந்திர பொம்மையை கண்டுபிடிச்சிருந்தாங்க. அந்த பொம்மையில் வந்து தொடர்ந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு பதிவு பண்ணி வச்சுருந்தாங்க. இது ஒரு ஆராய்ச்சிக்காக அது பண்ணி வச்சுருந்தாரு. மின்னல் அடித்து இருட்டாக இருக்கும்போது மின்னல் அடிக்கும் போது அங்கிருந்து அந்த சத்தம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே ஏதோ மாதிரி கதை ஆரம்பித்து ஏதோ மாதிரி கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் இதுவும்

நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது கெட் செட் கோ த கேம் ஷோ நிகழ்ச்சியில். இன்னைக்கு நிறைய கதை சொல்லி ஒரு ஸ்டார்டிங் சொல்லி அதுக்கு வந்து விதவிதமான கற்பனைகள் வச்சு நம்ம கதை சொல்லி விளையாண்டுட்டு இருந்தோம். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களோட நான் ஆர்ஜே மஞ்சு. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாலை 5 மணிக்கான செய்திச் சுருக்கம். அதனைத் தொடர்ந்து சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியை வழங்க காத்திருக்காங்க நம்ம ஆர்ஜே உதயா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவு தானியங்களை கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து செலவினங்களுக்காக மாநில அரசுகளுக்கு நிதி உதவி வழங்க வகை செய்யும் 25,530 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பினை வரவேற்றுள்ள பிஜேபி, இது எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்த அரசியல் சாசன தோல்வி என கருத்து தெரிவித்துள்ளது. தில்லி சென்றுள்ள தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து பேசினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்து அதற்கான கடிதத்தையும் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் வழங்கினர். குதிரை பேரத்தில் கவனம் செலுத்தும் தவைக அரசு சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியிருக்கிறார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேரை ராஜினாமா செய்ய வைத்து அவர்களை தாவேகாவில் இணைத்தது ஜனநாயக படுகொலை என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியிருக்கிறார். வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கோடை வெயிலின் தாக்கம் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.

0: கோவை, கரூர், சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும், தனிஷா கிராஸ்டோ, துருவ் கபிலா இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ப்ரோ ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. நார்வே செஸ் போட்டியின் இரண்டாவது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 2.5 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பைக்கான மகளிர் கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை எதிர்கொள்கிறது. ஆசிய உள்ளரங்கு தடகள சாம்பியன் போட்டி அடுத்த ஆண்டு புவனேஸ்வரிலும், ஆசிய தொடர் ஓட்ட போட்டி 2028 சண்டிகரிலும் நடைபெறும் என ஆசிய தடகள சம்மேளனம் அறிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். 5:03 இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் இணைய போற இந்த நிகழ்ச்சி சித்திரசவானம். ஒவ்வொரு நாளும் சித்திரசவானம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்கள் நம்ம நிகழ்ச்சியை அலங்கரிச்சுட்டு வராங்க. அந்த வகையில இன்னைக்கு சித்திரசவானம் நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக அலங்கரிக்க போற அந்த நபர் யார் தெரியுமா? சமூக சேவகர், மேடை பேச்சாளரான கீதா கபிலன் அவங்க கூட தான் நம்ம நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம்.
2: வணக்கம் சார்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சார்பா நிகழ்ச்சிக்கு உங்களை வருக வருகன்னு வரவேற்கிறோம்.
2: வணக்கம் சார்.
1: மேம், உங்களை பத்தி சின்னதா ஒரு இன்ட்ரோ மேம்.
2: கோவை ஆகாஷவாணிக்கு என் வணக்கம். சித்திரை செவ்வானம் நிகழ்ச்சியின் வழியே நான் இணைந்ததில் மகிழ்ச்சி. என்னுடைய இயற்பெயர் வந்து சங்கீதா தேவி. என்னுடைய புனை பெயர் தான் கீதா கபிலன். நான் எம்ஏ பிஎட் வரைக்கும் படிச்சிருக்கேன். என்னோட கணவர் சித்தூர் அரசு கல்லூரியில தமிழ் துறையில உதவி பேராசிரியராக பணியாற்றிட்டு இருக்காரு. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. பெரியவன் MBA படிக்கிறான், சின்னவன் 12th
1: படிச்சிருக்கான். ஓகே மேம், உங்களோட வாழ்க்கை பயணத்துல சமூக சேவைக்குள்ள வர தூண்டியது என்ன விஷயம் மேம்?
2: நான் மிகப்பெரிய குடும்பத்துல பிறந்து வளர்ந்தேன். என் தாத்தா உதவி செய்யறதுல ரொம்பவே தாராள குணம் கொண்டவர். எங்களோட குடும்பத்துல எல்லாத்துக்கும் இருக்குதோ இல்லையோ அதை பத்தி எல்லாம் எதையுமே யோசிக்க மாட்டாங்க. மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா அதை அவரு தாங்கவே மாட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்து இந்த எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற மனசு அவருக்கு ரொம்பவே அதிகமா இருந்தது. அதே மாதிரி எங்க வீட்டுல காலையில சமைக்கிறாங்க அப்படின்னா எங்களுக்காக மட்டும் சமைக்க மாட்டாங்க, மத்தவங்க யாராவது வருவாங்களா அப்படின்னு பாத்துட்டு எல்லாருக்கும் சேர்த்து சமைக்கக்கூடிய ஒரு இயல்பு எங்க தாத்தா கிட்ட இருந்தது. அவரோட செல்ல பேத்தியா நான் வளர்ந்ததுனால என் தாத்தாவுடைய உணர்வுகள் தான் என்ன சமூக சேவைக்கு தூண்டுச்சுன்னு நான் நினைக்கிறேன்.
1: ஓ சூப்பர் மேம். அதே மாதிரி மேடை பேச்சாளர் வேற, இந்த மேடை பேச்சாளராக ஆரம்பித்த அந்த அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு, ஆரம்ப காலகட்ட அனுபவங்கள்?
2: நான் பள்ளி கல்லூரி நாட்கள்ல நிறைய மேடைகள்ல பாட்டு பாடி நிறைய பரிசுகளை எல்லாம் வென்று இருக்கிறேன். அதுக்கு பின்னாடி நான் தனியார் பள்ளியில ஆசிரியையாக வேலை பார்த்த போது அங்க நடந்த ஆண்டு விழா நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற எல்லா விழாவையும் நான் தான் அதிகமா தொகுத்து வழங்கியிருக்கிறேன். எனக்கு இந்த மைக்கு முன்னாடி நிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு பிடித்தமான விஷயம். அது எப்பெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் நான் அதை கண்டிப்பா நான் அதை பயன்படுத்திடுவேன். அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு பட்டிமன்ற பேச்சாளராக நான் பரிணமித்து இருக்கிறேன் நினைக்கிறேன். அதுவும் இல்லாம என்னோட சொந்த ஊர் சேலம் மாவட்டம், ஆத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம். அங்க எனக்கு அதுக்கான வாய்ப்பு எதுவுமே கிடைக்கல. ஆனா நான் கோவை மாவட்டம் பொள்ளாச்சிக்கு இடம்பெயர்ந்த பின்னாடி நிறைய இலக்கிய அமைப்புகள்ல, குறிப்பாக பாரதிதாசன் இலக்கிய பேரவை, பட்டாம்பூச்சி, பட்டாம்பூச்சி FM-ல RJ-ஆகவும் நான் பணியாற்றி இருக்கேன் கொஞ்ச நாள். அதனால இந்த மேடை பேச்சுக்கு எனக்கு இதுதான் வாய்ப்பா அமைஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன்.
1: பட்டிமன்ற பேச்சாளர்னு சொன்னீங்க, பட்டிமன்ற மேடையில கிடைச்ச முதல் வாய்ப்பு அது எப்படி கிடைச்சது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
2: நான் முகநூல்ல எழுத வந்த போது எனக்கு நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்க. அப்படி எனக்கு அறிமுகமான அண்ணன் தான் கவிஞர் ரத்தின பாரதி அவங்க. நான் கோவை பாவேந்தர் பாரதிதாசன் இலக்கிய பேரவையில என்ன அவருதான் அறிமுகம் செஞ்சு வச்சாரு. அங்க நடந்த பல கவியரங்கங்கள்ல நான் கலந்துருக்கிறேன். அப்படி நான் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள்ல பார்த்து ஐயா அவர்கள், பாவேந்தர் பாரதிதாசன் இலக்கிய பேரவையின் நிறுவனர், மதிப்பிற்குரிய தம்பிதுரை ஐயா அவர்கள் தான்

0: பட்டிமன்ற பேச்சாளராக அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தினாங்க அப்படின்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன்.
1: ரொம்ப சந்தோஷம் மேம். அதே மாதிரி சமூக சேவையில சந்திச்ச மறக்க முடியாத சம்பவம் ஏதாச்சும் இருக்கா மேம்?
0: நான் 2008 இருந்து 2014 வரைக்கும் தமிழக அரசோட புதுவாழ்வு திட்டத்துல ஒருங்கிணைப்பாளராக வேலை பார்த்தேன். அப்ப நான் ரொம்ப நேர்மையான ஒரு ஊழியராக பணியாற்றினேன். நிறைய பேருக்கு நான் வேலை வாய்ப்புகள் எல்லாம் வாங்கி தந்தேன். அப்போ கிடைச்ச எண்ணற்ற நலத்திட்ட உதவிகளை பெண்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, இளைஞர்களுக்கு என எல்லா தரப்புலயும் இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்களுக்கு இந்த திட்டத்தின் மூலம் கிடைச்ச உதவிகளை நான் வாங்கி கொடுத்தேன். அந்த சமயத்துல ஒரு குறிப்பிட்ட சூழல்ல ஒரு பெண் வந்து நேர்மையாக இருந்தா என்னென்னலாம் பிரச்சனைகள் எதிர்கொள்ளுவாங்களோ அந்த சிக்கல்கள் எல்லாம் நான் உணர்ந்திருக்கிறேன். இருந்தாலும் பல குடும்பத்துல நான் வெளிச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன் என்பது எனக்கு மனசுக்கு நிறைவான ஒரு விஷயமா இருக்கு.
1: அப்ப நிறைய சமூக சேவை செய்யும் போது நிறைய பேருக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில நீங்க வெளிச்சத்தை கொடுத்துருக்கீங்க இல்லையா?
0: ஆமா, கண்டிப்பா. ஏன்னா அங்க வந்து இப்போ நாங்க போற பாதையில நிறைய இந்த இளைஞர்கள் எல்லாம் சீட் ஆடக்கூடியவங்க கூட இருப்பாங்க. அப்ப நம்ம அவங்க கிட்ட போய் பேசுற சூழல் இருக்கும். போய் பேசிட்டு நாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கு, நீங்க வாங்க, நீங்க வந்து இது மூலமா உங்களுக்கு ஏதாவது பயன்கள் இருந்தா நீங்க அத அனுபவிங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம கேக்குற மாதிரி இருக்கும். அது மாதிரி அந்த இடத்துல யார் எப்படி பேசுவாங்கன்னு தெரியாது. அங்க ஒருத்தங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, இன்னொருத்தங்க இன்னொரு மாதிரி பேசுவாங்க. எல்லாமே நம்ம அந்த இடத்துல நம்ம கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம பார்த்தாக வேண்டியதா இருக்கும்.
1: நிறைய சவால்களை நீங்க சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க, தொடர்ந்து நம்ம பேசலாம். நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம். இன்னைக்கு சமூக சேவகர் மேடை பேச்சாளரான கீதா கபிலனுடன் நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: 5:14 நிமிடத்தில் எழுந்திருக்கோம் இல்லையா? ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டுட்டு இருக்கோம். இது சித்திர சிவானம். இன்னைக்கு நிகழ்ச்சியில சமூக சேவகர் மேடை பேச்சாளரான கீதா கபிலனோட நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து அவங்ககிட்ட பேசலாம். மேடம், நம்ம சமூக சேவையை பத்தி நீங்க ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுல மாணவர்களுக்காக நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பணிகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
1: நாங்க மாணவர்களுக்காக இப்பதான் ஒரு 5 வருஷமா சில பணிகளை செஞ்சுட்டு வரோம். நான் திருமணம் செய்து கொண்ட குடும்பம் ஒரு விவசாய குடும்பம். என்னோட மாமனார் மாமியார் ரெண்டு பேருமே படிக்காதவங்க. அவங்கதான் என்னோட கணவரை வந்து முனைவர் பட்டம் வரைக்கும் படிக்க வச்சிருக்காங்க. முதல்ல என்னோட கணவர் வந்து தமிழ்நாடு அரசு பணியிலையும், அதுக்கு பின்னாடி கேரள அரசு பணியிலையும் இப்ப வரைக்கும் பணியாற்றி வர்றதுக்கு காரணம் அவரோட படிப்பு தான். படிக்காமலே இருந்துட்டு இவங்க படிப்போட அவசியம் தெரிஞ்சு அவங்களோட பிள்ளைங்களை உயர்த்திய மாமியார் திடீர்னு துரதிருஷ்டவசமா 2021-ல இறந்து போயிட்டாங்க. இந்த இறப்புக்கு பின்னாடி எங்களுக்கு மிகப்பெரிய வழியா அமைஞ்சது. அதனால அவங்க பேர்லயே சின்ன பொண்ணு அம்மாள் நினைவு அறக்கட்டளை அப்படின்னு ஒண்ணு துவங்கினோம். இந்த படிப்பால் மட்டுமே நம்ம சமுதாயம் முன்னேற்றம் அடையும் என்பதாலதான் அந்த மாணவர்களுக்கு வாசிப்பதற்கான உதவிய அதே மாதிரி படிப்பதற்கான உதவியையும் நாங்க எங்க அறக்கட்டளை மூலமா செஞ்சுட்டு வரோம். எங்க அறக்கட்டளையின் மூலமா இந்த மாதிரி கல்லூரி மாணவர்களுக்கு கருத்தரங்குகளை நாங்க நடத்திட்டு வரோம். இதுதான் நாங்க மாணவர்களுக்கு இப்போ நாங்க செஞ்சுட்டு வர பணியா இருக்குது. ஏன்னா இப்ப நாங்க செய்யறத பார்த்து அந்த மாணவர்களும் அவங்களும் அதுக்கு அடுத்து அவங்க படிச்சு முடிச்சு வெளியில வரும்போது மத்தவங்களுக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு.
0: கண்டிப்பா மேம், வாழ்த்துக்கள். கண்டிப்பா வந்து இது விரிவடையும். இதே மாதிரி ஒரு சிறந்த பேச்சாளரா உருவாகணும்னா எந்த மாதிரியான திறன்கள் எல்லாம் அவசியம் மேம்?
1: ஒரு சிறந்த பேச்சாளராக நம்ம உருவாகணும் அப்படின்னா நல்ல வாசிப்பு அனுபவம் ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை. அதே மாதிரி சமூக பிரச்சனைகளை நல்ல உற்று நோக்க தெரிஞ்சிருக்கணும். அத மக்கள் வந்து எளிமையா புரிஞ்சு கொள்றபடி நம்ம பேச

0: நம்ம சொல்றதையும் தெளிவா சொல்லணும், எளிமையா இருக்கணும், ரத்தின சுருக்கமாக சொல்லணும், ஆனாலும் ஆணித்தனமா அவங்க மனசுல நம்ம சொல்றத பதிய வைக்கணும். இது எல்லாமே நம்ம செஞ்சா மட்டும்தான் ஒரு பேச்சாளராக நம்ம உருவாக முடியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்.
1: ஓகே மேம், அதே மாதிரி பட்டிமன்றங்கள்ல வந்து பேசும்போது எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்னென்ன மேம்?
0: பட்டிமன்றத்துல இப்ப நம்ம பேசும்போது என்ன சவால்கள் வரும் அப்படின்னா, நம்ம யாரையாவது இப்ப தாக்கி பேசணும், அந்த இடத்துல நம்ம பொது வெளியில பேசுறோம் அப்படிங்கும் போது அங்க இருக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அதனால அங்க நமக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். அதனால அதை எதிர்கொண்டு பேசுற அளவுக்கு அந்த அவை நாகரிகம் கருதி நம்ம அங்க பேசணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன்.
1: கரெக்ட் தான். ஓகே, அதே மாதிரி இப்போ இருக்கிற இன்றைய கால தலைமுறையினர்கள் வந்து குறிப்பாக இளைஞர்கள் வந்து தமிழ் மேடை பேச்சில் அவ்வளவா வந்து ஆர்வம் காட்டுறதா இல்லை ஆர்வம் வந்து குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா?
0: என்னங்க சார்
1: ஆர்வம் தமிழ் மேடை பேச்சில் ஆர்வம் வந்து இன்றைய இளைஞர்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க?
0: இன்றைக்கு உலகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையடக்க கைபேசி உலகமாக தான் இருக்குது. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளாரே இருந்தால் கூட எல்லாருமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கிற அந்த சூழல் தான் இன்னைக்கு இருக்கு. இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் கவனம் செலுத்திட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கு பேச்சில் ஆர்வம் காட்டுறதில்ல. காரணம் என்னன்னா அவங்களுக்கு நிறைய இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதனால அதை பயன்படுத்துறாங்க. அதனால மிக சொற்பமான இளைஞர்கள் தான் இந்த மேடை பேச்சில் இடம்பெறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்தா இருக்குது.
1: அதே மாதிரி அந்த சொல்ல வேண்டிய கருத்துக்களை வந்து நகைச்சுவையா சொல்லுவாங்க இல்லையா? பட்டிமன்றத்தில் நிறைய இடத்துல அது நடக்கும். இந்த நகைச்சுவையும் கருத்தும் சமநிலையோட பேசுறது எப்படி வந்து சாத்தியமா இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க மேம்.
0: நடைமுறை வாழ்வியல் யதார்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டு பேசினாலே அது சாத்தியப்படும். ஏன்னா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க அவங்க என்ன மாதிரி மைண்ட் செட்ல இருப்பாங்கன்னு தெரியாது. நம்ம அப்படி இருக்கிற நேரத்துல நம்ம வந்து பேச வேண்டிய கருத்துக்களை மட்டும் நம்ம பேசினாங்கன்னா, சில பேர் இலக்கியம் சார்ந்து ரொம்ப ஆழமா பேசுவாங்க, அவங்களுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு இலக்கியம் தெரியுமான்னு தெரியாது. அது போல சிலர் அவங்க அவங்களோட துணியில பேசுவாங்க எப்படி வேணாலும். அதனால அங்க இருக்கிற மக்களுடைய மனநிலையை பொறுத்து நம்ம சில இடங்கள்ல பேச வேண்டியிருக்கும். அப்ப பேசின ஒரு நகைச்சுவை இருந்தாதானே அங்க சிறப்பா இருக்கும். எதுவுமே வெறுமனே கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு போறதுனால அவங்க மனசுல அவ்வளவோ பதிவும் பதியாது, அவ்வளவு நேரம் அவங்க உட்கார்ந்து இருந்து. ஏன்னா இன்னைக்கு உட்கார்ந்து ஒரு விஷயத்த பாக்குறதுங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்கு. யாருக்கும் அதற்குண்டான நேரம்ங்கிறது எல்லாரும் இன்னைக்கு வேற மாதிரி ஓடிட்டு இருக்காங்கல்ல, அதனாலதான்.
1: சோ மெஷின் மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கட்டத்துல வந்து அவங்களோட அட்டென்ஷன் நம்ம கவனத்தை நம்ம பக்கம் திருப்பணும் அப்படின்னா இந்த மாதிரி நகைச்சுவை எல்லாம் கண்டிப்பா இருக்கணும் இல்லையா?
0: கண்டிப்பா இருக்கணும். நகைச்சுவை உணர்வு இருந்தாதான் நம்ம அந்த இடத்துல எல்லாரையும் நம்மள அங்க நம்ம பேசுறத உங்களை உற்று நோக்க முடியும். இல்லைன்னா அவங்க கண்டிப்பா நம்ம என்ன பேசுறோம்னு அவங்க கண்டுக்க மாட்டாங்க. நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டா மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அவங்க நம்மள என்ன பேசுறோம்னு கூட அவங்க காது கொடுத்து நல்லா கேட்க மாட்டாங்க.
1: கரெக்ட் தான் மேம். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்கள் கேட்டுருக்கிற இந்த நிகழ்ச்சி சித்திர சிவானம். இன்னைக்கு நிகழ்ச்சியில சமூக சேவகர் மேடை பேச்சாளர் கீதா கபிலன் அவங்க கொடுத்த நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: நமது ஆகாஷ்வாணி 103 எஃப்எம்இல்
1: நாளை காலை 10 மணிக்கு
2: பக்ரீத் சிறப்பு நிகழ்ச்சி.
1: அன்பின் வழியது உயிர்நிலை.
3: அன்பின் வழி எது உயிர்நிலை? அன்போடு வாழணும். நம்ம இது ஒவ்வொரு கருத்துக்களும் சொல்லப்படுவது இதுல தொகுத்து சொல்லி இருக்காமா? தமிழ் தாமா தமிழ் தந்த வரம். இந்த காலம் செய்த கோலம் இவர்களை நான் சந்தித்த நிகழ்வு என்ற ஒரு திரைப்பட வரிதான் நினைவுக்கு வருகிறது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் சேனலில் பக்ரீத் நாளன்று உங்களை குரல் வழியில் சந்திக்க வருகிறேன். அன்புடன் உங்கள் திருக்குறள் அன்வர் பாட்ஷா.
2: திருக்குறள் அன்வர் பாட்ஷா பங்கு பெறும் பக்ரீத் சிறப்பு நிகழ்ச்சி
1: கேட்டு மகிழுங்கள்.

0: இசையோடு என்றும் நீங்கள் 5:25 நிமிடத்தில் இருந்திருக்கிறீர்களே. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நேயர்கள் கேட்டுருக்கிற இந்த நிகழ்ச்சி சித்திர சிவானம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் சமூக சேவகர் மேடை பேச்சாளரான கீதா கபிலன் அவங்க கூட நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து அவங்ககிட்ட பேசலாம். மேம், முக்கியமாக ஒரு க்வெஸ்டின் கேட்கணும்னு நான் இருந்தேன். அதாவது, நீங்கள் சமூக சேவராக இருக்கிறீங்க, மேடை பேச்சாளராக இருக்கிறீங்க, பட்டிமன்றத்தில் போய் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி பன்முக திறமை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் குடும்பத்தில் வந்து என்ன மாதிரி உறுதுணையெல்லாம் செய்கிறாங்க மேம் இதுக்கு?
1: பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு சின்ன வயசுலலாம் ஒரு பாட்டு பாடிட்டு எங்கேயாவது பரிசு வாங்கிட்டு வந்தால் கூட எங்கள் அப்பா வந்து அதை பெருசாக பாராட்ட மாட்டார்.
0: ஓகே,
1: சரி நீங்கள் என்ன பண்ணியிருக்க, பெருசாக நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுக்கவே மாட்டார், விட்டுருவார். ஆனால் கலந்துக்கிறத எதையும் தடுக்க மாட்டார். நம்ம கேட்டோம், ஒரு கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கணும் இல்லை ஒரு பரதநாட்டியம் கற்றுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் கேட்கும்பொழுது பார்த்தீங்கன்னா எந்த பர்மிஷனும் அவர்கிட்ட இருந்து கிடைக்காது. ஏன்னா ஒருவேளை நம்ம வளர்ந்த காலகட்டங்கள் அப்படியா இருந்தது. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல இப்ப வீட்லயும் சரி அப்பா அம்மாவும் சரி நம்ம ஏதாவது பண்ணனம்னா அவ்வளவு பாராட்டக்கூடியவங்களை ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்தோம்னா அதை

0: என்ன நடந்துச்சு, எப்படி பண்ணுனீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணணும், நமக்கு இப்போ வீட்டில் யாராவது வரணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்துடுவாங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு நிகழ்ச்சி பின்னாடியும் நம்ம ஒவ்வொரு அடுத்தடுத்த ப்ரோக்ராமுக்கு போகும்பொழுது இவங்க எல்லா சப்போர்ட்டிவும் நமக்கு வீட்டிலேருந்து சப்போர்ட்டிவ் பர்சனாக தான் இருக்காங்க. அது இன்னைக்கு எங்கள் அப்பா அப்பெல்லாம் வந்து அவ்வளோ இது பண்ண மாட்டார். இப்போ நம்ம சின்னதாக ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சந்தோஷம், நீ இப்படி பண்ணிட்ட, சூப்பரா பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லும்போது நமக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். அதனால இந்த குடும்பம் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்துல இப்போ நமக்கு எல்லாருக்குமே வந்து நமக்கு என்னென்ன தனித்திறமைகள் இருக்குதோ அதெல்லாம் வெளிக்குணர்றதுக்கு எல்லா குடும்பங்களும் தான் இதா இருக்கு. அதுல என்னுடைய குடும்பம் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்லி நான் சொல்றேன்.
1: ஓகே மேம், அதே மாதிரி கணவரும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. குழந்தைகள் ரீதியாக சொல்லுங்கள் மேம், அவங்க வந்து இப்போது அவங்களுக்கு நீங்கள் தேவையானதெல்லாம் பண்ணணும், அதே சமயம் வந்து அவங்களோட படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது, அதையும் நீங்கள் கவனிச்சாக வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் வந்து சமூக சேவகராகவும் இருக்கீங்க கண்டிப்பாக.

0: அதே மாதிரி கணவரும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. குழந்தைகள்
1: ஆமா
0: ரீதியாக சொல்லுங்கள் மேம், அவங்க வந்து இப்போ அவங்களுக்கு நீங்கள் தேவையானதெல்லாம் பண்ணணும், அதே சமயம் வந்து அவங்களோட படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது, அதையும் நீங்கள் கவனிச்சாக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் வந்து சமூக சேவகராகவும் இருக்கீங்க, கண்டிப்பாக இப்போ ஏதாச்சும் ஒரு பட்டிமன்றம் இருக்கும், நம்ம போயே ஆகணும், இந்த டைமில் வந்து குழந்தைகளுக்கு எக்ஸாம் இருக்குது, இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் எப்படி வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: என்னோட வீட்டில் பசங்களை பார்த்த வரைக்கும் என்னுடைய பெரிய பையன் வந்து ஒரு நார்மல் சைல்டு,
0: ஓகே
1: அவன் எம்பிஏ படிக்கிறான்
0: ஓகே
1: செகண்ட் இயரு. சின்ன பையன் வந்து இது 12th முடிச்சிருக்கான், அவன் வந்து டிஃபரென்ட்லி ஏபிள்டு சைல்டு. இப்போ இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு மாதிரி இதில் இருப்பாங்க. ஒரு குழந்தை வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும், ஒரு குழந்தை எப்பயுமே அத்தனையாக சிந்திச்சிட்டு இருக்கும். இப்போ இப்போ இருக்க பட்சத்தில் நான் எனக்கு என்னுடைய பெரிய குழந்தை அவனோட எல்லா வேலையும் அவனே பாத்துக்குவான், இல்ல எனக்கு அதை பத்தி இல்ல. என்னோட சின்ன குழந்தைக்கு என்னென்ன தேவையோ நான் அத்தனையும் நான் செஞ்சு வைக்கிறேன். ஏன்னா அவங்க சரியா சாப்பிட மாட்டாங்க, அது எல்லா வேலையும் நம்ம பாத்துட்டு தான் நம்ம இது பண்ற மாதிரி இருக்கு, ஒவ்வொரு வேலையும் செய்யறதா இருக்கு. அதனால என்னுடைய குழந்தைக்காக சொல்ல போனா நான் வந்து ஒரு ஒரு காலகட்டம் வரைக்கும் நான் வேலையில எல்லாம் இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் என்னுடைய குழந்தைய பெரிய பையனை பாத்துக்கிற வேண்டிய சூழல் வந்ததுனால அவன் நிறைய மன அழுத்தத்துக்கு ஆளாயிருவானோன்னு சொல்லிட்டு நான் மற்ற பணியாளர்கள் யாராவது போட்டா எப்படி என்னுடைய குழந்தைய பாத்துக்குவாங்களோ என்ன பண்ணுவாங்களோன்னு சொல்லி ஒரு இதுலதான் நான் என்னுடைய குழந்தைய நானே பார்க்க ஆரம்பிச்சேன். அதனால என்னுடைய குழந்தைங்க ஃபர்ஸ்ட் நமக்கு வீடுதான், ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டை பாக்கணும். வீடு நல்லா இருந்தாதான் நம்ம வெளியில வர முடியும். அதனால என்னுடைய குழந்தைங்களோட வளர்ச்சியில நான் எப்பவுமே அவங்களுக்கு மிகப்பெரிய பலமா தான், ஒரு சப்போர்ட்டிவ் பர்சனா நான் இருந்துட்டே தான் இருக்கேன். அதே மாதிரி அவங்களை நெறிப்படுத்துறதுலயும் நான் கண்காணிப்பா தான் இருப்பேன்.
0: சிறப்பு குழந்தைகளை கவனிக்கிறதும் ஒரு பெரிய விஷயம் தான். அதுல நீங்க நிறைய எதிர்கொண்ட சவால்கள் ஏதாவது இருக்காங்க?
1: சிறப்பு குழந்தைய கவனிக்கிறது அப்படிங்கும் போது இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்காது. இப்ப நம்ம குழந்தை சிறப்பு குழந்தையா இருக்கும்போது இப்ப பக்கத்து வீட்டுல இருக்க குழந்தைங்க வச்சிருந்தாங்கன்னா ஏதோ நம்ம குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அது ஏதோ இது தொடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி எல்லாருக்குமே இருக்கு. அவங்களுக்கு வந்து இப்ப என்னோட பையனுக்கு பாத்தீங்கன்னா டவுன் சிண்ட்ரோம் பேபி, அவனுக்கு வந்து இந்த குரோமோசோம் குறைபாடு தான், மத்தபடி எதுவும் இல்ல. ஆனா அது வந்து இப்ப நகர்பகுதியில எல்லாம் நம்ம வாழும் பொழுது அது மாதிரி நிறைய நாங்க சந்திச்சிருக்கோம். நம்ம குழந்தை வந்து தனிமைப்படுத்தப்படும், அந்த இடத்துல அந்த குழந்தைய யாரும் கவனிக்க மாட்டாங்க அப்படின்ற பட்சத்துல நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால இந்த குழந்தைய வளர்க்கும் போது இப்ப நார்மலா ஒரு குழந்தை இருக்கிறத வளர்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டம்ன்றாங்க. எங்களோட குழந்தைங்களுக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வந்து பிரெயின் வந்து அவ்வளவு தூரம் நமக்கு வேலை செய்யற மாதிரி செய்யாது. அப்படின்ற பட்சத்துல அந்த குழந்தை என்ன வேணாலும் செய்யும். அப்ப அதை நம்ம வந்து அந்த இடத்துல சரிப்படுத்திக்கிட்டு தான் நம்ம அந்த குழந்தைய அன்பா அரவணைப்பா நம்ம அதை கொண்டு போக வேண்டியதும் நம்ம கையில தான் இருக்குது. அதனால அதுல நிறைய நான் சவால்களை சந்திச்சிருக்கிறேன், நிறைய பேசியிருக்காங்க. நிறைய இடங்களுக்கு போகும்பொழுது நம்ம குழந்தைய எடுத்துட்டு போனா அப்பதான் நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அதுதான் எல்லாரும் பேசுவாங்க. ஆனா யாரும் மகிழ்ச்சி அவ்வளோக்கா பேசுறாங்களா இல்லையோ நமக்கு பிரச்சனை இருக்கிறத பேசுவாங்க. அதை நிறைய நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன் நிறைய விழாக்கள்ல. அதனால ஒரு காலகட்டத்துல நிறைய விழாக்களுக்கு எல்லாம் போவாம கூட நான் இருந்திருக்கேன்.
0: நிறைய பேர் வந்து உங்களை மாதிரியே இருந்திருப்பாங்க, இப்போவும் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் சில பேர் வந்து வெளியே வந்து எல்லாருமே நார்மலைஸ் தான் அப்படிங்கிற மாதிரி, நார்மல் குழந்தைங்க தான் அப்படிங்கிறது மாதிரி நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சியில சொல்லியிருக்காங்க.
1: அதுல நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்ப நான் வந்து என்னோட சைல்டுக்காக வேண்டி நான் வந்து ஒரு 2 வயசுலயே நான் வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன். என்னோட கிராமத்துல நான் இருந்திருந்தா இன்னைக்கு நான் எக்கனாமிக்கலா நான் ரொம்ப எக்கனாமிக்கலா இருந்திருக்கலாம். ஒரு நகர்பகுதி வாழ்க்கைக்கு நான் என்னோட குழந்தையாலதான் நான் வந்தேன். அப்போ என்னோட குழந்தைக்காக நான் வந்து அப்பவே அவங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி, அவங்களுக்கு சிறப்பு பள்ளியில சேர்த்தது எல்லாம் நான் வந்து மெயின்டைன் பண்ணி அந்த குழந்தை இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு டான்ஸ் பண்ற அளவுக்கு நல்லா ஆக்டிவா இருக்கிற அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேங்கிறது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். ஆனா யாரோ ஒரு சிலர் அப்படி இருப்பாங்க, பெரும்பான்மை சில பேர் எல்லாம் சரி ரைட்டு இந்த குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்களும் இருக்கிறாங்க.
0: ஸோ பெண்களோட முன்னேற்றத்தில் இன்னும் வந்து சில துறைகள்லாம் வந்து அப்படியே இருக்கு, அதில் மாற்றமே இல்லை, சேஞ்சஸே இல்லை அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் நினைக்கிறீங்களா? எந்த துறைகள்?
1: அரசியல் துறையிலையும் இலக்கியம் சார்ந்த துறைகள்லையும் மிக குறைவாக தான் பெண்கள் ஈடுபடுறாங்க. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டா அரசியலில் இப்போ முழுக்க பெண்கள் அதை வந்து வீட்டிலயே நிறைய பர்மிஷன் கிடைக்காது. அரசியல்ல போய் ஈடுபடுறோம் அப்படிங்கும் போது நிறைய எதிர்ப்புகள் வரும். அதனால அரசியல் துறையிலையும் இலக்கியம் சார்ந்த துறைகள்ல பாத்தீங்கன்னா கவிஞர்கள் அதிகமா இருப்பாங்க. ஆனா

0: நாவல், சிறுகதை இதெல்லாம் பாத்தீங்கன்னா மிக சொற்பமான எழுத்தாளர்கள் தான் இருக்காங்க. அதனால இந்த இரண்டு துறைகள்லயும் மாற்றம் தேவைன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வரணும், எழுதணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்.
1: ஆனா இப்ப இருக்க இளைஞர்கள் நிறைய பேர் எழுதுறது இல்ல, இந்த மாதிரி இலக்கியத்துல நாவல்ல சிறுகதையில எதுலயுமே வந்து ஒரு நாட்டம் இல்லாம இருக்காங்க. இதுக்கு எப்படி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நம்ம கொண்டு வரணும் மேம்?
0: அதுக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு இருக்க வாழ்க்கை முறை தான். இப்போ வந்து ஒரு பெண் எழுத்தாளர்கள் வெளியே வராங்க அப்படின்னா மிகப்பெரிய சவால் தான். ஆண்கள் வந்து எதுலயும் ஈஸியா வெளியில வர அளவுக்கு பெண்கள் வெளியில வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எழுத்து அப்படிங்கும் பொழுது, இப்ப ஒரு ஆண் எழுதுனாங்கன்னா ஒரு கவிதையாக கூட இருக்கட்டும், ஒரு ஆண் எழுதுனாங்கன்னா அதை எதோடையும் பொருத்தி பார்க்க மாட்டாங்க. இதுவே ஒரு பெண் எழுதுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அத பொருத்தி பார்ப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல நிறைய பேர் இந்த துறைகளுக்கு வந்துட்டு தனக்கு உண்டான அந்த இடத்தை தக்க வைக்கிறதுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கிற ஒரு விஷயமா இருக்கிறது இந்த விஷயமும் இருக்குது. ஏன்னா அதை ஏத்துக்கணும் அப்படிங்கறத ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. அதையெல்லாம் தாண்டி வந்தவங்க தான் சைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
1: கண்டிப்பா மேம், கரெக்டாக சொன்னீங்க, ரொம்ப சரியாகவும் சொன்னீங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம். நேயர்கள் கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் சமூக சேவகர் மேடை பேச்சாளர் கீதா கபிலன், அவங்க கூட நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: நமது ஆகாஷ்வாணி 103 FM
1: நாளை காலை
0: 9 மணிக்கு
2: பக்ரீத் சிறப்பு நிகழ்ச்சி
1: 103 தீக்குருவி.

0: வணக்கம், நான் உங்கள் முகேஷ், திரைப்பட பின்னணி பாடகன். ஆகாஷ்வாணி FM 103 நேரு உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக பக்ரீத் அன்னைக்கு வர போறேன். சோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் பாட போறேன்.
1: திரைப்பட பின்னணி பாடகர் முகேஷ் முகமது பங்கு பெறும் சிறப்பு நேர்முகம், கேட்டு மகிழுங்கள்.
2: உன் அருகே அருகே அழகாய் தொலைந்தேன் நான்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஐந்து மணி 40 நிமிடத்தில் இருந்திருக்கோம் நேரில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சி சித்திர சிவானம். இன்னைக்கு நிகழ்ச்சியில சமூக சேவகர், மேடை பேச்சாளர் கீதா கபிலனோட நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து அவங்ககிட்ட பேசலாம். பெண்கள் முன்னேற்றத்தை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. இதே மாதிரி சமூக ஊடகங்கள் வந்து பெண்களுக்கு பலமா பாதிப்பா, எப்படி நினைக்கிறீங்க மேம்?
4: சமூக ஊடகங்கள் பெண்களுக்கு பலம்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப புதுசா நிறைய பேர் எழுத வராங்க, பல பேருக்கு இந்த சமூக ஊடகங்கள் தான் வாயிலா இருக்குது. அப்ப இருக்க பட்சத்துல இந்த சமூக ஊடகங்கள் வழியாதான் நிறைய பெண் ஆளுமைகள் தங்களோட கருத்தை இந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொல்றாங்க. அதுவும் இல்லாம இந்த சமூக ஊடகங்கள் இருப்பதனாலதான் நிறைய பேரு மன அழுத்தத்தை போக்குறதுக்காக வேண்டியும் நிறைய பேர் இந்த எழுத்து இதுல எல்லாம் ஈடுபடுறாங்க. இப்ப முகநூல் இருக்கு அப்படின்னா அதுல நிறைய பெண்கள் எழுதுறாங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தங்களுக்குள்ளாரையும் பல காரணங்கள், சில பேர் ஒரு வேற விதமா எழுதுவாங்க, சில பேர் மன அழுத்தத்தை போக்குறதுக்கு எழுதுவாங்க, இந்த மாதிரி இருக்குது. இத தவறாகவும் நிறைய பெண்கள் பயன்படுத்துறாங்கன்றதுதான் உண்மை. ஆனாலும் அறிவியல் வளர்ச்சியின் அடிப்படையில பார்த்தோம்னா நம்ம சமூக ஊடகங்கள் பெண்களுக்கு பலம் சேர்ப்பதா தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு ஏதோ ஒரு விஷயத்த பகிரணும்னு நினைச்சாங்கன்னா அத ஒரு உடனே அதை பகிர முடியுது அவங்களால. இந்த ஊடகங்கள் இருக்கிறதுனாலதான் வேற ஒரு வடிவில் அதை வெளிப்படுத்திடுறாங்க. ஊடகங்கள் இல்லைன்னா அதை வெளிப்படுத்த முடியாது அப்படின்னு நான் சொல்லல. ஆனா இது ஒரு வாயிலாகவும் இருக்குது. பாதகங்கள் இருந்தாலும் சாதகமான விஷயங்கள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்.
3: கரெக்ட் தான் மேம். ரீச் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சமூக ஊடகங்கள்ல அந்த நீங்க சொல்ல வரத சொன்னீங்கன்னா ரீச் வந்து சீக்கிரமா கிடைச்சிடும் இல்லையா அப்படின்னு சொல்லலாம்.
4: ஆமா ஆமா, சமூக ஊடகங்கள்ல நம்ம சொல்ல வரும் பொழுது இப்போ ஒரு ஒரு விஷயம் எவ்வளவு வேகமா ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா இந்த சோசியல் மீடியா மூலியமா தான் வேகமா ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்கு கண்டிப்பா அது நமக்கு வேணும். இப்போ ஒரு ஒரு பொண்ணுக்கு ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னா அதை சொல்றதுக்கு கண்டிப்பா இந்த ஊடகங்கள் பயனுள்ளதா தான் இருக்குது. அதை ஒரு சிலர் தவறாக பயன்படுத்துறத வச்சு நம்ம அதை பாதகம்னு சொல்லவே முடியாது. ஆனா இது பலமான ஒரு விஷயம்தான். ஏன்னா ஒரு ஒரு எம்எல்

0: எமர்ஜென்சி அப்படின்னா நமக்கு கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு தேவைப்படுது இல்ல. சமூக ஊடகங்கள் நமக்கு கண்டிப்பா அதுக்கு பயன்படுது.
1: கண்டிப்பா மேம், சமூக சேவையா மேடை பேச்சா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டா, அதாவது உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானது எதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க மேம்?
0: சமூக சேவை அப்படின்னா அது என்னோட குடும்பத்தை சார்ந்து அவங்க என்ன எடுக்கிறாங்களோ முடிவு, அதை வச்சு நான் செயல்பட வேண்டியிருக்கோம். இப்போ அது வந்து நாங்க எல்லாருமே சேர்ந்து செய்யற ஒண்ணு. இந்த சமூக சேவை செய்யறோம் அப்படின்னா நாளைக்கு இந்த கல்லூரியில இந்த நிகழ்ச்சி பண்றோம் அப்படிங்கும் போது நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து இந்த இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த பேச்சாளரை கூட்டிட்டு வந்து பேச வைக்கலாம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுப்போம். ஆனா மேடை பேச்சு என்பது என்னோட தனிப்பட்ட ஆளுமை திறனை வெளிப்படுத்தும் ஒரு கருவியாக இருக்குது. அதனால இந்த மேடை பேச்சு என்பது வந்து என் மனசுக்கு ரொம்பவே நெருக்கமான ஒண்ணா நான் எப்பவுமே உணர்வேன். நான் அதை பண்ணிட்டு வரும்போது நமக்கு கிடைக்கும் பாருங்க ஒரு மகிழ்ச்சி, நம்ம இதை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வேற எதனாலே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன்.
1: ஏன்னா நீங்க ஏற்கனவே ஸ்டேஜ் ஃபியர்லாம் எனக்கு இல்லை, சின்ன வயசுலேருந்தே நான் வந்து பேசுவேன்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய ஸ்கூல்லையும் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ல பேசியிருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா? அதே மாதிரி குடும்பமும் சமூக பணியும் ரெண்டையும் வந்து எப்படி சமநிலைப்படுத்துறீங்க?
0: குடும்பம் வந்து வேற, சமூகம்ங்கிறது வேற, நம்ம ரெண்டுமே வேற வேறையா தான் எடுத்துக்கணும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட குடும்பத்தை நம்ம நல்லா கண்காணிச்சுட்டு நல்லா பாத்துட்டு வந்தா மட்டும்தான் நம்ம சமூகத்துக்கு ஏதாவது செய்ய முடியும். ஏன்னா நம்ம வீட்டை கரெக்டா வச்சுக்கிட்டாதான் நம்ம அடுத்து வெளியில நாட்டுக்கு ஏதாவது செய்யறத பத்தி யோசிக்கிறோம் இல்லையா வெளியில. அதனால இந்த இரண்டையும் நான் வேறு வேறாதான் நினைக்கிறேன். என்னோட குடும்பத்தின் துணையோடு தான் நான் இந்த சமூக பணிகளையும் செய்யறதுனால நான் இரண்டையும் வேறு வேறாக தான் பிரிச்சு
1: பாக்குறேன்.
0: அடுத்துதான் சமூகத்துக்கு.
1: ஒருவேளை நீங்க சமூக பணிக்கு அங்க போறீங்க அப்படின்னா வீட்டுலயும் வந்து உங்களுக்காக ஓகே நான் பாத்துக்கிறேன் நீ போயிட்டு வா அப்படின்ட்டு இல்லையா? பிரச்சனை இல்ல.
0: கண்டிப்பாங்க சார், நம்ம இப்ப போறோம் அப்படிங்கும் போது நீங்க அவங்க பாத்துக்குவாங்க. நாங்க வெளியில போயிட்டு அப்படி வரதுனால தானே நம்ம இப்ப எத்தனையோ பேருக்கு தடைகள் வருது. இருந்தாலும் நம்ம வெளியில வரோம் அப்படின்னா அவங்க குடுக்கற அந்த ஆதரவு தான்.
1: கண்டிப்பா மேம், சூப்பரா சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து பேசலாம். நேரில் கேட்டு இந்த நிகழ்ச்சி சித்திர சிவானம், இன்னைக்கு சமூக சேவகர் மேடை பேச்சாளர் கீதா கபிலனோட நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: 5:49 நிமிடத்தில் அணிந்திருக்கும் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM ல கேட்டுட்டு இருக்கும் சித்திர சிவானம் நிகழ்ச்சியில சமூக சேவகர் மேடை பேச்சாளர் கீதா கபிலனோட நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து அவங்ககிட்ட பேசலாம். மேம், நீங்க பட்டிமன்றம் நிறைய வந்து பேசியிருக்கீங்க இல்லையா, அதுல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பட்டிமன்ற தலைப்புனா என்ன சொல்லுவீங்க? அதே மாதிரி பட்டிமன்ற பேச்சாளர் யாரு மேம்?
1: ரொம்ப பிடிச்ச தலைப்பு அப்படின்னா சமூக மேன்மை தரக்கூடிய எல்லா தலைப்புகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே,
1: அது போல சமூக முரண்பாடுகளை எளிதில் மக்களுக்கு கொண்டு சேர்க்கிற தலைப்பா இருந்தா அந்த தலைப்பு மிக பிடித்த தலைப்பு. சாலமன் பாப்பையா அவங்களோட பட்டிமன்றங்களை சின்ன வயசுல இருந்தே நம்ம பாத்துட்டு வந்ததுனால அவரோட பட்டிமன்றங்கள் ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரை வந்து பட்டிமன்றங்களுடைய பிதாமகர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவருடைய நிகழ்ச்சிகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அவருக்கு அடுத்தபடியா இப்ப பாரதி பாஸ்கர் அவங்க வந்து சிந்தனையை தூண்டும் விதமா பேசுவாங்க, அதனால எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே மேம், அதே மாதிரி உங்களை அதிகமா ஊக்குவித்த நபர் அப்படின்னா யார சொல்லுவீங்க மேம்?
1: என்ன அதிகமா ஊக்குவித்த நபர் வந்து எங்க அம்மா தான். நானு ஒவ்வொரு தடவையும் நான் ஏதாவது ஒண்ணு பண்றேன் அப்படின்னா உன்னால முடியும், நீ நல்லா வந்துருவ அப்படின்னு சொல்லி சொல்லியே என்னை எப்பயுமே என்கரேஜ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க சிறு வயதுல இருந்து இந்த மாதிரி துறைகள்ல அவங்களுக்கும் நிறைய ஈடுபாடுகள் இருக்கு, ஆனா அவங்க வெளியில வரல. அதனால அம்மாதான் என்னை எப்பயுமே ஊக்குவிக்கக்கூடிய நபரா இருக்காங்க இப்போ வரைக்கும்.
0: அப்பாதான் வந்து கண்டுக்க மாட்டார் எதுவுமே இல்லையா?
1: இல்ல இல்ல, அப்பா கண்டுக்குவாங்க, அப்பா வந்து கண்டுக்குவாங்க. இருந்தாலும் வந்து அந்த ஒரு பொண்ணுனா இவ்வளவு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு ரெக்ஷன்ல வச்சிருக்கணும்ன்ற அந்த காலகட்டத்துல இருந்த இது இப்ப அப்பாட்ட இல்ல. இப்ப அப்பா வந்து எல்லா விஷயத்திலயுமே இப்ப நம்ம ஒன்னொன்னு சொல்லும் பொழுதும் அவரு ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாரு. இப்ப பார்த்தா இப்போ ஃபர்ஸ்ட் இருந்த அப்பா விட இப்போ இருக்கிற அப்பா ரொம்ப க்ளோஸ்டான ஒரு அப்பாவா எனக்கு இருக்காரு. அது என்ன சொல்றது, ரொம்ப நமக்கே ஆச்சரியமா இருக்கும். இப்போ நீ இப்படி இருக்கணும், அப்படி நீ இப்ப பேச்சாளரா இருக்க, உன்னோட என்ன உன்னுடைய வாழ்வியல் இதை என்ன சேஞ்ச் பண்ணு, அந்த மாதிரி ஒரு உன்னோட ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் இப்ப என்ன கேரிங்க பார்த்து பார்த்து செய்வாரு அப்பா.
0: ஓகே மேம், இன்னொரு விஷயம் கேட்கணுன் இருந்தேன். நீங்க ஏற்கனவே சொன்னீங்க கீதா கபிலன் வந்து என்னோட நேம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த கீதா கபிலன் அப்படிங்கிறதுக்கு நீங்க தரக்கூடிய விளக்கம் என்னங்க மேம்? அது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: நான் வந்துட்டு இந்த இடத்துல சொல்ல போனா நான் கீதா, எல்லாருமே பாத்தீங்கன்னா தன்னோட பேருக்கு பின்னாடி கணவரோட பெயரோ இல்ல அப்பாவோட பெயரோ தான் வச்சுக்குவாங்க. ஆனா நான் வந்துட்டு என்னுடைய குழந்தை, இரண்டாவது குழந்தை கபிலனுடைய பெயரை தான் நான் வச்சிருக்கிறேன். ஏன்னா எனக்கு என்னோட உயிர் எல்லாமே என்னுடைய இரண்டாவது குழந்தை மேலதான் எனக்கு எல்லா என்ன சொல்றது, அந்த குழந்தை மேல எனக்கு அவ்வளவு ஒரு பாண்டிங் இருக்கு. அதனால நான் வந்து கீதா கபிலன் அந்த பேரு நான் வச்சதுனாலயே நான் இந்த அளவுக்கு இன்னைக்கு நான் நீங்க உங்ககிட்ட பேசுற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுலயும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்.
0: பெரிய விஷயம் தான் மேம்.
1: இப்ப எனக்கு இது ஒரு சந்தோஷம் அப்படிங்கறது என்னுடைய கபிலனுடைய பெயர் என்னோட இணைஞ்சு இருக்கிறது எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு.
0: இல்ல மேம், கேக்குறவங்க எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா மகனோட பெயரை வந்து பின்னாடி சேர்த்திருக்கிறது பெரிய விஷயம்தான். உண்மையிலேயே வந்து ஒரு சிறந்த தாயினே சொல்லலாம் மேம். ரொம்ப சந்தோஷமா

0: இருக்கு. அதே மாதிரி மன அழுத்தம் வந்துச்சுன்னா அதை எப்படி வந்து சமாளிப்பீங்க மேம்?
1: பொதுவா மன அழுத்தம் வந்துச்சுன்னா நான் நிறைய பாட்டு கேட்பேன். ஏன்னா எனக்கு அந்த பாட்டு அப்படின்றது நான் சின்ன வயசுல இருந்து பாட்டு கேட்பேன். ஆனா எல்லாரும் மாதிரியும் சோக பாட்டு கேட்க மாட்டேன். எனக்கு மன அழுத்தம் வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான பாட்டை தான் நான் கேட்டிருக்கேன். இது வரைக்குமே ஒரு சந்தோஷ தரத்தக்கூடிய பாட்டை கேட்பேன். அடுத்து வந்து எங்க வீட்டுல சின்னதா தோட்டம் இருக்கு, நிறைய செடிகள் வச்சிருக்கோம். அந்த செடிகளை நான் பராமரிக்கிறதுல என் மனச எனக்கு எப்பெல்லாம் ரொம்ப மன அழுத்தம் இருக்கோ அப்பெல்லாம் அந்த செடிக்கு தண்ணி ஊத்துறதோ இல்ல அந்த செடிக்கு ஏதாவது களை எடுக்கிறதோ இந்த மாதிரி வேலைகளுக்கு நான் போயிருவேன். இந்த மாதிரி வேலையே எனக்கு மன அழுத்தம் ஏற்படும் போதெல்லாம் செய்வேன். அது ஒரு சில நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட ஏதாவது ஒரு டைம்ல. ஆனா என்னுடைய பிரச்சனைகளை நான் யார்கிட்டயுமே எப்பயுமே பேச மாட்டேன். எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இந்த மாதிரி மன அழுத்தம் எது, ஜென்ரலா அவங்க கிட்ட பேசுவேன். அப்ப பேசும்பொழுது நம்ம கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பண்ணுவேன்.
0: ஓகே மேம், ஸோ நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவாக உங்ககிட்ட ஒரு கேள்வி, அதாவது இன்றைய தலைமுறைக்கு நீங்க சொல்ல விரும்பக்கூடிய முக்கியமான செய்தி என்ன மேம்?
1: நம்ம எல்லாம் வளரும் போது நம்ம வீட்டுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இரண்டு அறைகள் தான் இருக்கும். நம்ம வளரும் போது நம்ம எல்லாருமே நம்ம காலகட்டத்துல, அதாவது என்னோட காலகட்டத்துல வளர்ந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லாரோட கண்காணிப்புல வளர்ந்தோம். இப்ப அப்படி கண்காணிப்புல வளரும் பொழுது அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு மென்டாலிட்டி இருந்தது. இப்போ இருக்க தலைமுறை பாத்தீங்கன்னா அவங்களோட அறைய விட்டு வெளியே வர்றது கிடையாதுன்ற மாதிரிதான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு இருக்க தலைமுறை இப்படி ஒரு கைபேசியோடும் எனக்கு வந்து தனி அறை வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அறையில இருந்துகிட்டு இருக்கிறதுனால குடும்பத்தின் மீது பெருசா அக்கறை வந்து அவங்களால செலுத்த முடியலன்னு நான் நினைக்கிறேன். எனவே நான் என்ன நினைக்கிறேன்னா குடும்பத்தின் மீதும் சமூகத்தின் மீதும் அரசியல் மீதும் இவங்க பங்கேற்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க கண்டிப்பா அக்கறை செலுத்தணும், குடும்பத்து மேல நல்ல ஒரு அக்கறை செலுத்தணும், அரசியல்லையும் வரணும். இந்த மாதிரி எல்லாம் இருந்தாதான் நமக்கு இந்த இளைய தலைமுறை வந்து நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
0: சோ கண்டிப்பா பெண்கள் எல்லாம் வந்து வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை நீங்க வந்து வச்சிருக்கீங்க இல்லையா?
1: ஆமா, கண்டிப்பா வெளியில வரணும்.
0: ரொம்ப சந்தோஷமா உங்க கூட பேசினதுல. நிறைய விஷயங்களை நம்ம பேசணும், நிகழ்ச்சியில நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் பொறுமையாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. இந்த உங்க டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்.
1: ரொம்ப நன்றிங்க சார், இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆகாஷ்வாணிக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேங்க சார்.
0: தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி சித்திர சேவானம். இன்னைக்கு நிகழ்ச்சியில சமூக சேவகர் மேடை பேச்சாளர் கீதா கபிலன் நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டாங்க. நிச்சயமா இந்த நிகழ்ச்சி வந்து சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் சித்திர சேவானம் நிகழ்ச்சியை நாளை மாலை 5:00 PM-க்கு கேட்கலாம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் உதயச்சந்திரன். நன்றி நேயர்களே.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6 மணி. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 இது பொன் மாலை பொழுது. இனி கேட்கலாம் திரையில் பக்தி இசை.

வேதமையால் சிலையானவளை பிழை பொறுத்து தாயென்று அழைத்து பாதமலராலே பவித்திரமாக்கிய பரமதயாநிதி பெருமையன் சொல்லி.

நேயர்கள் இதுவரை கேட்டது பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை. இனி கேட்கலாம் இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து விதை பாதுகாப்பு குறித்து உரை வழங்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் விதை பரிசோதனை நிலையத்தின் விதை பரிசோதனை அலுவலர் எஸ் நர்கீஸ் அவர்கள். 8:05 இதமிருதம், 9:15 மயிலிறகு, 10:00 மலடி மட்டுக்கள். நாளை காலை 6:02 காலை தென்றல் நிகழ்ச்சியில் குரலும் விளக்கமும், அதனைத் தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குகிறார் எம் ஃபௌசியா பானு அவர்கள். அதனைத் தொடர்ந்து பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 நலமை விலக, காலை 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. 7:05 பக்ரீத் தின சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் மூகா அன்வர் பாட்ஷா அவர்கள். 7:30 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகளின் வளர்ச்சி, உடல்நிலை மற்றும் ஆரோக்கியம் குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் அமுதா அவர்கள். காலை 8:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. 8:30 வீரப்பெருமகன் சாவர்கரின் பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் இள வள்ளியப்பன் அவர்கள். 8:50 சைபாலன் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 பக்ரீத் சிறப்பு நிகழ்ச்சி தீக்குருவி திரைப்பட பின்னணி பாடகர் முகேஷ் முகமது பங்குபெறும் சிறப்பு நேர்முகம்.

பத்து மணிக்கு பக்ரீத் சிறப்பு நிகழ்ச்சி. அன்பின் வழியது உயிர்நிலை, திருக்குறள் அன்வர் பாட்ஷா அவர்களுடன் சிறப்பு நேர்முகம். காலை 11:02 இன்றைய நேர், 11:30 ரெயின்போ கிளாசிக்ஸ். நண்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லத்தில் ஹலோ தோழி. 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மரபு கட்டுமானத்தில் தொட்டிக்கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதி தீர்த்தம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஜவஹர் குமார் அவர்களின் அனுபவ கருத்துகள் இடம்பெறும். மாலை 3:02 டீ டைம்.

0: வெள்ளக்கோயில் பகுதி தீர்த்தம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஜவஹர் குமார் அவர்களின் அனுபவ கருத்துகள் இடம்பெறும். மாலை 3:02 டீ டைம், மாலை 4 மணிக்கு சந்தேஷ் 2 சோல்ஜர்ஸ் ராணுவ வீரர்களுக்கான நிகழ்ச்சி. 5 மணிக்கு சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் நச்சுனு 4 பாயிண்ட், மகளிர் ஆரோக்கியத்திற்கான சர்வதேச நடவடிக்கை தினத்தையொட்டி மகப்பேறு மருத்துவர் மற்றும் ஆலோசகர் டாக்டர் திவ்யா வி அவர்களின் நேர்முகம் இடம்பெறும். மாலை 6 மணிக்கு பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை கேட்கலாம். 7:25 ஏறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதி ஆர் பொன்னாவரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். 8 மணிக்கு இதமிருதம், 9:15 மயிலிறகு, 10 மணிக்கு மலலி மட்டுக்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: But in just a few seconds, we are going to break for news and connect back at 6:40. Please stay tuned.

0: வாரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோ. நீ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
2: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
1: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
3: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஆனைமங்கல செப்பேடுகளை மீட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். மக்கள் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்துள்ளனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது ஆனைமங்கல செப்பேடுகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்ததற்காக பிரதமருக்கு அவர் நன்றி தெரிவித்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் மாநில வாழ்த்து பாடலை பாடுவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வான்வழி அமைப்பு மையத்தினை தமிழகத்தில் அமைக்க வேண்டும், மேகதாது அணை கட்டும் திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது போன்ற கோரிக்கைகளையும் முதலமைச்சர் வலியுறுத்தியதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள 58 தமிழக மீனவர்களையும் 266 படகுகளையும் மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு விஜய் பிரதமரிடம் வலியுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ஆண்டார்குப்பத்தில் பிஜேபி சார்பில் இன்று நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மத்திய அரசு சாதனைகளை பிஜேபி தொண்டர்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டார். பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதலமைச்சரே இருப்பார் என்ற திமுக அரசின் நிலைப்பாட்டை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் தாவேக அரசுக்கு இல்லை என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் கொள்கை முடிவு ஒன்றை எடுப்பார் என்றும் கூறினார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார். இப்பிரச்சினையில் முதலமைச்சர் மேற்கொள்ளும் நிலைப்பாட்டிற்கு காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருக்கும் என்றும் திரு விஸ்வநாதன் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுதொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 2 வாரங்களில் மட்டும் 28 கொலை சம்பவங்கள்

0: 40 பாலியல் குற்றங்கள் நடந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிற கட்சிகளுக்குள் புகுந்து குதிரை பேரம் நடத்துவதில் மட்டும் கவனம் செலுத்திக் கொண்டு சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் தவேக அரசு கோட்டை விட்டுள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்துள்ளனர். இன்று சென்னையில் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பின் இருதரப்பும் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து இதற்கான கடிதத்தை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு எஸ் பி வேலுமணி, அஇஅதிமுகவிற்குள் கருத்து வேறுபாடுகள்தான் நிலவியதாகவும் பிளவு ஏதும் இல்லை என்றும் கூறினார். தற்போது அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டப்பேரவை அஇஅதிமுக குழு தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமியே செயல்படுவார் என்பதற்கான கடிதமும் பேரவைத் தலைவரிடம் வழங்க அஇஅதிமுக சார்பில் பெறப்பட்ட மனுக்கள் தொடர்பாக நாளை தமது முடிவினை அறிவிக்க உள்ளதாக திரு ஜே சி டி பிரபாகர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
1: அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே இருவேறு குழுக்களாக பிரிந்து மனுக்களை அளித்திருந்தார்கள். நேற்று முன்தினம் 5 பேர் வந்து ஒரு மனு கொடுத்தார்கள். அப்புறம் ஒருவர் ஒரு மனு கொடுத்தார். இன்றைக்கு ஏற்கனவே மனு அளித்திருந்தவர்கள் சார்பில் எனக்கு மனுக்கள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை எல்லாம் படித்து பார்த்து ஆய்வு செய்து முறையான அறிவிப்பை நாளை காலை நான் வெளியிடுவேன். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட மனுக்களை நான் படிக்க வேண்டும். அதிலே நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மனுக்களை நான் முறையாக ஆய்வு செய்து உரிய நடவடிக்கைக்கு வைத்து நாளை உங்களுக்கு நான் முடிவு அறிவிப்பேன்.
0: அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேரை ராஜினாமா செய்ய வைத்து அவர்களை தவைக்கவில் இணைத்தது ஜனநாயக படுகொலையாகும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவைக்க அரசின் இந்த செயலை மக்கள் விரும்பவில்லை என்று கூறினார். குதிரை பேரத்தை விட மோசமானது இது என்றும் அவர் குறிப்பிட்டார். இது வாக்களித்த தொகுதி மக்களின் தீர்ப்புக்கு எதிரான செயலாகும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த தொகுதிகளில் நடைபெறும் இடைத்தேர்தலில் பதவியை ராஜினாமா செய்தவர்கள் போட்டியிட்டால் படுதோல்வி அடைவார்கள் என்றும் அவர் கூறினார். தேவைப்பட்டால் எதிர்க்கட்சிகளின் சார்பில் பொது வேட்பாளரை நிறுத்தும் சூழல் ஏற்படும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எச்சரித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 3 நாட்கள் வட உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். மேலும் மே 30 முதல் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டிய இருக்கக்கூடும். அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: ஏழைகளின் வீட்டு வசதி கனவை நிறைவேற்றுவதில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் முக்கிய பங்கு வகித்து வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்ற தமது கனவு நனவாகியுள்ளதாக செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: நான் வந்து பிரதான மந்திரி வீட்டு வாரியத்தின் கீழே ஒரு வீடு வந்து கிடைச்சிருக்கேன். அது மூலியமா நான் வந்து ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சேன். வீடு கட்டின உடனே ஒரு பேசிக் ஒரு அமௌண்ட் வந்தது. அப்புறம் அடுத்து நான் வீடு கட்ட கட்ட அடுத்த பில்லு வந்துச்சு. நான் வீடும் சீக்கிரமா கட்டினேன். அந்த பில்லு வந்து எனக்கு சீக்கிரமா கிடைச்சிது. பிரதான மந்திரி வந்து 325 ஸ்கொயர் ஃபீட் அளவு கொண்ட வீடு கட்டு முடிக்கும் போது உங்களுக்கு வந்து சரியான பில்லு வந்து கரெக்டான கிடைக்குது. என்னால வீடு சீக்கிரமா முடிஞ்சுதேன். இந்த வீடு முடிஞ்சதுனால எங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் என்னால சந்தோஷம். பிரதமருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் படகு அலங்கார போட்டி இன்று நடைபெற்றது. சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: சர்வதேச சுற்றுலாதலமான கொடைக்கானலில் கோடை விழாவின் 6வது நாள் சிறப்பம்சமாக நட்சத்திர ஏரியில் பிரம்மாண்ட படகு அலங்கார போட்டியானது நடைபெற்றது. அரசு துறைகள் பங்கேற்ற இப்போட்டியில் ஜல்லிக்கட்டு காளை, வன விலங்குகள் மற்றும் அரசு திட்டங்களை சித்தரிக்கும் வண்ணமயமான படகுகள் அணிவகுத்து

0: கண்களை கவர்ந்த இந்த அணிவகுப்பில் ஊராட்சி ஒன்றியத்தின் படகு முதல் பரிசையும் தோட்டக்கலைத்துறை இரண்டாம் பரிசையும் வென்றன. ஏரியில் படகு சவாரி செய்து கொண்டே இந்த அழகிய காட்சியை கண்டு ரசித்து சுற்றுலா பயணிகள் மிகுந்த உற்சாகமடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: மாவட்ட செய்திகள். சென்னை மத்திய கூட்டுறவு அச்சகத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் கழிவறை வசதிகளை ஏற்படுத்துவது உள்ளிட்ட 47 தீர்மானங்கள் மாமன்ற கூட்டத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டன. திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு டோங்கிரே பிரவீன் உமேஷ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். வைகாசி விசாகத்தையொட்டி சென்னை திருச்செந்தூர் இடையே அதிவிரைவு சிறப்பு ரயில் வரும் 29 தேதி இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜெர்மனியின் மியூனிக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவு தகுதிச் சுற்றில் பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் அவர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 10-21, 21-12, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஜோனதன் கிறிஸ்டியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் முதல் சுற்று ஆட்டத்தில் டானிஷா கிராஸ்டோ த்ரூ கபிலா இணை 21-14, 20-22, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் வாங் டீன் சி லிம் சியூ சீன் இணையை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆனைமங்கல செப்பேடுகளை மீட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். மக்கள் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்துள்ளனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
3: 6:40 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இது பொன்மாலை பொழுது. 70களில் வெளிவந்த மிக அழகான பாடல்களை ரசிக்கும் நேரம் இது.

ரசித்த பாடல் நாடகமே உலகம் திரைப்படத்திற்காக வி குமார் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். இனி கேட்கலாம் சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்துள்ள இன்றைய வானிலை நிலவரம். கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கிறது. திருப்பூரில் 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாகியது. ஈரோடில் 37 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 27 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாகியுள்ளது. சேலத்தில் 37 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சம், 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சம். பாலக்காடில் 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சம், 27 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சம். ஊட்டியில் 24 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 17 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாகியது. வானிலை நிலவரம் கேட்டுவோம்.

ரசித்த பாடல் மறுபிறவி திரைப்படத்திற்காக டி ஆர் பாப்பா இசையில் எம் ஆர் விஜயா பாடியது. பாடல் ஆசிரியர் கண்ணதாசன். இனி இன்றைக்கு கோயம்புத்தூரில் எங்கெல்லாம் டிராஃபிக் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆர்எஸ்புரத்தில் குமாரசாமி லேக் ஏரியாவில் சார்பப்ப காலனியில் பாலம் கட்டும் பகுதிகளில் செல்வபுரம் ஜிடி நாயுடு பாலம் உக்கடம் டவுன்ஹால் காந்திபுரம் கணபதி துடியலூர் குறிச்சி கோனியமுத்தூர் புரூக்ஃபீல்ஸ் ரோடு சிங்கநல்லூர் ஒண்டிபுதூர் மருதமலை அடிவாரம் இத்தனை இடங்கள்லையுமே இன்றைக்கி டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த பகுதிக்கு செல்லும் நேர்கள் அவங்களோட வழிகளை வந்து நீங்கள் மாற்றி யோசிச்சுக்கோங்க.

ரசித்த பாடல் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் வாலி. தொடரும் பாடல் கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்திற்காக சங்கர் கணேஷ் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் ஜிக்கி பாடியிருப்பது பாடலாசிரியர் வாலி.

0: 3500க்கு மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
1: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
0: முன்பதிவிற்கு 7418878741.

நேயர்கள் கேட்ட பாடல் ரங்கராட்டினம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. இசை வி. குமார். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது.

0: நேயர்கள் கேட்ட பாடல் மதன மாளிகை திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பி சுசீலா பாடியது. இசை எம் பி ஸ்ரீனிவாசன். நேயர்கள் இதுவரை கேட்டது பொன் மாலை பொழுது. தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வகை செய்யும் திட்டத்தை 25,530 கோடி ரூபாய் செலவில் நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காதி பொருட்களின் விற்பனை புதிய சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுகாதார திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஜப்பானில் தேசிய உளவு குழுமத்தை ஏற்படுத்துவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வகை செய்யும் திட்டத்தை நீட்டிப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்காக 25,530 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலங்களுக்கு இடையே உணவு தானியங்களை கொண்டு செல்வதற்கும் பொது விநியோக கட்டமைப்பை நவீனப்படுத்துவதற்கும் இந்த திட்டம் உதவிடும் என அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் இதில் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொது விநியோக திட்ட பயனாளிகளின் விவரங்கள், இத்திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் குறைகளை தெரிவிப்பதற்கான சேவை, உணவு தானியங்களை கொண்டு செல்லும் வாகனங்களை கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் போன்றவற்றில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். வலுப்படுத்தும் திட்டத்தை 25,500 கோடி ரூபாய் செலவில் நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வறுமையை அகற்றுவதற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு இந்த திட்டம் வகை செய்வதாக கூறினார். இதன் மூலம் இதன் செயலாக்கத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். காதி பொருட்களின் விற்பனை புதிய சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான செய்தியையும் பகிர்ந்துள்ளார். கடந்த நிதியாண்டில் காதி பொருட்களின் விற்பனை 1,87,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதை சுட்டிக்காட்டி பிரதமர் இதனை பகிர்ந்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் குழு கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பெட்ரோலியப் பொருட்களின் விநியோகம் குறித்தும் உரங்களின் கையிருப்பு குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். சுகாதார திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது.

0: 2014 130,000 கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு 2022 385,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது 3 மடங்கு அதிகமாகும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் உயரிய சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தலைமையிலான இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இந்த திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த அம்மாநில துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே, நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை வெளிப்படைத்தன்மையுடன் குறித்த காலத்திற்குள் செயல்படுத்துமாறு தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அனைத்து துறை செயலர்கள் மற்றும் தலைவர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களுக்கு குறித்த காலத்திற்குள் சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள அனைத்து அறிவிப்புகளும் இதன் அடிப்படையில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் திருமதி ரேகா குப்தா அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ராஜஸ்தானை ஒட்டிய எல்லைப் பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக விரிவான ஒருங்கிணைந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. எல்லைப் பகுதியில் ஊடுருவல்களையும் போதைப்பொருள் கடத்தலையும் தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் இந்த கொள்கைகள் வகுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடகாவில் முதலமைச்சரை மாற்றுவது தொடர்பான காங்கிரஸ் தலைவரின் முடிவினை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ரந்தீர் சிங் சுர்ஜிவாலா இன்று பெங்களூருவில் அறிவிக்க உள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு பரமேஸ்வரா கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக திரு ரந்தீர் சிங் சுர்ஜிவாலா இன்று பெங்களூரு வரவுள்ளதாக தெரிவித்தார். இருப்பினும் இந்த பிரச்சினையில் கட்சி தலைமை எடுத்த முடிவுகள் குறித்த விவரங்கள் தமக்கு தெரியாது என்றும் திரு பரமேஸ்வரா தெளிவுபடுத்தினார். இதற்கிடையே சற்று முன் பெங்களூரு வந்த திரு ரந்தீர் சிங் சுர்ஜிவாலா விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு ஏதும் விடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். முதலமைச்சரை மாற்றுவது தொடர்பாக முடிவு ஏதும் எட்டப்படவில்லை என்றும் திரு ரந்தீர் சிங் சுர்ஜிவாலா தெரிவித்தார். கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயனின் இல்லம் உட்பட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். திருவனந்தபுரத்தில் உள்ள திரு பினராயி விஜயன் இல்லத்தில் இன்று காலை முதல் சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கேரளம் முழுவதும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். இதற்கிடையே இந்த சோதனையை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் புதுதில்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆந்திராவில் அடுத்து நடைபெற உள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் பெண்களுக்கு 33% இடங்கள் வழங்கப்பட உள்ளதாக தெலுங்கு தேசம் அறிவித்துள்ளது. அமராவதியில் நடைபெற்ற அக்கட்சியின் வருடாந்திர மாநாட்டில் தேசிய செயல் தலைவர் திரு நர லோகேஷ் இதற்கான அறிவிப்பினை வெளியிட்டார். நாடாளுமன்றத்திலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் சட்டம் செயல்பாட்டிற்கு வந்தாலும் வராவிட்டாலும் தமது கட்சி இதனை செயல்படுத்த உள்ளதாக அவர் கூறினார். நாட்டிலேயே முதல் முறையாக தெலுங்கு தேசம் இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாகவும் திரு நர லோகேஷ் தெரிவித்தார். பீகாரில் ஹெலிகாப்டர் சுற்றுலாவிற்கு ஊக்கமளிக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். இன்று பாட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஹெலிகாப்டர் முனையங்கள் வால்மீகி நகர் மற்றும் கெய்மூர் ஏற்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளிலும் சுற்றுலாவை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திரு சாம்ராஜ் சௌத்ரி தெரிவித்தார். ஜப்பானில் தேசிய உளவு குழுமத்தை ஏற்படுத்துவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. வெளிநாடுகளின் அச்சுறுத்தல்

0: தொடர்பான உளவு தகவலை ஒருங்கிணைக்க ஏதுவாக இந்த குழுமம் ஏற்படுத்தப்பட உள்ளதாக ஜப்பான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இருப்பினும் இந்த குழுமத்தின் செயல்பாடுகளை நாடாளுமன்றம் கவனிப்பதற்கான பிரிவுகள் இதற்கான புதிய சட்டத்தில் இடம்பெறவில்லை என ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவில் புதிய உலக சாதனையுடன் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 10-21, 21-12, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஜொனத்தன் கிறிஸ்டியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் தனிஷா கிராஸ்டோ த்ரூ கபிலா இணை 21-14, 20-22, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஓங் டிங் சி லிம் சியூ சென் இணையை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்த அணியில் 24 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். நார்வே செஸ் போட்டியின் இரண்டாவது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 2.5 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளார். கொழும்புவில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பைக்கான மகளிர் கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இன்று இந்தியா 110-24 என்ற புள்ளிக்கணக்கில் மாலத்தீவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வகை செய்யும் திட்டத்தை 25,530 கோடி ரூபாய் செலவில் நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காதி பொருட்களின் விற்பனை புதிய சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுகாதார திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஜப்பானில் தேசிய உளவு குழுமத்தை ஏற்படுத்துவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேரம் 7:25 25 நொடி. ஈரும் ஊரும் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் தெரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனி விரலி அதிகபட்ச விலையாக 14,510 முதலும் குறைந்தபட்ச விலையாக 10,060 வரையிலும், மஞ்சள் தனிக்கிழங்கு அதிக விலையாக 13,152 குறைந்தபட்ச விலை 9,880. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனி விரலி அதிகபட்ச விலை 14,531 குறைந்தபட்ச விலை 11,211. மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்ச விலை 13,239 குறைந்தபட்ச விலை 10,509. ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனி விரலி அதிகபட்ச விலை 14,512 குறைந்தபட்ச விலை 11,219. மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்ச விலை 13,010 குறைந்தபட்ச விலை 10,265. கோபி கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனி விரலி அதிகபட்ச விலை 14,142 குறைந்தபட்ச விலை 12,519. மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்ச விலை 13,099 குறைந்தபட்ச விலையாக 12,215 வரை விலை தெரிந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். சத்தியமங்கலம் மலர்ச்சந்தையில் மலர் விலை விவரம். மல்லிகை கிலோ 1 ரூபாய் 600 முதல் 980 வரையிலும், முல்லை 280 முதல் 400 வரையிலும், காக்கடா ரூபாய் 500, செண்டு 26-110, கோழிக்கொண்டை ரூபாய் 57-160, ஜாதி முல்லை ரூபாய் 750, கனகாம்பரம் 760, அரளி 130, துளசி 60, செவ்வந்தி ரூபாய் 300 வரையில் விலை தெரிந்துள்ளது. மல்லிகை படி 1 150 முதல் 245 வரையிலும், முல்லை ரூபாய் 70 முதல் 100 வரையிலும், காக்கடா ரூபாய் 100, ஜாதி முல்லை ரூபாய் 130 வரையில் விலை தெரிந்துள்ளது. சம்பங்கி விலை நிலவரம். சத்தியமங்கலத்தில் ரூபாய் 100, நிலக்கோட்டை 120, சேலத்தில் ரூபாய் 100. உடுமலைப்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மின்னணு தேசிய வேளாண் சந்தையில் தேங்காய் பருப்பு ஏலம் நடைபெற்றது. அதில் இன்று முதல் தரம் அதிகபட்ச விலையாக ரூபாய் 126.20 முதல் ரூபாய் 120 வரையிலும்,

இரண்டாம் தரம் குறைந்தபட்ச விலையாக கிலோ ஒன்றுக்கு ரூபாய் 118.20 முதல் ரூபாய் 87.69 வரையிலும் ஏலம் தீர்ந்துள்ளது. மேலும் கூடுதல் விவரங்களுக்கு விற்பனை கூட கண்காணிப்பாளர் அலைபேசி எண் 9488-0001-3 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். இன்று மிதமான மழையும் நாளை முதல் 31/5/2026 வரை 4 நாட்களுக்கு லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33°C முதல் 34°C ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 23°C முதல் 24°C ஆகும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70%-80%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50%-70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 8-10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து

0: 70%-லிருந்து 80%-ஆகவும் மாலை நேரக்காற்றின் ஈரப்பதம் 50%-லிருந்து 70%-ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 8-10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். கனமழை, இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 4-12 கிலோமீட்டர் வரையில் வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைத்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். அதிகப்படியான மழைநீரை பண்ணை குட்டைகளில் சேமிப்பதன் மூலம் மழையில்லா நாட்களில் பயன்படுத்தலாம். குறுவை நெல் நாற்றங்கால் தயாரிப்பதற்கு இது உகந்த தருணமாகும். எனவே போதுமான தண்ணீர் வசதியுள்ள விவசாயிகள் நாற்றங்கால் தயாரித்து விதைப்பு செய்யலாம். மழை எதிர்பார்க்கப்படுவதால் நாற்றங்காலில் மாலை அல்லது மழை வரும் சமயங்களில் சிறிதளவு தண்ணீர் தேங்குவதன் மூலம் விதைத்த நெல் இடம் மாறுவது தடுக்கப்பட்டு முளைப்பு திறனை அதிகப்படுத்தலாம். சமீபத்தில் கம்பு விதைப்பு செய்த நிலங்களில் போதிய வடிகால் வசதி செய்யவும், எதிர்பார்க்கப்படும் மழை மற்றும் மண் ஈரப்பதத்தினை பயன்படுத்தி பாடுவாசி விதைக்கவும். லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுவதால் 28-29 தேதிகளில் எள் பயிரினை அறுவடை செய்யவும். மழையில்லா நேரங்களில் எள்ளினை பிரித்து பதப்படுத்தவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் முன் மற்றும் மத்திய பருவத்தில் நடவு செய்யப்பட்ட கரும்பு வயல்களுக்கு வடிகால் வசதி செய்யவும். மழையுடன் காற்றின் வேகமும் 12 கிலோமீட்டர் வரையில் காணப்படுவதால் கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்டி கரும்பு சாய்வதை தடுக்கவும். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேரம் 7:30.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது நிகழ்ச்சியில்
1: விதை பாதுகாப்பு குறித்து உரை வழங்குகிறார்
0: கோயம்புத்தூர் மாவட்டம் விதை பரிசோதனை நிலையத்தின் விதை பரிசோதனை அலுவலர் எஸ் நர்கீஸ்.
2: வணக்கம், என் பெயர் நர்கீஸ். நான் விதை பரிசோதனை அலுவலராக கோயம்புத்தூர் மாவட்ட விதை பரிசோதனை நிலையத்தில் பணியாற்றி வருகிறேன். விதை பரிசோதனை குறித்து சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள உள்ளேன். விதை பரிசோதனை என்பது மண் பரிசோதனை, உரப்பரிசோதனை, பூச்சிக்கொல்லி பரிசோதனை போன்று விதைகளின் தரத்தை நாம் அறிந்து கொள்ள பயன்படுத்தும் ஒரு பரிசோதனை முறையாகும். விதை உற்பத்தி விநியோகம் போன்றதொரு முக்கியமான திட்டத்தில் விதை பரிசோதனை என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகும். உற்பத்தி செய்யப்பட்ட விதைகள் நல்ல தரமான விதைகளா என்பதனை கண்டறிய மேற்கொள்ளப்படும் உத்திகளே விதை பரிசோதனையாகும். இந்திய பொருளாதாரம் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. விவசாயம் சிறப்பாக இருக்க வேண்டுமானால் இடுபொருட்கள் தரமானதாக உரிய நேரத்தில் தேவைப்படும் அளவு விவசாயிகளுக்கு சரியான விலையில் கிடைத்தால் மட்டுமே இது சாத்தியமாகும். விதை என்ற உயிருள்ள அடிப்படை இடுபொருளை தேர்ந்தெடுக்கும் போது சிறிது கவனக்குறைவு ஏற்பட்டாலும் மொத்த விளைச்சலும் பாதிக்கப்படும். தரமான விதைகளை பயன்படுத்துவதன் மூலம் 15-20% கூடுதல் வருவாய் கிடைக்க வாய்ப்புள்ளது. தரமான விதையானது இந்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட விதை சான்றளிப்பு தரத்திற்கு ஏற்ற முளைப்பு திறன், இன தூய்மை, புற தூய்மை, நிர்ணயிக்கப்பட்ட ஈரப்பதம் மற்றும் விதை நலம், களை விதைகள் இன்றி வீரியமும் கொண்டிருக்க வேண்டும். மேற்கூறிய தரங்களை பெற்ற பயிர் ரகங்களின் விதைகளே தரமான விதைகள் என்று அழைக்கப்படுகிறது. மேற்கூறிய விதைகளின் தரத்தை விஞ்ஞான பூர்வமாக தெரிந்து கொள்ள விதை பரிசோதனை அவசியமாகும். மேலும் உற்பத்தி செய்யப்பட்ட விதை தரமானதா என்று கண்டறியவும் விதை பரிசோதனை உதவுகிறது. விதை குவியல்களின் தரத்தை அறிந்து விதைகளை விற்பனை செய்ய விதை பரிசோதனை முக்கிய பங்காற்றுகிறது. விதைக்கப்பட்ட விதை தரக்கட்டுப்பாட்டு மையமாகவும் விதை பரிசோதனை நிலையம் செயல்படுகிறது. விதை பரிசோதனை

இவையானது விதை குவியல்களின் தரத்தை அவ்வப்போது அறிந்து கொள்ளவும், மேலும் விதை உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள் மற்றும் விதைகளை பயன்படுத்தும் விவசாயிகள் ஆகியோருக்கும் விதையின் தரத்தை உறுதி செய்யும் பொருட்டு அமைகிறது. உலகில் முதன் முதலில் விதை பரிசோதனை நிலையம் 1869 பேராசிரியர் ஃபிரெட்ரிக் நோபி என்பவரால் ஜெர்மனியில் துவங்கப்பட்டது. பேராசிரியர் ஃபிரெட்ரிக் நோபி விதை பரிசோதனையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். 1871 டென்மார்க்கில் இரண்டாவது விதை பரிசோதனை நிலையம் ஆரம்பிக்கப்பட்டது. 1921 சர்வதேச விதை பரிசோதனை சங்கம், அதாவது இன்டர்நேஷனல் சீட் டெஸ்டிங் அசோசியேஷன் இஸ்டா, சுவிட்சர்லாந்தை தலைமையிடமாக கொண்டு அமைக்கப்பட்டது. இச்சங்கம் 1924 செயல்பட்டு வருகிறது. இச்சங்கம் வகுத்துள்ள முறைகளை கொண்டுதான் உலகம் முழுவதும் உள்ள விதை பரிசோதனை நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. அதற்கான விதிகள் 1931 இயற்றப்பட்டது. இந்த விதிகள் காலத்திற்கு உகந்தவாறு மாற்றப்படுகின்றது. இந்தியாவில் 1961 புதுதில்லியில் உள்ள இந்திய விவசாய ஆராய்ச்சி நிலையத்தில், இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் IARIல் நாட்டின் முதல் விதை பரிசோதனை கூடம் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு பின் 3 விதை பரிசோதனை நிலையங்கள் முறையே பாட்னா, லூதியானா, ஹைதராபாத் முதலிய இடங்களில் தோற்றுவிக்கப்பட்டன. தற்போது மத்திய விதை ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் சென்ட்ரல் சீட் டெஸ்டிங் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வாரணாசியில் செயல்பட்டு வருகிறது. இந்தியாவில் தற்பொழுது மொத்தம் 115 மேற்பட்ட விதை பரிசோதனை நிலையங்கள் உள்ளன. அவை தம் பணிகளை செவ்வனே நடத்தி நாட்டின் விதை உற்பத்தியின் தரத்தை நிர்ணயித்து வருகின்றன. நம் தமிழ்நாட்டில் முதல் முறையாக விதை பரிசோதனை நிலையம் 1964 நமது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் துவங்கப்பட்டது. தற்போது தமிழ்நாட்டில் மாவட்டத்திற்கு 1 என்ற அளவில் 30 அறிவிக்கை செய்விக்கப்பட்ட, அதாவது ரெஜிஸ்டர்ட் நோட்டிஃபைடு சீட் டெஸ்டிங் லபாரட்டரிஸ் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருகின்றன. இந்த விதை பரிசோதனை நிலையங்கள் விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் கீழ் செயல்பட்டு வருகின்றன. விதை பரிசோதனையின் முக்கியத்துவத்தை நாம் இப்போது காணலாம். உற்பத்தி செய்யப்பட்ட விதை பரிந்துரைக்கப்பட்ட விதை தரங்களை, அதாவது முளைப்பு திறன், ஈரப்பதம், புறத்தூய்மை, பிற ரக கலவன் போன்ற விதை தர காரணிகளை பூர்த்தி செய்கின்றதா என்பதனை தீர்மானிக்கவும், விதைப்பு செய்வதற்கான தகுதியுடையதா என்பதனை அறிந்திடவும், தரக்குறைவான விதைகளினால் ஏற்படும் விளைவுகளை தவிர்த்திடவும் விதை பரிசோதனை செய்வது மிக முக்கியமானதாகும். விதையின் ஈரப்பதம் மற்றும் விதை சுத்திகரிப்பு விவரம் அறிந்து அதற்குரிய நடைமுறைகளை தீர்மானிக்கவும் விதை பரிசோதனை செய்வது அவசியமாகும். விதை தரத்திற்கு உட்பட்டு சான்றளிப்புக்கு ஏற்றதா என கண்டறிய இப்பரிசோதனை உதவுகிறது. விதை சட்ட அமலாக்கத்திற்கும் பெரிதும் பயன்படுகிறது. கோவை மாவட்ட விதை பரிசோதனை அலுவலர் கட்டுப்பாட்டில் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் ஊட்டி விதை பரிசோதனை நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. விதை பரிசோதனை நிலையங்களில் 3 விதமான விதை மாதிரிகள் பரிசோதனைக்கு பெறப்படுகின்றன. அவையாவன சான்று விதை மாதிரிகள், ஆய்வாளர் விதை மாதிரிகள் மற்றும் பணி விதை மாதிரிகள்.

0: ஆகாஷவாணி கோயமுத்தூர் 103 FM. ஏரும் ஊரும்
1: விதை பாதுகாப்பு குறித்து உரை வழங்கிக் கொண்டிருக்கிறார்
2: கோயமுத்தூர் மாவட்டம் விதை பரிசோதனை நிலையத்தின் விதை பரிசோதனை அலுவலர் எஸ் நர்கீஸ்.
3: சான்று விதை மாதிரிகள் சர்டிபைடு சீட் சாம்பிள்ஸ்

வயல் தரத்தில் தேர்வு செய்து தேர்வு பெற்று அறுவடை செய்யப்பட்டு சுத்திகரிப்பு நிலையத்தில் சுத்தம் செய்யப்பட்ட பின் அந்த விதை குவியல்களிலிருந்து விதை சான்று அலுவலர்களால் மாதிரி எடுத்து விதை தரம் அறிந்து கொள்ள அனுப்பப்படுவதுதான் சான்று விதை மாதிரி ஆகும். ஆய்வாளர் விதை மாதிரிகள் விதை ஆய்வு பிரிவில் பணிபுரியும் விதை ஆய்வாளர்கள் சீட் இன்ஸ்பெக்டர்ஸ் விதை விற்பனை நிலையங்களில் விற்பனைக்கு உள்ள விதைகளின் தரத்தை அறிந்து கொள்ள விதை மாதிரிகளை எடுத்து அனுப்பப்படும் விதை மாதிரிகள் ஆய்வாளர் விதை மாதிரிகள் ஆகும். பணி விதை மாதிரிகள் சர்வீஸ் சீட் சாம்பிள்ஸ் விதை உற்பத்தியாளர்கள் விவசாயிகள் கூட்டுறவு விதை நிறுவனங்கள் மற்றும் விதை விற்பனையாளர்கள் ஆகியோர் தங்களிடம் உள்ள விதைகளின் தரத்தை அறிந்து கொள்ள அவர்களால் அனுப்பப்படும் விதை மாதிரிகள் பணி விதை மாதிரிகள் ஆகும். விதை பரிசோதனைக்கு பாகுபாடின்றி விதை குவியலிலிருந்து அதன் பிரதிநிதியாக அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள்ஸ் எடுத்து விதை பரிசோதனை நிலையங்களுக்கு அனுப்ப வேண்டும். ஆய்விற்கு அனுப்பப்படும் இந்த விதை மாதிரிகளின் அளவானது பயிருக்கு பயிர் மாறுபடும். உதாரணமாக நெல் விதை குவியலுக்கு குறைந்தது 50 கிராம் விதை மாதிரியின் அளவு தேவைப்படும். சோள பயிருக்கு 100 கிராம் மக்காச்சோளம் நிலக்கடலை போன்ற பயிர்களுக்கு 500 கிராம் துவரை உளுந்து பச்சை பயிறு கொள்ளு போன்ற பயிர்களுக்கு 100 கிராம் எள்ளு போன்ற எண்ணெய் வித்து பயிருக்கு 25 கிராம் தக்காளி மிளகாய் கத்திரி போன்ற காய்கறி பயிர்களுக்கு குறைந்தது 10 கிராம் விதை மாதிரி எடுத்து விதை பரிசோதனை நிலையத்திற்கு அனுப்ப வேண்டும். விதையின் ஈரப்பதம் அறிந்து கொள்வதற்கு விதை மாதிரிகளை தனியாக காற்று புகாத கொள்கலன்களில் சுமார் 50 முதல் 100 கிராம் வரை தனியே அனுப்ப வேண்டும். விதை மாதிரியுடன் விதை குவியலின் பயிர் ரகம் குவியல் எண் விதை தரம் அறிய தேவைப்படும் விதை காரணிகள் குறித்த விவரச்சீட்டு இணைக்கப்பட வேண்டும். விதை பரிசோதனை நிலையத்தில் விதை மாதிரி பெறப்பட்டவுடன் விதையின் ஈரப்பதம் புற தூய்மை பிற ரக கலப்பு பிற பயிர் கலப்பு முளைப்பு திறன் விதை நலன் அதாவது பூச்சி பூஞ்சான தாக்குதல் போன்ற பரிசோதனைகள் விதை பரிசோதனை அலுவலர்களால் விதை பரிசோதனை நிலையத்தில் மேற்கொள்ளப்படும். விதை பரிசோதனை நிலையத்தில் விதை சட்டம் 1966 விதை விதிகள் 1968 விதைகள் கட்டுப்பாட்டு ஆணை 1983 இவற்றுக்கு உட்பட்டு நடைமுறைகள் பின்பற்றப்படும். இந்திய குறைந்தபட்ச விதை சான்று தரங்களின் அடிப்படையில் ஆய்வு முடிவுகள் அறிவிக்கப்படும். இந்த குறைந்தபட்ச விதை சான்ற தரங்களின் அடிப்படையில் ஆய்வு முடிவு செய்யப்பட்ட விதை குவியல் தரமானதா அல்லது தரமற்றதா என்று முடிவுகள் அறிவிக்கப்படும். விதை பரிசோதனை நிலையத்தில் விதை மாதிரி பெறப்பட்டதிலிருந்து ஆய்வு முடிவுகள் அறிவிப்பு செய்வதற்கு குறைந்தபட்சம் 7 முதல் 15 நாட்கள் வரை ஆகும். கொத்தமல்லி வெண்டை போன்ற பயிர்களுக்கு 21 நாட்கள் தேவைப்படும். இதனால் விவசாயிகள் விதைப்பதற்கு குறைந்தது 15 முதல் 25 நாட்களுக்கு முன்னதாகவே தாங்கள் விதைப்பிற்கு பயன்படுத்தப் போகின்ற விதை குவியலிலிருந்து மாதிரி எடுத்து பரிசோதனைக்கு அனுப்பி ஆய்வு முடிவுகள் அறிந்து பயன்படுத்தலாம். பணி விதை மாதிரிகளுக்கு விதை மாதிரி ஒன்றிற்கு ₹80 ஆய்வு கட்டணமாக செலுத்த வேண்டும். இவ்வாறு விதை பரிசோதனை செய்து விதையின் தரம் அறிந்து விதைப்பு செய்வதால் தேவையான அளவு விதையை மட்டுமே உபயோகிக்க ஏதுவாகிறது. அதிகப்படியான விதை பயன்படுத்துவது தவிர்க்கப்பட்டு விதை செலவு மிச்சப்படுத்தலாம். பிற பயிர் விதைகளின் கலப்பிடம் தவிர்க்கப்படுகிறது. இதனால் பயிரின் இன தூய்மை காப்பாற்றப்பட்டு நல்ல விளைச்சல் கிடைக்க ஏதுவாகிறது. களை விதை இல்லாத விதைகளை விதைப்பதால் களைகளின் தொல்லைகள் குறைக்கப்பட்டு உற்பத்தி செலவு குறைக்கப்படுகிறது. விதைகளின் வீரியம் மற்றும் நோயின்மை அறிவதால் பயிர்களை பூச்சி பூஞ்சான நோய்களின் தாக்குதலிலிருந்து காப்பாற்ற முடிகிறது. இதன் மூலம் பயிர் பாதுகாப்பிற்கு ஆகும் செலவு மிச்சப்படுத்தப்படுகிறது. விதை தரம் அறிந்து விதைப்பு செய்வதால் பயிர்களின் வளர்ச்சி ஒரே சீராகவும் பூக்கும் தருணம் காய்பிடிக்கும் தருணம் அறுவடை ஒரே சமயத்தில் ஏற்படும். எனவே விவசாயிகள் தங்களிடம் விற்பனைக்கு உள்ள விதைகளை விதைப்பதற்கு குறைந்தது 15 முதல் 25 நாட்களுக்கு முன் விதை மாதிரி எடுத்து அந்தந்த மாவட்டத்தில் உள்ள விதை பரிசோதனை நிலையங்களுக்கு அனுப்பி விதைகளின் தரம் அறிந்து விதைப்பு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இதனால் விதையினால் ஏற்படும் இழப்பு தவிர்க்கப்பட்டு உற்பத்தி செலவும் குறைக்கப்பட்டு கூடுதல் மகசூல் கிடைக்க வாய்ப்பும் உள்ளது. தமிழ்நாட்டில் ஆண்டு ஒன்றுக்கு விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் மூலம் சுமார் 130,000 விதை மாதிரிகள்

ஆய்வு செய்யப்பட்டு ஆய்வு முடிவுகள் அறிவிப்பு செய்யப்படுகிறது. அந்த ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் தரக்குறைவு என அறியப்படும் விதை குவியல்கள் விற்பனை செய்வது தடுக்கப்பட்டு விவசாயிகளின் நலன் பேணப்படுகிறது. நமது மாவட்டத்தில் உள்ள கோயம்புத்தூர் விதை பரிசோதனை நிலையம் கூடுதலான ஒரு அங்கீகாரம் பெற்றுள்ளது. அதாவது நமது கோயம்புத்தூர் விதை பரிசோதனை நிலையம் பன்னாட்டு விதை குழுமத்தின் இன்டர்நேஷனல் சீட் டெஸ்டிங் அசோசியேஷன் இஸ்டா இதன் அங்கீகாரம் பெற்ற முதல் அரசு விதை பரிசோதனை நிலையமாகும். இந்த விதை பரிசோதனை நிலையம் 2014 சர்வதேச அங்கீகாரம் பெற்று இன்று வரை அதன் தரத்தை தக்க வைத்து உள்ளது. இன்டர்நேஷனல் சீட் டெஸ்டிங் அசோசியேஷன் அங்கீகாரம் பெற்றுள்ளதால் விதை ஏற்றுமதியாளர்கள், விற்பனையாளர்கள், இறக்குமதியாளர்கள் தங்களிடமுள்ள விதைகளை சர்வதேச தரத்திற்கு அதன் தரம் அறிந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வாய்ப்புள்ளது. இந்த பரிசோதனை நிலையத்தில் இரண்டு விதமான சர்வதேச விதை சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. ஒன்று ஆரஞ்சு நிற சர்வதேச விதை குவியல் சான்றிதழ், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட விதை சான்று அலுவலர்களால் விதை குவியல்கள் நேரடியாக பார்வையிடப்பட்டு விதை மாதிரிகள் எடுக்கப்பட்டு ஆய்விற்கு கொண்டு வரப்படும். நீல நிற சர்வதேச விதை மாதிரி சான்றிதழ், ஏற்றுமதி மற்றும் விற்பனையாளர்கள் தாங்களாகவே தங்களிடமுள்ள விதை மாதிரிகளை விதை பரிசோதனை நிலையத்திற்கு கொண்டு வந்து அதனுடைய தரம் சர்வதேச தரத்திற்கு உள்ளதா என்பதனை ஆய்வு செய்து முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். விதையின் ஈரப்பதம், முளைப்பு திறன், பிற பயிர் ரக கலப்பு, புற தூய்மை போன்ற காரணிகளின் தரத்தை சர்வதேச தரத்தில் ஆய்வு செய்து முடிவுகளை அறிவிக்கும் அங்கீகாரம் இந்த விதை பரிசோதனை நிலையம் பெற்றுள்ளது. ஆரஞ்சு நிற சர்வதேச விதை குவியல் சான்றிதழ் பெற ஒரு விதை மாதிரிக்கு ₹4,000 கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. நீல நிற சர்வதேச விதை மாதிரி சான்றிதழுக்கு கட்டணமாக ₹2,000 வசூலிக்கப்படுகிறது. எனவே நம் தமிழ்நாட்டு விவசாய பெருமக்கள் மற்றும் விதை ஏற்றுமதியாளர்கள், இறக்குமதியாளர்கள், விற்பனையாளர்கள், உற்பத்தியாளர்கள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள விதை பரிசோதனை நிலையங்களை அணுகி தங்களிடம் உள்ள விதை குவியலின் தரத்தை அறிந்து விதைப்பு செய்து கூடுதல் லாபம் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விதை பாதுகாப்பு குறித்து உரை வழங்கியவர்
1: கோயம்புத்தூர் மாவட்டம் விதை பரிசோதனை நிலையத்தின் விதை பரிசோதனை அலுவலர் எஸ் நர்கீஸ். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எமது நாளைய ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில்
0: ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பொன்னாவரம் கிராமத்தைச் சார்ந்த சதாசிவம் அவர்கள் கூறும் அனுபவ கருத்துக்கள்
1: கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நிகழ்ச்சி தொகுப்பு உஷா செல்வகுமரன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

0: நமது ஆகாஷ்வாணி 103 FM-இல்
1: நாளை காலை
0: 9 மணிக்கு
2: பக்ரீத் சிறப்பு நிகழ்ச்சி
1: 103-இல் தீக்குருவி.

0: வணக்கம், நான் உங்கள் முகேஷ் திரைப்பட பின்னணி பாடகன். ஆகாஷ்வாணி FM 103 நேயர்கள், உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக பக்ரீத் அன்னைக்கு வர போறேன். சோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எல்லாம் பாட போறேன்.
1: திரைப்பட பின்னணி பாடகர் முகேஷ் முகமது பங்கு பெறும் சிறப்பு நேர்முகம், கேட்டு மகிழுங்கள்.
2: உன் அருகே அருகே அழகாய் தொலைந்தேன் நானடி.
1: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 8:00 மணிக்கான செய்தி அறிக்கை.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது ஆனைமங்கல செப்பேடுகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்ததற்காக பிரதமருக்கு அவர் நன்றி தெரிவித்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் மாநில வாழ்த்து பாடலை பாடுவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வான்வழி அமைப்பு மையத்தினை தமிழகத்தில் அமைக்க வேண்டும், மேகதாது அணை கட்டும் திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது போன்ற கோரிக்கைகளையும் முதலமைச்சர் வலியுறுத்தியதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள 58 தமிழக மீனவர்களையும் 266 படகுகளையும் மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு விஜய் பிரதமரிடம் வலியுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் சந்திப்புக்கு பின்னர் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ஆண்டார்குப்பத்தில் பிஜேபி சார்பில் இன்று நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபி தொண்டர்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 2 வாரங்களில் மட்டும் 28 கொலை சம்பவங்கள், 40 பாலியல் குற்றங்கள் நடந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிற கட்சிகளுக்குள் புகுந்து குதிரை பேரம் நடத்துவதில் மட்டும் கவனம் செலுத்திக் கொண்டு சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் தாவேக அரசு கோட்டை விட்டுள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஒரணியில் செயல்படுவதாக அறிவித்துள்ளனர். இன்று சென்னையில் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பின் இருதரப்பும் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து இதற்கான கடிதத்தை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு எஸ் பி வேலுமணி, அஇஅதிமுகவிற்குள் கருத்து வேறுபாடுகள் தான் நிலவியதாகவும் பிளவு ஏதும் இல்லை என்றும் கூறினார். தற்போது அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டப்பேரவை அஇஅதிமுக குழு தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமியே செயல்படுவார் என்பதற்கான கடிதமும் பேரவைத் தலைவரிடம் வழங்கப்பட்டுள்ளதாக திரு எஸ் பி வேலுமணி கூறினார். இதற்கிடையே அஇஅதிமுக சார்பில் பெறப்பட்ட மனுக்கள் தொடர்பாக நாளை தமது முடிவினை அறிவிக்க உள்ளதாக திரு ஜே சி டி பிரபாகர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேரை ராஜினாமா செய்ய வைத்து அவர்களை தவேகாவில் இணைத்தது ஜனநாயக படுகொலையாகும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவேக அரசின் இந்த செயலை மக்கள் விரும்பவில்லை என்று கூறினார். குதிரை பேரத்தை விட மோசமானது இது என்றும் அவர் குறிப்பிட்டார். இது வாக்களித்த தொகுதி மக்களின் தீர்ப்புக்கு எதிரான செயலாகும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த தொகுதிகளில் நடைபெறும் இடைத்தேர்தலில் பதவியை ராஜினாமா செய்தவர்கள் போட்டியிட்டால் படுதோல்வி அடைவார்கள் என்றும் அவர் கூறினார். தேவைப்பட்டால் எதிர்க்கட்சிகளின் சார்பில் பொது வேட்பாளரை நிறுத்தும் சூழல் ஏற்படும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எச்சரித்தார். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்கள் தொடர்புடைய காணாமல் போன குழந்தைகள் குறித்த வழக்குகளில் உதவி புரிய பாரா சட்டப்பணி தன்னார்வலர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளதாக சட்டப்பணிகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தகுதி வாய்ந்தவர்கள் இதற்கான விண்ணப்ப

0: விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்குள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அலுவலகத்திற்கு அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியின் மியூனிக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவில் புதிய உலக சாதனையுடன் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 10-21, 21-12, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஜோனத்தன் கிறிஸ்டியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் டானிஷா கிராஸ்டோ த்ரூ கபிலா இணை 21-14, 20-22, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் வாங் டீன் சி லிம் சியூ சீன் இணையை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்த அணியில் 24 பேர் இடம்பெற்றுள்ளனர். நார்வே செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 2.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நிமிஷம் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103. இது இதம் ரதத்தின் நேரம். அட்டகாசமான 80s 90s பாடல்கள் எல்லாமே உங்களுக்காக காத்திருக்கு நிகழ்ச்சியில். உங்களோட நான் ஆர்ஜே மஞ்சு.

இதம் ரதம் நிகழ்ச்சி தந்த முதல் பாடல் பெயர் சொல்லும் பிள்ளை திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் கமல்ஹாசன் பாடியது. பாடலாசிரியர் புலவை பித்தன் தொடரும் பாடல் தர்மசீலன் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் அருண்மொழி மின்மினி பாடியிருப்பது பாடலாசிரியர் வாலி.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நமது ஆகாஷ்வாணி 103 FM-இல்
2: நாளை காலை 10 மணிக்கு
3: பக்ரீத் சிறப்பு நிகழ்ச்சி
2: அன்பின் வழியது உயிர்நிலை.
4: அன்பின் வழியது உயிர்நிலை, அன்போடு வாழணும். நம்பியது ஒவ்வொரு கருத்துக்களும் சொல்லப்படுவது இதுல தொகுத்து சொல்லி இருக்காமா. தமிழ் தாமா தமிழ் தந்த வரந்த காலம் செய்த கோலம் இவர்களை நான் சந்தித்த நிகழ்வு என்ற ஒரு திரைப்பட வரி தான் நினைவுக்கு வருகிறது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சேனலில் பக்ரீத் நாளன்று உங்களை குரல் வழியில் சந்திக்க வருகிறேன். அன்புடன் உங்கள் திருக்குறள் அன்வர் பாட்ஷா.
3: திருக்குறள் அன்வர் பாட்ஷா பங்கு பெறும் பக்ரீத் சிறப்பு நிகழ்ச்சி
2: கேட்டு மகிழுங்கள்.
5: எட்டு மணி 18 நிமிடம். இது இதம் ரிதம்.

ரசித்த பாடல் சின்னத்தாயி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. இளையராஜா இசையில் பாடலாசிரியர் வாலி. தொடரும் பாடல் அன்னை வயல் திரைப்படத்திற்காக சிற்பி இசையில் எஸ் பி

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலன் இன்று ஒரு தகவல் ஒலிபரப்பாகும். 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

ரசித்த பாடல் ஆணழகன் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் மனு ஸ்வர்ணலதா பாடியது. பாடலாசிரியர் வாலி. இதம் ரிதம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கண் சிவந்தால் மண் சிவக்கும் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது. இளையராஜா இசையில் பாடலாசிரியர் வைரமுத்து.

நாளை காலையில் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 பக்ரீத் தின சிறப்புரை வழங்குகிறாங்க. முனைவர் மூகா அன்வர் பாக்ஷா அவர்கள். கேட்டு மகிழுங்கள். காலை 7:30 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகளின் வளர்ச்சி, உடல்நிலை மற்றும் ஆரோக்கியம் குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் அமுதா அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள்.

0: ரசித்த பாடல். ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் கே ஜே சுதாஸ் வாணி ஜெயராம் பாடியது. பாடலாசிரியர் வாலி. தொடரும் பாடல் எங்கு சின்னராசா திரைப்படத்திற்காக சங்கர் கணேஷ் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வாலி.
1: மாமா.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க. எட்டு மணி 48 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இது இதம் ரிதம்.

0: நது தின்னா நது தின்னா திறனா. இப்ப கூட நிறைய பேர்த்தோட ரிங்டோனா இந்த மியூசிக் இருக்கு அப்படின்னு நம்புறேன். இந்த பாடம் சின்ன வீடு படத்துல வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா, எஸ் ஜானகி, டி வி கோபாலகிருஷ்ணன் தான் இந்த பாடம் பாடியிருந்தாங்க. இளையராஜா மியூசிக்ல எழுதினது முத்துலிங்கம். நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் உயிருள்ளவரை உஷா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. இந்த படத்துக்கு டி ராஜேந்தர் பாடல் எழுதி இசையமைச்சிருக்காங்க. பாட்டு கேட்கலாமா?
1: சிறுக்கு பத்தன சிறுக்கு சத்தர, சிறுக்கு பத்தன சிறுக்கு சத்தர.

சிலுக்கு போல சிரிச்சு மனசு உருங்கி போச்சு. திங்கக்கிழமை கருப்பு, செவ்வாய்க்கிழமை சிவப்பு. அட திங்கக்கிழமை கருப்பு, செவ்வாய்க்கிழமை சிவப்பு. புதன்கிழமை மஞ்சள், வியாழக்கிழமை வெள்ளை. நீங்க போட்டு வரும் தாம்.

0: படிக்கிற வயசுல கட்டடிச்சுட்டு காலேஜ் போனது எல்லாமே இப்ப ஞாபகப்படுத்தின இந்த பாடு தான் இன்னைக்கு இதம் ரிதம் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல். 80s 90s வந்த சூப்பர் ஹிட் பாடல்களை, அட்டகாசமான பாடல்களை வழங்கும் நிகழ்ச்சி தான் இதம் ரிதம் நிகழ்ச்சியில. இதுவரைக்கும் உங்களோட சேர்ந்து எல்லா பாடல்களையும் ரசிச்ச நான் ஆர்ஜே மஞ்சு.
1: நமது ஆகாஷ்வாணி 103 FM
2: நாளை காலை
1: 9 மணிக்கு
3: பக்ரீத் சிறப்பு நிகழ்ச்சி,
2: 103 தீக்குருவி.

0: நான் உங்கள் முகேஷ் திரைப்பட பின்னணி பாடகன். ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 நேரில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக பக்ரீத் அன்னைக்கு வர போறேன். சோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் பாட போறேன்.
1: திரைப்பட பின்னணி பாடகர் முகேஷ் முகமது பங்கு பெறும் சிறப்பு நேர்முகம் கேட்டு மகிழுங்கள்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நிலையத்தில் நேரம் 9:15. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இணைய போற இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பாடலை நம்ம கேட்டுருக்கோம். இன்னைக்கு மயிலிறகு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது நான் உங்கள் நண்பன் ஆர்ஜே உதயச்சந்திரன். காதலுக்காக பொய் சொல்றது இயல்பான விஷயம்தான். இருந்தாலும் எதுலையுமே உண்மையே இல்லாம இருந்தா எப்படின்னு உண்மை தெரிந்த காதலி தன்னோட காதலன் கிட்ட கனிவான வார்த்தையில செல்லமா திட்டுறாரு. கேக்கலாமா நிகழ்ச்சியோட முதல் பாடல்?

0: நேயர்கள் கேட்ட பாடல் ஆனந்த ஜோதி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியது, இசை விஸ்வநாதன், ராமமூர்த்தி, பாடலாசிரியர் கண்ணதாசன். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயில் இறகு.
1: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
2: May 2 முதல் 30 வரை காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்கள்

0: பதிவிற்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
1: முன்பதிவிற்கு 7418887411.
2: 9:19 இணைந்திருக்கும் நேர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல கேட்டுட்டு இருக்கோம். இது மயில் இறகு. இரவு நேரம் இப்படியே இருட்டாவே இருக்கக்கூடாதா? பகலே வேண்டாமே, இந்த இன்பம் இன்னும் வேணும்னு காதலனும் காதலியும் தனிமையில சந்தித்து கொஞ்சி குலாவுறாங்க. இருக்காதா? மடி மீது தலை வச்சு பேசும்போது நேரம் போறதே தெரியாதுதானே.

நேயர்கள் கேட்ட பாடல் அன்னை இல்லம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியது. இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் கண்ணதாசன். 9:24 இணைந்திருக்கோம் நேர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103. நேயர்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி மயில் இறகு. இரண்டு கைகள் அல்ல, 4 கைகள் சேருது, கண்கள் பேசுது, மௌனம் கலந்த தயக்கத்தோடு காவிய

0: தயக்கம் புது மலரேயேனினும் தயக்கம்.
1: நேயர்கள் கேட்ட பாடல் ஏழை பங்காளன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியது, இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. என்னோட சபையில எப்போதுமே சந்தோஷம்தான் என காதலி சொல்றாங்க. அதுக்கு காதலனும் என்னோட சபையில எப்பவுமே கொண்டாட்டம்னு சொல்றாங்க. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா?

நேயர்கள் கேட்ட பாடல் கல்யாணியின் கணவன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது. இசை எஸ் எம் சுப்பைய நாயுடு, பாடலாசிரியர் கண்ணதாசன். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: நமது ஆகாஷ்வாணி 103 FM இல்
2: நாளை காலை 10 மணிக்கு
3: பக்ரீத் சிறப்பு நிகழ்ச்சி.
2: அன்பின் வழியது உயிர்நிலை.
4: அன்பின் வழியது உயிர்நிலை. அன்போடு வாழணும். நபியது ஒவ்வொரு கருத்துக்களும் சொல்லப்படுவது இதுல தொகுத்து சொல்லி இருக்காமா. தமிழ் தாமா தமிழ் தந்தவரம். இந்த காலம் செய்த கோலம் இவர்களை நான் சந்தித்த நிகழ்வு என்ற ஒரு திரைப்புற வரிதான் நினைவுக்கு வருகிறது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சேனலில் பக்ரீத் நாளன்று உங்களை குரல் வழியில் சந்திக்க வருகிறேன். அன்புடன் உங்கள் திருக்குறள் அன்வர் பாட்ஷா.
3: திருக்குறள் அன்வர் பாட்ஷா பங்கு பெறும் பக்ரீத் சிறப்பு நிகழ்ச்சி.
2: கேட்டு மகிழுங்கள்.

நேயர்கள் கேட்ட பாடல் கொடுத்து வைத்தவள் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் ஜமுனாராணி பாடியது. இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் கண்ணதாசன். காதல் வந்துட்டாலே கவிதை தானா வரும்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் இங்கு தன்னோட காதலிய பார்த்ததுமே அவளோட கண்கள் மான் போல இருக்கான், சாயல் மயில் போல இருக்கான், இதழ் தேன் போல இருக்கான், அழகு சிலை போலவும் இருக்குன்னு வர்ணிக்கிறாரு. அப்படி என்ன அழகுங்கிறத அந்த தேவதையை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?

நேயர்கள் கேட்ட பாடல் நீதிக்கு பின் பாசம் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடியது. இசை கே வி மகாதேவன், பாடல் ஆசிரியர் கண்ணதாசன். 9:40 இணைந்திருக்கும் நேர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல் நேயர்கள் கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. கனைகளால் காய் கூட கனியாய் மாறுதான், ஆசை கூட பயமா இருக்கான், காதலனும் காதலியும் மாறி மாறி பேசுறத கேட்கலாமா?

நேயர்கள் கேட்ட பாடல் ரத்த திலகம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் எல்ஆர் பாடியது. இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் கண்ணதாசன். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. இதமான தென்றல் வீசுகிற நேரத்தில் பாலும் பழமும் இருக்க, பக்கத்தில் படுக்கை விரிப்பும் இருக்க, ஜோடிகளோ தூங்காமல் முழிக்க, ரெண்டு பேத்துல ஒருத்தர் மட்டும் பேசுகிறாள். கேட்கலாமா?

0: நேயர்கள், கேட்ட பாடல் துளசி மாடம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது. இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் காமு ஷெரீப். நேயர்களுக்கு ஒரு நினைவூட்டல், இன்று இரவு 10 மணிக்கு மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில திருப்பூர் மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று உங்களுடைய விருப்ப பாடலை சொல்லலாம். 1981 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்ல இருந்து உங்களுடைய விருப்பப்படல் இருக்கணும். ஸோ இன்னைக்கு புதன்கிழமை கண்டிப்பாக திருப்பூர் மாவட்ட நேயர்கள் வந்து ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்ட நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று உங்களுடைய விருப்பப்படலை சொல்லலாம்.
1: நமது ஆகாஷ்வாணி 103 FM
2: நாளை காலை
1: 9 மணிக்கு
3: பக்ரீத் சிறப்பு நிகழ்ச்சி,
2: 103 தீக்குருவி.

9:49 இணைந்திருக்கும் நேர்லே ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சி மயில் இறகு. தமிழுக்கு ஏதுங்க போட்டி, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்பட்ட ஒரு போட்டி பாடலை தான் வரப்போற பாடலாம் நிகழ்ச்சியில கேட்க போறோம்.

0: உன்னுடைய கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டாங்க. இனிமே அவங்க கேள்வி கேட்கலாம்ல?
1: சொல்லு.
2: தாதி தூது தீது தத்தும் தத்தை சொல்லாதே, தூதி தூது ஒத்திட்டது தூது செல்லாது.
3: என்னது?
2: தேது தித்து தொத்து தீது தெய்வம் வராதே. இன்று துத்தி தத்தும் தத்தை வாழ தித்திட்டதோது.
1: என்ன கேள்வி அது? என்ன உளறாங்க?
0: அவங்க ஒண்ணும் உளறல, நீதான் திணற. பின்னென்ன வேணும்னா நீ தோல்வியை ஒப்புக்க. அவங்களே அர்த்தம் சொல்றாங்க.
1: முதல்ல அர்த்தத்தை சொல்ல சொல்லுங்க, அப்புறம் பேசிக்கலாம்.
0: சரி சொல்லுங்க.

நேயர்கள் கேட்ட பாடல் வானம்பாடி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியது. இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் கண்ணதாசன். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு.

நேயர்கள் கேட்ட பாடல் நீங்காத நினைவு திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியது. இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் கொத்தமங்கலம் சுப்பு. நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலிறகு. மீண்டும் மயிலிறகு நிகழ்ச்சி நாளை இரவு 9:15 கேட்கலாம்.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். 10 மணியில இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இணைப்புற இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். ஸோ இன்னைக்கு புதன்கிழமை, எந்த மாவட்ட நேயர்கள்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்ல வேண்டியது நம்ம கடமை அல்லவா. இன்னைக்கு வெனஸ்டேங்கிறதுனால திருப்பூர் மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று உங்களுடைய விருப்ப பாடலை சொல்லலாம். 1981 92 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள் வந்து உங்களுடைய விருப்ப பாடல் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரே ஒரு கண்டிஷன் தான். நிகழ்ச்சியில் நேயர்கள் 2316312 மற்றும் 2317046 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக 0422 எஸ்டிடி கோட் நம்பர் சேர்த்து டயல் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் இணைய போகிற முதல் நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம். திருப்பணக்கம் போலையும் கவிதா.
0: சொல்லுங்க கவிதா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்க. அனைவரும் நலம் இருக்கீங்க?
0: எல்லாரும் நல்லா இருக்கும். என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு தோரை படத்திலிருந்து பூபாலம் இசைக்கும்.
0: ரொம்ப நன்றி.

0: 10:05 இல்லையா? ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கேட்டுட்டுருக்கோம். இது மெலடி வெட்டுக்கள். திருப்பூர் மாவட்ட நேயர்களோட வாய்ப்பு இன்னைக்கு. ஸோ நேயர்கள் நிறைய பேர் வந்து பங்கு பெற்று உங்களுடைய விருப்பப்படல சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சி இணைய போற அடுத்த நேற்று பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம்.
0: சொல்லுங்க கனகரத்தினம், என்ன பாடல் கேட்கலாம்?
1: சங்கர் குரு என்ற படத்திலிருந்து காக்கி சட்டை போட்ட மஸ்தான்.
0: நன்றி.

0: மிராடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில திருப்பூர் மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று உங்களுடைய விருப்ப பாடல சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
1: இனிய இரவங்கம், திருப்பூர்ல இருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
0: சொல்லுங்க சந்திரசேகர், என்ன பாடல் கேட்கலாம்?
1: மனசுக்கேற்ற மகராத்தொடர்ந்து முகமொரு நீலா அந்த பாடல்.
0: ஓகே.

0: மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சி கேட்டுருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 எஃப்எம்ல 10:19 நிகழ்ச்சியில் இணைப்போற. அடுத்த திருப்பூர் மாவட்ட நேயர்களுக்கான வாய்ப்புல அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் முருகம்பாளையத்திலிருந்து கார்த்திக் பேசுறேங்க சார்.
0: சொல்லுங்க கார்த்திக், என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு பாட்டி சொல்லி படத்துல இருந்து வண்ணத்தி பூச்சி வயசு.
0: ஓகே.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில திருப்பூர் மாவட்ட நேயர்களுக்கான விருப்ப பாடல் போயிட்டு இருக்கு. அந்த வகையில் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் மாஸ்கோ நகர், மாலையன் சார்.
0: சொல்லுங்க மாலையன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: சூரசம்காரத்துல இருந்து நீலக்குயிலே பாட்டு.
0: ஓகே.

0: அடுத்தடுத்த பாடலை கேட்டுட்ருக்கோம். திருப்பூர் மாவட்ட நேயர்களுக்கான விருப்பப்படல் போயிட்டுருக்கு. மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் இணைய போகிற அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் இருந்து பிரபு பேசுறேங்க சார்.
0: சொல்லுங்க பிரபு, என்ன பாடல் கேட்கலாம்?
1: மௌனம் சம்பவத்திலிருந்து கல்யாணத்தை.
0: ஓகே.

0: 10:33 நிமிடத்தில் இணைந்திருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்ட நேர்களுக்கான விருப்ப பாடல் போயிட்டு இருக்கு. அந்த வகையில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்க போறாங்க யாருன்னு பார்த்தலாம். வணக்கம்.
1: இனி இரவு வணக்கத்துடன் திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் ரவிச்சந்திரன்.
0: சொல்லுங்க ரவிச்சந்திரன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: வாங்க மாப்பிள்ளை வாங்க படத்திலிருந்து நீ முன்னாலே போனா பின்னாலே வாரேன் என்ற பாடல்.

0: ஆகாஷ்வாணிக்கு மித்ரு 103 எஃப்எம்ல கேட்டுட்டு மேலடி மெட்டுக்கள் திருப்பூர் மாவட்ட நேயர்கள் அவங்களோட விருப்ப பாடல் போயிட்டு இருக்க. அந்த வகையில அடுத்த நேயரை பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் பாப்பாவளத்து கார்த்திகேயன்.
0: பாப்பாவளத்துல இருந்து கார்த்திகேயன், சொல்லுங்க கார்த்திகேயன், என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? நான் பேச நினைப்பதெல்லாம் படத்துல இருந்துங்க சார். ஏழை இளங்கலை.
0: ஓகே.

0: திருப்பூர் மாவட்ட நேயர்கள் விருப்ப பாடல சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்த நேயர் வணக்கம்.
1: திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் குழல்குட்டை மலையாண்டி வட்டத்தில இருந்து கோல்டு கோபால பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க கோபால், என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஊருவட்டு ஊரு வந்து படத்துல இருந்து சொர்க்கமே என்றா.
0: ஓகே ஓகே, அந்த பாடல் உங்களுக்காக இருக்கும்.

0: 10:47 நிமிடத்தில் இணைந்திருக்கோம் இல்லையா? ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கோம். இது மெலடி மெட்டுகள். திருப்பூர் மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று விருப்பப்படல சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில நிகழ்ச்சியில வரப்போற அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கங்க.
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் காவல் காலேஜ்ல அம்பிகா பேசுறேன்.
0: சொல்லுங்க அம்பிகா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: வைகாசி பிறந்தாச்சு படத்துல இருந்து தண்ணி குடம் எடுத்து பாடல்.
0: நன்றிங்க.
2: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது.

0: இருக்கு, புத்தி இலக்கு இருக்கு, அடி உனக்கு இன்னும் இருக்கு, உக்கரத்தை இறக்கு பொம்புருக்கு இன்னும் எதுக்கு, பாராட்டி புட்ட வகையில்லாம மாட்டிக்கிட்ட தண்ணி கோடங்கெடுத்து தங்கம் நீ நடந்து வந்த தவிக்குது மனசு தவிக்குது தண்ணி.
1: 10:51 அணிந்திருக்கோம் இல்லையா, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில திருப்பூர் மாவட்ட நேர்களுக்கான பாடல் போயிட்டு இருக்கு. அந்த வகையில நிகழ்ச்சியோட நிறைவான பாடலாக திருப்பூர் கணபதி பாளையத்திலிருந்து யசோதா கோவிந்தராஜ் அவங்களுக்கான பாடல் அண்ணா நகர் முதல் திரு திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் இதுவரைக்கும் கேட்டது மெலடி மெட்டுக்கள். மீண்டும் மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சி நாளை இரவு 10 மணிக்கு கேட்கலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சி செய்த திருப்பூர் மாவட்ட நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துகளும் நன்றிகளும் பாராட்டுகளும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் உதயச்சந்திரன். இனி 103 FM-இல் நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 காலை தென்றல் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 30 அதிகாரம் நீத்தார்.

பெருமை. தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் எம் பௌசியா பானு அவர்கள், தொடர்ந்து வாணி ஜெயராம், ஏ ஆர் ஷேக் முகமது, நாகூரி எம் ஹனீபா, ஜிக்கி, டி எம் சவுந்தரராஜன் ஆகியோர் பாடிய பக்தி பாடல்களை கேட்கலாம். காலை 6:30 நிகழ்ச்சி நிரல், 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 நலமே விலைக, காலை 7 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, தொடர்ந்து 7:05 பக்ரீத் தின சிறப்புரை வழங்குபவர் முனைவர் மூக்க அன்வர் பாட்ஷா அவர்கள், 7:15 தமிழில் செய்திகள், 7:30 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகளின் வளர்ச்சி, உடல்நிலை மற்றும் ஆரோக்கியம் குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் அமுதா அவர்கள். காலை 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 வீரப்பெருமகன் சாவர்கர், சாவர்கரின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் அரங்க இல வல்லியப்பன் அவர்கள், தொடர்ந்து 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். காலை 9:00 பக்ரீத் சிறப்பு நிகழ்ச்சி, 103 தீக்குருவி திரைப்பட பின்னணி பாடகர் முகேஷ் முகமது பங்குபெறும் சிறப்பு நேர்முகம். காலை 10:02 பக்ரீத் சிறப்பு நிகழ்ச்சி, அன்பின் வழியது உயிர்நிலை திருக்குறள் அன்வர் பாட்ஷா அவளுடன் சிறப்பு நேர்முகம். காலை 11:02 இன்றைய நேயர், 11:30 ரெயின்போ கிளாசிக்ஸ், பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஹலோ தோழி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 பூந்தென்றல், 1 மணி 1 மலர் 1, 1:45 மாநில செய்திகள், 2 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் பற்றிய திட்டம் இடம்பெறும், 2:30 ஊர்புறத்திலே மரபு கட்டுமானத்தில் தொட்டி கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோயில் பகுதி தீர்த்தம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஜவஹர்குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும், 3:02 டீ டைம், மாலை 4 சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் ராணுவ வீரர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி, மாலை 5:02 சித்திர சிவானம் நிகழ்ச்சியில் நச்சின 4 மகளிர் ஆரோக்கியத்திற்கான சர்வதேச நடவடிக்கை தினத்தை ஒட்டி மகப்பேறு மருத்துவர் மற்றும் ஆலோசகர் டாக்டர் திவ்யா அவர்களின் நேர்முகம் இடம்பெறும், மாலை 6 பொன் மாலை பொழுது திரையில் பக்தி இசை, 6:30 மாநில செய்திகள், 6:40 பொன் மாலை பொழுது, இரவு 7:15 தமிழில் செய்திகள், 7:25 ஏறும்பூரும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதி ஆர் பொன்னாவரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். 8 செய்தி அறிக்கை, 8:05 இதம் ரிதம், 9 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மயில் இறகு, 10 மெலடி மட்டுக்கள், இரவு 11 முதல் காலை 5:53 வரை நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல். இனி இந்நேரத்திற்கான வானிலை நிலவரம், சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்திருக்கக்கூடிய அறிக்கை, கோயம்புத்தூர் அதிகபட்சமாக 34°C குறைந்தபட்சமாக 25°C, திருப்பூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 36°C குறைந்தபட்சமாக 26°C, ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 38°C குறைந்தபட்சமாக 26°C, சேலம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 37°C குறைந்தபட்சமாக 26°C, நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 24°C குறைந்தபட்சமாக 17°C, பாலக்காட்டில் அதிகபட்சமாக 33°C குறைந்தபட்சமாக 27°C சென்னை மெட் சென்டர்ந்து வந்திருக்கக்கூடிய வானிலை அறிக்கையை இதுவரைக்கும் கேட்டிருந்தீங்க. இனி நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல்.

0: அணி சென்னை வானொலி நிலைய விவத் பாரதி தமிழ்ப்பம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 102.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,
1: பக்தின்னு சொல்றோம் இல்லையா,
0: நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: கொண்டாட்டம். இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் ஆஹா படத்திலிருந்து அரியரன் சித்ரா பாடியுள்ள பாடல், வாசன் ஏற்றி தேவாவின் இசையமைப்பில். இதோ இந்த முதன் முதலில் வரும் அன்பு எப்படியாக இருக்கும்?

இனி இசை தந்து கொண்டிருப்பதால் நேயர்களின் மனசு மயங்கிக் கொண்டிருக்கிறது அல்லவா? இது இரவு நேரத்து மயக்கம். அன்பு நேயர்களே, இசையை ரசித்துக் கொண்டே விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பக்கமாக வாங்க. நாங்கள் போட்டிருக்கிற போஸ்ட்டுக்கு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் அரியரன் குரலில் பழனி பாரதி ஏற்றி தேவாவின் இசையமைப்பில் காலமெல்லாம் காதல் வாழ்க படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ உன் ஓசையை கேட்டு எப்படியாக என்னால் பாடாமல் இருக்க முடியும்?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சுஜாதா பாடியுள்ளது. ஆர் வி உதயகுமார் இயற்றி தேவாவின் இசையமைப்பில் தர்ம சக்கரம் படத்திலிருந்து. என் தலைவனை காணவில்லை, என் அன்பை கண்டால் நீயும் கண்டுபிடித்து தருவாயா? எப்படி?

சிற்பியின் இசையமைப்பில் பழனிபாரதி இயற்றி எஸ் பி பாலசுப்ரமணியம் அனுராதா ஸ்ரீராம் பாடியுள்ள பாடல் ஜானகிராமன் படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. என்னுள் நீ இருந்துவிட்ட பிறகு பாதியாய் எப்படி செல்ல மனம் வரும் உன்னிடம்?

அருண்மொழி சித்ரா பாடியுள்ள பாடலை தேவாவின் இசையமைப்பில் பாரதி கண்ணம்மா படத்திலிருந்து ஒலிக்கவிருக்கின்றது. தென்றலுக்கு தெரியும் இந்த இசை, உங்களுக்கு தெரியுமா என்ன?

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பினியர்களே, இனிய இசை தந்து கொண்டிருக்கின்றது மனசு மயங்கும், வழங்கிக் கொண்டிருப்பது இசையோடு ஆர்ஜி பீட்டர். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மனோ ஸ்வர்ணலதா பாடியுள்ள பாடல் பழனி பாரதி ஏற்றி தேவாவின் இசையமைப்பில் அருணாச்சலம் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ இந்த இரவு வேளையில் கொஞ்சம் துள்ளலாக இருக்கட்டுமே.

நேரம் 11:34 30 நொடி. நேயர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மனோஜ் சித்ரா குழுவினரோடு பாடியுள்ள பாடல். பழனி பாரதி இயற்றி சிற்பியின் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது இந்த பாடல். மேட்டுக்குடி படத்திலிருந்து

தனிமையிலே இனிமை காண முடியுமா அல்லது உறவிலே இனிமை காண முடியுமா? அந்த உறவுகள் என்று சொல்லும்போது நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள்? மனோ சுஜாதா பாடியுள்ள பாடல், பாடல் இயற்றியவர் பழனி பாரதி, இசை சிற்பி. உள்ளத்தை அள்ளித்தா படத்திலிருந்து இந்த பாடல் உங்களுக்காக.

அடுத்து வரும் பாடல் தேவாவின் இசையமைப்பில் வாலி ஏற்றி ஹரியரன் சுஜாதா பாடியுள்ள பாடல். அவ்வை சண்முகி படத்திலிருந்து. என் அருகில் நீ இருக்கும்போது எங்கெங்கோ தேடுகிறேன், எப்படி

ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டிருக்கிறார்கள். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லும்போது, அந்த வகையில் மதுரா குளத்தூர் பாலு அவர்கள் வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், பொர்சேவாக்கம் சவுந்தரராஜன் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், ஒண்டிப்புது ரங்கசாமியின் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கிறார்கள். அன்புராணி என்ற அன்பு நேயர் வெல்கம் பீட்டர் என பதிவிட்டிருக்கின்றார். அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி என்ற அன்பு நேயர்களும் இரவு வணக்கம் வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் வழக்கம் போல மாதவரத்திலிருந்து வீரராகவன் அவர்கள், முதன் முதல் கேட்டேன் கவி வரிகளை ரசித்தேன் மனசு மயங்கிடு திளைத்தேன் விண்மீன்கள் என்று திகைத்தேன் என பதிவிட்டிருக்கின்றார். காட்டுப்பாக்கம் அந்தோனி ராஜ் என்ற அன்பு நேயரும் இசையால் இணைய மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும் இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். தருமபுரி முனிராஜ் என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். ஸ்ரீதேவி என்ற நேயரும் பதிவிட்டிருக்கின்றார். விழுப்புரத்திலிருந்து முரளிதரன் என்ற அன்பு நேயர் ஆர்ஜே பீட்டர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், விவித் பாரதி தமிழகம்க்கு நன்றி என சொல்லியிருக்கின்றார். ஹேமலதா அவர்கள் இரு கரங்களை தட்டி வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அலிநகர் மெஸ் மகாதேவன் என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். ராஜ சுப்பிரமணியன் அவர்களும், ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம் எனும் அந்த பாடலின் பல்லவி வரிகள், அவள் மீது எந்த அளவிற்கு அவள் அன்பு வைத்து உண்மையான காதலை வெளிப்படுத்தியிருப்பான், பாடலை கேட்கும் நமக்கே அவனது அதீத அன்பு வெளிப்பாடு தெரியும் போது, அவள் பால் வைத்துள்ள அவனது அன்பு காதலின் உச்சம்தானே, அருமையான காலத்தால் மறக்க முடியாத காவிய பாடல் சிறப்பு என சொல்லி பம்மல் ராஜன் என்ற அன்பினர் பதிவிட்டிருக்கின்றார். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி வினோபா நகரை சேர்ந்த சித்ரா நாகராஜ், யுவராஜ், கீர்த்தனா, முத்துராணி, காளீஸ்வரி என்ற நேயர்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள், வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கிறார்கள். விழுப்புரத்தில் முரளிதரன் அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என மீண்டும் பதிவிட்டிருக்கின்றார். சாந்தி ரமேஷ் அவர்கள் இரவு வணக்கம் என சொல்லியிருக்கிறார்கள். ஆனைக்கட்டி கோவையிலிருந்து குணசுகின்ற அன்பு நேயரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், ஒவ்வொரு பாடலும் மனசு மயங்குகிறது சார் என பதிவிட்டிருக்கின்றார். குரோம்பேட்டை பாலசுப்ரமணியம் அவர்களும் தங்களுடைய ஒளிபரப்பு விவித் பாரதி தமிழ் 102.3, வேலூர் பண்பலையிலும் கும்பகோணம் பண்பலையிலும் ஏற்காடு பண்பலையிலும் அஞ்சல் செய்கிறது, அதனையும் அறிவிப்பில் குறிப்பிடுங்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஷ் அவர்கள் மீண்டும் பாடல்கள் அத்தனையும் சூப்பர் என பதிவிட்டிருக்கின்றார். புலுவப்பாளையம் ஆனந்த முருகன் என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். மீண்டும் யாரது யாரது அங்கே பாடலை துள்ளல் இசையோடு கேட்டவுடன் கார்த்திக்குடன் கற்பனையில் பார்த்தது எனக்கு துள்ளி குதித்து ஓடிப்போய் கைகோர்த்து எண்ணத்தை பூர்த்தி செய்யலாம் என நினைத்தபோது எழுந்து விட்டாராம். கற்பனை என்பது அவரவருக்கு தெரிந்து விட்டது போதும் சொல்லி சிரிப்போடு துள்ளல் இசைதான் சொல்லி என சொல்லி மறுவாய்ப்புக்காக காத்திருக்கும் கற்பனையாளன் என சொல்லி பதிவிட்டிருக்கின்றார். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பினியர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லி நிறைவாக இந்தியன் படத்தில் வந்து அரியரன் அரிணி பாடியுள்ள பாடல் வைரமுத்து ஏற்று ஏறவணி சமைப்பில் இதோ இந்த பெண்ணின் சிரிப்பை இப்படியும் சொல்லலாம் என்று சொல்லியிருக்கிறாரோ.

0: நேயர்கள் இதுவரை இசைத்தது ரசித்தது
1: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்
0: நேரம் 12:20 ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,
3: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: அன்பு நேயர்களே, காற்றின் மொழியாகவும் நீங்காத ரீங்காரமாகவும் தூங்காத விழிகளாகவும் இன்னிசேரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக 4 மணி வரை அணிவகுத்து நிற்கின்றன. இணைந்திருப்போம். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான

இதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு கொண்டிருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கு தொட்ட இடம் அத்தனையும் இன்பமின்

உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை. நாராயண

பறக்கட்டும் ராக்கெட்டிலே, இரவு பொழுது நமது பக்கம் விடிய விடிய கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்டமீடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று

கடகு பொன்னிருக்கு வட்டமேடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பம் இல்லை தாராரி எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திர

என்பார்.

பசங்களா, சைக்கிள் மதுவத்தலன் என்ன தெரிஞ்சுதா? அங்க பாரு, ரோட்ல எல்லாம் குறுக்கம் இருக்க ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா. அட, ஓரமா போக சொல்லுங்கடா.

போறம்போ

0: கண்ணு, ஆபத்துக்கு ஒரு மூணு தலை ஏலக்காய், அப்புறம் ஒரு பத்தமட பாய், சின்ன கருப்புட்டி அரை வீசை, அப்படியே ஒரு மூக்கு பொடி டப்பி.
1: சொல்லிட்டீங்கல்ல, மறக்காம வாங்கிறேன்.

கேட்டாங்க என்னென்ன கேட்டாங்க கேட்டாங்க கேட்டாங்க என்னென்ன கேட்டாங்க பாட்டியும் ஏலக்கா வேணும்னு கேட்டாங்க பட்டமாடப்பாயி வேணும்னு

0: வெத்தலை வெத்தலை வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: தாத்தா எனக்கு கண்ணலமுங்க
2: சந்தோஷம். ஏ சம்பத்த, கண்ணால ஆனதும் உன் பொண்டாட்டிக்கு மொதல் ராத்திரி மொதல் ஆசீர்வாதம் நான் தான் பண்ணுவேன். சம்மதமா?

0: சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க பொண்டாட்டி கட்டிக்க வேணும்னு சொன்னாங்க முன்னாடி கூட்டிட்டு வாடான்னு சொன்னாங்க கல்யாணம் செஞ்ச அன்னைக்கு ராத்திரி ஆட்சி வாங்கணும் நிஜமாக வருவேங்க நிஜமாக வருவேங்க வயசான மனுஷங்க வாயார மனசார வாட்டணும் நீங்க வெத்தல வெத்தல வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ
1: டேய் ஏழு தோலானுக்கு பாதாமும் புஸ்தாவும் மூணு தோலானுக்கு முந்திரியும் திராட்சையும் வாங்கிட்டு வாடா.
2: என்னங்க வழக்கத்தோட அதிகமா காக்குறீங்க?
1: எனக்கு இல்லடா அது உனக்கு.
2: எனக்கா?

இப்படி வாடான்னு பைல்வானன் சொன்னாங்க, இப்படி வாடான்னு பைல்வானன் சொன்னாங்க. ஏழு தோலானுக்கு பாதாவும் பிசாவும், மூணு தோலானுக்கு முந்திரி தாட்டையும். வாங்கிட்டு வாடா தின்னுட்டு போடா, வந்துடும் உனக்கு வீரம். நான் திங்க போறேன், நான் திங்க போறேன். அப்புறம் பாரு நம்மூரு காளைய முட்டி பார்க்க போறேன். வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ. வண்டி சோல செம்பட்டனா, வித்து வர பொங்கட்டதா. எல்லாம் சோறா போய், எல்லாம் சோறா நடந்து.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

கொண்டாட்டம். இன்னிசை இரவு.

0: நேரம் 4 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது திரையிசையில் பக்தி பாடல்கள். டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா பாடியுள்ள பாடல், பாடல் வாரி இசை எம் எஸ் விஸ்வநாதன். வடைமலை படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ராம் பக்தானுமான் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது திரை செயல்பக்தி பாடல்கள். நேரம் 4:10. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று போந்துவாக்கம் பி டி பலராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வடபழனி என் விஜயகுமார் அவர்கள் தவில். கஜானன யுதம், ராகம் சக்கரவாகம், ஆதிதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் போந்துவாக்கம் பி டி பலராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வடபழனி என் விஜயகுமார் அவர்கள் தவில்.

0: நேரம் 5 மணி.
1: அருள்மணி மாலை.
0: நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மொழி மாலையில் தெய்வீக ராகம் இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியின் முதலாவதாக ஆஞ்சநேய சுப்ரபாதம், பாடியவர் பி வி ஸ்ரீனிவாஸ், அதனைத் தொடர்ந்து அனுமான் சாலிசா, பாடியவர் பி உன்னிகிருஷ்ணன்.

தனஞ்சயன் போர் வெல்ல தேர்கொடியாய் வந்தோனே. பார்ப்போற்றும் வல்லவனே நினக்கென பாடுகின்ற

என பாடுகின்ற சுப்பிரபாதம். நிலமளந்த திருமாலாம் ஸ்ரீராம்.

கணையாழி கொண்டு சென்ற காற்றின் மைந்தனே, அவனி வாழ் மக்கள் துயரம் அகன்றிடவே. ஸ்ரீ ஆஞ்சநேயனே நினக்க

க்ஷேமமுற வாழ்ந்திடவே நினக்கென பாடுகின்ற சுப்பிரபாதம்.

நினக்கென பாடுகின்ற சுப்ரபாதம். நாதமெனும் அமுதமாம் ஸ்ரீராம நாமத்தை ஓயாமல் சுவைக்கின்ற

நவகிரகங்கள் என்றும் பீடிக்கவில்லை என்றோ. ஸ்ரீராம பக்தனே நினக்கென பா